நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்று சகவரிடம் 1948 பாத்திரபத மாதம் 18 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி புதன்கிழமை. நம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:56:25. 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை புலர்ந்திருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் தொடக்கமாக வருவது குரலோசை. செல்விருந்து ஓம்பி ஒரு விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பார்ப்பிற்கான விளக்கம் மு பரதநாசானார் அவர்கள் உரையிலிருந்து. வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினாவான். குரலோசை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நமது காரைக்கால் பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விழுங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோபால் பால்படி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நிகழ்ச்சி இன்று காலை 8:45 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன், விநாயகர்

0: முற்பகல் 11 மணிக்கு திருத்திரைப்பூண்டி அபிராமி அன்கோ வழங்கும் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். குளிர்ச்சியில் சிக்கனம், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, ஏர்கூலர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள். இன்று மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டாங்குடி அருள்மிகு பாதாபி கணபதி ஆலயம். நிகழ்ச்சி இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஹஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபர்மா விடங்கல் இரண்டை வழங்கும் என் சொல்லுவது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் பங்கேற்கும் தளிர் பி ரிதனா, திரைசை ஒளிக்கும் 7 மணிக்கு 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:05 கோபால் பல்படி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி தொடரும், 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ, இதில் ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். தொடர்ந்து 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 காலம் மறைந்த காவியம் கல்கி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள், 10:05 சிந்தனையரங்கம், இன்றைய சிந்தனையரங்கத்தில் அளவான வாழ்வே ஆனந்தம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கோபால் பல்படியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்குண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் பி ரதனா, 12:55 பன்னிசை, இதில் சோற்றினை என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவடிமருதூர் சிவ ச நடராஜன் அவர்கள், 1:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காலப்பெட்டகம் பேச்சாளர் பிரதிபா சுப்பையன் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், இதில் அச்சாணி முடித்திருத்தம் தொழில் செய்து வரும் காரைக்கால் மாவட்டம் அக்கரை வட்டம் ஜி பிரபு அவர்கள் பங்குபெறும் நேரலை, 3:00 கற்போம் களம் காண்போம் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்குபெறும் நேரலை, 4:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஊரும் உணவும் மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழி தாலுகா வானகிரி என்ற ஊரிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உணவும், 5:30 விலைக்கேற்ற மேலே, 6:00 பன்னிசை ஆறுமுகம் என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோயில் அமுதாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லுவது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் மூத்த விவசாயியின் தமிழர் வேளாண்மை அனுபவ பகிர்வு மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கன் நத்தம் டி ஞான பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணும், 8:30 கோபால் பல்படியின் காற்றில் வரும் காணும், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 காரைக்கால் பேசா தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். இதுவரை இன்று நமது காரைக்கால் பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரிலே இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: Akashwani, the news read by Shagun Chopra. Praising the remarkable achievement of India's rise in fintech, Prime Minister Narendra Modi has said that the country's unified payments interface, UPI, is the undisputed champion of the success story. Inaugurating the Global Fintech Fest 2026 in Mumbai, Mr. Modi said, "This is such a massive transformation that whenever fintech is discussed, it will remain incomplete without UPI."
2: Bharat ki fintech story adbhut rahi hai aur iska ek bada champion hai हमारा यूपीआई. मैंने पिछले साल भी इसकी चर्चा की थी, लेकिन ये इतनी

0: தனிமனித பொறுப்பை உரைத்தார் கணியன் பூங்குண்டனர். பொறுப்பை கொடுங்கள், அப்போது வலிமையற்றவனும் வலிமை மிக்கவனாவான், அறிவற்றவனும் அறிவுடையவனாவான் என்பது விவேகானந்தர் வாக்கு. சிலர் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அனுபவத்துக்கு பின்தான் பொறுப்புணர்ச்சி வரும். சிலர் பொறுப்புணர்வு இல்லாமலேயே வாழ்வார்கள். பொறுப்புணர்ச்சிதான் ஒருவரின் மீதான மதிப்பை உருவாக்குகிறது. நேரம் தவறாமை, விதிமுறைகளை பின்பற்றுதல், பதவிக்கு ஏற்ற பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றுதல் என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுப்புணர்வு யாவருக்கும் தேவை. சிலர் பொறுப்புகளை தாமே எடுத்துக்கொள்வார்கள். சிலர் கொடுத்தாலும் அதன் மதிப்பை உணர்வது இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. வெற்றிகளுக்கு பொறுப்பேற்பது போல தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பவர்கள் சிலரே. குழந்தைகள் நடைபழகும்போது கீழே விழுவது இயல்பு. அவ்வாறு விழுந்து அழும் குழந்தைகளை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி அன்பை பொழிந்து அக்குழந்தைகளிடம், உன்னை யார் கீழே விழ வைத்தது? இந்த தரைதானே, இதோ தரையை அடிக்கிறேன் பார் என குழந்தையை சமாதானப்படுத்தும் பெற்றோர் சிலர் உண்டு. அந்த குழந்தை அப்போதே தன் தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவு செய்து விடுகிறது. குழந்தைகள் தவறு செய்த போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் பெற்றோர்களால் தான் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். சொல்லுவது யாருக்கும் எளிய என்றாலும் சொல்லியவாறு செயலில் காட்டுவது அரிது. கடமையை மீறுவதற்கான சூழல்களிலும் சிலர் கடமையை மீறாமல் சூழ்நிலைகளை தன்வசப்படுத்துவது உண்டு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கடமைக்கும் பொறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவற்றுக்கு இடையேயான சமநிலையையும் தன் கடமை அல்லது எடுத்துக்கொண்ட செயல் கெட்டுவிடாமல் அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் கொண்டு செயல்பட வல்லவருக்கு உலகம் உரிமையுடையது என்றார் திருவள்ளுவர். நமக்கு அளிக்கப்பட்ட பணி அல்லது சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய முதன்மை செயலை செவ்வனே செய்து முடிப்பது கடமை. கடமையில் எந்தவித தொய்வும் அல்லது விதிமீறலும் இருக்கக்கூடாது. வெறும் இயந்திரத்தனமான விதிகளை மட்டுமே பின்பற்றாமல் மனிதநேயத்தோடும் பிற நலனை கருத்தில் கொண்டும் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவோரே பொறுப்புணர்வு உடையவர்களாவர். தனி மனித பொறுப்புகள் சேர்ந்துதான் சமூக பொறுப்பாக வெளிப்படுகிறது. பல நாடுகளில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் முன் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டின் சட்டதிட்டங்கள், சாலை விதிமுறைகள், சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே கற்பிக்கின்றனர். சட்டதிட்டங்களால் மட்டுமே ஒரு நாடு உயர்வடைவதில்லை. கடமையை உணர்ந்து அதை பின்பற்றும் மக்களால் தான் அந்த நாடு பெருமை பெறும். ஒரு மருத்துவரின் பொறுப்பின்மை உயிரை பறிக்கும். ஒரு வழக்கறிஞரின் பொறுப்பின்மை அப்பாவியை தண்டிக்கும். ஒரு பொறியாளரின் பொறுப்பின்மை கட்டிடங்களையே தகர்க்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தர்க்கு கடனே என்று பாடினார் மோசி கீரனார். பரந்த இடத்தை கொண்ட உலகம் வேந்தனாகிய உயிரை கொண்டுள்ளது. அதனால் இந்த உலகத்தாருக்கு நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, இவ்வுலகிற்கு தானே உயிர் என்பதை அறிந்து அதற்கேற்ப மக்கள் நலனில் ஆர்வமுடையவனாக இருத்தல் அரசனுக்கு கடமையாகும் என்பது இப்பாடலின் பொருள். கடமையை மறப்பதும் கடமையை மீறுவதும் பெருமையல்ல. நமது தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவதும் சூழ்நிலையை குறை சொல்லுவதும் எளிது. ஆனால் என் வாழ்க்கையின் உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நமது வெற்றி பயணம் தொடங்குகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: எங்களை இதம் தரும் இனிமையான காலை பொழுதில் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. நேர்களே சிந்தனை துளி, ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இதுமான இந்த காலை வேளையில் இறைவனை ஆராதிக்கும் பக்தி பாமலர்களை தொடுத்து வருகிறது இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது. TL மகராஜன் பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.

நேர்களை, நாம் இணைந்திருப்பது நம்மை இணைத்திருப்பது நம் காரைக்கால் பண்பலையின் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வருகிறது. இ குல் முகமது பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: நிறைவு பெறுகிறது நேயர்களே. காலை வேளையில் இறைவனை ஆராய்க்கும் பக்தி பாமலர்களை கொண்டு வந்த இது பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்கள் என்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் நேர்களை உங்களின் நினைவிற்காக இன்று காலை 8:45 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர் என்று இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டாங்குடி அருள்மிகு பாதாபி கணபதி ஆலயம். நேர்களை இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லும் அது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 இரவு மலரும், 11 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தொயிலும் முன். நேர்களை, இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 23 புதன்கிழமை. நாம் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
10: வணக்கம் நேர்களே, அன்பார்ந்த காரைக்கால் பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் இந்திய வானிலை துறையிலேருந்து

0: இருக்கபடி பார்த்தோன்னாக்கா காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், சிதம்பரம், சீர்காழி, வேதாரண்யம், வேளாங்கண்ணி இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு லேசான தூறல் மட்டும் காணப்படும். செப்டம்பர் 11-12 தேதியில் மட்டும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பொதுவாக லேசான தூறல் இருக்கும். செப்டம்பர் 11-12 தேதியில் லேசான முதல் மிதமான மழைக்கு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேர வெப்பநிலை ரொம்ப அதிக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். 33-37 வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இரவு நேர 24-27 வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. காத்தலவுல ஈரப்பதம் 40% பகல் நேரத்திலையும் 80% இரவு நேரத்திலையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. காற்றின் வேகம் மணிக்கு 6-12 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும். இத்தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளில் 2 நாள் மட்டும் மிதமான மழை சில இடங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வெப்பம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இப்போ இந்த சூழ்நிலையில் சம்பா பருவத்துக்கான பின் சம்பா சாகுபடி குறிப்புகள் பற்றி பார்க்குறப்ப மத்திய கால ரகங்களான ADT 38, 39, CO50, CO52, TKM 13, TRICHY 3, KKLR 2, KKLR 4 போன்ற மத்திய கால நெல் ரகங்களான 110-120 நாள் முதிரக்கூடிய நெல் ரகங்களை பயன்படுத்தி நேரடி விதைப்போ இல்லை நாற்று விட்டு தயார் செய்து நாத்தாங்கால் நடவோ செய்யலாம். நேரடி விதைப்பில் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து சேத்து விதைப்பு, ஒன்று வந்து புழுதி விதைப்பு. விதைகளை வந்து நிலம் தயார் செஞ்ச பிறகு 1 கிலோவுக்கு 4 கிராம் பூசண கொல்லியான கேப்டான் இல்லை திறம் இதை வந்து கலந்து 24 மணி நேரம் உலர விட்டு பின்பு அதை வந்து விதைக்க வேணும். இதனால் கொலை நோய், செம்புலி நோயெல்லாம் வராமல் இருக்கும். கலை மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நேரடி விதைப்புக்கும் சேற்று விதைப்புக்கும் மாறுபாடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேரடி விதைப்பு பார்த்தீங்கன்னாக்கா பெர்டிலாக்ளோபர் சேஃப்னர் சேற்று விதைப்புக்கு பயன்படுத்தலாம். இது வந்து 450 கிராம் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். நேரடி புழுதி விதைப்பாக இருந்ததுன்னா பெண்டுமெத்திலின் 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் அதுவும் கைத்தெளிப்பானில் கொண்டு காலையில் மாலை வேளையில் வயலில் போதுமான ஈரம் இருக்கப்போ தெளிக்க வேண்டும். இதை வந்து அடுத்த 5 நாளைக்கு கடைபிடிக்கலாம். கால்நடை பொறுத்த வரைக்கும் குடல் புழு நீக்கம் செய்கிறது நல்லது. ஏன்னா குளம் குட்டைகளை தண்ணி குடிக்கிறதுனால அதுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது. கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். அதாவது வந்து ஆடு மாடு கோழி கொட்டையை வந்து மழைக்காலம் வர்றதுனால சுத்தமாக தண்ணீர் தேங்காத படிக்கு ஈரம் இல்லாத படிக்கு வச்சுக்கிறது நல்லது. ஆடுகளில் வந்து குழம்பு சிதைவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு மழை நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த மழைக்காலங்களில் நம்ம வைக்கோல் கிடைக்கலனா ஊட்டமேற்றிய வைக்கோல் தயார் பண்ணலாம். இதுக்கு 100 கிலோ வைக்கோலுக்கு 4 கிலோ யூரியா 65 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதை தெளித்து மூட்டம் போட்டு 21 நாள் வச்சா இதை வந்து ஊட்டமேற்றிய வைக்கோலாக வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். வானிலை முன்னெடுப்பு தகவலும் பொதுமக்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எல்னோ எஃபெக்ட்னால கொஞ்சம் வெப்பம் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்கியூர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இணையினை வழங்கி ஒரு காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: ஆகாஷ்வாணி வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாயம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 6:40. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமத. இணைகிருஷ்ணை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்கலூர் எண்ணெய்
4: இணையினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
10: வழங்குகிறார் திருநெல்லை

0: வரலாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். வானத்திலிருந்து பெய்யும் மழை நீர் மிகவும் தூய்மையாக இருக்கும். ஆனால் அம்மழை நீர் மண்ணில் விழும்போதுதான் பல மாற்றங்கள் அடைகிறது. அதுபோலத்தான் பூமியில் விழும்போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள்தான். ஆனால் அக்குழந்தை வளர வளர வளர்க்கப்படும் அல்லது நாம் கொடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரிதான் அக்குழந்தையின் நல்லத்தன்மையும் தீயத்தன்மையும் தீர்மானிக்கப்படுகிறது. எந்த பெற்றோரும் தன் குழந்தைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் ஊட்ட எப்போதும் தவறுவதில்லை. ஒரு பிள்ளையின் முதல் ஆசிரியரும் முதல் தெய்வமும் பெற்றோர்கள்தான். சிறு வயதில் குழந்தைகளின் உலகமே பெற்றோர்கள்தான். அதனால் பெற்றோர்கள் மட்டும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இடத்தில் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைத்து விடுகிறது. குழந்தைகளுக்கு முன் பெற்றோர்கள் சண்டையிட்டுக் கொள்வதும் ஈகோவை வெளிப்படுத்துவதும் குழந்தைகளின் ஆரோக்கியமாய் வளரும் சூழ்நிலையை மாற்றிவிடுகிறது. தீய செயல்களை கண்டு வளரும் குழந்தைகள் நல்ல பாதையில் செல்வதில்லை. ஒரு நாள் 2-3 வீட்டு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க அப்பாக்கள் செய்கிற தொழிலை வச்சு டாக்டர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு, போலீஸ் விளையாட்டுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ புதிதாக குடிவந்த வீட்டின் பிள்ளையும் விளையாட வருகிறான். அது என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள்லாம் உங்க பொருளை வச்சுக்கிட்டு வேற வேலை பார்ப்பீங்களாம், நான் எல்லாவற்றையும் திருடிக்கிட்டு ஓடிடுவேனாம் என்று சொல்ல, மற்ற குழந்தைகளின் மனதில் முதன் முதலாக திருட்டு என்ற சொல்லும் திருட வேண்டும் என்ற எண்ணமும் ஊன்றப்படுகிறது. இப்படி 5 பதிவதுதான், 50 பதியும் என் பிள்ளையை செல்லமாக வளர்க்கிறேன் என்ற பேரில் அக்குழந்தை கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பது பிள்ளைகளை எதிர்காலத்தில் பொறுப்பற்றவர்களாக்கிவிடும். குழந்தைகளின் வீட்டு சூழ்நிலைகளை விட புறச் சூழ்நிலையும் நட்புகளும் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாகவோ அல்லது கெட்ட பிள்ளைகளாகவோ வளர காரணமாக அமைந்து விடுகிறது. பெற்றோர்கள் அதிக விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும். மராட்டிய வீரனான வீர சிவாஜி உருவாக காரணம் அவனது தாய்தான். புராண காலத்திலும் கூட பிரகலாதனின் அன்னை பக்தியை கருவில் இருக்கும் போதே தினம் தினம் ஊட்டி வளர்த்தாள் என்பதை அறிகிறோம். இதைத்தான் நம் வள்ளுவர் அழகாக ஒரு குறட்பாவில் இளைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காழ்த்தவிடத்து என்கிறார். ஆமாம், முச்செடிகளை சிறிதாக இருக்கும் போதே அதை கண்ட மாத்திரத்தில் பிடுங்கி தூர எரிந்துவிட வேண்டுமாம். இல்லையெனில் வளரவிட்டால் வெட்டுபவர்களின் கையை பதம் பார்த்து விடுமாம் என்று அவர் சொல்கிறார். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நீங்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கிய என் சொல்லமது நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நீர்களே, காரை பன்மலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் 16/9/2026 மாலை 4 ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று பகல் 1:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகில் இருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நிகழ்ச்சியினும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள். நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க மாநில செய்தி அறிக்கை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும்

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக யுபிஐ விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மைபாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மைபாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. August 17 வர்ற September 30 வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம், இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களுடைய திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க.

0: உள்நாட்டுல இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
1: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், குறிப்பாக குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 ஏக்கர் நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரை கல்பன்மலை 100.3. நேரம் 6:55.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேர்களே, இனி நாம் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்க இருப்பது காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளிச் செல்வாருங்கள். கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.

0: உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: மாவட்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: என்ன
3: படிக்கிறீங்க?
4: காவிரி தென்பண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொறி நினதி, நேவி ஆறு பலவோட நெறி சிரித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடி நம்போதிலே என்பத்தேன்பந்து பாயுது காதிரிலே, எங்க தந்தை நாடின பெச்சிரிலே, வருஷத்து பிறக்குது முச்சிரிலே. வள்ளுவன் தன்னே உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சு அண்டும் சிறப்பதிகாரம் என்றோ மணியான படித்த தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு. அடுத்ததா கல்ற வாழ்ற உயிரக்க பேர் டால்பின், ஷாஃபிஸ், பிரான், ப்ளூஃபிஷ், சிவால், ப்ளூஃபிஷ், சிஆஸ், சிக்லஸ், கிராக், தர்ட்டர், ஸ்வாட்விஸ், சீலயன், ஸ்போரட் ஸ்னேக், ஸ்னீகூச்சி, லாப்ஸ்டர், சீஸ்பான், சிங்குகோவன், பிரனா, கோரட், ஷா, வே, ஹாசு கிராக், ப்ராம்பெட், சீன், ஈட், அட்டபஸ், ஸ்வே, ஜெலிஃபிஷ், தர்ட்டர்ஃபிஷ், சீ அனிமன், ஹாலிமெட்ரா, ஹாலிஸ்டர், கிளான்ஃபிஷ் அண்ட் டிஷர்ஃபிஷ்.
3: சரிங்கம்மா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: டாக்டர்.
3: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம்.
5: நேர்லே, இதுவரை நாம் பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்டது காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
0: காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
5: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்,
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
5: நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நெர்லினி நாம கேட்கலாம் திரையிசை. தொடக்கமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஜெயச்சந்திரன் மற்றும் வாணிஜெயராம் பாடியிருக்கும் இந்த பாடல். அது வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்தார்.

நிர்லீதமான இந்த காலை வேளையில் உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. திரையசையில் அடுத்ததாக ஒழிக்க வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் இந்த பாடல். அது இதய கோவில் படத்திலிருந்து

நிகழ்ச்சி உங்களை அசையாமல் அசரவைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இது திரையசையில் வருகிறது. அடுத்த பாடல் அது தெற்கத்தி கல்வன் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடல்.

இது மனப்பாடல்களோடு ஒளிவிழா வந்த இது திரை இசை நிறைவு பெறுகிறது. உங்கள் மனங்களில் என்றென்றும் நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஏழைகால் மணிக்கான தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார் திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து

0: ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங், இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின், ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக

0: அடுத்தகட்ட பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 5 பேருக்கு கன்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரண்யா சிறப்பு மண்டல குழுவைச் சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரென்ராஜ் ரத்தோர் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா என்ன நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால்

0: சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் வருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் திருத்திரிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து விளங்குவோர் காரைக்கால். உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
8: ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். சும்மா உட்காந்துருக்கல, ஒரு ஊசியில் நூலை கோத்து தன்னுடைய வேட்டியில் இருந்த ஒரு கிழிசலை தைச்சிக்கிட்டு இருக்கார். கைதான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தது, மனசு கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஆகாய வீதியில் அப்படியே வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மரத்தடியில் ஒளிப்புழம்பாக உட்காந்துருந்தார் முனிவர். பார்வதி இதை கண்டதும் உடனே பரமசிவன் பக்கம் திரும்பி அங்கே மரத்தடியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். பார்த்தேன்னார் அவர். அப்புறம் என்ன, அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நாம் எப்படி சும்மா போகிறது, வாங்க அங்கே போய் அவருக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. பரமசிவன் முகத்தில் புன்னகை. அவனை பற்றி லேசாக நினைக்காத, அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன். இப்போதைக்கு நாம் அவங்ககிட்ட போகிறது வீண் வேலை, அதனால் வேணாம் வா, நாம் நம்ம வழியிலேயே போவோம் அப்படின்னார். இருந்தாலும் பெண்கள் சொன்னால் சொன்னது தானே, பிடிவாதத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கிறப்போ அம்மைங்கிற மாயாசக்தி ஆண்டவனை சும்மா விட்டுருமா, கட்டாயப்படுத்தி மரத்தடிக்கு அழைச்சிட்டு வந்துட்டுது. வழக்கமாக ஆண்கள் என்ன செய்வாங்களோ அதே தான் அவரும் செஞ்சுட்டார். அதாவது சொல்கிறத சொல்லி பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டார். ரெண்டு பேரும் வந்து அந்த முனிவர் முன்னாடி நின்று வணக்கம் சொன்னாங்க. முனிவர் நிமிந்து பார்த்தார். அடடே அம்மையும் அப்பனுமா வாங்க அப்படின்னு சொல்லி அன்பாக வரவேற்றார். தாகத்தோடு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி மோர் கொடுத்து உபசரித்தார். அவ்வளவுதான், அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு துணி கிழிச்சலை தைக்க ஆரம்பிச்சுட்டார். பரமசிவனும் பார்வதியும் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து பார்த்தாங்க. அவர் நிமிந்து பார்க்குற வழியை காணும். சரி நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க வணக்கம்னார் முனிவர். அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் துணியை தைக்க ஆரம்பிச்சுட்டார். பார்வதி பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கங்கிறது மாதிரி அப்படி கண்ணை காட்டுறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு முனிவரை பார்த்து, தவ செல்வரே, நாங்கள் ஒருத்தருக்கு காட்சி தந்துட்டா ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகிறது தான் பழக்கம், அதனால் உங்களுக்கும் ஏதாவது வரம் அப்படின்னு இழுத்தார். முனிவர் சிரித்தார். வரமா, உங்கள் தரிசனத்தை விடவா, அதெல்லாம் இந்த கட்டைக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்கள் வழியை தொடருங்க அப்படின்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் பார்வதியும் பரமசிவனும் விடுற மாதிரி இல்லை, ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு புடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தார் முனிவர், சரி அப்படி கட்டாயமாக வரம் கொடுத்துட்டு தான் போகணும்னு நீங்கள் நினச்சா ஒன்று செய்யுங்க, எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அதாவது இந்த ஊசிக்கு பின்னாடியே இந்த நூல் போகிறதுக்கு வரம் கொடுங்க ஒன்றார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏற்கனவே தான் இந்த ஊசிக்கு பின்னால் இந்த நூல் போயிட்டு இருக்குதே, இதுக்கு நாங்கள் என்னத்துக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன், நான் ஒழுங்கு தவறாமல் நடந்துக்கிட்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னாடி வரும், இடையில் நீங்கள் எதுக்கு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் முனிவர். இதை கேட்டதும் பரமசிவனும் பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வழியில் போயிட்டாங்களாம். இந்த முனிவர் எழுதிய காட்சிக்கு பேர் தான் மருள் நீங்கிய மாசறு காட்சி அப்படிங்கிறார் நினைவுக்கலை ஏந்தல் பதின் கவனகர் திருக்குறள் ராமையா. 30 வயசில் பார்வையை இழந்த இவர் முப்பால் ஒளியின் துணையால் வந்து காலத்தை வென்றவர், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசறு காட்சி அவர்க்கு அப்படின்னு ஒரு குறள் வருது இல்லையா, அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. அந்த மருள் நீங்கிய மாசறு காட்சின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். மனசை வந்து தூய்மைப்படுத்த தவறியவர் இறைவனை நம்பியும் பயனில்லை, இறைவனை நம்பாமல் இருந்தும் பயனில்லை.

0: ஆக உண்டுங்கிறதும் இல்லைங்கிறதும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியில் போய் முடியுது அப்படிங்கிறார் அவர். அதனால் ஒருத்தன் வந்து ஆத்திகனா நாத்திகனாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் மனசு தூய்மை உள்ளவனா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுதான் இன்றைக்கி தகவல் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இந்த நேரத்தில் எதிரில் ஒரு வானொலி நேயர் வந்து நிற்கிறார். என்னங்க விஷயம்னு விசாரிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறோம். அடிக்கடி புராண கதைகளை சொல்லி நீங்கள் எங்கள் பொறுமையை சோதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்திரைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு.

0: நேர்களே, சிந்தனை துளி. மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிதாய் புலர்ந்திருக்கிறது இந்த இனிய காலை பொழுது. இந்த நேரத்தில் நாம் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: விரைவு திருச்சி சாரதாசில்
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸ் ஆன பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தேகம் தொடும் தென்றல் காற்று, அந்த தென்றலில் அசைந்தாடும் தென்னஞ்சோலைகள், பூத்து குலுங்கும் நம் வீட்டு தோட்டத்து பூக்கள், இப்படி காலை நேரத்தை நம் கண்களை கவர செய்கிறது என்ற இனம் காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ. நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பாருங்கள். ஓடுவது முள் அல்ல, உங்கள் வாழ்க்கை.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரளவரசை இதனம் காரைக்கால் FM 100.3.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காலை நேரத்தை அழகாக்கும் இது காலை காம்போ. நேர்களே, மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற செப்டம்பர் 12 முதல் நடைபெறவுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்ற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட அமர்வு நீதிபதி ஆகியோர் இவர்களின் அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காலை 10 முதல் மாலை 4:30 வரை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், பண மோசடி வழக்குகள், வங்கி சார்ந்த வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்ட சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் மூலம் தீர்வு காணப்படும் வழக்குகளுக்கு மேல் முறையீடு கிடையாது. மேலும் வழக்காடிகளின் நேரமும் செலவும் மிச்சமாகும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் வழக்காடிகள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் சீர்காழி சார்பு நீதிமன்ற வளாகம் மற்றும் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதி நடுவர் நீதிமன்ற வளாகங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் குழு மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட அமர்வு நீதிபதி தெரிவித்துள்ளார். இது காலை காம்போ.

வங்கக்கடல் ஓரமாய் அழகாய் எடுக்கிறது உங்கள் இதயங்களில் இனிதாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம் காரைக்கால் பண்பலையின் 100.3. இது காலை காம்பு. காரைக்கால் நோய் தடுப்பு துணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. ஆயுஷ்மான் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தின் மூலம் நோயாளிகளின் அனைத்து மருத்துவ சிகிச்சைகளை பதிவு செய்ய மத்திய அரசு நலவழித்துறை முடிவு எடுத்துள்ளது. இதில் ஒவ்வொரு

0: மாநிலத்திலும் ஒரு மாவட்டம் மாதிரி மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நமது புதுச்சேரி மாநிலத்தில் நமது காரைக்கால் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதில் நமது மாவட்டம் பயன்பெற நாம் அனைவரும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு கொண்ட ஹெல்த் கார்டு அல்லது 14 இலக்கத்துடன் கூடிய தனித்துவமான எண் வைத்திருக்க வேண்டும். இந்த எண் மூலம் நமது சிகிச்சை மற்றும் பரிசோதனை அறிக்கை அனைத்தும் பதிவு செய்ய முடியும். நாம் இந்த அறிக்கை அனைத்தும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மருத்துவமனைக்கும் எடுத்து செல்ல தேவையில்லை. நம்முடைய ஹெல்த் கார்டு கொண்டு சென்றாலே அந்த எண் மூலம் ஆன்லைனின் மூலமாக மருத்துவ அறிக்கையை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு காரைக்கால் நோய் தடுப்பு துணை இயக்குநர் அறிவித்திருக்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: நேரில் இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
4: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: ஊட்டச்சத்து வர சிறப்பு தொடர், ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆ. பிரியவதனா அவர்கள்.
3: மாலை 4 மணிக்கு
0: ஆமாங்க, ஊரும் உணவு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா?

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காலை காம்போவில் நான் உங்க RJMM கலை பெருமாள். நேர்களை, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று பகல் 1:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நீங்களே அடுத்து உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கொடுக்கறதுக்காக இன்றைக்கி துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்காங்க சக அறிவிப்பாளர் RJ தீபா சந்திரசேகர். இணைந்திருங்கள் நேர்களே, இது காரைக்கால் பண்பலையில் காலை காம்போ.

0: நேர்களே, இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்காக நான் காரைக்கால் பண்புலையுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் நிறைய நேர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. காரைக்கால் வினோத்குமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ், புவனகிரி சுமதி பாபு, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, குத்தாலம் திரடி தில்லை வில்லாளன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, பிரகாஷ் கல்லேரி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அமதராயன் கோட்டை பாரிவள்ளல், பாத்திமா மேலவாஞ்சூர்லேருந்து, நச்சிபிள்ளை குடும்பத்தார் காரைக்கால் நிறைவேலிருந்து, கீமடபுரம் தோப்பு தெரு வேல்முருகன், நிறைவி ராஜவேல், கோமல் சரவணன், சுரேஷ் பாபு கன்னாரப்பாளையத்திலிருந்து, காரைக்கால் நளினி, திருவோணம் ரவி, அதம்பார் கலைச்செல்வி போன்ற நேயர்களோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோ இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
0: நேர்களே, இது துள்ளி வரும் பாட்டு. தொடக்கமாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல்

0: தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நாட்டுல ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசருக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அலுவலர்கள் இருந்தாங்க. எல்லாரும் அவர் மேல ரொம்ப ஈடுபாடு, பாசம். சில பேர் அரசருக்காக உயிரை கூட தரத்துக்கு தயாரா இருந்த அளவுக்கு இருந்தாங்க. அந்த சபைக்கு வந்து ஒரு ஞானி ஒருத்தர் வராரு. வந்து அவர் அரசர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப பேசிட்டு இருக்கும் போது அரசர் சொல்றாரு, என்னுடைய அலுவலர்கள் எனக்காக ரொம்ப எதை வேணாலும் செய்வாங்க, அவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ரொம்ப பெருமையா கூறிட்டு இருந்தாரு. உடனே அந்த ஞானிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசரை வந்து எப்படியாவது வந்து சோதிக்கணும், அவர்கிட்ட கூட இருக்கிற ஆட்கள் உண்மையா இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சது. உடனே அவர் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசரை கூப்பிட்டாரு, சொன்னாரு, இது மாதிரி வந்து உங்களுடைய அலுவலர்களுக்கு நான் வந்து ஒரு சோதனை வைக்க போறேன், சோதனை முடிஞ்சோடனே இந்த அளவுக்கு உங்க மேல அவங்க இன்வால்மெண்டா இருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒப்புதல் கொடுத்தோடனே அந்த ஞானி என்ன பண்றாரு, எல்லா அலுவலரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்களோட சந்தோஷமா பேசுறாரு. பேசிட்டு, எத்தனை பேர் வந்து உங்க அரசருக்காக உயிரை கூட தர தயாரா இருக்கீங்கன்னு கேட்டோடனே நிறைய எல்லாரும் கை தூக்குறாங்க. எத்தனை பேர் உங்க அரசர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, எப்படி ஒன்னொன்னு கேட்டுகிட்டே இருக்காரு, எல்லாத்துக்கும் கை தூக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவர் சொல்ற,

0: நினைக்கிறீங்க. அப்ப அவர் சொல்றாரு, நாளைக்கு நான் வந்து ஒரு பூஜை நடத்தலான் இருக்கேன். அந்த பூஜையில வந்து உங்க அரசர் நல்லா இருக்கணும், நல்ல நீண்ட ஆயுளோட இருக்கணும், நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யாகம் நடத்த போறேன். அந்த யாகத்துல வந்து உங்களுடைய விரல் கட் பண்ணி போடலான் இருக்கேன். அப்படி போட்டா அவருக்கு வந்து நிறைய பவர் அதிகமா வந்துடும். அதனால நீங்க யாரெல்லாம் வந்து அரசர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கை கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் நீங்க நாளைக்கு எனக்கு கட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரானவங்களா காலையில 6 மணிக்கு இங்க வந்துடணும். சரியா 6 மணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா தான் நம்ம வந்து இந்த யாகத்தை நடத்த முடியும்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னா எல்லாரும் சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில 6 மணிக்கு மன்னரும் அந்த ஞானியும் உட்காந்துருக்காங்க. யாகத்துக்கு உள்ள வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. யாருமே வரவே இல்லை. அப்படியே பார்த்தா லேட்டாகி ஒரு ஆளா வர ஆரம்பிச்சாங்க. ஏன் லேட்டுன்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் திடீர்னு உடம்பு சரியில்லைன்றாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து அரசருக்கு புரிய ஆரம்பிச்சது, இவங்க வந்து நம்மள்ட்ட சும்மா பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. சோ அப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு தனி சலுகையோ இல்ல தனி உரிமையோ கொடுக்காம அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு புரிய வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஞானிட்ட உட்காந்து அப்பதான் வந்து ஞானி சொல்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய நேரத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா, இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம்னு சொல்லுவோம். சில நண்பர் கேட்டா சொல்லுவாங்க, உங்களுக்கா நான் எதை வேணாலும் நான் செய்வேன் அப்படின்வாங்க. ஆனா அர்ஜென்ட் கூப்பிட்டு பாருங்க, ஆளு வரவே மாட்டாங்க. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடந்துக்கிற விதம், நம்மளுடைய செயல்பாடுகள், இதுதான் வந்து நம்மளை யாருன்னு மற்றவங்களுக்கு அடையாளம் காட்டும். நேற்று சில பேர் வருவாங்க, இது வேணும்னு கேட்பாங்க. முடியும்னா நான் முடியும்னு சொல்லுவேன், முடியாதுன்னா முடியாதுன்னே சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முடியும்னு சொல்லி காக்க வச்சு கடைசியாக முடியாதுன்னு எனக்கு தெரியும் போது அதை நான் வந்து அவங்கள நேரத்தை இழுக்கடிச்சேன் அப்படின்னா அவங்க வேற யாராவது பார்த்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களால் முடியல அப்படின்னா எடுத்தோடனே முடியலன்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசில் இடம் முடிச்சிடுவீங்க. கொஞ்ச நாள் இழுத்தடிச்சு முடியலன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில உங்களை அவர் எந்த காலத்திலையும் மறக்கவே மாட்டார். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எங்கே இருந்தாலுமே சரி, அங்கே இருக்கிற இடத்துல நல்ல விதமாக உண்மையாக இருந்தோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை வாழ்த்துவாங்க. நன்றி, வணக்கம்.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97151672 97151672. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8:05.

0: சால்வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால்வி டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால்வி டூத் பேஸ்ட்.
2: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் செல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்கலாம். கோபால் பால் படி வைக்கிங் மணி அண்ட் சன்ரீப் சிங் தொல்லி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
1: புதிய

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களை துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, சௌபால் திட்டம் எதனை ஊக்குவிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது? சௌபால் திட்டம் எதனை ஊக்குவிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பக்கத்தில் உங்கள் பேர் ஊர் சொல்லிவிட்டு அதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணால் போதும். துளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் வீட்டில் உங்கள் வானொலியிலையும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311 2311 9 8 0 மற்றும் 2999 5 8 0. கால் பண்ணுங்கள், பாடு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
6: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பால் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமது.
7: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலாணி குழிக்கொடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவிலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
4: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம்.
9: வணக்கம் மேடம்,
4: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
9: மேலக்காசா குடி வடிவேலன்.
4: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
9: பீஸ்ட் படத்துல இருந்து பீஸ்ட் மோட்.
4: சரி, உங்களுக்காக பீஸ்ட் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
9: நன்றி மேடம்.

அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: மாட்டிக்கிட்டீங்க,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: Viking Bunions and Briefs.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம். தெளிவரும் பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
6: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
9: மேடம் ஜெயங்கொண்டம் கல்லூரில இருந்து பிரகாஷ் பேசுறேன் மேடம்.
6: சொல்லுங்க பிரகாஷ், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
9: சர்க்கார் படத்துல இருந்து பாப்பு டக்கர் சாங் மேடம்.
6: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி அண்ட் சன் ட்ரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: பாடக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்முடைய இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
2: எனக்கு இட்லி கடை வந்து எஞ்சாமி எஞ்சாமி அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
2: நன்றிமா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்புடி வைக்கிங் பனியன் சன்ரைவ் சிங் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்களை தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது சவுபால் திட்டம் அப்படிங்கிறது வந்து எதனை ஊக்குவிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள், கிட்டத்தட்ட 70 நேயர்களுக்கும் மேலே வந்து இதுவரைக்கும் வந்து சரியான விடைய ஆன்சர் அனுப்பிட்டுருக்கீங்க. யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சவுபால் திட்டம் எதனை ஊக்குவிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது? கைவினை, பாரம்பரியம் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் சரியான விடை. சரி, யாரெல்லாம் சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், நீடாமங்கலம் கங்கலாஞ்சேரி, மணிமாறன், காரைக்கால் நளினி, மேலவாஞ்சோர் சம்சுதீன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அடுத்து அனுப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, அசோக்ராஜ் அய்யாவடியிலேருந்து கனிமொழி அவங்களும் சொல்லியிருக்காங்க, அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா குத்தாலத்திலேருந்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் சொல்லியிருக்காங்க, ரவிக்குமரன் சரியானபடி தானிக்கோட்டகத்திலேருந்து, அடுத்து பேரளத்தில்

0: வந்து சந்தோஷ்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஷாகுல் ஹமீத் ராஜா, அவங்களும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், விவசாயிகளின் நலன் ஓகே. அடுத்து யாருன்னா ரஜாக் திட்டச்சேரியிலேருந்து, நனிலம் நாகை குமரன் அவங்க அனுப்பியிருக்காங்க. அதாவது சவுப்பாளர் திட்டம்ல இன்னும் நிறைய டீட்டெயிலாக சொல்லணும்னா நிறைய இருக்குது. நிறைய நேர்கள் அதையும் குறிப்பிட்டு அனுப்பியிருக்கீங்க, பாராட்டுக்கள். அடுத்து காரைக்கால்லேருந்து பிரகாஷ் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து, பூவம் குபேர், திருப்போண்டி சுந்தரி பாஸ்கர் அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. பூவம் தினேஷ், வேட்டைக்கார நெருப்பு யார், சுப வீரா அவங்க, பூவத்துலேருந்து நிலாஸ்ரீ அவங்க சவுப்பால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் மடப்புரம் வேல்முருகன் சொல்லியிருக்காரு. மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து நிஷான் ஹலீம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து, நச்சப்பிள்ளை நிறவிலேருந்து, அடுத்து கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா பிரதாமராபபுரத்துலேருந்து, அடுத்து கூவாகம் இளங்கோவன் அவங்க சொல்லியிருக்காங்க சரியான விடை. இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செந்தில் கண்ணன் பேரளம், புவனகிரி சுமதி பாபு, அதம்பார் கலைச்செல்வி நிறவி, ராஜவேல் பொன்னியம்மன் மேடு வனை கணேசன், மயிலாடுதுறையிலேருந்து ரவிச்சந்திரன், கும்பகோணம் குமரன், அடுத்து நாகை பாபு, டிஆர் பட்டினம் ரமேஷ், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், அடுத்து அதம்பார் ராமன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அடுத்து நாகையிலேருந்து ஜெகபர் சாதிக் முகமது யூசுப் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கீழ்வேலூர்லேருந்து யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாபு சத்யா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து ரவி சொல்லியிருக்காரு. அடுத்து மேம் யார் சொல்லியிருக்காங்கன்னா சத்யா அவங்க மணக்குடியிலேருந்து, கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு தான் வந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிருக்கு. அதனால் இன்றைக்கி ஆன்சர் சொன்ன சொல்லிகிட்டு இருக்கிற சொல்ல போகிற எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில். தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி
6: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க காரைக்கால் பண்பலையின் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில். உங்களுடன் இணைந்திருப்பது RJ தீபா சந்திரசேகர்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
9: இல்லைங்க, சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
8: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தலைவரும் பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
11: ஹலோ. வணக்கம் மேடம்.
10: வணக்கம், யார் பேசுறீங்க?
11: நாங்க கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் காந்தி நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன் பேசுறேங்க மேடம்.
10: சொல்லுங்க செண்பகவல்லி.
11: என்ன ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேங்க மேடம்.
10: அப்படியா, உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து எங்க நிகழ்ச்சி எல்லாமே கேட்டுட்டு இருங்க, தொடர்ந்து பேசுங்க.
11: காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் மேடம்.
10: ஓகே ஓகே, இன்னும் எல்லா நிகழ்ச்சியுமே கேளுங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
11: எனக்கு அமரன் படத்துல இருந்து உயிரே உயிரே பாசாங்க மேடம்.
10: சரி.

0: திருவாரூர் காமராஜ் புட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் புட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது துள்ளி வரும் பாட்டு.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். அருள் தரும் ஆனை முகன், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஸ் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேஸ் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் டைரி.
2: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
3: காலை தொடங்கும் ஒரு கப்பாலில் இருந்து குடும்பத்தின் இனிய கொண்டாட்டங்கள் வரை

0: இவ்வாலய சிறப்பினை பற்றி விவரிக்கின்றார் வேளாக்குறிச்சி ஆதீன கர்த்தர் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்திய ஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள்.
1: செங்காட்டங்குடி மேய சிறுத்தொண்டன் பணி செய்ய வெண்காட்டுள் அணையேந்தி விளையாடும் பெருமானே என்று கணபதீஸ்வரம் என போற்றப்படும் திருச்செங்காட்டங்குடிய அருள்மிகு உத்ராபதீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருள் இருக்கின்றார். சிறுத்தொண்டரால் சிறப்பு பெற்ற தலம் திருச்செங்காட்டங்குடி என்றால் அது மிகையல்ல. சிறுத்தொண்டரின் அவதார தலமும் முக்தி தலமும் திருச்செங்காட்டங்குடியே. அவர் படைத்தளபதியாக 2 புலிகேசி மன்னரிடம் இருந்தபொழுது வாதாபி போரில் வெற்றி வாகை சூடி அந்த போரில் ஏற்பட்ட பேரழிவுகளை கண்டு மனம் விரும்பி இனிமேல் நான் இந்த போர் முனையில் பணி செய்ய விரும்பவில்லை, என்னுடைய சொந்த ஊருக்கு செல்கின்றேன் என்று மன்னரிடம் விண்ணப்பிக்க 2 புலிகேசி மன்னர் அவரிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்க, எனக்கு இந்த வாதாபி விநாயகர் மட்டுமே போதுமானது, அதை கொண்டு போய் நான் எனது சொந்த ஊரில் தாபித்து வழிபட வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அவ்வாறே மன்னர் அவருக்கு அனுமதி தந்து வாதாபி விநாயகரையும் எடுத்து செல்ல படமும் தந்து பெரும் நிதியும் தந்து இவரை அனுப்பி வைக்கிறார். இங்கே திருச்செங்காட்டங்குடியிலே உத்ராபதீஸ்வரர் திருக்கோயிலே அந்த வளஞ்சுழி விநாயகராகிய வாதாபி விநாயகரை பிரதிஷ்டை செய்து நாள்தோறும் அன்னதானம் செய்து வருகின்றார் சிறுத்தொண்டர். அந்த காலத்திலே இவருடைய பேரன்பை உலகறிய செய்யும் பொருட்டு சிவபுரம் பொருள் உத்ராபதியாராக பைரவ வேடம் தாங்கி வடக்கிலிருந்து வரும் பைராகி போல வேடம் புனைந்து அவர் இல்லத்திற்கு சென்று அமுது வேண்டி அமுது பெற்ற அருள் வரலாறு நிகழ்ந்த அற்புத தலம் செங்காட்டங்குடி. மேலும் கணபதி அவருடைய அத்தி தோஷம் நீங்குவதற்காக இந்த தலத்து பெருமானை வழிபட்டு தோஷத்தை போக்கிக் கொண்டதால் இந்த இறைவனுக்கு கணபதியால் வழிபட பெற்றதால் கணபதீச்சரம் என்று பெயருடைய வர காரணமாயிற்று. 8 வகை பெயர்களால் குறிப்பிடப்படும் இந்த தலத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் விநாயகரை குருவாக கொண்டு வழிபடுவது மரபு. எல்லா உயிர்களுக்கும் இறைவன் அருள் பாலிப்பதற்காகத்தான் குருவாக மானுட சட்டை தாங்கி எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். குரு இல்லாதவர்கள் விநாயக பெருமானே குருவாக கொண்டு நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு எல்லாம் செய்து வருகின்றனர். அந்த வகையிலே தலத்திலே சிறுத்தொண்ட நாயனாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவும் வழிபாட்டிலுள்ள தொன்மையான அந்த வாதாபி விநாயகரை வழிபடுவது மிக புண்ணியத்தை தர வல்லது. அதிலும் சதுர்த்தி நாளில் சங்கடகர சதுர்த்தியும் சரி சாதாரண சதுர்த்தி நாளிலும் இங்கே திங்கள்தோறும் வழிபாடு நிகழ்ந்து வருகிறது. நமது மைசூர் மகாராஜாவே இந்த தலத்திற்கு வந்து

0: இந்த விநாயகர் அங்கிருந்து வந்த காரணத்தினால் அவர் வழிபட்டு வந்தார். கடைசி அரசராக இருந்தவர் வரை இங்கு வந்து வழிபட்டு அவர்கள் அந்த நன்றி கடனை செலுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே வாதாபியிலிருந்து வந்த விநாயகர் என்ற பெருமையும் புனிதமும் இந்த தலத்து விநாயகருக்கு மட்டுமே உரியது. பல்வேறு தலங்களில் வாதாபி விநாயகர் என்று குறிப்பாக திருப்புகலூர், திருவாரூர் போன்ற தலங்களிலெல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த திருச்செங்கட்டாங்குடி தலத்தில்தான் சிறுத்தொண்டரால் தாபிக்க பெற்ற வாதாபி போரில் வெற்றி வாகை சூடியதன் நினைவாக வாதாபியிலிருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்த விநாயகர் இங்கே அருள் பாலித்து வருகிறார். அதனால் விநாயகர் சதுர்த்தி நாளில் இந்த விநாயகரை வழிபடுவது சிறப்பு. மேலும் கர்நாடக சங்கீதத்தில் வாதாபி கணபதியும் பஜே என்று தொடங்குகின்ற பாடலில் இந்த தலத்து வாதாபி விநாயகர் தான் குறிப்பிடப்படுகின்றார். அந்த வகையிலே சங்கீத உலகிற்கும் இந்த வாதாபி விநாயகர் முக்கியமானவராக பிரார்த்தனைக்குரியவராக கருதப்படுகிறார். எல்லா நலன்களையும் தரவல்ல விநாயக சதுர்த்தி புனித நாளில் எல்லோரும் செங்காட்டங்குடி வந்து இந்த வாதாபி விநாயகரை வழிபட்டு அருள் பெற்று உய்வார்களாக. திருச்சிற்றம்பலம்.
1: விநாயகரை நினைத்தாலே தடைகள் விலகும். வாதாபி கணபதியை நினைத்தாலே வரலாறும் பக்தியும் நம் மனதில் விரியும். காவிரி தென்றல் தவழும் சோழ நாட்டின் திருப்பதிகளில் ஒன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செங்காட்டங்குடி. இது ஒரு சாதாரண திருத்தலம் மட்டுமல்ல, சிற்பக்கலை, சைவ சமய வரலாறு, புராணம் என பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட புனித பூமி. இந்த தலத்தின் பெருமையை பேசும்போது நம் நினைவுக்கு முதலில் வருபவர் வாதாபி கணபதி. வாதாபி கணபதியும் பஜே என்ற புகழ்பெற்ற கீர்த்தனையின் வழியாக இசை உலகத்திலும் வாதாபி கணபதியின் பெயர் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. வாதாபியில் இருந்து வந்த கணபதி, வாதாபி என்பது இன்றைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாதாமி பகுதியை குறிக்கும். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் முதலாம் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை வென்று வாதாபியை கைப்பற்றிய வரலாறு நமக்கு தெரியும். இந்த போருடன் தொடர்புடையவராக கருதப்படுபவர் சிறுத்தொண்ட நாயனார். சிறுத்தொண்ட நாயனார் பரஞ்சோதி என்ற பெயரில் அரசரின் படைத்தளபதியாக விளங்கியவர் என்று சைவ மரபு கூறுகிறது. வாதாபி வெற்றிக்கு பின்னர் அங்கிருந்த கணபதி சிலையை அவர் கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடியில் பிரதிஷ்டை செய்ததாக தல வரலாறு கூறுகிறது. அதனால்தான் இங்கே எழுந்தருளியுள்ள விநாயகர் வாதாபி கணபதி என்று அழைக்கப்படுகிறார். திருச்செங்காட்டங்குடியின் இன்னொரு பெருமை, இந்த தலத்தின் இறைவன் உத்தராபதீஸ்வரர். இந்த தலத்துடன் தொடர்புடைய சிறுதொண்ட நாயனாரின் பக்தி வரலாறும் மிகவும் சிறப்புடையதாக பேசப்படுகிறது. சிவனடியார்களுக்கு விருந்தளிப்பதற்காக தமது வாழ்வின் பெரும் கடமையாக கருதிய சிறுதொண்ட நாயனாரின் பக்தியை சோதிக்க இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் இந்த தல வரலாற்றில் முக்கியமானதாக கூறப்படுகிறது. அதனால் திருச்செங்காட்டங்குடி சிறுதொண்ட நாயனார் அவதார திருத்தலம் என்ற பெருமையும் பெற்றுள்ளது. இசையிலும் வாதாபி கணபதியின் புகழ் கோவில் எல்லைகளை தாண்டி இசை உலகத்திலும் மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளது. கர்நாடக இசை மேதை முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய வாதாபி கணபதியும் பஜே என்ற கீர்த்தனை வாதாபி கணபதியின் பெருமையை இசை வழியாக பரப்பிய முக்கியமான படைப்பாக விளங்குகிறது. ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த இந்த கீர்த்தனை இன்று வரை இசை கச்சேரிகளில் மிகவும் பிரபலமாக பாடப்பட்டு வருகிறது. ஒரு கணபதி திருத்தலத்தின் பெயர் ஒரு இசை கீர்த்தனையின் மூலம் உலக இசை ரசிகர்களின் காதுகளுக்கும் சென்றடைந்தது என்பது இந்த தலத்தின் தனிச்சிறப்பு. பக்தர்களின் நம்பிக்கை விநாயகர் என்றாலே விக்னங்களை நீக்குபவர், புதிய தொடக்கங்களுக்கு அருள் புரிபவர், அறிவையும் தெளிவையும் வழங்குபவர். அந்த வகையில் வாதாபி கணபதியை தரிசித்து வழிபட்டால் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி நல்ல தொடக்கங்கள் அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருச்செங்காட்டங்குடி மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் போது அது ஒரு கோவிலுக்கு செல்லும் பயணம் மட்டுமல்ல, ஒரு வரலாற்றுக்குள் நுழையும் பயணம், ஒரு பக்தி மரபை உணரும் பயணம், ஒரு இசை வரலாற்றை நினைவு கூறும் பயணம். வாதாபியில் இருந்து வந்ததாக தல வரலாறு கூறும் அந்த விநாயகர் இன்று திருச்செங்காட்டங்குடியில் அருள்பாலித்து வருகிறார். வாதாபியில் தோன்றிய வரலாறு, திருச்செங்காட்டங்குடியில் நிலைத்த பெருமை, இசையில் ஒலிக்கும் புகழ், பக்தர்களின் இதயத்தில் நிறைந்த நம்பிக்கை, இதுவே நம் வாதாபி கணபதி. தும்பிக்கையான் துணை இருக்க தொடங்கும் காரியம் சிறக்க

0: இவ்வாலயத்தை தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் நம்மிடையே பேசும்போது,
1: வணக்கம் ஐயா, என் பேர் சந்திரசேகரன். நான் வந்து ராஜமன்னார்குடியிலேருந்து வந்திருக்கிறேன். திருச்செங்காட்டாங்குடியில் ஐயனுடைய தரிசனம் சிறப்பாக அமைஞ்சிச்சு, நல்ல விதமாக பார்த்துருக்குறோம்.
2: எங்கள் பேர் சிங்காரவேளன். சரி, நண்பர்லேருந்து வந்திருக்கேன். இந்த கோயில் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம், சிறப்பாக இருந்துச்சு. இந்த பெரிய பார்த்த மன்னார்குடியார் அவங்க வந்து காமிச்சாங்க, வந்து பார்த்தா ரொம்ப தரிசனம் நல்லா இருந்துச்சு.
3: ஐயா நமஸ்காரம், என் பேர் சேஷாத்ரி. நான் சென்னை தரமணில கோவில் அர்ச்சகராக இருக்கேங்க ஐயா. உத்தராபதீஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ணோம், அதேமாரி வாதாபி கணபதியை பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது கோவில். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. சுவாமியோட பவர் வந்து வேற லெவலாக இருந்தது, அது ஒரு தனி வைப்ரேஷன். எல்லாரும் வந்து கட்டாயமாக ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க.
4: என் பேர் சரவணன், தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு.
5: என் பேர் பரத், தரமன்லேருந்து வரேன், தரிசனம் சிறப்பாக இருந்தது.
6: வணக்கம், நான் சிவகுமார், காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். ஐயாவை பார்க்கறதுக்காகவே வந்து இந்த முறை வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். மிகப்பெரிய அற்புதம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. திரும்ப மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறதுக்காக ஐயாவை தேடி வந்து பார்த்துருக்கோம். உத்தராபதீஸ்வரருக்கு மிகப்பெரிய நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆணைமுகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று நாம் தரிசித்தது நாகை மாவட்டம் திருச்செங்காட்டங்குடி அருள்மிகு வாதாபி கணபதி. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடை செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: மகை அணியும் நங்கைவளோ அழகாயிரம் சேருவே.
2: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் பாரத் டைரி.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்

0: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:01.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம்

0: மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
1: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
0: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
1: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
2: என்னமா அங்க சத்தம்?
1: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
3: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: பட்டபாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் இதழில் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
5: அடுதா தார்பாய் நாத்துப்பாய் நெல்சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
7: பெண்களுக்கு பெரும்பாலும் மாதவிடாய் காலத்தில் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. அதிகமாக என்னென்ன நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி டிசீஸ் இருக்கும் அப்படின்னா ரத்த சோகை தான் மெயினாக இருக்கும், இரும்பு சத்து குறைபாடு. இரும்பு சத்து உடலில் எப்போ உரியப்படும் அப்படின்னா எப்போலாம் விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கிறோமோ, எலுமிச்சை நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாக நம்ம உடலுக்கு வந்து அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அடுத்த பிசிஓடின்னு சொல்லுவோம், பிசிஓஎஸ் அதாவது சினைப்பை நீர்க்கட்டி, சீரான மாதவிடாய், உடல் எடை அதிகரிப்பு, முகப்பரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். அதாவது நார் சத்து மிகுந்த முழு தானியங்கள், முழு தானியங்கும் போது ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ்லாம் நம்ம சாப்பிடலாம். அதாவது முழு பச்சை பயிரை நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா நமக்கு அப்படியே வந்து புரோட்டீன் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி சாப்பிடலாம். வெந்தயம், சியா விதைகள், பூசணி விதைகள், காய்கறிகள், இப்போ நிறைய விதைகள், இந்த மாதிரி விதைகள்லாம் சாப்பிடும்போது நமக்கு அதுலேருந்து நமக்கு நார் சத்து அதிகமாக கிடைக்குது. இந்த நார் சத்து கிடைக்கும் போது நமக்கு ஈஸியாக இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியும். நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அந்த நேரத்தில் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இனிப்புகள் சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. பெண்களுக்கு பெரும்பாலும் மெனோபாஸ் பீரியட்ல எலும்பு பலவீனம் வர சான்சஸ் இருக்கு, ஆஸ்டியோபரசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சாப்பிடணும். பால், தயிர், பன்னீர், கேழ்வரகு, எள்ளு, சின்ன சின்ன மீன்கள், அதுலேருந்துலாம் நமக்கு நிறையா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக கிடைக்கும். கால்சியம் உறிஞ்சப்பட தினமும் காலை வெயிலில் நம்ம கால்சியம் விட்டமின் டி எல்லாம் கிடைக்கணும்னா டெய்லியும் காலை வெயிலில் ஒரு 15 நிமிடம் நிற்கிறது ரொம்ப நல்லது. அந்த வெளியிலேருந்து சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் டியை வந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கும், அதுலேருந்து நமக்கு கால்சியம் கிடைக்கும். அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தோம்னா மெனோபாஸ் பீரியடில் தைராய்டு இம்பேலன்ஸ், அந்த பிரச்சனைக்கு உடல் எடையில் திடீர் மாற்றம் ஏற்படும், முடி உதிர்தல், மனமாற்றம், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்குது. இதுக்குமே நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் தீர்வு காண முடியும். என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் தைராய்டு ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அயோடின் கலந்த உப்பை கட்டாயம் நம்ம எடுத்துக்க வேண்டும். அது மட்டும் பிரேசில் நட்ஸு, வால்நட்ஸு, வேர்க்கடலை, இந்த மாதிரி உணவு வகையெல்லாம் நம்மளோட உணவில் சேர்த்துக்கணும். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரை பச்சையாக சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதில் தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால காய்ட்ரோஜெனிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது காய்டர் வரத்துக்கு அயோடின் டிஃபிஷியன்சினால காய்டர் வரும், அந்த காய்டர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடாது, நல்லா வேக வைத்து தான் சாப்பிட வேணும். குடும்பத்தை கவனிக்கிற நம்ம பெண்கள் முதல்ல அவங்க தட்டை சரியாக கவனித்தாலே பாதி நோய் ஓடி போயிடும். தினமும் ஒரு கீரை, ஒரு கைப்பிடிய சுண்டல், கொஞ்சமாக உலர்பழங்கள் சாப்பிட்டு பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாக்கா அந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
1: நேர்களை இதுவரை கேட்டது சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலம் ஆய்வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் இதழில் விடுவதற்கான தரப்பாய்கள் சல்லுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: நேர்களே, சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் கேட்கவிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: நேயர்களே எல்லாருமே தயாராக இருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நானும் தீபாவும் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம். அதில் ஒரு க்வெஸ்சன்ஸும் கேட்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம வீடுகளில் இருக்கிற மற்றவங்கள சரி எல்லாருமே கொஞ்சம் கலாய்க்கிறதுக்கு சினிமா டைலாக் வந்து நமக்குள்ளார வந்து ஒட்டிக்கும். மனப்பாடமாக வீட்டில் எவ்வளோ தான் நம்ம வீட்டு பாடங்களையும் சரி அல்லது பள்ளிக்கூட பாடங்கள் கல்லூரி பாடங்கள் என்ன கூட சினிமா பாடல்களும் சரி அதில் வரக்கூடிய சினிமா நகைச்சுவை டைலாக்கும் மறக்கவே முடியாது இல்லையா? எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா, ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற மாதிரியும், பில்டிங்ஸ் டாங்கு பேச மாட்டான் வீக்கு அப்படின்ற மாதிரியும்,
1: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி
0: பேச்சு பேச்சா தான் இருக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இப்படின்னு நிறைய நேரங்களில் வந்து மற்றவங்களை கலாய்க்கிறதுக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த டைலாக் பேசுவோம். முக்கியமாக வடிவேல் டைலாக்லாம் யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி டைலாக்ஸ் உங்கள் வீட்டில் யாரையாவது நீங்கள் அது மாதிரி கலாய்ச்சி சொல்லுவீங்க அப்படின்னா அந்த டைலாக்கை மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. அந்த காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நாங்கள் போட்டிருக்கிற அந்த போஸ்டருக்கு கீழே உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் தொடக்கமாக நிறைய நேர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. தொடக்கமாக யார் என்ன சொல்லியிருக்காங்க?
1: அப்படின்னா கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காரு. காக்கி சட்டை படத்துல வந்து சத்யராஜ் பேசுற தகுடு தகுடு அப்படின்னு சொல்லுவார்ல, அது சொல்லியிருக்காரு.
0: தகுடு தகுடு அப்படிம்பாரு அப்படிங்கணும். ஓகே, அடுத்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்கேன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடம் யாராவது எதிர்பார்த்து கேட்டா வாய்ப்புல ராஜா அப்படின்ற டைலாக் தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒன்றும் நான் சொல்லலைங்க, நான்லாம் எப்படி இருக்க வேண்டியவ அப்படின்னு சொல்லுவேன். மேடம் சார் நீங்க என்ன டைலாக் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இல்ல உண்மையிலேயே நான் வந்து முன்னாடியே தீபா கலாய்ச்சிட்டாங்க. நான் உட்காந்து இங்க ஸ்டுடியோவில் இந்த ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்து நான் காலை ஆண்டிகிட்டு இருக்கும்போது என்னச்சு அப்படின்னு கேட்கும்போது பில்டிங்ஸ் டாங்கு ஃபேஸ் மோட்டா வீக்குன்னு என்னைய அவங்க கலாய்ச்சாங்க சொல்லும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஞாபகம் தான் வருது. அப்புறம் அடுத்து
1: யார் அப்படின்னா, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் ரெண்டு பேருக்கும் வணக்கம். என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு வேற சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. 23 புலிகேசி படத்துல அமைச்சரே அவரை பாடிய துதியை கவனித்தீர்களா அப்படின்னு சொல்லி நீ எனக்கு இப்படிதான் படிக்க வைக்கிறோம். சரியா, நீ என்ன பார்த்தே சிரிக்கிற மாதிரி இருக்கு.
0: இல்ல இல்ல இல்ல, அவங்க கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க, ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் சொல்லுங்க, எங்களுக்கு நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இப்ப ஞாபகம் வரல, வந்த நிச்சயமா நாங்க சொல்லிடுவோம். அடுத்து காட்டுமணர் கோயில் தீமடபுரம் தோப்பத்திர வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு படையப்பா படத்துல வர்ற அந்த இதுதான், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொண்ணும் நல்லா வளர்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படிங்கறத என்னுடைய டைலாக் அப்படின்ட்டு, அது சீரியஸான டைலாக்குங்க, நாங்க நகைச்சுவை டைலாக் தான் கேட்டிருந்தோம். அடுத்து
1: அடுத்து என்ன அப்படின்னா, வளர்த்தாமங்கலம் சம்பந்தம் அவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவன் இருக்கான் இன்னைக்கு எனக்கு, இவரும் அதே மாதிரிதான் நாளைக்கு உனக்கு. அதை நான் படிக்கும் போதே கொஞ்சம் சிரிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அது காமெடி டைலாக் ஆயிடும்.
0: ஆமா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் சரவணன் சொல்லியிருக்காரு, எதுக்குன்னு தெரியல விளங்கிடும் அப்படின்ட்டு இருக்காரு, விளங்கிடும் அப்படின்னு.

0: அடுத்து பயங்கர ஒரு பெரிய இதுவா இருக்குன்னா, நாழிக்கல் பட்டி எழில் முத்துசாமி அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, சூரியன் படத்துல கவுண்டமணி சொல்லும் அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா அந்த டைலாக் அடிக்கடி சொல்ல வேண்டிய சூழல் வருமா. அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னா, ஓ அதாவது விசைத்தறி குழுவா அந்த இதுல செய்வாங்கல்ல, அதுல அப்பப்ப நிறைய மிஸ்டேக் நடக்குமா, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அதுக்குதான் சொல்லுவாராம்.
1: இல்ல உண்மையிலேயே அந்த வெண்ணர் படத்துல ஒரு டயலாக் வரும், இப்படியே சொல்லி சொல்லி உடம்ப ரணகலமாக்கிட்ட மாதிரி அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்டெப் விட்டு வருவார் பாருங்க. இப்ப நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது. கண்ணன் பேரளத்துல இருந்து செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காரு, வரும் ஆனா வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடிக்கடி உதாரணத்துக்கு சொல்லும் வார்த்தை, நல்ல நேரத்திற்கு நல்ல புத்தி வேலை செய்யும், கெட்ட நேரத்திற்கு கெட்ட புத்தி வேலை செய்யும். ஒரு வார்த்தை உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவி நச்சப்பிள்ளை அவங்க சொல்லியிருக்காங்க.
1: ஓகே, ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி ரெண்டு பேருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு, தொட்டால் பூமலரும் படத்துல வர்ற காமெடி தான் வரும் ஆனா வராது அப்படின்னு.
0: அடுத்து விடுடா விடுடா போகட்டும், அதாவது அடிக்க
1: சூனாப்பானா, அந்த சூனாப்பானா விட்டுட்டீங்க பாருங்க, சூனாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும்,
0: நீங்களே படிங்க.
1: சூனாப்பானா விடுடா விடுடா போகட்டும், அதாவது அடிக்கடி நான் சொல்லுவேன் பார்க்கத்தான் வந்திருக்கோம் பார்ப்போம் அப்படின்னு இந்த வசனம் அது போலதான் இருக்கும், விடுவிடு போகட்டும் அப்படின்ற வசனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனகிரி சுமதி பாபு.
0: அடுத்து கிரி படத்துல வடிவேல் வந்து ஒரு பேக்கரை நடத்தி வருவாரு, அந்த கடையை ரவுடிகளிடமிருந்து காப்பாற்ற அர்ஜுன் சண்டையிடும் போது சண்டையின் ஒரு பகுதி, சண்டையில வந்து அந்த கடையோட ஒரு பகுதி இடிந்து விழுந்துருமா. அப்ப வடிவேல் தன்னோட கடையோட நிலையை விளக்கும் போது, இப்ப பாருங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு பார்க்கதான், ஆனா பேஸ்மெண்டம் அதாவது அடித்தளம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க டைலாக சொல்லிருக்காங்க திருமூல ஸ்தானம் வீர சுந்தரி.
1: அது ஆக்சுவலா வடிவேல் டைலாகுங்க. அடுத்து வைதவி காத்திருந்தால் படத்துல வர்ற பெட்ரூம்ல பெட்ரூமாஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற காமெடி தான் எனக்கு பிடிக்கும் அந்த டைலாக் தான் அப்படின்னு சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்து நிறவி கஜேந்திரன் என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்கெல்லாம் அப்போவே அப்படி இப்ப சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: குத்தாலந்தோப்பு தர சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு, உண்மையிலே இது எந்த சினிமான்னு எனக்கும் தெரியல, நான் தினமும் பயன்படுத்துற சினிமா நகைச்சுவை டைலாக் என்ன அப்படின்னா, கோழி போடுற முட்டையிலிருந்து கோழி வரும், வாத்தியார் போடுற முட்டையிலிருந்து வாத்தியார் வருவாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த படத்துல அப்படின்னு அவர் குறிப்பிடலை, பழைய படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து
0: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அடிக்கடி சொல்லும் டைலாக், இதெல்லாம் வீரனுக்கு சகஜமப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அடுத்து
1: பொதுவாகவே நம்ம கிராமங்களில் சொல்றது உண்டு, விழுந்தாலும் மீசில மண் ஓட்டில் பாரு அப்படின்ட்டு, அதுலேருந்து பிறந்தது தான் இந்த மாதிரியான பஞ்ச் டைலாக் நகைச்சுவை டைலாக் தான். நிறைய உங்களுக்கு பிடிச்ச அந்த டைலாக்ஸ் நிறைய வடிவேல் வேக் டைலாக்ஸ்லாம் நிறைய இருக்கும், எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்லாம் நிறைய இருக்கு. நிச்சயமா அதெல்லாம் எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. இது காரைக்கால் பண்பலையில்
0: பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 9 மணிக்கு சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம்
1: ஆய்வாழி
2: பரஞ்சோதி ஜுவல்லரி
0: செங்கல் சுலை மற்றும் முதலில் விடுவதற்கான தரப்பாய்கள் செல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல மத
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:15 பாரத்

0: செய்தி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
0: நேர்களே, டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த காமெடி டைலாக் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய நேயர்கள் வந்து காமெடி டைலாக் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஒரு சில நேயர்கள் தான் என்ன பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் சொன்னீங்க. அதையும் நாங்கள் காமெடியா படித்தோம் பாருங்க, அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். அடுத்த திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான் அரசியல் சம்பந்தமா என்னிடம் இப்படி நடந்து விட்டதே என கூறும்போது அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரான்.
0: கட்டுமன்னர் கோயில் குளஞ்சி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பார்க்க நல்லா கம்பீரமா இருப்பேன், ஆனா சரியான பயந்தாங்குழி. சண்டை ஏதாவது வந்தா வேறு வழியா போயிடுவேன். அவன் என்ன அடிச்சே சூழ்நிலைக்கு தகுந்தார் போல நிறைய இருக்கு, ஆனா அடிக்கடி சொல்றது ஆமா இவரு பெரிய அப்பாட்டாக்கர் இதுதாங்க அந்த டயலாக் அப்படின்னு இருக்காங்க.
7: வரும் ஆனா வராது அப்படின்னு செமனா இருக்கும் வெல் குணசேகரன் சொல்லியிருக்காரு.
0: நகைச்சுவை டைலாக் வரும் ஆனா வராதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல வடிவேல் சொன்ன வரும் வராதா?
7: நீங்க கேட்டது என்ன? டைலாக்.
0: டைலாக்
7: அதை சொல்லியிருக்காரு.
0: வடிவேல் சொல்லல, அது இன்னொரு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, அவர் சொன்ன டைலாக் அது. தூரத்துல மஞ்சு மஞ்சா லாரியா வருதுன்னு சொல்லுவாரு அவர். பேர்
7: பங்கினி வெயில் பல்ல காட்டு அப்படியே.
0: ஆமா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் வரும் ஆனா வராது. நான் எங்க இருக்க வேண்டியவன்? உங்கள்ட்ட வந்து மாட்டிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்காரு. நம்பகிட்டியா?
7: இங்க பாருங்க, நீ எதை படிச்சீங்க நான் கவனிக்காம விட்டுட்டேன்.
0: பாரிவள்ளல் பாரிவள்ளல் படிங்க. அடுத்து
7: அடுத்து வந்து பாரிவள்ளல் என்ன சொல்லிருக்காரு அமிர்தராயன் கோட்டையிலேருந்து அப்படின்னா, என் இனிய ஆசான்கள், இதுவே காமெடியா இருக்கு, இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன், அதுதான் அவருக்கு அடிக்கடி பிடிக்குமா? அடுத்து பேச்சு பேச்சாதான் இருக்கணும்.
0: அதே தான் நாங்களும் சொல்றோம், இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வரக்கூடாது. ஆசான்கள் சொன்ன உடனே நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு போல இருக்கு. அடுத்து சீரியஸா ஒரு டைலாக் சொல்லியிருக்கிறாரு நாகூர் யூசுப் மாலின் என்ன அப்படின்னா, ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு பஞ்ச் டைலாக்னு எடுத்துட்டாரு போல இருக்கு. அடுத்து
7: என்ன கொடுமை சார் இது, இத நான் சொல்லல, திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லிருக்காரு.
0: ஓகே ஓகே. காரைக்கால் பலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லிருக்காங்க, இப்பவே கண்ணை கட்டுது முடியலடா சாமி முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாரு.
7: Once a king, always a king அப்படின்னு சொல்லி முத்து படத்துல வரும்னு சொல்லியிருக்காரு. முத்து படத்துல வருமா?
0: இல்லையே, அப்படி வராது.
7: அதானே,
0: அடுத்த நேரில் நிகழ்ச்சிக்கு இல்லை வாழ்த்துக்கள் அவ்வளவுதாங்க.
7: சொன்னது கல்லேரி பிரகாஷ்.
0: ஓகே. அடுத்து சேபு வஜராகவும் வழக்கம் போல அவருடைய டைலாக் அவ்வளவுதாங்க உண்மைதாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போயிட்டாரு. அடுத்து
7: அடுத்து ஓசூர்லேருந்து கோகுமார், ஆமா இருவரும் பெரிய ஆஹா.
0: இல்லை இல்லை, இவர் பெரிய கப்பலே ஆவாரே அப்படின் மாதிரி கவுண்டம் பண்ணி அந்த டைலாக்கு. இதுக்குதான் அடிக்கடி டிவி பார்க்கணுங்கிறது.
7: அடுத்து நாங்களாம் ரேடியோ கேட்போம், என்னைய வச்சு ஒன்னும் காமெடிக்கு இப்படி பண்ணலையே. குற்றாலம் நகர் கிருஷ்ணமூர்த்தி.
0: ஓகே. நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காரு, சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு டைலாக்க.
7: அடுத்து அதே தான், அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமரன் தானி கோட்டகத்துலன்னு சொல்லியிருக்காரு.
0: செங்கந்தபுரம் நடராஜன் சீரியஸா ரெண்டு பேருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு தினமும் பேசுற சினிமா டைலாக் என்ன அப்படின்னா, இந்த நிலையும் ஒரு நாள் மாறும் அப்படின்ற ஒரு சீரியஸான டைலாக் சொல்லியிருக்கிறாரு.
7: அதே சகஜம் தான் மாஸ் நகர்ல காரைக்கால் ஸ்ரீதர் அவர் சொல்லியிருக்காரு.
0: ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா பாக்குறியா அப்படின்னு வந்து, இது சூர்யா சொன்னா அது சீரியஸான டைலாக், ஆனா இன்னொரு படத்துல வந்து சந்தானம் சொல்லுவாரு ஓங்கி அடிச்சா 1.5 வெயிட்ரா பாக்குறியா பாக்குறியான்னு. இவர் ஓங்கி அடிக்க போக தடுமாறி கீழே விழுந்துருவாரு. சத்யா மணக்குடி அதை சொல்லியிருக்கிறார், நம்ம இப்படி எடுத்துப்போம்.
7: அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி அறிவிப்பாளர் இவருக்கு

0: வணக்கம், என்னங்க இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுவே காமெடி டைலாக் போல இருக்கு.
1: படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நிறைய சினிமா பார்ப்போம், அந்த டைலாக்லாம் ஞாபகம் வரும். அதை சொல்லுங்க அப்படின்னா, இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு டைலாக்கை விட்டுருக்காரு போல. மேட்டுப்பாளைய நாகராஜன் என்ன சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், போனா வராது பொழுது போனா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: அடுத்து அன்னப்பன் பேட்டை ஜோதி, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, பொடி போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: அட ஆடியா.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 9:30.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்பொடி

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம், நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் செய்தியும். வரலாற்றில் இன்று,
0: இன்று செப்டம்பர் 9 தேதி, லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவின் மிக புகழ்பெற்ற எழுத்தாளர்களில் ஒருவர். அவர் 1828 செப்டம்பர் 9 அன்று ரஷ்யாவில் பிறந்தார். அவர் குறிப்பாக வார் அண்ட் பீஸ் மற்றும் அண்ணா கரினினா போன்ற புகழ்பெற்ற நாவல்களை எழுதியவர். அவரது படைப்புகளில் மனிதநேயம், அன்பு, ஒழுக்கம், சமூக வாழ்க்கை போன்ற கருத்துக்கள் முக்கியமாக இடம்பெற்றன.
5: தமிழக எழுத்தாளர், இதழ் ஆசிரியர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தினம் என்று 35 சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், பயணக் கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களை இவர்

0: இருக்கிறார். இவர் எழுதிய பொன்னியின் செல்வன் புதினம் புகழ்பெற்ற புதினமாகும். தன் படைப்புகள் மூலம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார். இவர் சாகித்ய அகாடமி விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இவர் 1899 செப்டம்பர் 9 தேதி இதே நாளில்தான் இவர் மயிலாடுதுறை புத்தமங்கலம் மணல்மீடு அருகே பிறந்தார்.
1: ஆனந்த குமார சுவாமி இந்திய கலை, கலாச்சாரம் மற்றும் தத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய முக்கிய கலை வரலாற்று ஆசிரியர் மற்றும் சிந்தனையாளர். இந்தியாவின் பாரம்பரிய கலை மற்றும் கைவினைகளை ஆழமாக ஆராய்ந்தவர். இந்திய கலை பற்றி பல முக்கியமான நூல்கள் மற்றும் ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியவர். இந்திய கலையின் தனித்துவத்தையும் மதிப்பையும் மேற்கத்திய உலகத்திற்கு எடுத்துச் சென்ற முக்கிய பங்கு வகித்தவர். இவர் 1947 செப்டம்பர் 9 அமெரிக்காவில் மறைந்தார்.
0: தென்னிந்திய நடிகை மஞ்சுளா அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள் உட்பட 100 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் 1969 சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். 1971 எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார். இவர் 1953 செப்டம்பர் 9 தேதி இதே நாளில்தான் பிறந்தார்.
1: வர்கீஸ் கூரியன் இந்தியாவின் பால் உற்பத்தியை மிகப்பெரிய அளவில் வளர்த்த பால் புரட்சியின் முன்னோடி. அதனால் அவர் இந்தியாவின் வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஆபரேஷன் புளோட் திட்டத்தின் மூலம் இந்தியாவில் பால் உற்பத்தியை அதிகரிக்க முக்கிய பங்காற்றியவர். விவசாயிகள், குறிப்பாக பால் உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்திக்கு நல்ல சந்தையும் வருமானமும் பெற கூட்டுறவு முறையை வலுப்படுத்தியவர். கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்தவர்.
0: தமிழக எழுத்தாளர் அரசு மணிமேகலை அவர்களின் பிறந்த தினம் என்று தமிழ் இலக்கியத்தின் பன்முக சிந்தனைகளோடு கவிதைகள், புதினங்கள், சிறுவர் சிறுகதைகள் போன்ற படைப்புகளை தந்தவர். இவர் தமிழக அரசின் விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் 1945 செப்டம்பர் 9 தேதி பிறந்தார்.
1: 2012 செப்டம்பர் 9 அன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இந்தியாவால் ஏவப்பட்ட மிகவும் கனமான வெளிநாட்டு செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தியது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியை தொடருதுங்க. அடுத்ததான் நிறைய நேயர்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்த கமெண்ட்ஸ் அந்த சினிமா டைலாக் யார் சொல்லியிருக்கிறாங்க, எந்த டைலாக் அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
1: அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கே இங்கே இருந்த கிணற காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த டைலாக் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததும் எங்க சிஸ்டம் சுத்திட்டே இருக்கு, நீங்க அடுத்த டைலாக் தயாரா இருந்தா சொல்லலாம்.
1: அடுத்து ஆரூர் குடிகால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் என்ன சொல்லிருக்காரு, நாங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: உண்மையிலேயே நம்ம நேர்களாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து என்ன எந்த அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கலைச்சல் என்ன செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளங்கிரும் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
1: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நிறைவி ராஜவேல் அப்படியே மனசில் இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. ஊரில் உள்ள அவங்க எல்லாருமே 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க, நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் மறந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்பிட்டே இருங்க. இது நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைக்கி பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் தான் இருக்கிறோம். நம்ம நேர்கள் நிறைய கமெண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலமத்தூர் அமுதாசேகர் வடிவில் சொல்கிற வகையான வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம ரெடியில் சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி நல்லா தான் இருக்கும். அடுத்து சேதூர் சீதா கலைபெருமன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேரன் பாண்டியன் படத்தில் அடிக்கடி வர்ற வார்த்தை தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து இவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு இருக்காங்க. நாகை சிக்கல் சரண்யா சார் உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா, நான் எதுக்குடா சரிபட்டு வர மாட்டேன் அப்படின்னு வடிவில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல நகைச்சுவை காட்சியது. வேட்டுப்பாளையம் ரவி, இது எப்படி இருக்குது இந்த டைலாக்? நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவேன், இப்போ கொஞ்ச நாளாக அது மறந்து போச்சு அப்படின்ட்டுருக்கு. இது இப்படி இருக்குது அப்படின்னு ஓ படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் செந்திலை பார்த்து சொல்லுவார், மாப்பிள்ள அவர் தான் ஆனால் சட்டை என்னுடையது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அடுத்து நான் அடிக்கடி சொல்கிற டைலாக் வந்து, ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்லையே, அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு செல்வி தெத்தி சொல்லியிருக்கிறாங்க. வடிவேல் காமெடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குத்தாலந்த ரெடி தில்லை வெள்ளாளன் என்ன சொல்லியிருக்காங்க, வந்துட்டான் ஐயா வந்துட்டான் அப்படின்னு. நகைச்சியோடு உரையாடும் அறிவிப்பாளர் ரெண்டு பேருக்குமே காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரவி திருபுவனத்தும் திருபுவனும் லக்ஷ்மியும் சேர்ந்து சம்சாரம் மின்சாரம் படத்தில் கண்ணம்மா அப்படின்ற கண்ணம்மா கம்முனு கிட அப்படின்ற ஒரு டைலாக்கு அப்படின்னு அது அப்படி சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். வெறும் கண்ணம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்ணம்மா கம்முனு கிட அப்படின்னுங்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பருங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், எனக்கு புரிய புதிய படத்தில் நோ நோ நோ நோ நோ நோ நோ டைலாக் தான் அப்படின்னு இருக்கிறாரு. செமினார் கோயில் கீர்த்தி, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு வடிவில் சொல்கிறேன் அந்த டைலாக்கு. அனுசய சங்கர் பணங்காட்டங்குடியிலேருந்து, இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்பிட்டு இருக்கு அப்படிங்கிற டைலாக்கு. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு மீன் சுட்டி ராஜா. அடுத்து புண்ணியம்மன் வீடு, வண்ணை கணேசன் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற சினிமா நகைச்சுவை, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டே அப்படின்னு. ஏங்க இப்படி இருக்க வேண்டிய என்ன கிரகம், இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், எங்கே இருக்க வேண்டியனா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற டைலாக் தான் மகா பேரளத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கா இருந்தாலும் நேரம் கருதி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைவு பெறுகிறது நேயர்களே, இது பாயிண்ட் டு பாயிண்ட் ஆகாஷ்வாணி. தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:45.
2: ஆகாஷ்வாணி காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள்.
3: 19ஆம் நூற்றாண்டு எத்தனையோ அளப்பரிய ஆளுமைகள் பலரை தமிழுக்கு தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலக்கிய உலகில் பலர் சூரியனைப் போல சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அவர்களுள் அமரர் என போற்றப்படுகிற அருங்காவியங்கள் பல படைத்து சிறந்தவர் கல்கி என்னும் ரா கிருஷ்ணமூர்த்தி. காலத்தை பலர் காவியமாக வரைந்திருக்கிறார்கள். ஆனால் காலமே ஒருவரை காவியமாக வரைந்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர் கல்கி. தமிழ் வரலாறு தன்னை புதிதாய் எழுதி கொள்ள கல்கியை படைத்தது போலும். கல்கி வரலாறு போற்றும் வரலாற்று நாயகர். அவர் வாழ்ந்த காலம் 1899 1954 இடைப்பட்ட 55 ஆண்டுகள் மட்டுமன்று, முன்னர் 1000 ஆண்டுகளும் பின்னர் 1000000 ஆண்டுகளும் அவர் நீண்டு நிலைத்திருக்கும் பெருவாழ்வை காலத்தின் துணையோடு காவியமாக வரைந்திருக்கிறார். அவர் எழுத்தாளர் மட்டுமல்லர், தமிழ் இசைக்காவலர், தமிழ் பண்பாட்டு மறுமலர்ச்சியாளர், தேசியம் வளர்த்த தேசபக்தர், வளர் தமிழுக்கு வளம் சேர்த்த தமிழ் கொடைஞர், தொடர் கதை மன்னர், மனிதநேயம் கொண்ட மாமனிதர், இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தாற்போல சொல்ல வேண்டுமென்று சொன்னால் பழுத்த காந்தியவாதி, அண்ணல் காந்தியடிகளினுடைய அடிபரவும் சீடர். காலத்தின் கரத்திலிருந்து காவியமாய் செதுக்கிய அவருடைய முப்பெரும் படைப்புகள், முதலாவது பொன்னியின் செல்வன், அடுத்தது சிவகாமியின் சபதம், நிறைவாக பார்த்திபன் கனவு என்று சொல்வார்கள். ஆனால் கல்கிக்கு காந்தியத்தில் விளைந்த அலை ஓசைதான் மிக பிடித்த காவியமாக இருந்தது. இதனை அவரே முன்மொழிகிறார். நான் எழுதிய நூல்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று

50 அல்லது 100 வருஷம் நிலைத்து நிற்க தகுதியுடையதென்றால் அது அலைஓசைதான் என்ற எண்ணம் படிக்கும்போதே உள்ளத்தில் தானாக உதயமாயிற்று. அலைஓசையை நான் எழுதியதாகவே எண்ணக்கூடவில்லை. அந்த பாத்திரங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்தரங்க ஆசாபாசங்களையும் உள்ள கிளர்ச்சியையும் வெளியிட்டு அலைஓசையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கற்பனை செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்றே என்னால் எண்ண முடியவில்லை. நம்மை போல பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்தவர்களாகவே தோன்றினார்கள். அவர்களை மறுபடியும் எப்போது எங்கே காணப்போகிறேனோ தெரியவில்லை என்று அந்த நூலினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வாஞ்சை அவரது மற்றொரு வரலாற்று நூலான சிவகாமியின் சபதத்திலும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. சிவகாமியின் சபதம் என்னும் பெயர் தாங்கிய இந்த நூலை ஏதேனும் ஒரு வழியிலே கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் இது அபாரமான புத்தகம் என்று உடனே தீர்மானித்துவிடக்கூடும். 1000 மேல் பக்கங்கள் உள்ள புத்தகம் அல்லவா? அதற்கு தகுந்த கணமும் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு பாரத்தையும் ஏறக்குறைய 12 வருஷ காலம் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தேன். சிவகாமியின் சபதத்தில் கடைசி பாகம், கடைசி அத்தியாயம், கடைசி வரியை எழுதி முற்றும் என்று கொட்ட எழுத்தில் போட்ட பிறகுதான் 12 ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருந்த பாரம் என் அகத்திலிருந்து நீங்கியது என்று குறிப்பிடுகிறார். மேலும் சொல்கிறார், மகேந்திரரும் மாமல்லரும் ஆயனாரும் சிவகாமியும் பரஞ்சோதியும் பார்த்திபனும் விக்ரமனும் குந்தவியும் மற்றும் பல கதாபாத்திரங்களும் என் நெஞ்சத்திலிருந்து கீழ் இறங்கி போய் வருகிறோம் என்று அருமையோடு சொல்லி விடைபெற்று கொண்டு சென்றார்கள். ஆகா, அந்த பழந்தமிழ்நாட்டு பிரமுகர்கள் பெயருக்கும் புகழுக்கும் மிக்க ஆசை கொண்டவர்கள் போலும் என்றென்றும் அழியாத கற்பாறையிலே அல்லவா தங்களுடைய புகழை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்து வைத்த காரியங்கள் நீடூழிக் காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டுமாறு அமைந்திருக்கின்றன என்று காலம் தன்னை வரைந்த காவிய நுட்பத்தினை மிக அழகாக தன் சொற்பாறையில் செதுக்கியுள்ளார் கல்கி. காவிரி என்னும் பொன்னி நதிக்கரை தீரம் பல அற்புதங்களை இந்த பூமிக்கு அளித்திருக்கிறது. பொன்னியின் செல்வராக ராஜராஜனை குறித்து கல்கி எழுதிய சிறப்பினால் அவரே பொன்னியின் செல்வராகவும் ஆகிறார். வாழ்க்கையில் மட்டுமின்றி எழுத்திலும் அவருக்கு பொன்னி நதி நல்ல வழிகாட்டியிருக்கிறது. அந்த நதியின் நடை கல்கியின் எழுத்துக்களில் மின்னும் துள்ளும் ஆர்ப்பரிக்கும் அலைதெறித்து வான் ஏகும் கொஞ்சும் கெஞ்சும் கூத்தாடும் சற்றும் சளைக்காமல் நம்மை சத்தமே இல்லாமல் அழச் செய்யும். உடனே நம்மை தேற்றி அட அட இதற்கா அழுகிறாய் என்று தோள் தட்டி தூக்கி குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும். குதூகலமும் கொண்டாட்டமும் பொங்கச் செய்யும். காலம் தந்த அந்த காவியத்தை வாசித்து பார்த்தால்தான் இத்தனையும் புரியும். இதோ அதற்கென எடுத்துக்காட்டு. பொன்னி பொன்னியோடு கலக்கிறது. ஊவேசாவுக்கு தமிழ்தாத்தா என்ற சிறப்பு பட்டத்தை மரியாதை அடைமொழியை சூட்டியவர் கல்கி. தமிழ்தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பரிவுடன் எழுதி கொள்வது. பெரியவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது? இவன் யார் கொடுப்பது என்றா? அப்படியெல்லாம் தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சகலமும் அறிந்த பெரியாராகிய தாங்கள் நான் அளித்திருக்கும் பட்டத்தின் பொருத்தத்தை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது, ஔவையாருக்கு எப்படி தமிழ்பாட்டி என்னும் பட்டம் பொருந்துமோ அதுபோலவே தங்களுடைய பிராயத்தினாலும் தமிழுக்கு தாங்கள் செய்திருக்கும் தொண்டினாலும் தமிழ் தாத்தா என்னும் பட்டம் தங்களுக்கு பொருந்தும். இரண்டாவதாக, மேற்படி பட்டத்தில் உள்ள 2 இத்து எழுத்துக்களையும் நீக்கிவிட்டால் தாங்கள் தமிழ் தாதா ஆகிறீர்கள். நமது நாட்டில் பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து அகப்பட்ட நூல்களையெல்லாம் ஒழித்து வைக்காமல் அச்சிட்டு வெளியாக்கி 10,000-கணக்கானவர்களுக்கு பயன்படும்படி செய்த தங்களை தமிழ் தாதா என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது? மூன்றாவது, ருசிகண்ட பூனை உரியை உரியை தாவும் என்பது போல் தமிழ் அன்பர்கள் இன்னமும் தங்களை நோக்கி தமிழ் தா தா, அதாவது தமிழ் நூல்களை தா தா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பொருத்தமான பட்டத்தை தாங்கள்

0: அங்கீகரித்தே தீர வேண்டும். அப்படி அங்கீகரிக்காவிட்டாலும் நான் என்னமோ அந்த பட்டத்தால்தான் தங்களை அழைப்பேன். ஏனென்றால் மகா மகோபாத்தியாய முதலியவை வாயில் நுழைவதே கடினமாயிருக்க, தமிழ் தாத்தா என்பதே தங்களுடைய தமிழ் வசன நடையைப் போல எளிதாயிருக்கிறது என்று காலத்தின் காவியமாக தமிழ் தாத்தாவை முன்னிறுத்தியிருக்கிறார் கல்கி. கல்கியின் கதைகள் தமிழ் மக்கள் மனதை எப்படி கவருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு கை தோசைக்கு ஆட்டிக்கொண்டிருக்க, மற்றொரு கை கல்கியின் கதையை விரித்து பிடித்து கொண்டிருக்கிறதையும், பிள்ளை தொட்டிலுக்கு ஒரு கையும் கல்கியின் கதைக்கு ஒரு கையுமாக பெண்கள் பிரித்து கொடுத்ததையும் பார்க்கிறோம். பள்ளி பையன்களும் பெண்களுமே பாடப்புஸ்தகத்துக்கு கீழ் கல்கியின் கதையை ஒழித்து வைத்து கொண்டு கருத்தாய் படித்து முடிக்கிறார்கள் என்பது உபாத்தியாயர்கள் சொல்லுகிற பெரும் புகார். பலசரக்கு கடை, மிட்டாய் கடை, மாங்காய்கூறுகள் விற்க வைத்திருக்கும் மாமரத்தடி, இதெல்லாம் போக சுருட்டு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கும் ரயில் இரண்டாவது முதலாவது வகுப்பறைகளிலும் கல்கி கதைகளை வாசித்து கொண்டிருக்க காணலாம் என்று காலம் தன் காவிய நாயகனின் எழுத்தாற்றலை பதிவு செய்துள்ளது. மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள், ஆனால் காலத்தின் கணக்கில் அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். மாறாக காலமே சிலரை தோற்றுவித்து தன்னை வரைந்து கொள்கிறது. அந்த காவியங்களுக்கு எல்லை என்பதே இருப்பதில்லை. அப்படி ஒரு காலம் வரைந்த காவியம்தான் நம் கல்கி. உலகம் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் கல்கி என்றும் நிலைத்திருப்பார். வாழ்க கல்கியின் படைப்புகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்கினார் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
2: நேர்களை காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று முற்பகல் 11:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, இன்று காலை 11:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெற உள்ளது இந்த ஒளிப்பதிவு. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடர்கிறது கோ திரைப்படத்திலிருந்து ஒரு திரை இசை பாடல்.

0: திரேசை பாடல் ஒன்றை கேட்டீர்கள். நேர்லை காரைக்கால் பொன்மலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று பகல் 11:30 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. நேர்லி இது சிந்தனை அரங்கம். தொடக்கமாக
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தென்காசியிலேருந்து ஒரு நேர் வந்திருந்தாங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நடக்கும்போது கை காலம் ரொம்ப இழுக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, எனக்கு இன்னும் அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களை பார்க்கும்போது எம்ஆர்ஐ ஒன்று வச்சுருந்தாங்க. பட் அது கழுத்தில் வந்து மயிலான அழுத்தம் இருந்தது. திரும்ப ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். கடைசியில் கழுத்தில் பார்த்தா நல்ல ஒரு அழுத்தம் அழுத்தி அந்த கைக்கு வர நரம்பையை போய் நல்லா அழுத்திட்டுருக்கு. ஸோ அந்த நேருக்கு வந்து இப்போ நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம். பட் அவங்க ரொம்ப இப்போ நல்லாயிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது எதுக்கோசம் சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம லேட் பண்ண அதாவது வந்து அவர் என்ன பண்ணிட்டாருனா, கிட்டத்தட்ட 8 மாதமாக அந்த பிரச்சனை இருக்குது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 4-5 மாதமாக போகல. ஸோ இதை வச்சுக்கிட்டே அப்படியே இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சில டேமேஜ் வந்து பர்மனன்ட் டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜில் 2 டைப்புங்க. ஒன்று டெம்பரவரி, அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் வந்து சீக்கிரம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், அதாவது பிரச்சனையை கொஞ்சம் சீக்கிரமோ அழுத்தத்தை கொஞ்சம் எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ரெக்கவரி கிடைக்கும். இன்கேஸ் அது ரொம்ப லேட் பண்ணுறோம், 3-4 மாதம் அந்த நரம்பு அழுத்தத்தை அப்படியே வச்சுருக்கோன்னா அதெல்லாம் இரிவர்ஸ் டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாயிரும் நரம்பில். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களால ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்கறது ரொம்ப புவராக இருக்கும். என்ன பண்ணலான்னா சர்ஜரி பண்ணலாம், பட் ஆனால் இப்போ ரிசல்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இதுக்கு மேலே ஆகக்கூடிய பிரச்சனையை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், இதுக்கு மேலே ஆகக்கூடிய டேமேஜை நம்மளால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்.

0: ஸோ இதுதான் விஷயம். ஸோ நிறைய பேருக்கு அந்த கழுத்து வலி, எனக்கு கைக்கு வலி பரவுது, என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய நேர்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த கழுத்து வலி வருதுன்னா எல்லாத்துக்குமே ஒரு இந்த டிஸ்க் பல்ஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கழுத்தில் பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களாம் கரெக்டான நெக் பில்லோ யூஸ் பண்ணோம். ஸோ சில பேர்லாம் கழுத்து வலி இருக்கவங்க முடிஞ்சளவு இந்த லாங் ட்ராவல் கம்மி பண்ணோம், இல்லைனா படுக்கிற பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு பெட்ஷீட் அளவு இருக்கணும், இல்லைனா சர்விக்கல் பில்லோன்னு தனியாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பில்லோஸ் எல்லாமே நம்ம வாங்கி வச்சு பண்ணோம். ட்ராவல் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் உட்காந்து ஜாப் பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமானது. மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலையும் கழுத்துக்கான எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணோம், அது சுற்றி இருக்க மசில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அந்த பிரச்சனை வராது நமக்கு. ஸோ அதனால் நம்ம எல்லா விஷயங்களையும் டக்குன்னு நம்ம போய் எம்ஆர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா, நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம், அவங்க பார்த்து எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ ஃபர்தர் இது எதனால் வந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கழுத்தோட வீக்னஸ்னால் வந்ததா இல்லை நார்மல் இதனால் வந்ததாங்கிறது அவங்க ஒரு இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில்

0: எம்ஆர்ஐ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா, நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம், அவங்க பார்த்து எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஸோ ஃபர்தர் இது எதனால் வந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கழுத்தோட வீக்னஸ்னால வந்ததா இல்லை நார்மல் இதனால வந்ததாங்கிறது அவங்க ஒரு ஒரு இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
0: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. சாலை என்பது பொது சொத்து, மிதமான வேகம் நம் கேத்து. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இனி வருகிறது நேயர்களே, இது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு அளவான வாழ்வே ஆனந்தம். ஆமாங்க, அளவான வாழ்வே ஆனந்தம் எந்த பொருளை தான் நம்ம பேச போகிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்க அழைக்கலாம். 0436823121 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829948 இந்த எண்ணிலோ, அல்லது 0436829980 இந்த எண்களில் அழைக்கலாம். கிராமங்களில் சொல்லுவாங்க, விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தன்னை மீறிய செலவுகளும் தன்னை மீறிய குடும்ப சிக்கல்களும் உருவாகும் பொழுது தான் பல பிரச்சனைகள் வந்து சேருது ஒவ்வொரு குடும்பத்திலையும். நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் இருக்கும் ஒவ்வொருவரும் வெற்றியை பற்றி அஞ்சவே வேண்டியதில்லை, அது அவரை தானாகவே தேடி வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதோடு எப்பொழுதுமே புன்னகையோட ஜெயம் உண்டு பயம் இல்லை, அதாவது வெற்றி இருக்குது பயம் இல்லை அப்படின்னு திட்ட நம்பிக்கையோடையே நம்ம எப்போதுமே இருக்கணுங்க. இந்த ஆழ்ந்த நம்பிக்கையிலேயே வளமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். ஆமையை யாராவது தொட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு அது கருதுனாலும் சரி, உடனே தன்னுடைய தலையை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே இருக்கும் அந்த ஆமை, பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு தவளையை நீங்கள் என்ன தொட்டு பாருங்களேன், உடனே துள்ளி குதிச்சு ஓடும், அதோட நில்லாமல் மீண்டும் துள்ளிக்கிட்டே இது போயிட்டே இருக்கும். தவளையை போல் ஆசையால் துள்ளி குடிக்க முடியாது தான், ஆனால் இருந்தாலும் செத்த அந்த பிணமாக நம்ம இருக்க வேணாமே அப்படின்னு தான் பெரியவர்கள் சொல்கிறது உண்டு. அதே மாதிரி தான் பலர் வாழ்க்கையில் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்படின்னு தலையில் கையை வச்சுட்டு உக்காந்துருவாங்க. வளமான அந்த வாழ்க்கையை நம்ம பெறுறதுக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு நமக்கு ஆசையும் ஆர்வமும் எப்பொழுதுமே இருக்கணும். ஆனால் அந்த ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது. நம்ம வரவுக்கு மீறிய செலவுகளை நம்ம செஞ்சுட்டு தான் பல நேரங்களில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த ஒரு நமக்கு வரவுக்கு மீறிய செலவை ஏன் செய்யணும்? பக்கத்து வீட்டில் நகைச்சுவை கூட பல நேரங்களில் நம்ம நானே சொன்னது உண்டு. இரவில் கணவர் வந்து நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது விடியற்காலை 3 மணிக்கு மனைவி கணவரை எழுப்புறாங்களாம், எழுப்பி ஏங்க அவங்க வாங்க வாங்க பக்கத்து வீட்டில் நிற்கிற அதே மாதிரி வண்டி விடியறதுக்குள்ளே நம்ம வீட்டில் வந்து நிற்கணும் அப்படின்னாங்களாம். என்னடாது இந்த நேரத்தில் என்னம்மா சொல்கிறா அப்படின்னு ஏஞ்சி போய் பக்கத்தில் பார்த்தா, பக்கத்து வீட்டு வாசலில் அந்த தெரு ரோடு போடுறதுக்காக ரோடு ரோலர் வந்து நின்றுருக்கு. அதாவது பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டை வேணும்னு, ஏன்னா புள்ளையே பார்த்து பூனை பூ சூடு போட்டு எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி எதுக்கு இங்கே அப்படிங்கிற நம்ம யோசிக்கிறதே இல்லை, நான் பக்கத்து வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம

0: தான் வேணும் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறது. சரி ஓகே, நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் நிறைய கருத்துக்களோடு வந்துட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியோட முதல் நேயரை நம்ம இப்போ சந்திப்போம். வணக்கம்
1: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க ஐயா.
1: ஐயாவுக்கு வணக்கங்கிறது மணக்குடி ராஜேந்திரன்.
0: இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். உங்க போலவே சொல்லுங்க.
1: எங்களை போல கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் நல்லா இருப்போம். அளவோடு அளவோடு இருப்போம், பலவோடும் வாழ்வோம் ஐயா. இருப்பதை கொண்டு நம்ம வந்து முதல்ல பன்னறிவு தெரியணும். அடுத்தவங்களை கம்பேர் பண்ண கூடாது. நீங்க முதல்ல சொன்னீங்க ஆசை பேராசத்தில் நஷ்டத்தில் முடியும். இருக்கிறத கொண்டு அதான் இருக்கிற கொண்டு ஆசை இருக்கணும். அதுக்காக தேடல் ஒன்று ஒன்று இருக்கணும். தேடல் இருக்கணும். அந்த தேடல் வரக்குள்ள நம்மள்ட்ட எளிமை வரணும். அதிகமாக இருக்கும் போது ஆடவும் கூடாது, அது மாதிரி இல்லாத போது சோர்ந்தும் போக கூடாது. அப்ப இருக்கிறத வச்சுக்கிட்டு வளமோடு வாழ்ந்து நலமோடு ஆரோக்கியம் முதல் ஆரோக்கியம் முதல் ஆரோக்கியத்தோட நினைச்சுங்களேன். மனக்குழப்பம் இருக்காது. மனக்குழப்பத்துக்கு முதல் காரணம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை நம்ம நலமும் வளமோடு அளவோடு அளவோடு உண்டு வளமோடு இருந்தோம்னு வச்சுங்களேன். நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒவ்வொரு கட்டங்களும் எல்லாமே ஒரு எளிமையான வாழ்க்கையா போந்துட்டு இருக்கு. மகாத்மா காந்திக்கு இல்லாததுதான் அவர் இருந்து அவர் ஒரு எளிமையா வாழ்ந்துட்டு போல. அந்த எளிமை என்பது என்பது நம்முடைய உள்ளத்துல தான் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையில் நடந்து வந்த பாதையை எளிமையோடு எல்லாரையும் மதிக்கணும். எல்லாரையும் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரையும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பொருளாதாரம் வந்து எல்லோரையும் அளவோடு வளமோடு நம்ம உடல் ஆரோக்கியத்தோட வளமோடு வச்சுக்கிட்டு அளவோடு பெற்று பலமோடு வாழ்க்கை எதுக்கு சொன்னாங்க எல்லாமே அளவோடு இருந்து வச்சுங்களேன். ரொம்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்குன்னு என்னோட கருத்தியா.
0: சரி சரி, நன்றி ஐயா, நன்றி. நம்ம சுருக்கமான கருத்துக்களை சொன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த
2: நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
2: சார். வணக்கம்
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம்.
2: நலமுடன் இருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா, சொல்லுங்க.
2: இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும் சார். உணவு உடை வீடு வாகனம் எல்லாத்தையும் ஒரு அளவோட இருந்தா வாழ்க்கையில் நம்ம எல்லா நலமும் எப்போதும் கிடைக்கும் நமக்கு. அடுத்த பார்த்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அது மாதிரி அந்த எண்ணம்லாம் இல்லாம இருப்பது கொஞ்சம் சிறப்புன்னு வாழ்வது சிறப்பு என்பது எனக்கு தாழ்மையான கருத்து.
0: நிச்சயமா நிச்சயமா. மாதம் நமக்கு ஒரு ஒரு 20,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுக்கேற்ற நம்ம அந்த செலவுகளை செஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கொஞ்சம் மிச்சம் பிடித்து நாம அடுத்த ஆசைக்கு நம்ம ஆசைப்படலாம். ஆனால் 20,000 நமக்கு வருமானம் மாசம் வருது அப்படின்னா அதை தாண்டி 30,000 நம்ம செலவே வச்சோம் அப்படின்னா பற்றாக்குறை 10,000 ஆகும் பொழுது அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகளும் வரும். நம்மளுடைய அதனுடைய நம்மளுடைய தன்னம்பிக்கையும் போயிடும். நம்ம என்ன பண்ணுவோமோ எதிர்காலம் என்ன ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருப்போம் இல்லையா.
3: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி. விரைவில் திருச்சி சாரதாசில்
6: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: வானலைகளில் ஒரு இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் அளவான வாழ்வே ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்களோடு உங்க RJMM கலை பெருமாள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம். நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி, சொல்லுங்கம்மா.
8: ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றிலும் பொத்துக்கொடும்னு வந்து வந்து. அதாவது நம்ம என்னதான் முறையாக செய்யப்படாத ஒரு காரியம் வந்து எத்தனை பேர் நின்று காப்பாத்தினாலும் அது இதாயிருமா. அது போலதான் நம்மளோட வாழ்க்கையுமே. என்னைக்கு நம்ம அந்த காலத்துல வந்து மறுபடியும் அந்த பொருட்களை மறுபடியும் மறுபடியும் உபயோகிக்க பழகாம இப்ப விட்டோமோ. அதாவது ஒரு பாத்திரம் வாங்கினா அந்த பாத்திரங்களை வந்து கடைசி வரைக்கும் தேர் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரம் தேஞ்சி உடனே ஓட்ட விழுந்துரும் நடுவுல. ஏன்னா குழம்புகள்லாம் வைக்கிறதுனால உப்பு போட்டு சமைக்கிறதுனால பானையிலயும் சட்டியிலயும் ஓட்ட விழுகும் போது என்ன செய்வாங்க, அடைக்கிறவங்க வருவாங்க, ரோட்டுக்கு வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட குடுத்து அடைச்சு வாங்கி மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வாளி பிளாஸ்டிக் வாளி உடஞ்சிருச்சுன்னா அந்த வாளியை ஒத்திக்கி போட மாட்டாங்க உடனே. அதை உடனே வந்து அந்த ஆளுக்கு அதை கொடுக்கும் போது அவங்க சின்ன பிளாஸ்டிக்கை வச்சு அது மேல அப்படியே இது பண்ணி வச்சிருவாங்க. அப்ப இப்படி எல்லாம் வாழ்ந்து செருப்பு அதே மாதிரி இப்ப பிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் வாங்க மாட்டாங்க. போய் அதை தச்சுதான் மறுபடியும் உபயோகிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு தேயுதோ அவங்க கால் தேயற வரைக்கும் அந்த கால் சூடு வர்றது வரைக்கும் அந்த செருப்பை போட்டு தேஞ்ச பிறகுதாங்கண்ணா மறுபடியும் வாங்குவாங்க. துணிமணிகளும் அதே மாதிரிதான் தச்சா மறுபடியும் ஊசியை போட்டு வீட்லயே தப்பாங்க.

0: எடுத்து வச்சிருப்பாங்க துணிமணிகளை தச்சு தச்சு உடுத்தின மனிதர்கள் நம்மளோட முன்னோர்கள் பார்த்து பார்த்து வச்சிருந்ததுனால இன்னைக்கு எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு வாழ் வாழ்ந்துட்டு போனாங்க. அடுத்தவங்கள பார்க்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சரியான முறையில முறையாக செய்யப்படுறது கிடையாது. பிளாஸ்டிக் உடஞ்சிருச்சா உடனே தூக்கி போடுறது, பிரிட்ஜ் இதாயிருச்சா லேசா வீணா போயிருச்சா உடனே தூக்கி போட்டு வேற பிரிட்ஜ், கார் ஒரு மாதிரி ஆயிருச்சா கார் தூக்கி போட்டு, அப்ப என்ன ஆகும்? உலகத்துக்கும் நம்ம கேடு விளைவிக்கிறோம், நம்ம பூமிக்கும் கேடு விளைவிச்சு நம்ம வீட்டுக்கும்
1: கடைசி வரைக்கும் ஏன் சமீபத்துல கூட எங்க வீட்டுல தேடும் பொழுது அந்த மரப்பாச்சி பொம்மைகள் எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வீடுகள்ல குழந்தைகள் கேட்குற அத்தனை பொருளையும் நம்ம வாங்கி கொடுத்தாலும் வீடு வர்றதுக்குள்ளே ரெண்டாக போயிடுது. அது குழந்தைகளுடைய ஆசையை நம்ம வந்து பழசெல்லாம் சொல்லி கட்டுப்படுத்தணும் தான் நம்மளுடைய ஆசைகளைப் போல. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: ஆனந்தன்
1: சொல்லுங்க. ஆனந்தன் ஐயா,
2: இருப்பதை கொஞ்சம் சிறப்பாக வரணும், அது திருமணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப சிறப்பாக வர வேண்டிய நிலைமையா இருக்கு. வர மனைவிகள் வந்து சில பேர் இழுத்து விட்டுருவாங்க, சில பேர் இருக்கிறத வச்சுட்டு எவ்வளவு ரொம்ப வறுமையா இருந்தாலும் சில பேர் ரொம்ப சிறப்பா செய்வாங்க. வர மனைவியை பொறுத்துதான் மேடம் சார்.
1: நிச்சயமா உண்மையிலதான், வர்ற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வர்ற மனைவியை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் சொல்லி கொடுத்த விஷயங்களையும் நம்மளுடைய வீட்டுக்கு வர்ற அந்த எல்லாளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஒன்று ஆண் வந்து அதிகமாக செலவு செய்வதாக தான் பொதுவாகவே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் பெண் அதிகமாக செலவு செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு குடும்பம் நல்லா வளர்வதற்கும் தாழ்வதற்கும் வந்து நம்ம ஒருத்தரை மட்டுமே குறை சொல்ல முடியாது, ரெண்டு பேர் தான். ஆனால் அதிகமாக அந்த குடும்பம் வளர்வதற்கு பெண்ணை தான் நம்ம குறிப்பிட முடியும். ஏன்னா அந்த செலவுகளை அடுக்கிறது அந்த அஞ்சரைப்பட்டின்னு ஒன்று வீடுகளில் இருக்கும். அவங்க நம்ம எப்பயாவது கஷ்டம்னு கேட்கும்பொழுது பாருங்களேன், சிறகடப்பா கீழே அதுக்கப்புறம் அந்த வெந்தயட்டை பக்கீழே எடுத்து அந்த காசெல்லாம் கொடுக்கும்பொழுது தான் அந்த சேமிப்போட அருமை நமக்கும் தெரியும், நாமளும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: அதாவது தன்னம்பிக்கை அப்படின்னு இருக்கிற எல்லா நேரங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நமது ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்தப்பட்டோம்னு வச்சிங்களேன், அவை அவசியம் நமக்கு நமக்குள்ளறையே அடங்கி இருக்கும். அது நல்ல வேலைக்காரனை போல முன்னேற்றத்துக்கு அது வந்து உதவியாகவும் இருக்கும். ஆனால் சக்திக்கு மீறிய ஆசை அமைஞ்சிட்டாலோ நம்ம அடக்கி அதை நடத்த கொடுமைப்படுத்தும் கெட்ட எஜமானமாக அந்த எஜமானனாக அந்த ஆசையை நம்மளை மாற்றிடும். ஆசைகளை வளர்த்துக்கொள்வதிலும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அறிவு பெருக்கும் ஏற்பட அதற்கேற்ற போல நமக்கு மன வலிமையும் உண்டாகும். ஆனால் அந்த மன வலிமையெல்லாம் நம்பாமல் நம்ம வந்து மற்றவர்கள் மீது மற்றவர்கள் என்ன அடுத்த வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்து நாம முன்னாடி சொன்னது மாதிரி புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கொண்ட கதையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்களை தான் கொண்டு வந்து சேர்க்கும்.

0: நேர்களே, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று பகல் 11:30 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நேர்களே, நாங்கள் கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலம் ஆய்வாளர். தரமான தருப்பாய்கள் ஹூஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நீங்களே நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு சிந்தனை அரங்கத்தில் அளவான வாழ்வே ஆனந்தம் அப்படின்ற பொருளில் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேரையை நாம சந்திக்கலாம். வணக்கங்க
3: சார்.
0: வணக்கம்.
3: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சைக்கிள் கலைஞன் சிட்டிமன் என்கிற தியாகராஜன்
0: சார். சொல்லுங்க ஐயா.
3: நீங்க சொல்ற இதுக்கு இன்னொரு மணி அர்த்தம் கூட இருக்கு சார். கோதுமை என்கிற மனமே புன்செய்யும் மருந்து எடுத்துக்கலாம், இல்லன்னா அளவுக்கு மீனால் அமிர்தமும் நஞ்சின்னு எடுத்துக்கலாம், இல்லன்னா கிராமத்துல சொல்லுவாங்க உள்ள முடிக்குதான் கொண்ட பொண்ணு சொல்லுவாங்க. எதுக்கும் பேராசப்படக்கூடாதுன்னு. ஏன்னா இது இடையில சௌரிய முடியும் கேட்டா அது எதுக்கும் அது அசிங்க கெட்ட பேருதுனா,
0: இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா. உங்களை போலவே சொல்லுங்க ஐயா.
4: அதாவது அளவான வாழ்க்கை தாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. நாம பார்க்கின்ற போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அளவுக்கு மீறிய செலவும் வளவுக்கு அதாவது விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செலவை வைத்துக் கொள்ள வேண்டும். கடன் வாங்கி மற்ற பொருள்களை வாங்கி சேர்ப்பதை விட அந்த கடன் வாங்காம இருந்தாலே மிக நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்கிக்கிட்டு அவஸ்தப்படுறத விட அத கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க சில பேர். பாத்தீங்கன்னா வார சீட்டுன்னு போட்டு வார வாரம் பணம் கட்டுறது அது ரொம்ப சிரமம். அந்த மாதிரி எல்லாம் சூழல் இருக்குங்கய்யா. அதனால நமக்கு வந்து எந்த அளவுக்கு வருமானம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செலவை சிக்கனமாக செய்ய வேண்டும். அப்பதான் ஒரு குடும்பம் என்பது வளமான குடும்பமாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன்.
0: நிச்சயமா வீட்டுல இருக்கிற ரெண்டு பேர் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அல்லது குழந்தை யாரா இருந்தாலும் ஒரு ஐடியா சொல்றாங்கன்னா எப்படி செலவாகுமே என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு இல்லாம சொல்ற கருத்து வந்து உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு எடுப்படுமா அப்படிங்கறத யோசிக்கணும். அது பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்க கூடாது அப்படிங்கறதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேயர் வணக்கம்.
5: அன்பு வணக்கத்துடன் வருவது காட்டுமன் அருவையில் திருநாரையர் மங்கையர்கரசி சார்.
0: சொல்லுங்க மேம். மங்கையர்கரசி
5: அளவான வாழ்க்கையே ஆனந்தம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.

0: அதாவது ஆசைப்படணும், அளவோட ஆசைப்படணும். ஒரு முயற்சி பண்றோம், ஒரு பொருள் கிடைக்கலன்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணணும்.
1: ஆமா
0: ஆமா, அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். நிச்சயமா இமெயில்ல பொருள் வாங்குறது, இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் வாங்குறதுலாம் அதுல சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொந்த முயற்சியால நம்ம ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும், நிச்சயமா வெற்றி பெற்றேன் சார்.
1: சரிம்மா,
0: அளவோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்க, எந்த ஒரு கடனும் இல்ல, பிள்ளைங்களையும் குழந்தைகளையும் நல்ல முறையில படிக்க வச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல பொறுப்பான இடத்துல இருக்கேன் சார்.
1: சரிங்கம்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள்மா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நினைக்கிறாங்க ஒழிஞ்சு படிப்படியா முன்னேறது யாருமே நினைக்கிறது இல்ல.
1: ஆமா,
2: மேல போயிட்டு கீழே விழுந்து அவ்வளவுதான்.
1: ஏத்தி விட்ட ஏணியை கூட யாரும் மறந்து போயிடுறாங்க.
2: அத்தியாவசிய தேவைகளை பண்ணிக்கணும், அதாவது கஞ்சத்தனமா இருக்க, அதாவது சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேற, அதாவது தேவையான உடைகள் அணியனு, நல்ல முறையில சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கிட்டா சார் ஆனந்தமான வாழ்வு தன்னாலேயே வரும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சி நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லுமது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நிகழ்ச்சி நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரிலே துள்ளி துள்ளி ஓடுதுமான உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலையும் 100.3. இது சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் இன்று நாம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு அளவான வாழ்வே ஆனந்தம். இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைப்பில் வரும் நேயர் வணக்கம். ஹலோ.
7: ஹலோ, வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
1: வணக்கம்மா.
7: இளமல் தேன்மொழி பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
7: நமது கஷ்ட நஷ்டங்களையும் தோல்விகளையும் நம்பிக்கையோடு கடந்தால் வாழ்க்கை அழகாக வாழ்ந்தால்தான் சார் வாழ்க்கையின் அருமையை நம்ம அறிய முடியும். எதையும் மற்றவரிடமிருந்து எதிர்பார்க்கும் போதுதான் சார் வாழ்க்கையே சிக்கலாகும். எனவே நம்ம வழியில பயணிக்க தொடங்கினால் வாழ்க்கை அழகாகும். நேர்மையாக உழைத்து வாழ்ந்தால் ஆரோக்கியத்தோட ஆனந்தமாக வாழலாம். நாம் எதிர்கொள்ளும் கடினமான நேரங்கள் நம்மை வாழ்க்கையில சரியாகவும் வெற்றியோடும் அழைத்து செல்லும். எனவே புன்னகைத்து புதிய தொடக்கத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதே போல அவசிய தேடல்களும் பேராசை என்னும் சிறகை விடுத்து அன்பில் திளைத்தால் ஆனந்தம் தான். அதே போல கடந்ததை நினைத்து கலங்காமல் நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நயத்துடன் கடந்தால் நாளை என்பது நம் வசமாகும். நேர்மறை வழியும் அன்பும் பிறருக்கு உதவும் குணமும் ஆனந்தத்தை தரும். ஆனந்தமாக வாழலாம் சார், அழகாக வாழலாம்.
1: சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
8: அளவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் எப்பொழுதுமே சிறப்பான ஒன்றியா. இப்ப பாத்தீங்கன்னா செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேவையற்ற செலவாக நம்ம வாழ்க்கையில இழுத்துக்கொண்டு அளவில்லாம செஞ்சு அதன் பிறகு கஷ்டப்படுவதை விட ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நம்ம செலவு செய்யறோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல மக்கள் அளவறிந்து செலவு செய்வாங்க. தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கறது அவங்க பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்துல ஏதோ ஒரு கம்பல்ஷன் மூலியமாக மற்றவங்க மெச்சனோ மற்றவங்க முன்னாடி நம்ம சிறப்பா இருக்கணும் கெத்தா இருக்கணும் அப்படின்ட்டுன்னு தேவையற்ற செலவுகள் அவங்களாகவே இழுத்து விட்டுக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும் ஐயா. அது பணம் பொருளாதாரமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மக்கள் கூட பேசி பழகக்கூடிய அந்த ஒரு விதமாக இருக்கட்டும், அளவு அறிந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி சொற்களில் கூட நீங்க

0: பாருங்களேன், தேவையற்ற இடங்கள்ல பொருத்தமற்ற விஷயங்கள்ல நம்ம ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்குல பேசாம அளவாக எந்த ஒரு நபர்கிட்டையும் கருத்துக்களை சொல்லறதாக இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் நமக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கறதையும் சமுதாயத்துல பெற்றுத்தரும்.
1: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மைதான், சிக்கனம் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கறது. நம்ம வரவுக்குள்ளார செலவு செஞ்சு ஆடம்பரத்தை தவிர்க்கிறதே ஒரு நிம்மதியான வாழ்வுக்கு அது வழியை கொடுக்குங்க. அது கடன் இல்லாமையும் ஒரு விஷயம். தேவைகளை சுருக்கி கொள்ளும் பொழுது கடன் வாங்குற சூழ்நிலையும் அங்கே உருவாகாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, உறவுகளுடைய நம்மளுடைய மேன்மையான போக்கு நம்ம எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது. மற்றவர்களிடத்தில் நம்ம வைக்கிற எதிர்பார்ப்புகளை அளவோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏமாற்றங்களும் பிரிவுகளும் வராது. முக்கியமாக நம்ம உறவுகளுக்குள்ளார, அதாவது பணம் கொடுத்து வாங்கல் மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும்பொழுது தான், ஏன்னா ஒருத்தரை பற்றி உனக்கு தெரிய வேண்டுமா, நீ அவரை பற்றி நீ எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு அதை திருப்பி கேட்டுப்பார், அப்படியே அவருடைய உண்மையான குணத்தை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் நம்மளுடைய வரவுக்குள்ளார செலவு செய்கிறதும், செலவை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வரவு மீறியான செலவுகள் போகும்பொழுது நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை தான் அது கொடுக்கும்.

0: நேர்களை டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு 10:32 நொடியாக நேரத்தில் கேட்டுட்டு இருக்கிறோம். இது சிந்தனை அரங்கம். நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி. நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: புதிய கோபால் வீ டூட்.

0: இது சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் நம்ம அளவான வாழ்வே ஆனந்தம். இந்த பொருளை தான் நம்ம நேர்கள்ட்ட கருத்துக்களை இது நோக்கி காத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். இணைப்பில் வந்துட்டே இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். ரேடியோ ஒலிமை குறைச்சிருங்களேன், ஹெட்ஃபோன்ல காது ஜிவ்வுங்குது எனக்கு.
1: திருவாரூர் மாவட்டம் வஞ்சியூர், ஏப்பத்தாங்குடி வஞ்சியூர் கிராமத்தில் தங்கையன் பேசுறேன் சார்.
0: தங்கையன்?
1: ஆமா.
0: கொஞ்சம் ரேடியோலயும் தள்ளி வந்துருங்க தங்கையன் ஐயா, அங்கேயே தங்கிடாதீங்க.
1: சரியான தலைப்பு கொடுத்துக்கிறீங்க. வந்து வளமான வாழ்வுக்கு வறுமைக்கு தகுந்த செலவு பண்ணணும்னு கொடுத்துக்கிறீங்க.
0: வறுமைக்கு இல்ல, வருமானத்திற்கு.
1: வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ணணும்னு கொடுத்துக்கிறீங்க. சிக்கனமா இப்ப உள்ள நல்ல தலைப்பு தான். இப்ப உள்ள பெண்கள் வந்து அது மாதிரி இல்ல.
0: எல்லாரையும் நம்ம பொத்தம் பொதுவா சொல்லக்கூடாது.
1: அதிக செலவை ஏற்றி விட்டு இருக்காங்க.
0: உங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கு.
1: அதிக செலவு பண்ணிட்டாங்க. அதிக மனிதனுக்கு வந்து பல சுகர் அது இது நிறைய செலவுகள் வந்துருக்கு. அதெல்லாம் வீட்டுல தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணீங்க, எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறவங்க வந்து இந்த செலவுகள் என்ன வருமானத்துக்கு தகுந்த செலவு பண்ணணுமே அப்படிங்கறது இப்ப உள்ள பெண்களுக்கு கிடையாது. வீட்டுல சொன்னோம்னா குணமா சொன்னாலும் ஏட்டிக்கு பூட்டிதான் நடந்துட்டு இருக்கு. நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் செய்வேன்
0: ஆனா வேணா, ஏன் தண்ட செலவு? வீட்டுக்கு வாங்க, நான் சமைக்கிறேன். எல்லாருமே குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்ற பெண்களும் இருக்காங்க. அதிகமா
1: இருக்காங்க. ஏன் கடையில வாங்குறீங்க? நம்ம வாங்கி நம்ம வீட்டுல செஞ்சோம்னா எல்லாரும் சாப்பிடலாமா? நம்ம செலவான செலவு தானே அப்படின்னு அதை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இப்ப என்னன்னா, எனக்கு கஷ்டப்படாம நம்ம சாப்பிடணும், கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இப்ப இருக்க முடியுமாங்க? அந்த காலகட்டத்துல
0: முடியாது.
1: அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து பெண்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்து காலகட்டங்கள் சூழ்நிலைகளை பார்த்து அவங்க குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து எல்லாருக்கும் வந்து மாற்றி அதெல்லாம் அமைச்சிக்கணும்.
0: முன்னேற்றவங்களும் பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட பெண்களையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு சில இடங்கள்ல அது மாதிரி இருக்கலாம். பக்கத்து வீடை பார்த்து நமக்கு அதே மாதிரி வேணும். அதே மாதிரி சில இடங்கள்ல இப்பெல்லாம் அந்த இது கிடையாது. இந்த இரவல் வாங்குறதுலாம், ஒரு வீடு விசேஷம் வருதுன்னா பக்கத்து வீட்டுல போய் நெக்லஸ் வாங்கி போட்டுக்கிறது, கொலுசு வாங்கி போட்டுக்கிறது அப்படிங்கறதுலாம் இப்ப கிடையாது. இப்ப ஒரு சில நேரங்கள் அது இருக்கலாம். நம்மளும் அப்பெல்லாம் நிறைய கவரிங் எல்லாம் நிறைய வந்துருச்சுன்னா சுத்த தங்கத்தை விட நீங்க கவரிங் பாக்குறதுக்கு தான் ரொம்பவே இதா இருக்கும். அதனால வந்து அப்படி போட்டு கூட நம்மளுடைய நிலைமையை சமாளிக்கலாம். அதுக்காக வந்து நம்ம இருக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுல என்ன வருது அப்படிங்கிறது தெரியல. ஆசையை முதல்ல நம்ம அடக்கிக்கணும். அதுதான் புத்தர் அவர்களும் சொன்னாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: மேலவாஞ்சூர் பாத்திமா பேசுறேன்.
0: பாத்திமாமா சொல்லுங்க.
2: அளவான அளவே ஆனந்தம். பேராசை இல்லாமல் நம்மிடம் உள்ளதை வச்சு திருப்தியோட வாழணும் சார். அடுத்தவரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது.
0: நிச்சயமா.
2: நம்மளுக்கு என்ன வருமானமோ அதுக்கு வந்து செலவு தான் நம்ம செய்யணும். உணவு சாப்பிட்டாலும் வந்து நம்ம அளவு தான் சாப்பிடணும், பாதி வரைக்கும் தான் சாப்பிடணும். ஃபுல்லாக சாப்பிட்டனாக்கா அதுவும் சிரமம் தான். ஆமாங்க சார். நன்றி.
0: நன்றிம்மா. நன்றிம்மா. சுருக்கமா உண்மையிலே தான் நம்மளுடைய நமக்கு என்ன இருக்கோ அதை அதுக்கேற்ற வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறதா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நேரும் ரேடியோ வாலியுமே குறைச்சிட்டு வாங்க நேயரே. வணக்கம் யார்?
3: வணக்கம் சார். காரைக்கால் விஜயா ரவிச்சந்திரன்.
0: விஜயா ரவிச்சந்திரன் சொல்லுங்கம்மா.
3: அளவான வாழ்வே ஆனந்தம். ஆமா சார், அளவான வாழ்வே. எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. நம்ம நம்மளுடைய ஆசை வந்து நியாயமான ஆசையா இருக்கலாம், அது வந்து பேராசையா மாறக்கூடாது. அது நிறைவேறாத ஆசையாவும் இருக்கக்கூடாது. ஒரு அடி அடி இதுல இருக்கோம் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு போதுமான வசதிகள் இல்லை அப்படின்னா அந்த வீடை வந்து சீரமைச்சுக்கலாம். அதுக்காக ஆசைப்பட்டு அது மேல் மேலும் கட்டிக்கிட்டு அதுக்கு வந்து தேவையில்லாத கடன்கள் வாங்கிட்டு அதை சுமக்க கூடாது. அதே மாதிரியே பெண்கள் எல்லாருமே வந்து கடன் வாங்கி செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா, எல்லா பெண்களையுமே அது மாதிரி சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய வீட்டுக்காரங்க வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க. அப்ப வந்து அவங்களோட வேலை செய்யறவங்க வந்து

0: விளம்பரமா வந்து எங்க வீட்டுக்கே வந்தாங்க. அவங்களுக்கு இரு பிள்ளைகள் வந்தாங்க. அப்ப என்னுடைய பிள்ளைகள் கேட்டாங்க, அவங்க எவ்வளவு வசதியா இருக்காங்கம்மா, நீங்க அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் பதிலே சொல்லல. ஆனா வந்து இப்ப வந்து அவங்க ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்காங்க. அப்ப அவங்க எங்க வீட்டுக்காரங்க இருக்கிறப்ப நான் வந்து பட்டுச்சட்டா இருந்து ஒரு இடத்த வாங்கி போட்டு இருக்கேன் மயிலாடுதுறையில. இப்ப அது பல மடங்கா இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே வந்து நம்ம என்ன வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்ந்தோம்னா நல்ல நிலைமைக்கு வரலாம். அதே மாதிரி வந்து செல்வம் அப்படிங்கறது வந்து ஒரு நடைதான் நமக்கு கொடுப்பாங்க கடவுள். அத வந்து அந்த நேரத்துல பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதை தூற்றிக்கோள் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து அந்த செல்வம் வந்து இவங்கள்ட்ட போனா நம்மளை பயன்படுத்த மாட்டாங்கன்னு அந்த செல்வம் வந்து பிறர் நமக்கு வந்து பிறர் வரவே வராது நம்மள்கிட்ட. அதனால நம்மள்ட்ட வரப்ப பயன்படுத்திக்கிட்டு எல்லா பெண்களும் ஆண்களுமே நல்லா இயந்து இருந்தாங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். நன்றி சார்.
1: நன்றிம்மா.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நீர்களே
5: சொர்ணா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம்.
6: சொர்ணா சட்டி திம்போ சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம்.
1: ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையின் நேர்களே, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. நிகழ்ச்சி வரும் 16/9/2026 புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று பகல் 11:30 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பி உங்கள் நீங்கள்.

0: இன்றைய ஒளிபரப்பு ஒளிப்பதிவு காலை 11:30 திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. வாருங்கள் நீர்களே. இது காரைக்கால் பண்பலையில் சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் அளவான வாழ்வி ஆனந்தம் இந்த பொருள் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இணையவரிய வரக்கூடிய அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்.
0: சொல்லுங்க குளஞ்சியப்பன்.
1: அளவான வாழ்க்கையே ஆனந்தம்.
0: அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. டைட்டில் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வாய்ப்பு இருந்தா வரலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: பன்னீர்செல்வம்
0: ஐயா பேசுங்க. கொஞ்சம் ரேடியோல இருந்து எட்ட வந்துருங்க ஐயா, எக்கோ வருது.
2: முக்கியமான ஒரு குறிக்கோள், கடன் வாங்க கூடாது. வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, உள்ளதை கொண்டு செலவு செய்ய கற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் என்பது நான் கண்டறிந்த உண்மை.
0: சரிங்க ஐயா. நேர்களை சிந்தனை அரங்கத்தில் இன்று அளவான வாழ்வே ஆனந்தம் எந்த பொருளில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம பெரிய பிரச்சனைகள் எதுவால் வருது அப்படின்னா அந்த ஆசை. நம்மளை விட அவங்க எப்படி பெருசாகிட்டாங்க, என் கூட தான் படித்தாரு, என் கூட தான் பிறந்தார், என் கூட தான் வளர்ந்தார், எப்படி அந்த பக்கத்து வீட்டுக்காரோ அடுத்த ஊருக்காரோ அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு அவரை பற்றியே நம்ம யோசித்தோன்னா அந்த ஆசை வந்து அவரை மாதிரி ஆகணுன்ற ஆசை இருக்கலாம். ஆனால் வந்து அது பேராசையே ஆகும்பொழுது தான் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுது. ஆசையை நம்ம அடக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் மென்மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு நம்ம கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
4: வணக்கங்க.
6: மீண்டும்
4: ஆனா ஒரு சின்ன ஆசை தான் அது, விட்டுடுமே லயனே
6: அப்படின்ட்டு. தொலைத்தொடர்பு சரியில்லைங்க.
4: சரிங்க, சொல்லுங்க.
6: அதாவது அளவான வாழ்க்கையே ஆனந்தங்கிறீங்க. எதுக்குமே வாழ்க்கையில ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைக்குட்பட்டு வரையறை வகுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அளவான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. அந்த குடும்பம் வளமான வாழ்க்கையும் வாழும். ஆனா இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையா பாத்தீங்கன்னா, நீங்க அடிப்படையில சொன்ன மாதிரி பேராசை இதுக்கு வந்து நமக்கு முட்டுக்கட்ட போடும். சொன்னீங்கல்ல, அங்க என்னமோ ஒரு வண்டி நிக்குதுங்க, நம்மளும் வாங்கணுங்க, வாங்க வாங்கன்னு ரோடு ரோலரை பாத்துட்டு. அதே போலதான் பாத்தீங்கன்னா, அந்த போல ஆசைப்படுறதா சொல்லுவாங்க கிராமத்துல, தும்ப வித்து களையம் வாங்கின கதையா, வெங்கல தும்ப வித்து மண்கலையம் வாங்கின கதையா. அதே போல நாம வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த கையில இருக்க கிளாக்காயை தூக்கி எறிஞ்சிட்ட பலாக்காய்க்கு ஆசைப்பட்டனா அந்த கிளாக்காயும் போயிடும். அதுதான் இதெல்லாம் பழமொழி, முன்னோர்கள் சொன்ன பழமொழி எல்லாமே சரியா இருக்கும். நானே பாருங்களேன், நல்லா பேசுவவங்களும் ஏமாந்தான் பேராசையினால. ஆன்லைன்ல 1,500 ரூபாய்க்கு செல்லு தராங்க, 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் செல்லுன்னு போட்டுட்டான். போட்டு வந்தது, வந்ததும் பிரிச்சு பார்த்தா, ஆர்வத்துல பிரிச்சு பார்த்தா வெங்காயம் வெட்டுற கத்தி தோல் தீவிரம். அப்ப நமக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கு, அதை நானும் சிந்திக்கல. சரி, நம்ம 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் பொருள் எப்படி 1,500 ரூபாய்க்கு தருவாங்கன்னு நம்ம பகுத்தறிவு எதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு? எனக்கு இன்னைக்கு அந்த இது லாஸ் ஆயிருக்காது.
4: அதனால
6: நம்ம எதையுமே வந்து ஒரு எல்லைக்குள் வரைகிறது வகுத்து, அந்த நம்ம சம்பாதிக்க கூடியதை நமக்காக செலவு பண்ணணும். எச்சித்தனமா இருந்து யாரோ திங்கிறதுக்காக விட்டு போயிடக்கூடாது. அது ஒரு மனசுல இருக்கணுங்கிறதுதாங்க என்னுடைய கருத்து.
4: உண்மைதான், ஒரு திரைப்படத்துல கூட ஒரு டைலாக் வரும், உண்மையிலே அந்த படத்தை பார்த்து உண்மையிலே நிறைய இடத்துல அது கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன், எப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த டைலாக் அப்படின்னா, ஒருத்தர் ஏமாத்தணும் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க கூடாது, அவர் ஆசையை தூண்டணும் அப்படின்ற ஒரு டைலாக். சினிமாவில் வந்த டைலாக் இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களுக்காக நம்ம எங்கேருந்து நம்ம அந்த வசனங்கள் வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம மனசில் ஏற்றிக்கலாம். அப்போ தான் அந்த வந்து ஆசைகளை நம்ம ஒழிக்க முடியும்.

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா.
1: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மாவட்டம் காட்நகர்ல இருந்து செண்பகவல்லி ரங்கநாதன்
0: பேசுறேன். செண்பகவல்லி ரங்கநாதன், விருத்தாச்சலம் மாவட்டம் என்ன ஊருமா?
1: காந்தி நகர்.
0: காந்தி நகர், சொல்லுங்கம்மா.
1: அளவான வாழ்வி
0: ஆனந்தம்.
1: அளவுக்கு நீங்கினால் அமைப்பு நன்றி. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படணும். நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து பெருமைப்படணும். அந்த அளவுக்கு நமக்கு கடவுள் கொடுத்து போகலையே, நம்மள இந்த அளவுக்கு வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படணும்னு சின்ன பிள்ளைங்க எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க
0: சார்.
1: அதனால அளவும் எல்லாம் செல்வாங்க.
0: சரி, நன்றிமா. நகைச்சுவை கூட சொல்கிறது, உங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட இருக்கிறது பூரா கடந்தானே அப்படின்ட்டு. ஆனால் அது அவர் யோசிக்கலை. நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பெற்றவங்க நிச்சயமாக நீ வந்து கடன் வாங்க கடன் வாங்கு அப்படின்னு யாரும் சொல்லி வளர்க்குறதில்ல. கடன் வாங்கினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. நல்ல விஷயங்களை சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் மற்றவர்களுடைய அந்த இருக்கக்கூடிய மற்றவர்களை பார்த்து நம்ம ஆஹா, அது அவங்கள வச்சுருக்கிறாங்க, அவங்க நம்ம வந்து 8000 ஒரு ஃபோன் வச்சுருக்குறோம், அவங்க 40-45000 ஒரு ஃபோன் வச்சுருக்காங்களேன்னு அதை டியூவில் போட போக, அதுக்கு சரியான முறையில் தவணை முறை கட்ட முடியாமல் அதுக்கு பல பிரச்சனைகள் வந்து, அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு இன்னொருத்த கடன் வாங்கி இப்படியே தான் வாழ்க்கை நம்ம போயிட்டுருக்கோம். குடும்பம் அப்படிங்கிறதும் அப்படி தான், அளவான குடும்பமாக இருக்கணும். இன்றைக்கி அரசாங்கம் வந்து குடும்பத்தை அளவான குடும்பமாகவே தான் இருக்கணும். அதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் நம்ம இருந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனால் பிரச்சனைகளும் கடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து குழந்தைகள் வேணும், குழந்தைகள் வேணும், நமக்கு ஆண் குழந்தைகள் வேணும் அப்படின்னு குடும்பத்தை அதிக குழந்தைகளை பெற்று அவஸ்தப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை.
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரில் நமது காரைக்கால் பண்பலையில் என்று இன்னும் ஒரு 10 நிமிடங்கள்ல ஒலிக்க காத்திருக்குதுங்க. நவீன சாதனங்கள், நவீன இல்லம், சிறப்பு தொடர், குளிர்ச்சியில் சிக்கனம், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, ஏர்கூலர், இவற்றில் சரியான தேர்வு குறித்து விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க காத்துக்கிட்டே இருக்கிறாங்க வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள். நிலையே நீங்கள் எந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 0436823121 அல்லது 0436829948 அல்லது 0436829980 அல்லது அலைபேசி எண் 9566427231. இந்த எண்களில் காலைல 11 மணிலேருந்து தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நவீன சாதனங்களும் நவீன இல்லமும் இந்த சிறப்பு தொடரில் நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் உங்களுடைய நேரத்து காத்திருக்கிறாங்க சக அறிவிப்பாளர் சுஜிதா. இன்னைக்கு நம்ம அளவான நிறைய கருத்துக்களை ரொம்பவே அளவாக நம்ம நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நேயர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அளவான வாழ்வே ஆனந்தம் அப்படின்ற பொருளில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
11: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க ஐயா.
11: அளவான அளவான குடும்பம், அளவான வாழ்வே ஆனந்தம் சொல்லிருக்கீங்க. ஆவது பெண்ணாலே அவ அழிவது பெண்ணாலே சொல்லுவாங்க. மனைவின் கையில தான் குடும்ப பொறுப்பு இருக்கு. அளவுக்கு மேல செலவு செய்ததுல அவனும் குருடனும் ஒன்றாகும் ஒரு பாட்டு வந்திருக்கு. பாட்டு கடவுள் அந்த பாட்டுல. அதனால நமக்கு சிக்கனம் தான் தேவை, இக்கணம். அதனால நம்ம வந்து மத்தவங்களை பார்த்து ஆடம்பரமாக நம்மளும் வந்து கடன் வாங்கி செலவு பண்ண கூடாது. இப்போ வந்து கிரெடிட் கார்டு வந்துட்டு கடைக்கு போறாங்க, போய் நமக்கு கண்ணுல பாக்குற ஜாமான்லாம் வாங்கிடுறாங்க. அதனால நம்ம கடன் நம்ம குடுக்கணும்னு நினைப்பே இல்ல அவங்களுக்கு. அதான் அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டதான் வாங்கி சேர்க்கிறாங்க. அதனால நம்ம இதுக்கு கவனமா இருந்து நம்ம தான் சிக்கனமா இருந்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாத்துனீங்க.
0: நிச்சயமாங்க, அளவான வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை அப்படின்னாலே நம்ம குடும்பம் தான். அதிகப்படியான உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருக்கும்பொழுதும் பிரச்சனைகள் தான். இன்னைக்கு நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வுகள் இருந்தாலும் கூட, முன்பே நான் சொன்னது போலவே ஒரு சில இடங்களில் அந்த ஆண் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசம், அவங்க இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு வந்து பின்னாடி ஒரு இது எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையில் தான் நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. அது அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் வந்து ஒரு வாழ்க்கையை சிக்கலில் போய் தான் கொண்டு போய் விடுங்க.

என்ன பார்த்து கிண்டலா பண்றீங்க? நான் ஏன் ஆண்டி பண்டாரான்னு தெரியுமா? நானும் ஒரு காலத்தில் ஏதேதோ செஞ்சேன்.

0: நிகழ்ச்சி துள்ளி துள்ளி ஓடுதுமான உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 இன்னைக்கு சிந்தனை இறங்க நிகழ்ச்சியில் அளவான வாழ்வே ஆனந்தம் இந்த பொருளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுவான விஷயங்கள் எல்லாரும் சொல்லுது என்ன அப்படின்னா, அளவுக்கு மீறிய ஆசையினால தான் எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம், அதுவே துன்பத்தை கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறோம். ஆனால் செயல்பாட்டில் கொண்டு வரோமான்னா கிடையாது. இப்போ நாமளே பேசிட்டு இருக்க இதே வேளையில் ரோட்டில் ஏதாவது ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வாங்குறது காசு இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் சொல்லி அதை வாங்கி வச்சா தான் உண்டு. அது யூஸ் படுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறதே கிடையாது இல்லையா. ஓகே, அடுத்த நேயர் சொல்கிறதுக்காக வந்துட்டே இருக்கிறாங்க, கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம்.
1: வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
1: அதாவது பலமான வாழ்க்கைக்கு வந்து ஒரு நம்ம வந்து அளவா இதையும் செலவு செய்யணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா.
1: அது மாதிரி செலவு வந்து நம்ம பார்த்து செய்யணும். அடுத்து வந்து நமக்கு வந்து சிறு சேமிப்புங்கிறது அவசியம். நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கொஞ்சோண்டு அதுல இருந்து ஒரு 10 ரூபா நம்ம சேமிச்சு வச்சாதான் நம்ம வந்து எதிர்கால ஒரு வளமான வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையா இருக்கும்.
0: சரி,
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்லை காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் 16/9/2026 புதன்கிழமை மாலை 4 ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று பகல் 11:30 திருவாரூர் மாவட்டம் முடிகண்டான் கோதண்டராமர் கோவில் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் அளவான வாழ்வே ஆனந்தம் எந்த பொருளை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க
2: முருகேசன். கண்டிப்பா சார், நமக்கு வந்து எது தேவையோ அதை வாங்கி வச்சுதான் அந்த வாழணும். தேவை இல்லாத வாங்கி வச்சு அசிங்கப்படம் பஸ்ட் வாசல காடு படவே இடம் இருக்காது. அதை வேற இடத்துல நீங்க படுறாங்க, எங்க வீட்டு வாசல காடு வாங்க காரை கலந்து கேட்பாங்க. அது அசிங்கம் தானே?
0: ஆமா. நாகரிக உலகத்துல இருக்கிறோம், மத்தவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. அவங்க அப்பா அம்மா எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, இருக்கு இல்ல அவருடைய சொந்த உழைப்புல அவங்க சம்பாதிச்சிருப்பாரு, அவங்க நிச்சயமா அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. அதனால அவங்கள்ட்ட இருக்குங்கிறதுக்காக நாம வந்து கடனை உடனே வாங்கி, அப்ப அதுவும் முக்கியமா இப்ப இஎம்ஐ தான் எல்லாருமே படாத படுத்துட்டு இருக்கு.

இருக்கு. நம்மளால் சமாளிக்க முடியும்னா நம்ம இஎம்ஐயில் எல்லா பொருளையும் வாங்கலாம். ஆனால் அதுக்கு அளவுக்கு மீறி அந்த ஆசைகள் இருக்கும் பொழுது தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஆசை அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பான ஒரு தேவை மற்றும் ஒரு இலக்கை வந்து அது குறிக்கிறதா இருக்கும். இலக்கை நோக்கிய ஆசை வந்து நிச்சயமாக நம்மளுக்கு வாழ்க்கையில் தோல்வியை தராது, நிச்சயமாக வெற்றியை தான் தரும். பல முறை நமக்கு தோல்வி அடைஞ்சாலும் கூட ஒரு முறை நமக்கு நிச்சயமாக அது வெற்றியை தரும். ஆனால் அதிகப்படியான ஆசை அப்படிங்கிறது தான் ஒரு தீங்கை வந்து உண்டாக்கும். எல்லையற்ற மற்றவர்களுக்கு தீங்கெடுக்கக்கூடிய அதிகப்படியான அந்த பற்றை தான் அது குறிக்குதுங்க. வாழ்வதற்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை விரும்புறது தான் அந்த ஆசை. இதற்கு ஒரு வரம்பு இருக்குது. நமக்கு நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை எதிர்பார்ப்பது தான் இயல்பு. இது நம்ம முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நேர்மறையான எண்ணமாக கூட அந்த ஆசை இருக்கும். ஆனால் எல்லாரை போலவே நாமளும் இருக்கணுன்ற எண்ணம் இருப்பது தவறில்லை. ஆனால் நம்மளுடைய வருவாய் அந்தளவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத யோசிக்கணும். அது குடும்பத்துடைய அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை, நம்மளை சார்ந்திருக்கிறக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த மகிழ்ச்சியை வந்து அது குலைச்சிரும். அவங்களுடைய எதிர்காலமும் பாழாக போயிடும். நிறைய கருத்துக்களை நேரில் இன்றைக்கி சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் அளவான வாழ்வே ஆனந்தம் அப்படின்ற பொருளில் ரொம்பவே சூப்பராக எல்லாருமே சொன்னீங்க. எங்கள் கூட பங்கெடுத்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும், கேட்டு ரசித்த லட்சக்கணக்கான நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றியை சொல்லிக்கிறோம். நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம். நன்றியும் வணக்கங்களும் நேர்களே. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 11 மணி. சிந்தனை துளி. நாம் காப்போம் சாலையை, சாலை காக்கும் நம் உயிரை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருத்துறைப்பூண்டி அபிராமி அன்கோ வழங்கும் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். குளிர்ச்சியில் சிக்கனம், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, ஏர் கூலர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி அபிராமி அன்கோ.
1: வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள்
2: எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில்
1: அபிராமி அன்கோ திருத்துறைப்பூண்டி. 37 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க திருத்துறைப்பூண்டி அபிராமி டிவி சென்டரின் அபிராமி அன்கோவில்
2: எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில்
1: டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள்,
2: திருமண சீர்வசைக்கான மரக்கட்டி, மரபீரோ,
1: மெத்தை, டைனிங் டேபிள், டிரெஸிங் டேபிள், சோஃபா செட்,
2: அனைத்துக்கு மக்கள் தேடும் ஒரே இடம்
3: அபிராமி அன்கோ. அபிப்பிராயத்தின் அடையாளம் திருத்துறைப்பூண்டி, புலிவளம், விஜயபுரம், திருவாரூர், வேதாரண்யம்.
0: நேர்களே, வெயில் கொளுத்தும் காலம் இது, வீட்டில் குளிர்ச்சியை தேடும் நேரம் இது. இன்னைக்கு நவீன இல்லங்கள்ல குளிர்சாதன பெட்டி, ஏசி, ஏர் கூலர் போன்ற சாதனங்கள் அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு தேவையான குளிர்ச்சியை பெறுறதோட மின்சார செலவையும் கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியம் இல்லையா? இப்படி குளிர்ச்சியிலும் சிக்கனும் தேர்விலும் தெளிவு தர

தரக்கூடிய பல பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ள இன்னைக்கு நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடரில் குளிர்ச்சியில் சிக்கனம், ஏசி, ஏர் கூலர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து உரையாட நம்முடன் நிலையத்தில் நேரலையில் இணைகிறார் வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள். அழைக்கலாம் நேர்களை. சுழி 4368 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-48 சுழி அல்லது 299-58 சுழி.

0: 3123 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்களை வரவேற்றலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். நான் அபிராமி ஜெயபாலன் அழைப்பாங்க. அபிராமி டிவி சென்டர் ரெண்டு அபிராமி அன்கோ என்ற பெயரில் ஹோம் அப்ளைன்சஸ் பர்னிச்சர்ஸ் நாங்கள் நடத்துறதுனால அனைவராலும் அபிராமி ஜெயபாலன் என்று என்ன அழைப்பார்கள்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார். ஃப்ரிட்ஜ், ஏசி, ஏர் கூலர், இதோட அடிப்படை வித்தியாசங்கள் என்னென்ன சார்?
1: மூன்று பொருளுக்குமே அடிப்படை வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஃப்ரிட்ஜுங்கிறது நம்ம உணவுப் பொருளை கெட்டுப்போகாமல் பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு சாதனம். ஏசி என்பது நமக்கு சொகுசாக குளிரூட்டக்கூடிய ஒரு சாதனம். அதே போல் ஏர் கூலர் என்பது வீடுகளில் ரூம் கம்ஃபர்டபுளாக பூட்டி வைக்கக்கூடிய வாய்ப்போ ஜன்னலோ இதெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அந்தமாரி ஏரியாவில் வந்து ஏர் கூலர் வச்சுக்கலாம். பட் ஏர் கூலருக்கும் ஏசிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏர் கூலர்ன்றது அதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, காற்றை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய சீரமைப்பி, காற்று சீரமைப்பி என்று சொல்லலாம் தமிழ் பெயர். அது வந்து மிக நல்ல விஷயம். ஏசின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு விபத்தில் கூட ஒரு கொற்றுயிரும் குலவீரமாக உள்ள ஒரு பேஷண்ட்டை கூட ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் கொண்டு போய் தான் வைப்பாங்க. அது நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஏர் கூலர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஏர் கூலரை நான் எங்கள் ஷாப்பில் கூட அதிகமாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏர் கூலர்லேருந்து வரக்கூடிய காற்றானது நாம் தண்ணி எடுத்து அதில் ஏர் கூலரை ஊற்றுறோம். அது எந்த தண்ணியும் கூட பார்க்க மாட்டாங்க. தண்ணி ஊற்றுனா பொருணும்னு நினைப்பாங்க வாடிக்கையாளர். அந்த தண்ணீர் வந்து அப்படியே மேலே வந்து நம்ம மேலே படும். அந்த காற்று வரும்போது அந்த தண்ணீர் வந்து மழை போல் உள்ளே பொழியும். அந்த காற்று வேகமாக வரும்போது அந்த தண்ணீரை அடித்து வந்து நம்ம காற்றோடு நம்ம உடலில் சேர்க்கும் போது அது ஒரு வகையான ஈஸ்னோப்பிலியோ சளி பிடிக்கும். அது சூடாக உடம்பு இருக்கும்போது அந்த தண்ணீர் காற்று படும்போது நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். அதனால் ஏர் கூலருக்கு வந்து குழந்தைகளுக்காக வாங்குகிறோம், வீட்டில் வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குது, குழந்தைக்காக நான் ஏர் கூலர் வாங்குறேன் அப்படின்னு சில வாடிக்கையாளர் சொல்லும்போது நான் அதை வேண்டான்னு சொல்லுவேன். ஏசி முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா நல்லா ஃப்ரெஷ் ஏர், நல்ல ஃபேன், ஸ்டீலில் உள்ள ஃபேனு, ஹீட் வராத ஃபேன் வாங்கிக்கோங்க. ஏர் கூலர் வேண்டாம் என்று தான் நான் சொல்லுவேன். ஆமாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் வந்து அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் எவ்வளவு அவங்க வந்து ஒரு நாளைக்கு காய்கறி பால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். சில வாடிக்கையாளர் தன்னு ஆசைப்பட்டு டபுள் டோரு மூணு டோர்னு பெரிய ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு போய் மெயின்டைன் பண்ணாமல் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதனால் அதை தேவைக்கேற்ப வாங்கும்போது அந்த பொருளும் சுத்தமாக நம்ம பயன்படுத்துவோம், கரண்ட் பில் நமக்கு குறைவாக வரும். அதனால் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும்.
0: ஓகே சார், இப்போ ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து ஒரு பால் ஒரு மாவு டப்பா மட்டும் வச்சிருக்கிறோன்னு வைங்களேன், நமக்கு வந்து எவ்வளோ சார் கரண்ட் பில் அதிகமாகும்?
1: இப்போ நீங்கள் சொல்கிற இந்த இதே விஷயத்த நான் பார்த்துருக்கிறேன். சில வாடிக்கையாளர் வீட்டில் ஃப்ரிட்ஜு ஃபால்ட்டோ இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லும்போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெண்டு முட்டையும் ஒரு பால் பாக்கெட்டும் தான் இருக்கும். அதுக்கு அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு தேவையா அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் நம்ம வாடிக்கையாளர்கிட்ட அதை கேட்க முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு 170-180 லிட்டரில் டிசின்னு சொல்லுவாங்க, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கிக்கலாம், அது நல்லது. அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டும் கொஞ்சம் செலவு அதிகமாகும், தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தான் அதை செலக்ட் பண்ணணும்.
0: ஓகே சார். நிகழ்ச்சிக்காக நேயர்கள் இணைய வராங்க, பரவாயில்ல. முதல் நேயர் வந்து என்னவோ தெரியல, வரல. அடுத்ததான் சார், ஃப்ரிட்ஜின்னு பார்க்க போகும்போது நம்ம ஸ்டார் ரேட்டிங் பார்க்காம நம்ம இவ்வளோ ஃப்ரிட்ஜ்லாம் வாங்குறதில்ல, ஸ்டார் ரேட்டிங் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு சாதனம் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கரண்ட் எடுக்கும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து இப்போ சிங்கிள் ஸ்டார், டூ ஸ்டார், த்ரீ ஸ்டார், ஃபோர் ஸ்டார், ஃபைவ் ஸ்டார், அதிகபட்சம் ஃபைவ் ஸ்டார் வரைக்கும் இருக்குது. அப்போது அந்த ஒரு சாதனம் வந்து அந்த ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் அது முகப்பில் மேலே ரைட் சைடில் ஒட்டியிருப்பாங்க ரெட் கலரில் ஸ்டார் ரேட்டிங், ஒரு எத்தனை ஸ்டார் அப்படிங்கிறது. அந்த சாதனம் வந்து ஒர்க் பண்ணிச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை யூனிட்டு கரண்ட்டு செலவாகும் அப்படிங்கிறத எல்லா ஃப்ரிட்ஜு ஏசிலையுமே அது ஒட்டியிருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கலாம். ஆனால் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கு, த்ரீ ஸ்டார் தான் அதிகமான பேர் செலக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரீ ஸ்டாரில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போது ஃபைவ் ஸ்டார் வந்து கரண்ட் எக்கனாமிக் அப்படின்ற சில விஷயத்தில் டெக்னாலஜி வைஸ் சில விஷயங்கள் மாற்றப்படுது. அதனால்

0: வந்து ஃபைவ் ஸ்டாரில் வந்து இன்னும் சொல்லப்போனால் காப்பருக்கு பதிலாக அலுமினியம் கூட மிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கரண்ட் கம்மியாக எடுக்கணுன்றதுனால. அதனால் த்ரீ ஸ்டார் வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், ஸோ கரண்ட்டும் நார்மலாக எக்கனாமிக்காக இருக்கும். த்ரீ ஸ்டார் தான் நாங்கள் அதிகமான பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.
1: ஓகே சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரு வந்து இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. வருக வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
2: நான் காட்டு முன்னார் கோவில் டீ மடப்புறம் வேல்முருகன் பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்க சார்.
2: சார், அதாவது நான் ஒரு பிரிட்ஜ் வாங்கி ஒரு 8 வருஷம் ஆகுது. இப்ப நான் அந்த பிரிட்ஜ் இதுவரையிலும் எந்த ஒரு ரிமார்க்கும் வரல. சப்போஸ் நான் அதை வந்து சர்வீஸ் பண்ணணுமா, அதுல கேஸ் குறையும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த கேஸ் இப்ப வந்து ஒரு டிக் டிக்னு ஒரு சத்தம் மட்டும் வருது. அது எதனால வரும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு
0: கேளுங்க. ஐயா, நான் சொல்றீங்க, நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, ஃப்ரிட்ஜு நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. கேஸ் குறைவாக இருக்குதா, கேஸ் ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி எதுவும் குறையாது, அப்படி எதுவும் ஏற்றணுன்ற அவசியம் இல்லை. கேஸ் குறையுது அப்படின்னா அது தானாக குறையாது. ஏதாவது பின்னாடி அடிபட்டு கேஸ் லீக் ஆச்சுன்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கூலிங் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும்.
2: இன்னொன்று சார், வந்து அதுக்கு செப்ளேசர் வச்சு தான் வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப முன்னாடி அந்த சத்தம் கிடையாது. இப்ப நம்ம அந்த பகல்ல அந்த சத்தம் கேட்க மாட்டோம், நைட்ல மட்டும் ஒரு மைன் விட்டா நம்ம ஒரு கடிகாரம் ஒண்ணா சத்தம் கேட்க போறோம்,
0: டிக் டிக்னு வருதா, கடக்குன்னு கேக்கும், கடக்குன்னு கேக்கும். ஏன்னா அந்த கம்ப்ரஷர் வந்து ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அந்த கூலிங் டெம்பரேச்சர் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ரஷர் ஆஃப் ஆகும். திரும்பி ஒரு 5 இல்ல 6 இல்ல 10 நிமிடங்கள் கழிச்சு அந்த கூலிங் குறையும் போது மறுபடியும் தானா அந்த கம்ப்ரஷர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நிற்கும் போதும் ஸ்டார்ட் ஆகும் போதும் அந்த உள்ள காயில் வந்து டக்குன்னு சவுண்ட் ஒன்று கேட்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அது எல்லா ஃப்ரிட்ஜிலையுமே வரும். சில ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், சில ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அந்த சவுண்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ வரக்கூடிய ஃப்ரிட்ஜில் எல்லாமே வந்து ஸ்டெபிளைசர் இன்ஃபீல்டு தான் வருது, ஸ்டெபிளைசர் தேவை கிடையாது, வச்சுருந்தாலும் நல்லது தான்.
2: சார், இன்னொரு டவுட் சார், வந்து
0: சொல்லுங்க,
2: பிரிட்ஜை வந்து சுத்தமா டோர் எப்பயுமே நம்ம லாக் பண்ணி தான் இருக்கணுமா, ஏதாவது நம்ம அதை எப்பயாவது ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதம் ஒரு ஓப்பன் பண்ணி வைக்கணுமா?
0: இல்லை, அப்படி எதுவும் ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. எப்போதுமே நீங்கள் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு எலுமிச்சம்பழம் வந்து வைக்கிறது மெயின்டைன் பண்ணுறது நல்லது.
2: சரிங்க.
0: ஆமாம், ஒரு 15 நாள் 20 நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும்.
2: அது சரியாக செஞ்சிட்ருக்கோம்.
0: ஆ, உள்ளே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா வேறு எதுவும் பழைய பொருள் எதுவும் இருந்து அதுலேருந்து ஏதாவது தண்ணி ஊற்றி ஸ்மெல் வராமல் இருக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா நல்லது.
3: வெடிக்காது.
0: வெடிக்கிற காரணங்களுக்கெல்லாம் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃபால்ட்டு வரும்போது அதில் கேஸ் ஏற்றும் போது சில டெக்னீஷியன் அதனுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தாமல் தெரியாமல் அதிகப்படியான கேஸை ஏற்றும் போது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தவிர, நார்மலாக இப்போ உங்கள் ஃப்ரிட்ஜுன்றது கம்பெனிலேருந்து வரும்போது அதோட டெக்னாலஜியோட எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவோ அதில் டிபி கேஸ் ஏற்றணுமோ அது மட்டும்தான் இருக்குது. ஒரு காலும் வெடிக்காது, அந்த மாதிரி எதுவும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை.
1: ஓகே சார், இனைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
4: அரியலூர் மாவட்டம் வங்கலேந்து ராமானுங்க பேசுறேங்க மேடம்.
1: சொல்லுங்க சார்.
4: எங்க பிரிட்ஜ் இருக்கு மேடம், அது அடிக்கடி ரிப்பேர் ஆகுது மேடம். அது எதனால ஆகுதுன்னு சார் கிட்ட கேக்கு.
0: என்ன ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லுங்க ஆச்சி. என்ன ரிப்பேர் ஆகுது, என்ன பண்ணுது? ஃப்ரிட்ஜ்ல கூலிங் வரலையா, என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க.
4: கூலிங் வர மாட்டாங்க சார்.
0: கூலிங் வர மாட்டேங்குது.
4: ஆமாம் சார்.
0: இப்போது கூலிங் ஒரு வாட்டி கூலிங் வரலன்னா அடுத்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க, என்ன நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது கூலிங் வருது? மெக்கானிக்கு கொண்டாந்து காட்டினா அவர் என்ன சரி பண்ணுறாரு, ஒயர் எடுத்து கரெக்டாக சுருவி கரெக்டாக இப்போ கரண்ட் வருது, ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு போகிறாருன்னா அப்போ ஒயரில் லூஸ் கனெக்ஷன் இருக்குது, அந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக இல்லை. ஃப்ரிட்ஜில் அப்படி ஃபால்ட் எதுவும் வராது. வந்தால் உங்களுக்கு மினிமம் அதில் வந்து ஒரு கேஸ் குறைஞ்சாலோ கேஸ் ஏதாவது லீக் ஆனாலோ இல்லை கம்ப்ரஷர் ஃபால்ட் ஆனாலோ ரிலோ ஃபால்ட் ஆனாலோ அதுக்கான ஒரு செலவு தொகை இருக்கும். அடிக்கடி இந்தமாரி ஆகுதுன்னா உங்களுடைய பிளக் பாயிண்ட்டு கரண்ட்டில் சொருவி அதில் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா?

0: இருக்கான்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் ஃபால்ட் வராது.
1: நன்றி சார்.
2: அடையாளம் திருத்துறைப்பூண்டி புலிவலம் விஜயபுரம் திருவாரூர் வேதாரண்யம்.
1: நேர்களே, நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். குளிர்ச்சியில் சிக்கனம், ஏசி, ஏர் கூலர் இவற்றில் சரியான தீர்வு குறித்து உரையாட நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. இணைவரும் அடுத்த நேர்கள் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா?
3: கலைச்செல்வி அதம்பா.
1: கலைச்செல்விமா, சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: அதம்பா.
1: சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
0: அது பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 350-400 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட் எடுக்கும். ஆமாம், கொஞ்சம் அதாவது ஒரு 5 ஃபேன் ஓடுறதுக்கு சமமான கரண்ட் அது எடுக்கும். ஒரு 5 சீலிங் ஃபேன் ஓடுறதுக்கான கரண்டை எடுக்கும். அது மட்டும் காரணமாக இருக்காது. அதுதான் ஒரு ஏர் கூலர் நீங்கள் 90 லிட்டர் வாங்கியிருக்கீங்கன்னா அது ஒரு 300 வாட்ஸுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஏர் கூலர் மோட்டர் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு 5 சீலிங் ஃபேன் ஓடுனா உங்கள் வீட்டில் எவ்வளோ கரண்ட் எடுக்குமோ அதுக்கான செலவு ஆகும், நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஆமாம், ஏர் கூலர் பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அந்த சீசனில் நமக்கு வந்து உடம்பு வெக்கையாக இருக்குது, தாங்க முடியல, ஏதாவது ஒரு கூலிங் வர மாதிரி ஒரு சாதனத்தை வாங்கி வச்சா தேவலான்னு நினச்சி ஒரு ஏர் கூலரை நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. அதை தண்ணியை ஊற்றி வச்சு உபயோகப்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதை அந்த சீசனில் பயன்படுத்திட்டு அந்த ஏர் கூலரை அப்படியே தூக்கி வச்சுட்டாலே என்ன பண்ணும், உள்ள அந்த ஸ்டீலெல்லாம் தண்ணீர் பட்டு அப்படியே துருபிடிச்சு அடுத்த வருஷம் எடுத்து நீங்கள் போடும்போது கட கட கட கடன்னு சவுண்டு தான் கேட்கும். அதனால் ஏர் கூலர் வந்து ரெகுலர் யூஸில் இருந்தால் கெட்டு போகாமல் இருக்கும். ரெகுலர் யூஸில் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். பொதுவாகவே எல்லா சாதனமே வந்து நீங்கள் தூக்கி ஒரு 6 மாதம் வச்சுட்டிங்கன்னா திரும்பி போடும்போது அது ப்ராப்ளம் இருக்கும் வரும். உபயோகப்படுத்திட்டே இருங்க. அதனால மட்டும் உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வர வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்க.
1: ஓகே சார்,
0: நல்லது மேடம்.
2: 37 கால பாரம்பரிய மிக்க திருத்துறைப்பூண்டி அபிராமி டிவி சென்டரின் அபிராமியான் கோவில்
4: எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில்
2: டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள்,
4: திருமண சீர்வசைக்கான மரக்கட்டில் மரபீரோ,
2: மெத்தை, டைனிங் டேபிள், டிரெஸ்ஸிங் டேபிள், சோஃபா செட்,
4: அனைத்துக்கு மக்கள் தேடும் ஒரே இடம்
2: அபிராமியான்
4: கோ, அபிப்பிராயத்தின் அடையாளம் திருத்துறைப்பூண்டி புலிவலம் விஜயபுரம் திருவாரூர் வேதாரண்யம்.
1: நிகழ்ச்சிக்காக இணைவரும் அடுத்தடுத்த நேயர்களை சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
0: வைக்கும்போது அந்த ஏர் அந்த கூலிங் வந்து மற்ற இடத்துக்கு பரவுறதுக்கு வழியே இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் அடிக்கி வைக்கும்போது எப்படி கூலிங் வரும்? கம்மியாயிடும். அப்போ வந்து இடைவெளி விட்டு கேப் விட்டு அந்த பொருள் வைக்கணும். 4 பக்கத்தில் இருந்தும் அந்த பொருள் மேலே கூலிங் படுற மாதிரியாக இருக்கணும். ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு செங்கல் சவர் அடுக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் நிறைய அடுக்கி வச்சிட்டிங்கன்னா கூலிங் வராது. ஏன்னா அந்த இருக்கிற கேப்
1: அழுத்தி
0: விட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அது எதுக்கு தேவை அப்படின்னா, மேல ஃப்ரீசர் இருக்குல்ல, ஒரு சின்ன அலுமினியம் பாக்ஸ் மாதிரி உள்ள இருக்குல்ல ஃப்ரீசர், அதுல நீங்க ஏதாவது ஒரு ஐஸ்கிரீமோ ஏதோ ஒரு பொருளோ ஒரு பாட்டிலோ இல்ல ஒரு டம்ளரோ வச்சு ஐஸ் கட்டியாகி என்ன பண்ணுவாங்க, எடுக்க முடியாது, அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும் 4 பக்கம் ஐஸ்.

0: அந்த அந்த மாரி எடுக்க முடியாத சூழ்நிலையில அந்த பட்டனை, சிவப்பு பட்டனை லேசாக உள்ள ஒரு நிமிஷம் அமுக்கி பிடிச்சிங்கன்னா அந்த ஃப்ரீசர் பகுதி ஹீட் ஆகி அந்த ஐஸ் உருகி அந்த பொருளை எடுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக மட்டும்தான் அந்த சிச்சு இந்த விஷயம் தெரியாம கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடைகளுக்கு அதிகமா வர்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜ் கூலிங் வரல அப்படிம்பாங்க. ஏன் என்னன்னு போய் பார்த்தா அந்த ஃப்ரீசரில் ஒரு சின்னோண்டு ஓட்டை இருக்கும், கத்தி கரண்டி எடுத்து என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அந்த ஐஸை நம்புவாங்க. ஃப்ரீசரில் ஐஸை நம்பும் போது அவங்களுக்கே தெரியாது ஐஸ் உடஞ்சிரும். அதே நேரத்தில் அந்த அலுமினிய ஷீட்டு, அது அந்த ஃப்ரீசர் வந்து அலுமினிய ஷீட்டு மென்மையான தகடு, அதில் லேசாக ஒரு சின்னோண்டு கிராக் ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா கேஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், அப்புறம் அந்த ஃப்ரீசர் கூலிங் வராது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃப்ரீசரை மாற்றணும், அதுக்கு ஒரு 1500, கேஸ் ஃபில் பண்ணணும் 2500, 4000 ரூபா 3500 ரூபா கிட்டத்தட்ட அதுக்காக அவங்க செலவழிச்சா தான் அந்த ஃப்ரிட்ஜை அவங்க மறுபடியும் உருவாக்க முடியும். அதனால் ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் அதில் ஐஸ் கட்டி ஆச்சுன்னா அந்த சிவப்பு பட்டனை அமுக்கி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருளை எடுக்கணும். அந்த ஐஸில் அந்த பொருளை எடுக்கிறேன்னு சொல்லி கத்தியோ கரண்டியோ வச்சு நம்பி உடைக்கக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஃபால்ட்டு கிராமப்புறங்கள்லேருந்து வரும், இதை செய்யாமல் பார்த்துக்கணும்.
1: ஓகே சார், அடுத்ததான் நம்ம ஏசிக்கு வரலாம் சார். ஏசி 1 டன்னு 1.5 டன்னு 2 டன்னு வீட்டோட தேவைக்கேற்ப எப்படி சார் நம்ம தேர்வு செய்யறது?
0: இப்போது 10x12 சைஸ் ரூம் இருக்குது அப்படின்னா ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு 100-130 ஸ்கொயர் ஃபீட்டு 140 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 1 டன் கெப்பாசிட்டி போட்டுக்கலாம். ஸோ ஒரு 200-220 ஸ்கொயர் ஃபீட்டு கெப்பாசிட்டி இருக்குன்னா 1.5 டன் போட்டுக்கலாம். 300-350-400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டன் போட்டுக்கலாம்.
1: ஓகே சார், அதாவது ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 ஹாலுக்கு போடுறதா இருந்தால் நம்ம 2 டன் போட்டுக்கலாம்.
0: ஆமாம், ஹாலாக இருந்தாலும் ரூமாக இருந்தாலும் அது என்ன சைஸ் இருக்குன்றது முக்கியம். ஆமாம்,
1: ஓகே சார். இப்போ
0: அது எந்த கடையில் கேட்டாலும் சொல்லுவாங்க, டெக்னீஷியன்ட்ட கேட்டாலும் அதை சொல்லுவாங்க ஈஸியாக தான்.
1: அதாவது ரூமில் ஏசி போட்டிருக்காங்க, ஹால் வரைக்கும் அந்த ஏசியை வந்து திறந்து விட்டுறாங்க அப்படியெல்லாம்?
0: அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஹாலுக்கு ஏசி தேவையில்லை ரூமுக்கு இருந்தால் போகிறோம் அப்படின்பாங்க. பட் ரூமில் ஏசியை போட்டு திறந்து விடும்போது ஸோ அந்த கூலிங் வரும், அப்போ அந்த ஹாலோட டெம்பரேச்சரும் கூலிங்காக இருக்கும். பட் அதனால் என்ன அப்படின்னா அந்த ஏசி வந்து 1.5 டன் ஏசி தான் அந்த ரூமில் போட்டிருக்கிறாங்கன்னா அந்த கூலிங் வெளியில் போகும்போது அந்த ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், அந்த இப்போ ஒரு 0.18லேயோ 19லேயோ இல்லை 20லேயோ வச்சுருக்குறோம்னா அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்ததும் தானாக ஏசி வந்து அந்த கம்ப்ரஷர் நின்றுக்கும். திரும்பி அந்த கூலிங் குறையும் போது மறுபடியும் ஒரு 6-7 நிமிஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இப்போ கூலிங் வெளியில் போகிறதுனால அது கூலிங் ஆகலை, அது ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த தெர்மாஸ்டேட்டுக்கு கனெக்ஷன் கிடைக்கல. அப்போ கூலிங் ஆகாததுனால கண்டினியூவாக அந்த கம்பர்ஷர் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரன் ஆகும்போது 20 வருஷம் வர வேண்டிய அந்த ஏசியோட லைஃப் கம்பர்ஷர் 5 வருஷத்துல 4 வருஷத்துல ஃபால்ட் ஆயிடும்.
1: அதனால ரூம்னா ரூம்க்கு யூஸ் பண்ணுங்க, ஹால்னா
0: ஹால்னா ஹால்க்கு யூஸ் பண்ணுங்க. ஆமா,
1: ஓகே சார். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: 37 ஆண்டு கால பாரம்பரிய மிக்க திருத்தணிப்பூண்டி அபிராமி டிவி சென்டரின் அபிராமியான் கோவில்
3: எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில்
2: டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள்,
3: திருமண சீர்வசைக்கான மரக்கட்டில் மரபீரோ,
2: மெத்தை, டைனிங் டேபிள், டிரெஸிங் டேபிள், சோஃபா செட்,
3: அனைத்துக்கு மக்கள் தேடும் ஒரே இடம்
4: அபிராமியான் கோ. அபிப்பிராயத்தின் அடையாளம் திருத்துறைப்பூண்டி புலிவளம் விஜயபுரம் திருவாரூர் வேதாரண்யம்.
1: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவரேசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 சலிதாவால் சித்தாஃபாமா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலினைக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளி. மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: எல் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலினைக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கும்

0: ஏபிசி கோல் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல் பேலஸ் வழங்கும் அட்ரஸக்க. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நரேச செட்டியார் ஜுவல்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நரேச செட்டியார் ஜுவல்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்தடுத்த நேயர்களை நாம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
3: நான் தென்பிள்ளையிலிருந்து ஆனந்தம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: சார், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஓடின ஃப்ரிட்ஜ், நல்லா ஓடிட்டு ஃப்ரிட்ஜ், நம்ம கொண்டு கொடுத்து ரீல்ஸ் மாத்தும் போது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1000 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? அந்த ஃப்ரிட்ஜ் விலை அவ்வளவுதான் போகுமா?
4: தர்மாஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சுவிட்ச் ஃபால்ட்டாக இருந்துச்சுனாலோ உள்ளே மடங்கி போய், ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அது மடங்கி போய் உள்பக்கமாக நீங்கள் இந்த ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய காய்கறி, கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி தழைகள்லாம் போய் அதில் ஏதாவது சேர்ந்து அடைச்சிருந்தாலும் அந்த தர்மாஸ்டேட் சுவிட்சு இயங்காமல் இருக்கும்போது அந்தமாரி ஆகும். அது சாதாரண அந்த ஃபேர்ஸோட விலை ஒரு 250 தான், டெக்னீஷியன் ஒரு 250 ரூபா 500 ரூபா கொடுத்தா அந்த சர்வீஸை ஈஸியாக முடிச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து எக்ஸ்சேஞ்சு போட வேண்டிய அவசியம் கிடையாது.
3: இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் சார். ஒரு ஃப்ரிட்ஜ்
4: சரிங்க,
3: அதிகபட்சம் வேணா 800 ரூபா தான் எடுத்து பண்ணாங்க, அது வந்து லோக்கல்லே தள்ளி விட்டோம் 500 ரூபாய்க்கு.
4: அது அந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய் கட்டினா இஎம்ஐயில் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலான்ற ஒரு நிலைப்பாடு வந்ததுனால யாரும் வந்து செகண்ட்ஸ் ஃப்ரிட்ஜை வாங்குறது இல்லை. இப்போ நீங்கள் கொண்டாந்து கொடுக்குற ஃப்ரிட்ஜ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கம்ப்ரஷரு உள்ளே வந்து ஃபுல்லாக தெர்மாக்கோல் தான் இருக்கும், மேலே இந்த ஸ்டீல், அதோட ஒர்த்து அதிகபட்சம் 750 ல் இருந்து 1000 ரூபாய் தான் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஸ்கிராப் வேல்யூ அது, அதுதான் எடுப்பாங்க. ஆமாம், அதிகபட்சம் 750 ல் இருந்து 1000 ரூபா தான் அது ஒர்த்து. அது அந்த கம்ப்ரஷரை யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறவங்களாக இருந்தால் ஒருவேளை 2000 ரூபாய்க்கு எடுக்கலாம். அதனால நார்மலாக எல்லாருமே 1000 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க, அதுதான் ஒர்த்து ஸ்கிராப் வேல்யூ.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருத்துறைப்பூண்டி அபிராமி அன் கோவின் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி அபிராமி அன் கோ.
1: வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள்
2: எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில்
1: அபிராமி அன் கோ திருத்துறைப்பூண்டி. 37 ஆண்டு கால பாரம்பரிய மிக்க திருத்துறைப்பூண்டி அபிராமி டிவி சென்டரின் அபிராமி அன் கோவில்
2: எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில்
1: டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள்,
2: திருமண சீர்வசைக்கான மரக்கட்டில் மரபீரோ,
1: மெத்தை, டைனிங் டேபிள், டிரெஸிங் டேபிள், சோஃபா செட்,
2: அனைத்துக்கு மக்கள் தேடும் ஒரே இடம்
3: அபிராமி அன் கோ. அபிப்பிராயத்தின் அடையாளம் திருத்துறைப்பூண்டி, புலிவளம், விஜயபுரம், திருவாரூர், வேதாரண்யம்.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். குளிர்ச்சியில் சிக்கனம், ஏசி, ஏர் கூலர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து உரையாட நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள். தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. இணைய வரும் அடுத்தடுத்த நேயர்கள் வருக. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
7: நான் சிவபூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
7: அதாவது வந்து ஐஎஃப்பி டாப் லோட் மிஷின் இருக்குங்க, அது முதல்ல போர்டு போச்சுன்னு மாத்தினேன், இப்ப பார்த்தா கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுங்கிட்ட கீர் பாக்ஸ் போயிடுச்சுன்றாரு.
0: இன்னைக்கு வந்து ஏசி, ஏர் கூலர், ஃப்ரிட்ஜ் பத்தி மட்டும்தான் சார் பேசிட்டு இருக்கோம். வாஷிங் மிஷின் பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம் நாளைக்கே, அதுக்கப்புறம் தான் வரும் சார். சரிங்களா?
7: ஏர் கூலர் பத்தி ஒரு சின்ன சந்தேகம்.
8: சொல்லுங்க.
7: ஏர் கூலர் எப்படிங்க, தண்ணி டெய்லி ஊத்தணுமா இல்ல அது வச்சு யூஸ் பண்றதுனால சளி பிடிக்குதுன்றாங்க. ஆனா தண்ணி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இந்த பாசி ஸ்மெல் வரும்.

0: மறுபடியும்
1: போது அந்த ஏர் கூலர் வந்து ரெண்டு அல்ல மூணு நாள் மூணு தினங்களுக்குள்ள அந்த வாட்டர் தீந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து டாப் லோட் பண்ணிக்கலாம். அதாவது மறுபடியும் குறைய குறைய நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். நீண்ட நாள் ஒரு வாரம் பத்து நாள் யூஸ் பண்ணாமல் இருந்து ஸ்மெல் அடிக்கிற அளவுக்கு இருந்தால் அந்த தண்ணியை திறந்து வர்றதுக்கு கீழே வந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்குது, ஒரு தக்க ஒன்று இருக்கும், அதை கழட்டிட்டு அந்த வாட்டரை ஃபுல்லாக ட்ரைனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிக்கணும்.
0: ஓகே, இணை வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம்மா,
0: சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியரும்மா. நல்லமாக இருக்கலாமா?
0: நல்லமாக இருக்கும் சார், சொல்லுங்கள் சார்.
2: எங்க
0: வீட்டுலாங்க
2: அது அப்படியே வந்து அப்படியே இருந்துச்சு. வெளியில லோக்கல்ல கொடுத்தா இதாயிரம், அப்புறம் எம்ஆர்எஃப்ல கொடுத்தோம் மேடம். எம்ஆர்எஃப்ல கொடுத்து 5,500 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த மோட்டரே கம்ப்ளீட்டா ஏன் வெளியில வந்துருச்சு, அதனால மோட்டரே மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அதனால மோட்டரை மாத்தி இப்ப நல்லபடியா ஓடிக்கிருங்க ஐயா. அது எதனால அதை குடுத்தனால என்னால ஓடுனுச்சு. ரெண்டாவது மேடம், இது இந்த இது பேண்டுக்கு சரிங்களா? இதுக்கு
0: நீங்க நன்றி நன்றி. ஓகே சார்,
1: நன்றி மேடம்.
0: அதாவது ஃப்ரீசரில் வந்து இப்போ தான் சொன்னாங்க, அதாவது கம்பியோ இல்லை ஒரு கத்தியோ கரண்டியோ நம்ம வச்சு எடுக்கும்போது அது வந்து அலுமினியம் ஷீட்டில் இருக்கும், அதில் வந்து ஓட்டப்பட்டுட்டுனா கேஸ் வெளியே போயிடும், அப்போ வந்து கம்ப்ரெசரோட எல்லாமே நம்ம வந்து மாத்திர மாதிரி தான் இருக்கும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னதுனால நம்ம அடுத்த நேரம் வந்து நம்ம சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க சார்? ம்,
2: பொங்கலுக்கும் சாருக்கும் வணக்கம். குருது மனப்படி ராஜேந்திரா.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சந்தேகம்
2: சார்? எனக்கு என்ன கேள்வி சார், பேசிக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் ஜெஸ்டா இல்ல பெரிய பேஸ் ஜெஸ்டா? என்ன வோல்டேஜ் டிராப் நமக்கு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, வெயில் காலம் நம்மளோட பருவநிலை மாறி போச்சு. இந்த வோல்டேஜ் டிராப்னால வோல்டேஜ் டிராப் நிறைய வருது. சிங்கிள் பேஸ் ஜெஸ்டா பெரிய பேஸ் ஜெஸ்டா, இது ஒரு கேள்வி சார். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல வந்து சார் இப்ப கரண்ட் வந்து அடிக்கடி பவர் கட் ஆகுது, அப்ப அந்த வாட்டர் லீக்கேஜ் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப வாட்டர் லீக்கேஜ் ஜாஸ்தியாக பாத்தீங்கன்னா பீஸ் வந்து ஒரு 8 வருஷம் 7 வருஷம் வாங்கின பிரிட்ஜ் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா அப்படியே கருத்து போகுது, அப்படியே கருத்து லேசா உதிருது. இதுக்கு என்ன சார் இதற்கு காரணம்? ரெண்டுக்கும் காரணம் சொல்லுங்க சார்.
1: இப்போ ஃப்ரிட்ஜை வந்து பயன்படுத்துறதுக்கு 3 ஃபேஸ் தான் கரண்ட் வேணும் அப்படின்னு கிடையாது. சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தாலே போகிறோம், அது நல்லா இயங்கும், எதுவும் ஃபால்ட் வராது. 3 ஃபேஸ் தேவையில்லை. 3 ஃபேஸ் வந்து அதிகமாக லோடு எடுக்கணும் அப்படின்னா
0: தான் அது
1: ஏசியும் சிங்கிள் ஃபேஸ்லயே பயன்படுத்தலாம்.
0: ஓகே சார், 1.5 டன் ஏசி வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ்ல
1: பயன்படுத்தலாம்.
0: ஓகே சார. அப்புறம் அந்த இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க வாட்டர் லீக்கேஜ் பத்தி.
1: வாட்டர் லீக்கேஜ் வந்து எதனால ஆகுது அப்படின்னா, பவர் கட் வரும்போது அந்த ஃப்ரீசரில் வந்து ஐஸ் வந்து உறைஞ்சி போய் தங்கியிருக்கும். பவர் கட்டு வரும்போது வந்து அப்போ ஃப்ரிட்ஜு ரன்னிங் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணும், அந்த ஐஸ் அப்படியே கரைஞ்சி தண்ணீராக ஊற்றும் போது உள்ளே தண்ணீர் போக வாய்ப்பு இருக்குது. அந்த தண்ணீர் வீட்டு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரீசர்லேருந்து தண்ணி ஐஸ் கரைஞ்சி போகும்போது அந்த ஃப்ரீசருக்கு கீழே வந்து சின்னோண்டு ஒரு டீப்பு ஹோல் ஒன்று இருக்கும், அது வழியே அந்த தண்ணி போய் பின்னாடி கம்பர்ஷருக்கு மேலே ஒரு தட்டில் போய் அந்த தண்ணி சேவ் ஆகும். கம்பர்ஷர் ஹீட்டில் அந்த தட்டில் உள்ள தண்ணி எவாப்ரேஷன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்து ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லாமல் இன்றைக்கி அது இதுவாகிடும், தண்ணீர் ஸ்டோர் ஆகும், தண்ணீர் அந்த கம்பர்ஷர் ஹீட்டில் எவாப்ரேஷன் ஆகி போயிடும். ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தண்ணி உள்ளே ஊற்றுது அப்படின்னா அந்த ஃப்ரீசரில் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுமாரி காய்கறிகள் வச்சுருக்கும் போது அதோட லீவ்ஸு அந்த ஹோலில் போய் அடைச்சிக்கிட்டு தண்ணி உள்ளே போகாமல் ஸ்ட்ரக் ஆகிருக்கும். அது ஒரு சின்னோண்டு குச்சியோ இல்லை கம்பியோ எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டால் அந்த ப்ராப்ளம் இருக்காது.
0: ஓகே சார். இப்போ பொதுவாக ஃப்ரீசரில் நம்ம என்னென்ன சார் வைக்கணும்?
1: ஃப்ரீசரில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வைப்பாங்க,
0: தண்ணி பாட்டில்
1: வந்து ஆமாம், தண்ணி அதிகமாக கூலிங் தேவைன்னா ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லை நார்மல் சாப்பிட்ற மாதிரி உள்ள கூலிங் வந்து கீழே வச்சாலே போதும்.
0: ஆமாம், இல்லை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா இடம் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அதில் வந்து அடுக்க.
1: ஃப்ரீசரில் வந்து அதிகமாக கூலிங் மெயின்டைன் பண்ணக்கூடிய பொருள் அதான் ஐஸ்கிரீமு இந்த மாதிரி பொருளை தான் வைக்கணுமே தவிர வாட்டர்லாம் வந்து கீழே வச்சுக்கலாம்.
0: ஓகே சார்.

0: இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் சார், எவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், இதுக்கப்புறம் ஸ்கிராப்புக்கு போட்டலான்ற நிலைமை வந்து நம்ம எப்போ நமக்கு தெரிய வரும்?
1: இப்போது சொன்னார் இல்லையா, நான் வந்துட்டு அந்த ஃப்ரீசரில் வந்துட்டு கத்தி எடுத்து கம்பி எடுத்து குத்திட்டான், திருப்பலி எடுத்து 5500 செலவாச்சுது. 5500 இதுக்கு செலவு பண்ணி இந்த ஃப்ரிட்ஜை பழைய ஃப்ரிட்ஜை வச்சுக்கணுமா வேண்டாமான்னு நாம தான் டிசைட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இன்னொரு 7000 போட்டால் ஒரு 12000 புது ஃப்ரிட்ஜை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை இந்த 5500 கொடுத்து செலவு பண்ணி இதே வச்சுக்கலாம் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அவங்க தான் முடிவு
0: எடுக்கணும். ஓடுற வரைக்கும் ஓடும், ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜ் வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம மாற்றணும்னா ஓடுற வரைக்கும் ஓடும்.
1: ஆமாம், இப்பெல்லாம் வரக்கூடிய ஃப்ரிட்ஜ் ஒரு மினிமம் 20 லைஃப் வரும், ஒன்றும் ஃபால்ட் வர்றதில்லை.
0: நம்ம பத்திரமா வச்சுக்கிறத பொறுத்திருக்கு.
1: ஆமாம், எல்லா பொருளுமே எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது தான் முக்கியம்.
0: ஓகே சார், நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்,
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: பாபுராஜ் வர முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க.
2: நம்மள்ட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு சார், லோ வோல்டேஜா இருந்தா அது ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண முடியுமா சார்?
1: லோ வோல்டேஜா இருந்தா நீங்க ஸ்டெபிலைசர் பயன்படுத்தலாமே.
2: இல்ல, ஸ்டெபிலைசர் பில்ட்இன் ஸ்டெபிலைசர்னு சொல்றாங்க, அதனால தான் கேக்குறேன் சார்.
1: ஸ்டெபிலைசர் என்ன சொல்றாங்க?
0: பில்ட்இன் ஸ்டெபிலைசரா இருக்கு, அதுலயே இருக்கு இன்பில்ட்.
1: இன்பில்ட் ஸ்டெபிலைசர்னு சொல்றாங்களா? இல்ல, அது வந்து அந்த இன்ஃபீல்டு ஸ்டெபிலைசர்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதில் ஒரு SMPS பொருத்துறாங்க, அதனால லோ வோல்டேஜை ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய தன்மை உண்டை தவிர, பட் ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஸ்டெபிலைசர் வச்சிங்கன்னா ஒரு 150 வருதுன்னா அது ஒரு 40 190 பூஸ்ட் பண்ணும். டபுள் பூஸ்ட் வச்சிங்கன்னா 230 80 வரைக்கும் பூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப குறைவாக வோல்டேஜ் இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் வச்சுக்கணுங்கய்யா.
2: ஸ்டெபிலைசருக்கு என்ன, எத்தனை வோல்டேஜில் சார் வாங்கணும் அந்த?
1: நீங்கள் வச்சுருக்கிறது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜா டபுள் டோர் ஃப்ரிட்ஜா?
2: இல்லை டபுள், இது சிங்கிள் டோர்.
1: சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுனா 500 500 உள்ள ஃப்ரிட்ஜ் ஸ்டெபிலைசர் வச்சுக்கணும்.
2: சரிங்க சார், நன்றி சார்.
1: நல்லது நல்லது.
0: நேர்லே ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
11: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடரில் குளிர்ச்சியில் சிக்கனம், ஏசி, ஏர் கூலர், ரெஃப்ரிஜரேட்டர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
12: நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க சார்.
12: ஏசி வச்சிருக்கேன் சார் நாங்க. வந்து ஏசி போடும் போது பாத்தீங்கன்னா மோட்டர் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஒரு ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து ஏசியில வந்து 24 தான் வைக்கணும், அதுக்கு கீழே 17 வச்சா ஏசி லைஃப் இருக்காதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ பத்தி ஒரு கேள்வி, அதாவது வந்து
1: ஐயா இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏசி வந்து 24 தான் வைக்கணும், அதுக்கு கீழே கம்மியா வைக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீங்க 18-19 வச்சீங்கன்னா விரைவா கூலிங் ஆகும், கூலிங் அதிகமா இருக்கும். 24 கூலிங் வைக்கும் போது நம்ம இரவு தூங்கும் போது அந்த கூலிங் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் 24. அதனால எந்த பாயிண்ட்ல வச்சாலும் நீங்க 18-19 வைக்கும் போது ஏசியோட லைஃப் குறையும் அப்படிங்கறது எதுவும் கிடையாதுங்க ஐயா. ஆமா, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசி போடும் போது மோட்டார் போடக்கூடாது அப்படிங்கறது உங்கள் வீட்டில் வந்து எவ்வளவு கரண்ட்டை அதிகபட்சம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அந்த ஈபிலேயே வந்து ஒரு லிமிட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு டேரிப்பெல்லாம் போடுறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ நீங்கள் ஏசி

0: போடும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 3000 வாட்ஸு, மோட்ரு போட்டால் அது ஒரு 3000 வாட்ஸு, 3+3 6000 வோல்டேஜ் எடுக்கும்போது சில ஒயரு கூட ஹீட் ஆகும், அதில் வேறு ப்ராப்ளம் வரும். அதனால் ரெண்டுமே வந்து கரண்ட் அதிகமாக எடுக்கக்கூடிய சாதனம் அப்படிங்கிறதுனால இது போடும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு போடுறது நல்லது.
1: ஓகே சார், அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க சார், சொல்லுங்கள் சார்.
2: சரிங்க சார் மேடம், அதாவது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சொல்கிறாங்க வந்து வருஷம் ஏதாவது வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணுமா?
0: சரி, அப்படி எதுவும் சர்வீஸ்
2: அது சார் வந்து இந்த சிங்கிள் ஃபேஸ் ட்ரிபிள் ஸ்டெபிளைசர் வந்து சொல்றாங்களே, எந்த ஸ்டெபிளைசர் எந்த வாட்டுக்கு வைக்கணும் அது ஒன்று கேள்வி.
0: ஓகே ஓகே, எந்த ஸ்டெபிளைசர் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாவில் அப்படியே பல்பு வந்து பழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், வெளிச்சமே இருக்காது. பார்த்தீங்கன்னா 120 கீழே 130 வோல்டேஜ் வரும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பூஸ்ட் வைக்கணும். டபுள் பூஸ்ட் வச்சா 40-40-80 வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி ஒரு நியர் போய் 200 வோல்டேஜ் கொடுக்கும். 230 வந்தால் தான் நல்லது வோல்டேஜ் எல்லா சாதனத்துக்கும், பட் ஒரு மினிமம் 200 வந்தாலும் அது இயங்கும் அது. ஸோ 230-210-190-170 மேலே கரண்ட் வந்துச்சு அப்படின்னா சிங்கிள் பூஸ்ட் ஸ்டெபிளைசர் போதுமானது.
1: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார்.
3: ஒரு சின்ன சந்தேகம் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
3: ஏசி போட்டுட்டு ஃபேனையும் போட்டுட்டு இது பண்ணலாமா?
0: ஏசியை போட்டுட்டு ஃபேனும் போட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1: மோஸ்ட்டாக எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க.
0: ஆமாம், இல்லை ஏசியை போட்டுட்டு ஏசி மட்டும் அந்த கூலிங் உடம்புல பட்டா போகிறோம் அப்படின்னு நினைக்கிற நிலைப்பாடு, நம்ம பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோன்னா ஃபேன் தேவையில்லை. ஃபேன் போட்டு படுக்கும்போது ஏசி போட்டாலும் ஃபேன் இருந்தால் தான் எனக்கு அந்த உணர்வு வந்து அந்த காற்று மேலே அடிச்சிட்டே இருக்கணும், அது ஒரு பழக்கம் தானே தவிர, ஏசி போடும்போது ஏசி மட்டும் ஒன்றுச்சுன்னா அதோட கூலிங் கரெக்டாக இருக்கும். ஏசியை போட்டு ஃபேனை போடும்போது அதிகமாக கொஞ்சம் வோல்டேஜ் எடுக்கும், ஏன்னா அது கண்டினியூவாக அதோட கூலிங் எல்லாம் அதை டெபிட் பண்ணும். ஃபேன் ஓடும்போது ஃபேனோட காயில் கொஞ்சம் ஹீட் ஆகும், அந்த காற்று 4 பக்கமும் தள்ளும், அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இந்த ரூம் இருக்கிற ஜன்னல் அந்த டோருக்கு கீழே இருக்கிற ஹோல்ஸ் வழியே அந்த ஏரை வந்து கூலிங் ஏரை வெளியில் தள்ளும்போது அதிகமான நேரம் ஒர்க் பண்ணும் ஏசி. அப்போது கொஞ்சம் உங்களுக்கு கரண்ட்டு பில் அதிகமாகவே ஆகும். அதனால் ஏசி போடும்போது ஃபேனை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது.
1: ஓகே சார், நேயர்கள் வந்து நல்லா இப்போ சந்தேகத்தை வந்து தெளிவாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் ஏசி போட்டால் ஃபேன் போடுற பழக்கம் இருக்குது சார், இனிமேல் நாங்கள் மாற்றிக்கிறோம். இனி வரும் அடுத்த நேயர்களை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம், சிதம்பரத்துலேருந்து பாலசன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் சார்.
4: இப்போ ஏசி எல்லார் வீட்லேயுமே இருக்கு, எல்லார்ட்டையுமே இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் ஏசி இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் ஏசி போடுறாங்க. அந்த ஏசி வெளியிடுற அந்த உமிழ் வந்து அந்த சிஎஃப்சி வந்து தொடர்ச்சியாக எங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு, நேரடியாக வந்து தொடர்ச்சியாக அடிச்சுட்டே இருக்கிறதுனால
0: இருக்குது.
1: அதாவது உள்ள இருந்தானே அது ஆரை எடுத்துட்டு வருது,
4: அவங்க வெளியிடறத நாங்க சுவாசிக்கிறோம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது.
0: உங்க வீடும் அவங்க வீடும் நியர் பையா அடுத்தடுத்து இருந்தாலும் இன்னைக்கு வந்து டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டில எல்லாம் நியர் பையாவே இருக்குது, அதனால எதுவும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் வரல. பட் இதை நீங்க வந்து நான் எப்படி இதை ஆன்சர் பண்றதுன்னா,
1: நீங்க வந்து என்ன, நீங்க உங்களை வந்து பாதுகாக்கலாமே தவிர ஏசி போடக்கூடாதுன்னு
0: சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட நீங்க வேற எதுவும் லீகலாகவும் போக முடியாது.
1: ஆமா சார்,
0: ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஏசி வச்சுக்கிறதுக்கு இப்போ நீங்க வச்சிருந்தாலும் அவங்க வந்து கேட்க போறது இல்லை.
1: ஆமா,
0: அதனால அனுசரிச்சுதான் நீங்க போகணுங்க. ஐயா
1: இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: மௌனிகில இருந்து வெறுமணி பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சார்.
5: சார் வந்து அழகா பதில் சொல்லிட்டு இருக்காரு சார், ரொம்ப நன்றி சார்.
0: சொல்லுங்க.
5: என்னோட கேள்வி என்னன்னா, ஏசி வந்து சோலார்ல ஏங்குற மாதிரி ஏசி இருக்கா சார்? ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும் வீட்டு உபயோகப் பொருளுக்கு இன்சூரன்ஸ் எப்படி சார் கிளைம் பண்றது?
0: இன்சூரன்ஸ் வந்து தேவைப்படாது, ஏன்னா இப்போ எல்லா பொருளுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஏசிக்கெல்லாம் 5 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க, இப்போல்லாம் 10 வருஷம் வரைக்கும் கம்பல்சரி வாரண்டி தர்றாங்க. 10 வருஷம் ஓடுனதுக்கு அப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் தேவையா, அது ஃபால்ட்டா நல்லபடியாக இருக்கா கண்டினியூவாக தான் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்சூரன்ஸு தேவைப்படாது, இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம்.
5: ஓகே சார், ஓகே சார். இப்போ ஏசி சோலாரில் இயங்குற மாதிரி ஏசி இருக்குங்களா?
0: சோலாரில் இயங்குற மாதிரி ஏசி இருக்கேன், இருக்கு அதுக்கான

0: ஏசி எதுவும் தனியா தயார் பண்ணல, சோலார்லேருந்து வரக்கூடிய கரண்ட் கிடைக்கும் போது கண்டிப்பா
1: விழிப்புணர்வா இருக்கட்டும் சார், ஏன்னா தயார் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் மக்களுக்கு.
0: இல்ல இல்ல,
1: டைரக்டா சோலார் யூஸ் பண்ணலாம்,
0: ஏசி அதே ஏசி தான், கரண்ட் சோலார் மூலமா கொடுக்க போறோம் அவ்வளவுதான். சோ எல்லா ஏசியுமே இயங்கும் கரண்ட் வரும்போது. கரண்ட் எவ்வளவு பெரிய கரண்டையும் இன்னைக்கு வந்து சோலார் மூலமா அதிகமா வந்து பயன்படுத்தி ஒரு ஏசி இல்லை 100 ஏசியை கூட இன்றைக்கி ரன் பண்ண வைக்கக்கூடிய வாய்ப்பு அளவுக்கு இன்றைக்கி கரண்ட் உற்பத்தி சோலார் மூலயமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எக்கனாமிக்காக எல்லாம் வீடுகளுக்கு வணிக வளாகங்களுக்கு எல்லாருமே வந்து சோலார் பயன்படுத்துகிறாங்க.
2: கண்டிப்பாக
0: பண்ணிக்கலாம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நிகழ்ச்சிக்காக இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வணக்கம் மேடம், அவரிக்காடு அறிவுடன்.
2: சொல்லுங்க சார்.
6: திருச்சியில இருந்து மேடம். எப்பயாவது ஒரு நேரம் என்னைக்காவது அந்த உதறது மாதிரி ஒரு டக் டக்னு அடிக்குது சவுண்டு,
0: வராது. மோட்டர் ஓடும் போது லேசான ஒரு சவுண்ட் இருக்கும் சில மாடல் ஃப்ரிட்ஜ்ல. அந்த வைப்ரேஷன் எதனாலன்னா, அந்த ஃப்ரீசருக்கு கீழே ஜில் ட்ரேன்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரே ஒன்று இருக்கும் இழுத்து உள்ள சருகுற மாதிரி, அந்த ட்ரே வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகலைன்னா அந்த கம்பர்ஷர் ரன் ஆகும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வரும், அதை எடுத்து சரியாக சொருகிட்டிங்கன்னா சவுண்டு வராது. அதுதான், வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை.
2: ஓகே சார். இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
2: ஆ சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: மயிலாடுதுறை ரேவதி நகர் பேசுறேம்மா.
2: சொல்லுங்க சார்.
7: எங்க வீட்டுல ஏசி ஓடிக்குது, ஆனா அந்த ஏசி வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதை கிளீன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதுல தூசி அடைஞ்சு அது கரண்ட் ரொம்ப ஓவரா இழுக்கணுங்கிறாங்க. அது உண்மையா? அது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணணும் அது சொல்லுங்க.
0: ஏசியில வந்து நிறைய மெட்டீரியல லோட் பண்ற மாதிரி தூசு அடையிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஏசிய போடும் போது அந்த தூசு நிறைய போய் உள்ள அடைஞ்சிரும். அப்படி அடையும் போது அதில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் அடைப்பட்டு அந்த தூசி போய் டெபாசிட் ஆகி கூலிங் வர்றது குறைஞ்சிரும். கூலிங் வர்றது குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏசி ரன் ஆகிட்டே இருக்கும், கட் ஆகாமல் அந்த தெர்மாஸ்டேட்னு சொல்லக்கூடியது இயங்காது, ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ கரண்ட் பில் அதிகமாகும். அதனால ஏசியை வந்து கண்டிப்பாக ஒரு 4 இல்லை 5 6 மாதங்களுக்கு ஒரு முறை அதுக்கான டெக்னீஷியனை கூப்பிட்டு உள்ளே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் உள்ளே. ஏன்னா படிக்கிற டஸ்ட்டு போய் உள்ளே அந்த ஹோல்ஸ் ஏசி வர ஏர் வரக்கூடிய அந்த ஹோல்ஸை வந்து டெபாசிட் ஆயிரும். அதை கிளீன் பண்ணிட்டா தான் நல்லது, ஏசி கரெக்டாக இருக்கும்.
2: அதே மாதிரி நம்ம உடல் நலனுக்கும் அது வந்து பாதிப்பு தரும். இப்போ அந்த தூசி படிந்த காற்றை நம்ம சுவாசித்தோம்னா நமக்கு வந்து சுவாச கோளாறுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்,
10: கோபால் பல் பொடி.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரக்கூடிய அடுத்தடுத்த நேயர்கள் வருக. வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: சொல்லுங்க.
2: யார் சார்?
7: செல்வராஜ் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
7: இல்லைங்க, ஒரு கோத்ராஜ் ஃப்ரிட்ஜ் ஒன்று சின்னது சிங்கிள் டோரு, அதை வாங்கி அப்புறம் கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். தொடக்க ஜாமான் காய்கறிகள் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, ஆனா அந்த கூலிங் வந்து கீழ் டோர் வழியா லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் திரும்ப அந்த வெந்நீர்ல கொஞ்சம் வந்து அந்த லப்பர்ல ஊத்துனா கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடும்னு சொன்னாங்க. அப்ப அதோட அதை ஊத்தணும், அது க்ளோஸ் ஆகி அது சரியாக மாட்டேங்குது, மீண்டும் கூலிங் ஆகிட்டு இருக்கு. அதனால கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகுமா, கூலிங் அதிகமா இருக்குமா, கம்ப்ரஸர் கட் ஆகாம போகுமா? ஆனா கட் ஆகுது கம்ப்ரஸரு, ஒரு ப்ராப்ளம் இது முடிஞ்சிருச்சுங்களா? அப்புறம் மேல எங்க ரிலேட்டிவ் வீட்டுல ஒருத்தவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்க.
0: இதுக்கு நான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. ஃப்ரிட்ஜ்ல வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தானே அது?
7: ஆமா, சிங்கிள் டோர் தான் சார்.
0: அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து கீழே ஹோட்டல் இருக்கா? அந்த

0: அந்த டோர் மூடுறோம் இல்லையா?
1: இல்ல சார், நல்லா நீட்டா கிளியரா புதுசா இருக்கு சார், பெயிண்ட் கூட ஒண்ணு ரிமூவாம இருக்கு.
0: இல்ல இல்ல, அந்த டோர் மூடுறோம் இல்லையா, அந்த மூடுற டோர்ல நாலு பக்கமும் காஸ்கட் மாதிரி கருப்பா வரல ரப்பர் ஒட்டி இருப்பாங்க பாருங்க.
1: ஆமா, ஒட்டி இருக்காங்க சார்.
0: அது மடங்கி போயிருந்துச்சுன்னா அது கீழ் பகுதியில மடங்கி போயிருக்கும், அது வழியா வந்து கூலிங் வெளியாயிட்டே இருக்கும்.
1: சரி சார்,
0: அதை கரெக்டா செக் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த காஸ்கட்டை மாத்துங்க. அந்த காஸ்கட்டை மாத்திக்கலாம், டெக்னீஷியன் சொன்னீங்கன்னா அதுக்கான எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியில மட்டும்தான் அது கிடைக்கும். சொன்னீங்கன்னா அந்த காஸ்கட்டை மாத்தியாச்சுன்னா உள்ளேருந்து கூலிங் லீக் ஆகாது. கம்பர்சர் ஓடிட்டே இருக்கும், கரண்ட் பில்லு அதிகமாயிட்டும்.
1: சரி சார், சரி சார், அதுதான் சார். அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு ப்ராப்ளம் சார்,
0: சொல்லுங்க.
1: அது கம்ப்ரஸர் அப்படியே ஓடிட்டே இருந்து டெம்பரேச்சர் வாங்கி வைக்காம இதே சேம் ஃப்ரிட்ஜ் தான், ஆனா அது வந்து வேர்ஃபுல்
0: வேர்ஃபுல் ஃப்ரிட்ஜ். சரிங்க,
1: சிங்கிள் டோர் சார். அது வந்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கம்ப்ரஸர் வந்து கொஞ்சம் அந்த லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இப்படியே வந்துகிட்டு இருந்ததுனால டெம்பரேச்சர் வாங்கி வைக்காம கம்ப்ரஸர் வீணா போயிட்டுன்னு சொல்றாங்க சார்.
0: கம்ப்ரஸர் வீணா போகாம இருக்கணும்னா ஸ்டெபிலைசர் தான் நல்லது தான். வோல்டேஜ் வந்து பொதுவா வந்து
1: கம்ப்ரஸர் மாத்தி பெருத்தி அதே கண்டினியூ பண்ணிக்கலாங்களா?
0: நீங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு வேற புது ஃப்ரிட்ஜ் வாங்குறதா நல்லது.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், மயிலாடுதுறை கூரைநாடு கோபிநாதன்.
2: சொல்லுங்க சார்.
3: இப்ப ஊருக்கு போகும்போது ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி போட்டுட்டே வந்துடுறேன், மூணு நாள் நல்லா தங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஆன் பண்ணி வச்சுட்டு வரலாமா? அதனால பின் விளைவுதான் வருமா?
0: இருக்கும். அந்த ஆயில் வந்து ஒரு மூணு மாசம் ரன்னிங்ல இல்லாத போது கட்டி ஆயிடும். திரும்பி ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு டக்குன்னு போய் அந்த ஃப்ரிட்ஜை போடும் போது அந்த ஆயில் அந்த கட்டி என்ன பண்ணும், அந்த கம்பி சின்ன ஹோல் வழியா மேல ரன் ஆகும், அப்ப போய் முள்ள போய் சோக் ஆயிக்கும், அப்ப கூலிங் மறுபடியும் வராது, ஃப்ரிட்ஜ் ஃபால்ட் ஆயிடும். அதனால எப்பொழுதுமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியில போயிட்டு வர போறோம்னா உள்ள மெட்டீரியல் இருந்தா ஃப்ரிட்ஜ் ஆன்ல இருக்கலாம். 15 நாள், 20 நாள், ஒரு மாசம் நம்ம இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி கிடையாது. ஸோ அதை ரொம்ப நாளையும் அதை மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை அதை ஒரு அரை மணி நேரம் போட்டு அதை ஆஃப் ஆன் பண்ணி ஆஃப் பண்றது நல்லது.
2: இனி வரும் அடுத்த நேயர். வருக, வணக்கம். வணக்கம், ஹலோ. நேயர்கள் வந்து நிறைவு பகுதியை வந்து நம்ம எட்டிட்டோம். சார், இப்போ ஏசி, ஏர் கூலர், ஃப்ரிட்ஜ் இந்த மூன்று சாதனங்களில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு ஒரு எளிய நடைமுறைனா என்ன சார்?
0: மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துறதுன்றது வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி ஆகுது அப்படின்னு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கரண்ட் அதிகமாக எடுக்கும், தெர்மாஸ்டேட்டை ப்ராப்ளம், அதை சரி பண்ணிக்கணும்.
2: ஓகே சார்.
0: இப்போ ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து டஸ்ட் உள்ள ஃபார்ம் ஆகி கூலிங் கம்மியாக இருந்துச்சு, நீண்ட நேரம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாலும் கரண்ட் பில் அதிகமாகும், அதை அங்கே அவாய்ட் பண்ணணும். ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆமாம், ஏசியும் ஃப்ரிட்ஜும் வந்து கூலிங் குறைவாக இருந்தால் அதை வந்து சரி பண்ணிக்கணும்.
2: ஓகே சார். அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
0: நிறைவா
2: ஒரு வாடிக்கையாளர் என்னென்ன விஷயத்துல வந்து நம்ம கவனிக்கணும் சார்? ஒரு பொருள் வாங்கும்போது
0: பொருள் வாங்கும்போது இந்த பொருள் நமக்கு தேவையா, இதோட அளவு

0: சரியா அப்படின்றத பார்க்கணும். அதுதான் மிக முக்கியம். இந்த ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், ஃபைவ் ஸ்டார் போகணும்னு தேவையில்லை, த்ரீ ஸ்டாரே போதுமானது தான். த்ரீ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு உதாரணம் வெஹிக்கிள் சொல்லலாம், ஒரு 40 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை விட 60 கிலோமீட்டர் கூட வெஹிக்கிள் வந்து கம்மியாக தான் லைஃப் வரும். ஸோ அதனால் வந்து ஃபியூயல் இருந்தால் தான், பவர் மின்சக்தி எனர்ஜி இருந்தால் தான் அந்த சாதனம் நல்லா நீண்ட நாள் இயங்கும். ஸோ அதனால் 3 ஸ்டார் ரேட்டிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், லைஃப் வரும். 3 ஸ்டார் ரேட்டிங்கை சூஸ் பண்ணலாம் அதிகமாக.
1: ஓகே சார், இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனுச்சுன்னே தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் சொல்லும்போது ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் எப்படி அன்பாக கனிவாக பதில் சொல்வீங்களோ அந்த மாதிரி நேயர்கள் கிட்ட அத்தனை சந்தேகத்துக்கும் சிரிச்ச முகத்தோட இனிமையாக நீங்கள் பதில் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றிங்க மேடம், நன்றிங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர், குளிர்ச்சியில் சிக்கனம், ஏசி, ஏர்கூலர், ரெஃப்ரிஜரேட்டர் இவற்றில் சரியான தேர்வு குறித்து நம்முடன் உரையாடினார் வல்லுநர் அபிராமி ஜெயபாலன் அவர்கள்.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டாங்குடி அருள்மிகு வாதாபி கணபதி ஆலயம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பார்

இன்று பகல் 12:10 கோபால் பல்புடியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் பி ரிஹானா. 12:55 பனிசை சோற்றினை என தொடங்கும் பாடல், பாடியவர் திருவிடை மருதூர் சிவசா நடராஜன் அவர்கள். 1:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காலப்பெட்டகம், பேச்சாளர் பிரதீபா சுபையன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. இதில் முடித்திருத்தம் தொழில் செய்து வரும் காரைக்கால் மாவட்டம் அக்கரைவட்டம் ஜி பிரபு அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 கற்போம் களம் காண்போம், காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 4:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் ஊரும் உணவும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வானகிரி என்ற ஊரிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் ஊரும் உணவும்.

மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை. ஆறுமுகம் என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.

கோபால் பல்படியின் காற்றில் வரும் கான். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். இரவு 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 இன்சொல் அமது உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள் பங்கேற்பார். 10 மணிக்கு இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானம்.

இனி இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சொலரியின் கதையும் கானம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கேட்டோம்.

0: சாலை என்பது பொதுச்சத்து, மிதமான வேகம் நம் எத்து. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்கலாம். கோபால் பல்பொடியின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: மனதில் நின்றவை, நேயர்களின் கடித விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தெய்வாயசியல் பழனி பாரதி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பிரியமுடன் பட பாடல். இவர்களுக்காக செமனார் கோவில் குணசேகர், திலகவதி, பாண்டியபுரம் கணேசன், பானுமதி, திருச்சம்பள்ளி வாசு பாட்டு, ராமேஸ்வரம் முகமது ஹபி, ஷியாத் மெஹ்னா, ஹம்சா ரனியா அயான்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் அண்ட் கோ பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடை செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல.

0: அப்படி ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தேவா இசையல் ஹரிஹரன் பாடிய ஆஹா பட பாடல் வருகிறது. இவர்களுக்காக நனிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், திவ்யா பேரலம், செந்தில் கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்காண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலி.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
4: வீட்டு உபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் 12:25, இது காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். இனி தொடர்ந்து கேட்கலாம் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் சித்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய ஆசை பட பாடல். இவர்களுக்காக திருமலை ராயன், பட்டினம் பூங்கொடி, தேவா, மீனா, செல்வம், ரேணுகாதேவி, பழனிவேலு, கீதா, கண்ணா, வினிதா, பாலமுருகன், சாரதா, தட்சிணாமூர்த்தி, மோனிஷா, ஹேமா, அனு, ஹாசினி, அஸ்வின் ராஜ், தர்ணீஸ்வர், கைலாஷ்வர்,

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலி கிளினிக், மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணை முகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
1: தல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருச்சி சாரதாசில்
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக வைரமுத்துவரிகளில் தேவா இசையில் ஹரிஹரன் ஹரிணி ஸ்ரீராம் கங்கா பாடிய அப்பூப்பட பாடல் வருகிறது. இவர்களுக்காக ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், ஹரிஹரன் கூடல் கார்த்திகேயன், அமுதா அச்சையா, ஆதீஷ் ஹர்ஷவர்தன், மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
0: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 24வது வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்தநாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகளிர் கல்வி, சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001 ஆண்டு

0: அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் இரத்த தான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நபின் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5,393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,600 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க 7,600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1,400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3,078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு 2 தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2 தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%-50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார்.

0: மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலோக் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட். இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
5: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
4: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ஜாமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: பீரிஹானா.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 3rd ஸ்டாண்டர்ட்.
3: சரிமா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: பாடல்.
3: எதை பத்தின பாடல் பாடுறதா இருக்கீங்க?
4: பாரதியார் பாடல்.
3: எங்க பாடுங்களே?
4: செந்த மின்னாடினும் போது இல்லை இன்பத்தேன் வந்து பா இது காதலில் எங்க தந்தை நாடினும் பெச்சிடிலே ஒரு சக்தி பிறக்குது முச்சிடுது காவேரி தென் பண்ணை பலாறு தமிழ் கண்டதோர் வையை பொறி நினதி நேவி ஆறு பலவோட நேவி சிரித்த தமிழ்நாடு செஞ்சமே நாடினும் போதிலே என்பத்தேன் வந்து பாயுது காதலிலே எங்க தந்தை நாடின பெச்சிலே வருஷத்தி பிறக்குது மூச்சிலே வள்ளுவன் தன்னே உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்ச அண்டும் சிறப்பதிகாரம் என்றோ மணியான படித்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு. அடுத்ததா கல்ற வாழ்ற உயிரக்க பேர் டால்பின் ஷாஃபிஸ் பிரான் ப்ளூஃபிஷ் சிவால் ப்ளூஃபிஷ் சிஆஸ் சிக்லஸ் கிராக் தட்டர் ஸ்வாட்விஸ் சீலயன் ஃபோரட் ஸ்னேக் ஸ்னீகூச்சி லாப்ஸ்டர் சிஸ்பான் சிங்குகோவன் பிரனா கோரட் ஷா வே ஹாசு கிராக் ப்ராம்பெட் சி ஈட் அட்டபஸ் ஸ்வே ஜெலிஃபிஷ் தட்டஃபிஷ் சி அனிமன் ஹாலிமெட்ரா ஹாரிஸ்டர் கிளான்ஃபிஷ் அண்ட் டிஷர் ஃபிக்ஸ்.
3: சரிங்கம்மா.

0: ஆ சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பொம்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: Thank you.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ட்ராமோ நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

சிந்தனை துளி. வலப்பக்கம் முந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், விதிகளை பின்பற்றி நடப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் ஒரு மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவலரியின் காலப்பெட்டகம். பேச்சாளர் பிரதீபா சுபையன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி. ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி
7: PSR தங்க மாளிகை.
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காலப்பெட்டகம். வரலாற்றை உயிரோடு பேச வைத்த வித்தகர், தமிழின் மனத்தை உலகறிய செய்த எழுத்தாளர், கதையோடு வரலாறும் கைகோர்க்க எழுத்து என்றும் மனதில் நினைக்கும், காலம் கடந்தாலும் அழியாத புகழோடு நம் மனதில் வாழும் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1899 மயிலாடுதுறை அருகே அமைந்த பட்டமங்கலத்தில் இதே தேதியில்தான் பிறந்தார். விடுதலை போராட்ட காலத்திலும் அதற்கு பின்புமான காலத்திலும் தமிழகத்தின் சமூக கலாச்சார வரலாற்றை ஆய்வு செய்யும் எவருக்கும் கல்கியின் எழுத்துக்கள் ஒரு மாபெரும் புதையல். பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று புதினத்தை எழுதியதால் 3 தலைமுறை கடந்தும் வாசிக்கப்படுபவர். முன்னோடி பத்திரிகையாளர், புனைக்கதை எழுத்தாளர், கலை விமர்சகர், கட்டுரையாளர், பாடலாசிரியர், தேச விடுதலையில் பங்கு பெற்றவர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பெண்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் கல்கி. கடிதமும் கண்ணீரும், காந்திமதியின் கணவன், கேதாரியின் தாயார் போன்ற அவரின் சிறுகதைகள் பெண்களின் உணர்வுகளை துல்லியமாக பிரதிபலிப்பவை. கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி பேச இன்னும் நிறைய நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிரவிருக்கிறார் பேச்சாளர் பிரதீபா சுபையன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, அவர்களை வரவேற்கலாம். வணக்கம்மா.
9: காரை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் பிரதீபா சுபையனின் அன்பான வணக்கங்கள்.
0: சொல்லுங்கம்மா, கல்கி அவர்களை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்ல
9: வரீங்க? அமரர் கல்கியின் பிறந்த நாளான இன்று என் பார்வையில் கல்கி என்று கல்கி அவர்களை பற்றிய ஒரு சிறு குறு தகவல்களை நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன்.
0: கண்டிப்பா.
9: எல்லாருக்கும் புரியும்படி ஒருவரால ஒரு நாவல்களை எழுத முடியும் அப்படின்னா அது கல்கியினால மட்டும்தான் முடியும். சரித்திரம் அப்படின்னா, சரித்திர நாவல்கள் அப்படின்னா அறிஞர்கள் மட்டும்தான் படிச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. அந்த நிலைமையெல்லாம் மாற்றி சரித்திரத்தை எளிமைப்படுத்தி நாவலாக தர முடியும் அப்படின்னு செய்து காட்டி அதிலே வெற்றி பெற்றவர் கல்கி. அவர்களுடைய நாவல்கள் இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கிறத எப்படி அத்துணை சுவையோடு எந்த விதத்தில் யோசித்து அவர் எழுதியிருக்கிறார், அதை பற்றி தான் என் பார்வையில் கல்கி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன்.
0: கண்டிப்பாமா. கல்கி அவர்களோட கதைகள் நாவல்களில் உங்களுடைய பார்வையை பற்றி சொல்லுங்க.
9: அவருடைய கதைகளை நான் படிக்கும் போது அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொருவருடைய குணம் எப்படி இருக்கும்னா, அந்த செயல்பாடோ குணமோ

நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியோ, நம்மளுடைய தங்கச்சியையோ நம்மளுடைய அண்ணனையோ ஞாபகப்படுத்துற மாதிரியோ இருக்கும். இல்லை அப்படின்னா அவருடைய குணநலங்கள் எல்லாமே நம்மளுடைய சில குணநலங்களோட ஒத்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு எழுத்தாளருடைய திறமை அப்படின்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லை, அவருடைய கதைகள் எல்லாம் எல்லா காலத்திலையும் பொருந்துபவையாக சமூக சீர்திருத்தத்தையும் தனி மனித ஒழுக்கத்தையும் பறைசாற்றுவது மாதிரி இருக்கும். இது மட்டுமா? இப்போ நம்ம ஒரு திரைப்படம் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட திரைப்படமாக இருந்தால் மக்கள் பார்ப்பாங்க? ஒரு கமர்ஷியல் ஸ்டோரியாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க? அதில் காதல் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், சண்டை காட்சிகளும் இருக்கணும். அப்படியான ஒரு கமர்ஷியல் ஸ்டோரியை தான் மக்கள்லாம் விரும்புவாங்க. அதை கதை வழியாக நம்மளுக்கு காமித்தவர் யாரு அப்படின்னா கல்கி அவர்கள். இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கல்கி அவர்களுடைய நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன். அந்த பொன்னியின் செல்வனை இப்போ திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். நம்ம

0: ஸ்டோரியை தான் மக்கள்லாம் விரும்புவாங்க. அதை கதை வழியாக நம்மளுக்கு காமித்தவர் யாரு அப்படின்னா கல்கி அவர்கள். இப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கல்கி அவர்களுடைய நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன். அந்த பொன்னியின் செல்வனை இப்போ திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். நம்ம அதன் வழியிலாக அவருடைய நாவல்கள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அதில் ஒரு கதாபாத்திரம் வரும், அவர் யாரு அப்படின்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஆழ்வார்க்கடியான் நம்பி யாரு அப்படின்னா ஒரு ஒற்றர். அவருடைய வேலை அந்த ஒற்றர் வேலை பார்க்கறது தான். ஆனால் அங்கே அவர் ஒற்றர் மாதிரியே தெரிய மாட்டார். அவர் கதை முழுவதும் எப்படி வருவார் அப்படின்னா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு மனிதனாகவே சித்தரிக்கப்பட்டிருப்பார். அவர் எங்கே பார்த்தாலும் கடைசி வரைக்கும் அவர் யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒற்றர் வேடம் போண்டார் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழகான பொன்னியின் செல்வன் கதையில் ஒரு பெரிய மாவீரன் யார் அப்படின்னா பொன்னியினுடைய செல்வன். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் அவரை காப்பாற்றுறதுக்கு அவர் கூட எத்தனை பேர் இருந்தாங்க. ஆதித்த கரிகாலன் இருந்தார், குந்தவை இருந்தாங்க, சுந்தர சோழர் இருந்தார் அப்படின்னு நிறைய பேர் இருந்து அவரை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு அந்த கதையில் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தினியுடைய ஒரு வன்மத்தினால, அவருடைய காதலால் ஆதித்த கரிகாலன் வந்து கொல்லப்படலைன்னா இந்த சோழ வம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சோழ ராஜ்யம் இன்னும் நிறைய சாதனைகளை கடந்து சென்றிருக்கும். இதுதான் என்னோட பார்வையில் நான் வந்து பார்க்கறது.
1: கண்டிப்பாம்மா, தொடக்கமாக ஒரு பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் இருந்து. பார்த்திபன் கனவு என்பது கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் வரலாற்று நாவல் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். இயக்குனர் டி யோகானந்த் இயக்கத்தில், வேதாவோட இசையில் ஜெமினி கணேசன், வைஜெயந்திமாலா, டி எஸ் பாலையா, அசோகன் போன்றோரது நடிப்பில் 1960 வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் வந்து சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றிருக்கு. அந்த படத்தில் இருந்து ஒரு நல்ல பாடல் கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காலப்பெட்டகம், பேச்சாளர் பிரதீபா சுபையன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. சொல்லுங்கம்மா, அடுத்ததா வந்து கல்கி அவர்கள் சமூக புரட்சியை வந்து எப்படி ஏற்படுத்தினார், உங்க பார்வையில அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
5: அந்த காலத்துல எல்லாம் பாரதியார் அவர்கள் பாடிய பாடல்கள் தான் ஒரு பெண்களுடைய புரட்சிக்கு காரணமா இருக்கு இல்லைங்களா?
4: கண்டிப்பா.
5: பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் அப்படின்னு அவர் பாடின ஒரு பாடல் தான் இன்னைக்கு நம்ம, நீங்களும் சரி நானும் சரி, இந்த இடத்துல வந்து அழகா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அதை இத்தனை பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அதுவே நமக்கு கிடைத்த வரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பாரதியாருடைய கருத்துக்களை கதை நடையில கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நம்மளுடைய கல்கி அவர்களும் ஒன்று. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு கடிதமும் கண்ணீரும் அப்படிங்கிற ஒரு சிறுகதைய கொண்டு வராரு. ஒரு முதன்மையா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 50 வயது பெண்ணை காமிக்கிறாங்க, அவங்க பேரு அன்னபூரணி. அவங்க தேவிங்கிற ஒரு அறக்கட்டளையை நடத்திட்டு வராங்க. அந்த தேவிங்கிற அறக்கட்டளை எதை சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஆதரவற்ற பெண்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஒரு அறக்கட்டளை. அதுல ஒரு ஆசிரியர் பணியாற்றி வருகிறார்கள், அவர்கள் பேரு என்ன அப்படின்னா சாவித்திரி அவர்கள் பேரு. அவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது அங்க இருந்த பெண்கள் எப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவங்க என்ன பாடம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அன்பை பற்றி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. உண்மையான அன்பு வந்து இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சாவித்திரி அவர்கள் சொல்றாங்க. உடனே நம்மளுக்கு தான் டவுட் வருமே, நிறைய மாணவிகள் டவுட் கேட்போமே. உடனே ஒரு மாணவி வந்து சந்தேகத்தை கேட்கிறாங்க, அம்மா உண்மையான அன்பு வந்து மாற்றும்னு சொன்னீங்க, ஆனா எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு நலிவடைந்த வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஆதரவற்ற பெண் குழந்தைகள் தானே, அப்போ இது எப்படி நீங்க அன்பை வந்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டவோ சாவித்திரி அவர்களுக்கு வந்து அது காதல்னு சொல்றதா, அன்புங்கிறது ஒரு காதலுக்கும் சம்பந்தப்பட்டது தானே, அந்த காதல்னால எத்தனையோ பேர் மாறி இருக்காங்க, ஆனா அதை வந்து விவரிக்க அந்த சமயத்துல சாவித்திரி அவர்களால முடியல. அவங்க ரொம்ப மனவருந்தப்படுறாங்க, இந்த மாணவியுடைய இந்த கேள்விக்கு என்னால பதிலளிக்க முடியலையே அப்படின்னு மனம் வருந்திட்டு அவங்க அன்னபூரணி அம்மாவை நோக்கி போறாங்க. அன்னபூரணி அம்மா ஒரு பார்க்கில் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு சின்ன ஒரு சோகத்தோடு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா இப்படி சாவித்திரி அவர்கள் கேட்குறாங்க அன்னபூரணி அம்மா கிட்ட, அம்மா இப்படி ஒரு மாணவி வந்து கேள்வி கேட்டாங்க, என்னால் அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியலை அப்படின்னையும், ஏமா பதில் சொல்ல முடியலை அப்படின்னு கேட்குறாங்க அன்னபூரணி அம்மா. அன்பு அப்படிங்கிறப்போ இந்த பெண்கள்கிட்ட நான் அந்த அன்பை எப்படி நான் விவரிக்கிறது, அவர்கள் வாழ்க்கையில தோற்று போனவர்கள் தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் சாவித்திரி அம்மா அன்னபூரணி அம்மா சொல்றாங்க, அன்பு நலமா இந்த உலகமே ஆண்டு கொண்டு இருக்கிறது அன்புதான், அது ஏன் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஆமான்னு சொல்லலாம், அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கையை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி அவர்களுடைய ஒரு கதையை வந்து சொல்றாங்க. அவங்க அந்த காலத்து பெண்மணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, சிறு வயதிலேயே 6 வயதிலேயே அவங்களுக்கு வந்து திருமணம் முடித்திடுறாங்க. 9 வயதில் அவனுடைய கணவனை இழந்து விடுகின்றான். ரொம்ப சோகமான விஷயம்தான். ஆனாலும் அவளுடைய சித்தி வீட்டில் வளர்க்கப்படுகிறாள். அவள் வளர்ந்து வரும்போது சித்திக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை வயது ஆனவனையும் அவளுக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது. அந்த திருமணத்தை வந்து முன்னின்று என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அன்னபூரணி தான் முழுவதுமாக கவனித்துக் கொள்கின்றார். அதில் வந்து அவள் எந்த ஒரு

பாகுபாடுமே காட்டலை. எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு பாகுபாடே காட்டலை. ஒரு நாள் என்ன ஆகுது, திருமணம் பார்க்கறதுக்கு அந்த மாப்பிள்ளை பெண் பார்க்கும் நிகழ்வு வந்து நடந்துட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை வராரு. மாப்பிள்ளை பக்கத்துல ஒரு ஆண்மகன் இருக்கிறார். அவர் யாரு அப்படின்னா, இந்த அன்னபூர்ணிய பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டே இருக்கவும் நம்ம பெண்களுக்கு தான் அந்த உணர்வுகள் வந்து தோன்றும் இல்லையா. ஒருத்தர் நம்மளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கதான் கண் பார்வை இருந்தாலும் நம்மளுடைய மனதுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும். அப்போ ஒரு ஆடவன் நம்ம பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி தோன்றவும் அவளும் வந்து சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறான். மறுபடியும் இது மாதிரி வரும் தருணங்கள்ல மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து உணர்றான், ஓ அந்த ஆடவன் வந்து நம் மீது காதல் கொள்கிறான் அப்படிங்கிற உணர்றாளே தவிர அவளை அதை வந்து வெளிப்படையா காட்டல. ஏன்னா காட்டிக்கொண்டு இருக்கிற நிலைமையிலையும் அவ கிடையாது இல்லையா, அதனால அவ வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த பெண் வந்து திருமணம் முடிந்து அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு செல்கிறார். அப்போ அந்த அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இங்க அன்னபூர்ணி எல்லாரும் அந்த குடும்பத்தோட அந்த அத்தையை பார்க்க செல்கிறார்கள். அப்போ அந்த ஆடவன் அங்கேதான் இருக்கிறார். அப்போ பார்த்தவனையும் அன்னபூர்ணிய பார்த்தவனையும் அந்த ஆடவன் என்ன பண்றாரு அப்படின்னா, கையில ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். கடிதத்தை கொடுத்தோனையும் அந்த அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அன்னபூர்ணி அவர்கள் வந்து அங்க போயிருக்காங்க. ஆனா கை நடுங்குது, முகமெல்லாம் வேர்க்குது, அன்னபூர்ணிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியவே இல்லை. அவளுக்கு ஒரு உள் உணர்வு இருக்கு, இந்த ஆடவன் என்னை காதலிக்கிறான் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு இருக்குதான். ஆனாலும் அவளை வெளிப்படுத்தல. அத போய் அவங்க அத்தையை பார்க்கும் போது, என்னம்மா என்ன உடம்பு சரியில்லை நீ பார்க்க வந்த, ஆனா இப்போ உடம்ப பார்த்தா நீ சரியில்லாத மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அவ ஒரே அழுக, அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த கடிதத்தை வாங்கி கையில வச்சுக்கிட்டா அவ ஏன் அழுகுறா

0: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமது தார்பாய்கள் கிரீன் நட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காலப்பெட்டகம். பேச்சாளர் பிரதிபா சுபையன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை பாடலுக்கு முன்னாடி அன்னபூர்ணியோடய நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். தொடர்ந்து நாம் பயணிக்கலாம். அன்னபூர்ணிக்கு அடுத்தடுத்து என்ன நிகழ்ந்தது?
5: அவ அந்த கடிதத்தை பார்த்து அழுகிறா அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சோம் இல்லையா?
0: கண்டிப்பா.
5: ஒரு வருடம் கழித்து தான் அந்த கடிதத்தை படிக்கிறா. ஏன் அவ படிக்கல? ஏன்னா அவளுக்கு படிக்க தெரியல, கல்வி கற்கல. அந்த வயதுல அவர்களை யாரும் பாடசாலைக்கு அழைத்து செல்லலை. பெண் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பல ஆதரவற்ற பெண்களுக்கு அவர்கள் ஒரு அறக்கட்டளையை நிறுவி கல்வி கற்று தராரு. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ஒரு கதையை அப்பயே எழுதியிருக்கிறாரு கல்கி அவர்கள். இந்த கதையில் அந்த ஆண்மகன் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, இந்த பூவுடன் இந்த இடத்திற்கு வா அப்படின்னு எழுதியிருப்பார். அதை ஒரு வருடம் கழித்து படித்தால் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். அவளை மீண்டும் அந்த ஆண்மகன் சரி, அவள் எதுவும் பதில் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போய் சந்தித்திருந்தான் அப்படின்னா அவள் அன்றே திருமணம் செய்து கொண்டு சென்றிருப்பாள். இந்த அறக்கட்டளையை அவள் ஆரம்பித்தே இருக்க மாட்டாள். அன்றே அந்த கடிதத்தை படிக்காமல் இருந்ததுனால்தான் என்னை போல இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு ஆண்மகன் கல்யாணம் செய்து கொள்ள வரும்பொழுது எந்த பெண்ணும் தயங்கக்கூடாது, என்னை போல கல்வி கற்காமல் யாரும் இருக்கக்கூடாது என்று ஒரு அறக்கட்டளையை நிறுவி அவள் நடத்தி வந்தாள். அதுதான் கல்கி அவர்களுடைய எழுத்துக்களில் பாரதி கண்ட புதுமை பெண்களை நம்ம நிறையா பேரை பார்க்குறோம். அதுதான் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு கதை அப்படின்னு நான் சொல்றேன்.
0: இயக்குனர் V.S. ராகவன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பானுமதி நடிப்பில் 1955 வெளிவந்த கல்வனின் காதலி திரைப்படம் கல்கி எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. அத்திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவலரியின் காலப்பெட்டகம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சுவல்லரி. இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. காலப்பெட்டகம் பேச்சாளர் பிரதீபா சுபையன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. மேம், இப்போ கல்கியோட நாவல்கள் முக்காலமும் பொருந்தும்னு சொல்றாங்களே, அது எப்படி?
1: அமரர் கல்கி அவர்கள் வந்து வரலாற்று புதினங்களை எல்லாம் எழுதும் போது அது அப்படியே உண்மையா நடந்திருக்கதா அப்படின்னு பல ஆய்வுகளை மேற்கொள்வாராம். என்னதான் வந்து சோழர்களையும் பல்லவர்களையும் பற்றி கூறினாலும் அந்த வரலாற்றினுடைய உண்மையை எந்த விதத்திலையும் பாதிக்காம தன்னுடைய கற்பனை கதாபாத்திரத்தையும் கதையினுள்ளே கொண்டு வந்து அழகா அற்புதமா கற்பனையுடன் சரித்திர கதைகளை எழுதுறதுல வல்லவர் அவர். அப்படி அவர் எழுதிய கற்பனையான ஒரு கதாபாத்திரத்தை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். அது எப்படி அப்படின்னா, அவருடைய சரித்திர கதைகள்ல தொடர்ந்து பயணிச்சு வரும். சிவகாமியின் சபதத்துல நாகநந்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அவர் யாரு அப்படின்னா, புலிகேசி அவருடைய தம்பி. அந்த நாகநந்தி யாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த நாட்டிலே இல்லை, அவர் புத்த பிக்ஷுவா மாறிடுவார். புலிகேசியும் புத்த பிக்ஷுவும் ஒரே உருவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்போ பல்லவ மன்னன் வந்து படையெடுத்து வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, புலிகேசிய கொன்றுடுறாங்க. கொன்றவுடையும் இந்த நந்தி நாகநந்தி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த புலிகேசியோடைய உடலை மறைத்துட்டு தான் தான் புலிகேசின்னு வேடமிட்டு இருக்கிறார். அந்த டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அப்பயே வந்து நடந்திருக்கு. அப்போ அந்த மன்னன், அந்த தோற்கடிக்கப்பட்ட மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா, மன்னன் சாகவே இல்லை, எப்படி நீங்க வந்து தோற்கடித்துட்டீங்க அப்படின்னு பேசும்போது பல்லவ மன்னன் என்ன பண்றாரு, கோவப்பட்டு அந்த நாட்டையே எடுத்ததாக கதை உண்டு. இப்போ அந்த சிவகாமியின் சம்பந்தத்துல நாகநந்திங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னு நம்ம

0: சொல்லிட்டோம். இதே மாதிரி பார்த்திபன் கனவுல விக்ரமன் வந்து அவன் நாட்டை அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் நாட்டை வந்து பார்க்கும்போது அந்த புத்த பிக்ஷு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, அவனுடைய நாட்டில் எப்படியாவது அவர்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகநந்தி அந்த புத்த பிக்ஷு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நரபலி கொடுக்குற ஒரு சடங்குகளை செஞ்சிட்டு இருந்ததா விக்ரமன் பார்த்த மாதிரி அந்த கதையை வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து சித்தரிச்சிருப்பாரு அழகாக அமரர் கல்கி அவர்கள். அப்ப இப்ப லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற படத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்சியூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கதையில வந்தவங்க அடுத்த கதையிலையும் வருவாங்க, அதே கதாபாத்திரத்தோட அதே குணங்களோட வருவாங்க. அதே மாதிரிதான் இந்த புத்த பிக்ஷுவும் இப்படி சிவகாமி சபதத்திலையும் இருக்காரு, பார்த்திபன் கனவுலையும் இருக்காரு அப்படிங்கிறத கல்கி அவர்கள் வந்து மிக அழகாக எடுத்துரைத்திருப்பாரு. அது படிக்கவே இன்னும் மிக அழகாக இருக்கும், தந்திரமாகவும் இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும்.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1945 வெளிவந்தது மீரா திரைப்படம். இத்திரைப்படத்திற்கு கதை வசனத்துடன் காட்சி நிலே வரும் கீதம் உள்ளிட்ட பாடல்களையும் எழுதியுள்ளார். கேட்போமா?

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காலப்பெட்டகம். பேச்சாளர் பிரதீபா சுபையன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. சொல்லுங்கம்மா, கல்கி அவர்களோட எந்த நாவலால நீங்க ஈர்க்கப்பட்டீங்க?
3: கல்கி அவர்கள் நிறைய சிறுகதைகளை வந்து எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக, அதாவது ஒரு த்ரில்லர் ஸ்டோரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு க்ரைம் அட்வென்ச்சர்ஸாக இருக்கணும், அது மாதிரி ஒரு ஸ்டோரிஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா பொய்மான் கரடு அப்படிங்கிற ஒரு கதை தான் வந்து

எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி அப்படின்னா, இப்போ கூட அந்த இடத்த நீங்கள் வந்து சேலம் டு நாமக்கல் பைபாஸ் ரூட்டில் போட்டிங்க போயினீங்க அப்படின்னா, அந்த பொய்மான் கரடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கும். அங்கே ரெண்டு பாறை இருக்கும். அந்த பாறைக்கு இடுக்கில் வந்து அந்த இடைவெளியில் ஒரு மான் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மான் இருக்காது, அது ஒரு பொய்யான தோற்றம். அதை வைத்து அந்த கதையை எப்படி அவர் சித்தரிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பொய்மான் கரடு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த மான் அங்கே நிற்கிற மாதிரியே இருக்கும். அது அந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து அந்த பாறைகள் மீது படுற நிழல் வந்து அந்த கொம்பு மாதிரி தோன்றும். அதனால அந்த மான் நிற்கிற மாதிரி தோன்றும். நீங்கள் இப்போ கூட போய் பார்க்கலாம். அது எல்லாரும் இப்போ பார்த்துக்கிட்டு போகிறாங்க, இது பொய்மான் கரடு அப்படிங்கிறத. அதே மாதிரி இங்கே பொய்மான் கரடுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அதில் செங்கோடன் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு விவசாயி. எப்படின்னா அவருடைய முப்போகமும் விளையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி செங்கோடையனுடைய காட்டில் வந்து எப்பயுமே நெல் விதைகள் வந்து விதைக்கப்பட்டு இருக்கும். நல்லா அறுவடை செய்வார். எல்லாமே அப்படி சுகபோக வாழ்வு அப்படின்னு சொல்றான். அவர் வந்து 800 வெள்ளி காசுகளை சேகரிச்சு வச்சிருந்தார். அவருடைய கிணற்றில் பார்த்தோம் அப்படின்னா புதையல் எடுக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமா, என்ன தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குமா, நீரூற்றி இருந்து கொண்டே இருக்குமா. எல்லா இடத்துலையுமே பஞ்சம் பாடினாலும் இவர் ஒழுங்கா அந்த விவசாயிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட அவர் நல்லா உழைத்து அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கோடனை பற்றி சொல்லியிருப்பார். அவருக்கு ஒரு காதலி செண்பகவல்லி அப்படின்னு சொல்லிட்டு. செங்கோடன் வந்து ஒரு கருமி அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் செலவு பண்ண மாட்டான், ஒரு கால்னா கூட வைக்க மாட்டான் அப்படின்னா. இப்போ உழைக்கிறவருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே அவன் வந்து சிறுக சிறுக சேர்த்து அந்த 800 வெள்ளி காசுகளை பக்கத்தில் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுருக்கான். அது அவனுடைய முன்னேற்றத்துக்குண்டான வழி. இந்த கதையை நான் ஒரு காணல் நீராக பார்க்குறேன். என்ன அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு காணல் நீராக பார்க்குறேன். என்ன அப்படின்னா செங்கோடையனுடைய காதலி செண்பகவல்லி திரைப்படம் பார்த்துட்டு வராங்க. இந்த திரைப்படத்தை நீ போய் பாரு, நல்லா இருக்கும், நம்ம போகலாம் அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது அங்கே ஒரு பங்கஜா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தென்படுகிறாள். அந்த சமயத்தில் அந்த பங்கஜா எப்படி அப்படின்னா அவளும் ஒரு அழகானவள் தான். எப்படின்னா நம்ம மேக்கப் போட்டு அழகாக இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அழகானவள். அந்த காலத்தில் இயற்கையாக பெண்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அழகுன்னு நம்ம பேசியிருக்கோம். பங்கஜா அப்படி கிடையாது, ஒரு மாடர்ன் கேர்ள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த பங்கஜாவை பார்த்தோன்னா அந்த பங்கஜா என்ன சொல்கிறாங்க, நான் திரைப்படம் பார்க்க இங்கே வந்து போவேன், அப்போ நீ வா அப்படின்னு வந்து சொல்லவும் இவரும் என்ன பண்ணுறாரு, திரைப்படம் பார்க்க போறாரு. அந்த திரைப்படம் பார்க்கும்போது அந்த செங்கோடனை நகைச்சுவை நாயகனாகவே அங்க சித்தரி செஞ்சிருப்பாரு கல்கி. எப்படி அப்படின்னா அவன் அந்த காலனா காசுக்கு தரையில் உட்கார்ந்து தான் படம் பார்க்க முடியும். அந்த காலனா காசுக்கு தரையில் உட்காரும் போது திரை எப்படி தெரியும் அப்படின்னா அந்த கதாபாத்திரங்கள் வரும்போது வாய் திறக்கும். வாய் திறக்கும் போது மேல் திரைக்கும் கீழ் திரைக்கும் கீழே இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கும்னா ஒரு பூதம் மாதிரி இருக்கும். அதை பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு வரும், என்னடா இவன் பூதம் மாதிரி இப்படி வாயை திறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அந்த தரையில் உட்கார்ந்து பார்க்குறவங்களுக்கு அந்த அனுபவம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா. இப்போ அந்த பங்கஜத்தை வந்து தேடுறான் இந்த இடத்துல. அவன் என்ன பண்றான், ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார்ந்து இருக்கான். அவன் வந்து 1.25 ரூபாய் கொடுத்து ஒரு அந்த தூரத்துல உட்கார்ந்து படம் பார்த்தா இன்னும் அழகா தெரியும் இல்லையா, எல்லா ஸ்கிரீனும் கவர் ஆகி தெரியும் இல்லையா. அந்த மாதிரி அந்த இடத்துல உட்காரவும் இவன் வந்து எல்லாரும் இந்த தியேட்டர்ல வந்து அமைதியா இருக்கும் போது இவன் கத்துறான், பங்கஜம் இங்க வந்து உட்காரு, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் 1.25 ரூபாய் கொடுத்து அங்க மேடையில உட்கார்ந்து இருக்கான். அந்த பால்கனி ஷோ பாக்குறாங்க. அந்த காலத்திலேயே நம்ம தரையில உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு வருவோமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவன் கிண்டல் பண்ணுறான். இப்படி அவன் திரைப்படம் பார்க்கறது ஒரு நகைச்சுவையாக போயிட்டே இருந்தாலும் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அந்த பங்கஜவங்க வந்து ஏன் வந்து செங்கோடனை தேடி வரான், அப்போது அவளுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது இங்கே ஒரு ட்விஸ்டாக கல்கி அவர்கள் வந்து வச்சுருக்காரு. அப்போது கொஞ்ச நாள் அவங்க பழகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து செண்பகவல்லி தான் வந்து அழகானவள் பங்கஜத்தை விட அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு செங்கோடன் வந்து வருகிறான். அப்போது பங்கஜம் ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறான். இந்த பொய்மான் கரடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வரலை அப்படின்னா நான் அங்கேருந்து குதித்து இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பவோ அவன் பதட்டத்தோடு அந்த நேரத்தில் போகிறான். அங்கேருந்து பார்க்க அவனுடைய குடிசையை பார்க்கும்போது அங்கே ஒரு விளக்கு எரியிற மாதிரி இருக்கு. என்னடா நான் விளக்கு ஏற்றவே இல்லையே, எப்படி வந்து என்னோட இடத்துல வந்து விளக்கு எரியுது.

0: அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே அவனுடைய வீட்டுக்கு போகும்போது அவனுடைய அடுப்பாங்கரைக்கு கீழே தான் அவன் அந்த 800 வெள்ளி காசுகளை வந்து புதைத்து வச்சிருந்தான். அப்போ அப்போ பாதுகாப்பாக யார் வீட்லேயும் பீரோ அதெல்லாம் கிடையாது இல்லையா. அங்கே ஒருத்தன் இறந்து கிடந்தான், அதை அங்கே ஒரு கத்தி கிடந்தது, அந்த கத்தியில் ரத்தம் இருந்தது, ஒரு வளையல் துண்டுகள், அந்த சிவப்பு கலர் வளையல் துண்டுகள் கிடந்தது. அதை பார்த்தவனையும் ஓ செண்பகவல்லி தான் ஏதோ திருடம் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை குத்திட்டு அதனால அந்த வளையல் துண்டுகள் கீழே விழுந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கத்திய அவன் கையில எடுத்துக்கிறான் செங்கோடன். அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியவே இல்லை. அடுத்து அந்த ஒரு காவலாளி வராரு, இவன் வந்து இவனை கொலை செய்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைதும் பண்ணிடுறாரு. கடைசியில் நீதிபதி கிட்ட போய் பார்த்தா நம்ம விசாரணையெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த கத்தியில இருந்த ரத்தம் அந்த மனுஷனோட ரத்தமே கிடையாது. அந்த இறந்து கிடந்த ஒருத்தன் அவன் இறக்கவே இல்லை, ஒரு காவலாளி வந்து அவன் கழுத்தில் அடித்ததுனால அவன் மயக்கம் போட்டு அங்கே விழுந்துட்டான், அவன் இறக்கவில்லை, அவன் உயிரோடு தான் இருக்கான். அதனால அந்த செங்கோடன் என்னன்னா நிரபராதி அப்படின்னு வெளியிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பங்கஜம் ஏன் தேடி வந்தா நம்மளை அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு கள்ளநோட்டு அடிக்கிற கும்பல். அந்த காலத்திலே இந்த கள்ளநோட்டை அடித்து இவனோட இந்த செங்கோடனுடைய கிணத்துக்குள்ள அவங்க வந்து அதை சேகரித்து மூட்டையாக கட்டி போட்டாங்க. அவனோட தான் எப்பயுமே புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த மூட்டையை போடவோ என்ன பண்ணுறாங்க, அது பணமும் கிடையாது இல்லையா, கள்ளநோட்டு. கள்ளநோட்டு வந்து புழக்கத்தில் இருந்த ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கள்ளநோட்டு இது எப்படி ஒரு த்ரில்லராக அவர் வந்து கொண்டு போய் அந்த பங்கச்சத்தை கனெக்ட் பண்ணி அந்த செங்கோடன் கூட போட்டிருக்காரு. அந்த பொய்மான் கரடு, அந்த கத்தியில் இருந்த ரத்தம் என்னன்னா அது மனுஷனோட ரத்தம் இல்லை, அது ஆட்டோட ரத்தம். அந்த ஒரு மனிதன் இறந்ததாக சொல்லப்படுறது யாரு அப்படின்னா அந்த மனிதன் இறக்கவும் இல்லை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். அப்போது அவன் கிணத்துக்குள்ளே போட்ட அந்த பணம் பணமும் இல்லை, அது கள்ளநோட்டு இல்லையா, அது பணமும் இல்லை புதையலும் இல்லை, அதுதான் அந்த பொய்மான் கரடு அப்படிங்கிற கல்கி அவர்களுடைய கதை.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா, நாங்களே அந்த கேரக்டரோட ஒன்றி போன்ற அளவுக்கு உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நல்லா இருந்துச்சுமா. கடந்த 1/4 மணி நேரம் 1 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த செய்திகள் வரப்போகுது. அவ்வளோ நேரம் வரைக்கும் கல்கியோட படைப்புகள் பற்றி உங்களோட பார்வையில் நல்ல டீட்டெயில்டாக எங்களுக்கு வந்து விரிவாக நீங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து சிறப்பித்தமைக்கு நன்றிம்மா.
0: நன்றி.
1: 35 சிறுகதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், பயணக்கட்டுரைகள், வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார் கல்கி. இவரின் பார்த்திபன் கனவு தமிழின் முதல் சரித்திர நாவல். அடுத்து வரலாற்று புதினமான சிவகாமியின் சபதம், சமூக புதினமான அலையோசை 1956 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. 1952 எழுத தொடங்கி தொடர்ந்து 3 தொடராக வெளிவந்த பொன்னியின் செல்வன் நாவல் கல்கியின் பெயருக்கு வரலாற்றில் நீங்காத இடத்தை பெற்றுத்தந்தது. பல காலகட்டங்களில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை கதைக்கேற்ப ஆர்வத்தோடு வடிவமைப்பது இவரின் தனிச்சிறப்பு. அவரின் படைப்புகள் காலத்தால் அழியாதவை.

0: நிறைவு பெற்றது காலப்பெட்டகம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். நல்லாட்சிக்கு ஈடான அறிவுசார் திறன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் சமஸ்கிருத மேற்கோளை பகிர்ந்துள்ள பிரதமர், அறிவுத்திறன் ஞானத்தையும் வளத்தையும் முன்னெடுத்துச் சென்று மகிழ்ச்சியையும் சுயமரியாதையையும் உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஆளுமையுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், ஊட்டச்சத்து இயக்கம் தாய் செய் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களின் வளத்தையும் உறுதி செய்வதாக கூறினார். சமச்சீரான ஊட்டச்சத்தே வளமான தேசத்தின் வலுவான அடித்தளம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொதுப்பணியை எடுத்துரைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி மக்கள் நல சேவை இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைத்து பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜோதி கலச யாத்திரை நடைபெறும் என்றார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். வரும் 17ஆம் தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அலுவலரின் உத்தரவிற்கு ஏற்ப 9க்கும் மேற்பட்ட பறக்கும் படை வாகனங்களும் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் புதுச்சேரியில் தலா 1 தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தத்தன்சாவடி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் தொழில் உற்பத்தி முதலீடு வாய்ப்புகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கசகஸ்தான் வர்த்தக துணை அமைச்சர் ஐத்தாருடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் உயர்நிலை வர்த்தக குழுவினரை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் கசகஸ்தான் நாட்டின் முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயாளிகளை காண வருபவர்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவர் என்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்நடவடிக்கை என்றார். மருத்துவமனைகளுக்கு பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: உள்நோயாளிகள் அனைவருக்கும் மருத்துவ

0: மருத்துவமனையிலே நாங்க உணவு கொடுக்கிறோம். அதுக்காக தான் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் அவங்களுக்கு நம்மளே பிளேட்ஸோட நம்ம சர்வ் பண்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறோம். இனிமேல் வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு உள்நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கூட ஒரு அட்டண்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மக்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
1: இதனிடையே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வரும் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் அதிக எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கதர் மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். காட்பாடியில் உள்ள விளையாட்டு மைதானம் செல்லும் வழியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர், உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் பேணி காக்க வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், மல்லர்கம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் மாணாக்கர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இதனை துவக்கி வைத்தார். அரியலூர், கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. தமிழக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 50 கோடி ரூபாய் நிதி உதவியை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்றார். நாகர்கோவிலில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறை சார்பில் கற்றிடு சுற்றிடு திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியைச் சேர்ந்த 55 அரசு பள்ளி மாணாக்கர் பெங்களூர் இஸ்ரோ மையத்தை பார்வையிட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாணவியும் தங்களது அனுபவங்களை செய்தியாளரிடம் எடுத்துரைக்கையில்,
2: தமிழ் தேர்வு இந்த 3 தேர்வுகள்லயும் வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ டைரக்ட் லேர்னிங்க நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பெங்களூருக்கு 2 நாள் எக்ஸ்போஷர் விசிட் அழைத்து சென்று இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இந்த பெங்களூர் எக்ஸ்போஷர் விசிட்ல 2 முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
3: என் பேரு ஆலியா. நான் என்ன தூத்துக்குடி கலெக்டர் வந்து எங்களுக்கு பெங்களூர்ல யுஆர்எஸ்சிக்கும் விஸ்வேஸ்வரய்யா மியூசியத்துக்கும் கூட்டு போனாங்க. நாங்க அங்க போய் நிறைய சந்திராயன் 1, 2, 3 மங்கள்யான் இதெல்லாம் ஆதித்யா எல்வன் இதெல்லாம் எங்க லேண்ட் பண்ணாங்க, எப்படி லேண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
1: நேபாள பெருவெள்ளத்தை தொடர்ந்து காட்மண்டு சென்றுள்ள இந்திய தடயவியல் குழு இதுவரை 1400க்கும் மேற்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை சேகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இதுவரை 378 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே அங்குள்ள சுரங்கத்தில் உள்ள தண்ணீரையும் சேற்றையும் அகற்றி தேடுதல் பணிகளை இந்திய கூட்டு தொழில்நுட்ப குழு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இப்பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவடையும் என தெரிகிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் ஊர்வலத்திற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் போன்றவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஸ்வீடனின் ஆலிவர் ஜொஹன்சன் இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு கூடுதல்

0: தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: மிலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வலி நிவாரணம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்னென்ன ரீதியாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறேன். கேன்சர்னாலே வலி இருக்குன்னு நினைப்பாங்க, பட் ஆக்சுவலி 90% பேஷண்ட்ஸ் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வலி இருக்காது. ஏன்னா ஆரம்ப நிலையிலே வந்துடுவாங்க, ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது வலியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் வலின்னு வந்துருச்சுன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு அது வந்து பயங்கர மோசமான வலியாக இருக்கும், தாங்கவே முடியாது. அவங்களால உட்காரக்கூட முடியாது, எந்திரிக்க முடியாது, படுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு வலி அனுபவிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஸோ முதல்ல ஒரு பேஷண்ட் வராங்க நம்மக்கிட்ட வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பெயினை வந்து சைக்கிளில் வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வலி வரும், வேலை செய்ய மாட்டாங்க. வேலை செய்யலைன்னா இன்னும் உடம்பு பலவீனமாகும், இன்னும் கேன்சர் அதிகமாகும், இன்னும் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி பயங்கர மோசமாக பேஷண்ட்டை ஒரு ஓரமாக தள்ளி விடுற நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வலியை வந்துட்டு அந்த சைக்கிளை உடைக்கிறது வந்துட்டு பயங்கர இம்பார்ட்டண்ட். பெயின் சைக்கிள் உடைக்கிறதுக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸில் பெயின்க்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். வந்தோடனே என்ன பண்ணணும், வலி இருந்துச்சுன்னா அந்த வலியை வந்துட்டு எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். நிறைய மருந்துகள் இருக்குது, பாராசெட்டமால்ன்ற மருந்துலேருந்து ஆரம்பித்து மார்ஃபின்ற நார்காட்டிக் மருந்து கூட இந்த லைனில் சார்ந்து வரும். பட் கேர்ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாத்திரை கொடுக்கும்போது மெஷர் பண்ணி கொடுப்போம். ஒரு டாக்டர் ஆகிய நாங்கள் என்ன கேட்போன்னா வலி வந்துட்டு எவ்வளோ கொடுமையாக இருக்குதுன்னு கேட்போம். ஸோ ஒரு 10 ஸ்கேலில் கம்மியான வலி இருந்துச்சுன்னா 1, ரொம்ப தாங்கவே முடியாத வலி இருந்துச்சுன்னா 10. ஸோ நாங்கள் கேட்போம் வலி எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ தான் அவங்க சொல்லுவாங்க 4 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு. 4 அல்லது 5 கீழே இருந்துச்சுன்னா சிம்பிளான மெடிசின்ஸ்லேயே சரியாயிடும். பட் 5 மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் மார்ஃபினோ இல்லை ஃபென்டனிலோ இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் தேவைப்படும். பட் இந்த மருந்துகள் எஸ்டாப்ளிஷ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் கிடைக்காது. ஏன்னா இந்த மருந்துகள் ரெகுலர் மருந்து கடையில் விற்கக்கூடாது, ஸ்பெஷலாக கேன்சர் டாக்டர்கிட்ட தான் வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி வாங்கும் போது கவர்மெண்ட் ரூல்ஸ்னால கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பொறுக்க முடியாத வலி இருந்துச்சுன்னா பேஷண்ட் எங்கள் கண்ணு முடியாட்டியும் தான் நாங்கள் உடனே கொடுக்கலாம். சப்போஸ் வேறு யாராவது அவங்க பேரில் மருந்து வந்து வாங்குறாங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதுக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப கேன்சர் இருக்குன்னா சைக்கிள் பிரேக் பண்ணுறதுக்கு மாத்திரை மூலமாகவோ இல்லது ஊசி மூலமாகவோ உடனே பிரேக் பண்ணிவிடும். ஒன்ஸ் வலி நின்னோடனே என்னாவோ மற்ற ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வலியை நிறுத்தலைன்னா நீங்கள் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாலும் கேன்சருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பலன் குறைவாக இருக்கும். ஏன்னா வலி தான் டிசீஸை வந்துட்டு அதனுடைய அவுட்கம் வந்துட்டு நிர்ணயிக்குது. ஸோ பெயின் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பெயின் கிளினிக் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னா அவங்க உடனே அதை ஸ்டாப் பண்ணி மேற்கொண்டு எப்படி கண்டினியூஸாக அந்த வலி இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுவாங்க. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நேரம் 2:05. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: செய்ய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: லஞ்ச் பிரேக்.

0: போதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: போதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: லஞ்ச் பிரேக். அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் முடி திருத்தும் தொழில் செய்து வரும் காரைக்கால் மாவட்டம் அக்கரைவட்டம் ஜி பிரபு அவர்கள் பங்குபெறும் நேரலை. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: முடி திருத்தும் தொழில் செஞ்சுட்டு வரீங்க இல்லையா? எத்தனை வருடங்கள் ஆகுது நீங்கள் இந்த தொழில் ஆரம்பித்து இந்த தொழிலுக்கு வந்து?
1: நான் சுமார் 26 வருஷமாக அந்த தொழில் செய்கிறேன் மேடம். 14 வயசில் வேலை கற்றுக்கிட்டது. 26 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இப்போது முடி திருத்துதல் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஒரு தொழிலாக பார்க்குறீங்களா, இல்லை அது ஒரு கலை அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக செய்கிறீங்களா?
1: கலை தான் மேடம், அது உண்மையில் தொழில் கிடையாது, அது ஒரு கலை. காலத்துக்கு தகுந்த மாரி டெக்னாலஜி மாறுது, ஸ்டைல்லாம் மாறும். அப்போ உள்ள ஒரு மாதிரி ஸ்டைல் இப்போ உள்ள ஒரு மாதிரி ஸ்டைல்.
0: சரி.
1: ஒரு ஆண்களை ஒரு அழகு படுத்துறதுன்னா அது முடி தான். அதுக்கு அவங்க முகத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டி விடுறது, கொள்வது, எல்லாமே அது கரெக்டாக பார்த்து ஒரு கலையாக தான் செய்கிற மாதிரி வரும். அது
0: ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செய்கிற மாதிரி தான் பார்த்தாலே.
1: கண்டிப்பாக மேடம்,
0: இந்த கேள்விக்கு அவர் ரொம்ப ஆர்வமாக பதில் சொல்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ 14 வயதுலேயே நீங்கள் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, ஏன் அவ்வளோ சீக்கிரம்? ஏன்
1: இதோட எப்படின்னா, இது வந்து பரம்பரை தொழில் மாரி வந்துட்டு இருந்தது. இப்போ தாத்தா அப்பா எல்லாமே செய்கிறப்போ இந்த சின்ன பிள்ளைலேருந்து அவங்கள பார்த்து பார்த்து அதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி தான், அந்த ஒரு ஆசையினால தான். அதேமாரி சரி, நம்மளும் வேலை கற்றுக்கணும், நம்மளும் எல்லாருக்கும் ஹேர் கட் பண்ணணும், கொள்ளணும்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தில் தான் அந்த வேலை கற்றுக்கிட்டது.
0: ஓகே. இப்போ நீங்கள் வேலை பார்த்து முதல்ல ஒரு சம்பளம் கிடைச்சிருக்கோம் இல்லையா?
1: கிடைக்கும்.
0: அந்த முதல்ல நம்ம வந்து ஒரு வேலை பார்த்து அந்த சம்பளத்தை கையில் வாங்கும் போதே ஒரு சந்தோஷம், இனம் புரியாத சந்தோஷம் வரும். அதில் ஏதாவது ஒரு ஞாபகமாக ஒரு பொருள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நீங்கள் என்ன வாங்கி வச்சிங்க, ஞாபகம் இருக்கா?
1: ஆ, இருக்கு மேடம். நான் இப்போ சிறு வயதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப சைக்கிள் தான் ரொம்ப நம்மளுக்கு வந்து அப்போ நடந்து வரணும், கொள்ளணும், ரொம்ப தூரம் அக்கறை இருந்து காரைக்கால் வரணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. சைக்கிள் தான் நான் ஆசைப்பட்டேன். வேலை கற்றுக்கிட்டு ஒரு 3 மாசத்துக்குள்ளே சைக்கிளை சொந்த காசில் வாங்கினேன். அது ஞாபகம் இருக்கு.
0: ஓ, அப்போ 3 மாதங்கள் சேர்த்து வச்சு
1: தான் வாங்கினது. ஆமாம். அப்போ விலை கம்மியாக உள்ளதான் சம்பாதித்ததுக்கும் அதுக்கும் குறைவில் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 3 மாசத்துல வாங்கிட்டேன் சைக்கிள். அது சந்தோஷமான விஷயம் மேடம்.
0: சரி, ஓகே. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்கலாம், தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
1: ஓகே மேடம்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலாணி குழிக்குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார் பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல்.

0: எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம தொழில் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது பாராட்டு அப்படிங்கிறது பாராட்டுக்கு மயங்காத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பாராட்டினாங்க அப்படின்னாலே நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டு யார் சொல்லியிருக்காங்க?
1: மறக்க முடியாத பாராட்டுலாம் நிறையா இருக்குது மேடம். அதில் ஒரு ஆளுங்களை இப்போ நான் சொல்ல போனால், ஒரு 60 கிலோமீட்டர்லேருந்து வருவாப்பில் நம்ம கஸ்டமர் ஒருத்தர், இங்கே இருந்தவர் 60 கிலோமீட்டர் அவுட்டர் ஆகிட்டார் ஃபேமிலியோட, என்கிட்ட ஹேர் கட் பண்ணுறதுக்காக பெட்ரோல் போட்டுட்டு வருவார். உன்னை தவிர வேற என்ட்டையும் வெட்டுறதுக்கு பிடிக்கல, நீ தான் எனக்கு வெட்டணும். அதேமாரி ஒரு கஸ்டமரு மாசத்துக்கு 2 கட்டிங் பண்ணுவார், 15 நாளைக்கு ஒரு நடை வருவார். வந்து அரசு அதிகாரின்னு வச்சுக்கலாம், அதேமாரி வந்து செஞ்சுட்டு போவாங்க. அதேமாரி சொல்கிறப்ப ஒரு 10 பேர் இருக்கிறப்ப உன்னை தவிர யார்ட்டையும் நான் வெட்ட மாட்டேன்னு சொல்கிறப்ப மனசுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்கும். அது சொல்கிறப்ப அவருக்கு கொஞ்சம் இன்னும் நல்லதுமா பார்த்து வெட்டி விடணும், அவர் மனசு நல்லா சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வரும். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க,
0: நிறைய பாராட்டுக்கள்
1: இருக்கு.
0: ஓகே, அதே மாதிரி சில விஷயங்கள் மனசுக்கு சங்கடமாகவும் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா?
1: சரி, அவங்க வர்றது சிலப்போ அவங்களோட தொழில் சம்மந்தமாக இருக்கிறப்ப தலை கொஞ்சம் வீணாக போயிருக்க மாதிரி இருக்கும். அந்த சிமெண்ட்டு கிமெண்ட்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். நம்மள்ட்ட இப்படி இப்படி இப்படி வந்துட்டிங்களா, குளிச்சுட்டு வந்தானு கேட்டால் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவங்களோட கொஞ்சம் மதுல கூட இருக்கலாம். அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டுறப்ப நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், வெட்டவும் முடியாது. அவங்களுக்கும் திருப்தி, ஏன் படியில் அப்படி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. மக்கள் காலையில் கொஞ்சம் எடுத்து சொல்லணும், நைட்டு இந்த நிலமையில் வந்தீங்க நீங்கள், அதை மாரி செஞ்சு விட்டுன்னு சொன்னால் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நிறையா நடக்கும் மேடம், அது கடையில் ரெகுலராக நடக்கிறது தான். அதெல்லாம் அது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நம்மளோட இது வேலை.
0: சரி, இப்போது எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க அவங்களோட ரெஸ்ட் டைம்ல தான் வந்து ஹேர் கட் பண்ண வராங்க.
1: கண்டிப்பா
0: சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி உங்க வேலையை செய்றீங்க, எந்தெந்த நேரங்கள்ல?
1: நம்மளோட கஸ்டமர் எல்லாமே மோஸ்ட்லி வந்து இப்ப நம்ம இருக்கிற ஏரியாவில பொறுத்த வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். சாட்டர்டே சண்டே நம்ம கடை எப்போதும் பிஸியா
0: இருக்கும்
1: இல்லையா? நார்மல் டைம்ல வந்து ஈவினிங் டைம் ஸ்கூல் முடிஞ்சு வர வரைக்கும் பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் டைம் வந்து சாயங்காலம் 4 to 8, 7 மணி வரைக்கும் பிஸியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பசங்க எல்லாமே வாட்ஸ்அப்பில் எல்லாமே எல்லா கஸ்டமரும் மொபைலில் தான் எல்லாமே கால் பண்ணி கேட்டுப்பாங்க. 8 மணிக்கு வர எல்லாமே அப்பாயின்மெண்ட்டாக கரெக்டாக கொடுத்துருவோம். நீங்கள் 5 மணிக்கு வந்துருங்க, நீங்கள் 4 மணிக்கு வந்துருங்க, 3 மணிக்கு வந்துருங்கன்னு சொன்னால் அதுமாரி கரெக்டாக எல்லாம் பண்ணிவிடுவோம். அதுமாரி கஸ்டமர் பிரிய விடாத அளவுக்கு, கஸ்டமரும் போகாத அளவுக்கு பார்த்துப்போம் அப்படியே.
0: ஓகே, சில இடங்களில் பார்த்துருக்கேன் நைட்டு 10 மணி 15 மணிக்கு கூட இருக்கு.
1: 11 மணி வரைக்கும் கடையில், காரைக்காலில் 11-12 மணி வரைக்கும் கடையில் வேலை செய்கிறவெல்லாம் இருக்காங்க. அது காலையில் 10 மணிக்கு தான் திறப்பாங்கல்ல இந்த கடை, அப்படி அப்படி கடையெல்லாம் அதெல்லாம் இருக்குது. நம்ம காலையில் 7 மணிக்கெலாம் கடை திறப்போம், சாயங்காலம் ஒரு 8 மணி வரைக்கும் இருப்போம், அவ்வளோதான் நம்ம டைம்.
0: ஓகே, இப்போ இன்னொரு ஒரு கேள்வி, அதாவது இப்போ சின்ன குழந்தைங்க, ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி, இப்போ பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சின்ன குழந்தையில நம்ம ஹேர் கட் பண்ண தான் செய்வோம், முடி வெட்டுவோம். அந்த மாதிரி சின்ன குழந்தைய எப்படியும் அந்த ஒரு வயசில் அவங்க சில பேர் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ரெகுலராக கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தைய உட்கார வச்சு ஹேர் கட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அந்த?
1: அது எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு நம்மளோட போக்குக்கு அவங்க வர மாட்டாங்க, ஆனால் அவங்க போக்குக்கு நம்ம போயிட வேண்டியதுதான். நான் இப்போ இன்னைக்கு நம்ம கடையில் சாக்லேட் ஒரு பாக்ஸில் இருக்கும், ஃபுல்லாக குழந்தை உக்காரச்சை விட 2 கிலோ 2 சாக்லேட்டு கொடுப்பேன், அதுலேயே பாதி சமாதானம் ஆகிடும். நம்ம ஏர் பம்ப்பு வந்துருக்கு, அப்புறம் தண்ணி அடிக்கிற பம்ப்பு, அதை கையில் கொடுத்து கண்ணாடியில் 2 அடிக்க அடிக்க சொன்னால் அதை அடிச்சுட்டே இருக்கும், நான் வெட்டி முடிச்சிடுவேன். அதோட கவனத்தை வந்து நான் திசை திருப்புற மாதிரி, அது ஹேர் பம்ப் அதை கையில் கொடுத்து அது விளையாண்டுட்டு இருக்கும். அந்த கேப்பில் நான் ஹேர் கட் பண்ணி முடிச்சிடுவோம். அது ஹேர் கட் பண்ணுற மாதிரியே தெரியக்கூடாது அதுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி தான் அப்படி செஞ்சுக்கிறது.
0: ஓகே, ஏன்னா பெரியவங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறது கூட ஈஸி
1: ஈஸி. ஆமாம், சின்ன பிள்ளைங்களை வெட்டுறது கொஞ்சம் கடுமை தான், ஆனால் அது நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வேலை முடிச்சிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு
0: அப்படியே போக போக அடுத்தடுத்த முறை
1: அடுத்த 2வது நடை 3வது நடை வரப்போ அவங்களுக்கு இதான் செய்ய போறோம்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை அழுகாது அந்த பிள்ளைங்கெல்லாம். அவ்வளவுதான், சரி நம்மளுக்கு முடியுதான் வெட்ட போறாங்க, வேற என்ன செய்ய போறாங்க சரி, அப்படி பழகிடும் அப்புறம்.
0: ஓகே, இன்னொரு பாடல் கேட்போம், உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று கேட்டுட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: நேரம் 2:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் முடித்திருத்தம் தொழில் செய்து வரும் காரைக்கால் மாவட்டம் அக்கரைவட்டம் ஜி பிரபு அவர்கள் தன்னோட தொழில் அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹேர் கட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கு.

0: கஸ்டமர் கிட்ட பாராட்டு வாங்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ வந்து அழகு அப்படிங்கிறது வந்து, அதாவது நீங்கள் வந்து ஒரு அழகுக்கலை அந்த சம்மந்தப்பட்ட ஒரு இதுவாக இருக்கீங்க, நிபுணராக இருக்கீங்க. இப்போ அதில் அழகு அப்படின்னா உங்களோட பார்வையில் எது, முகத்திலையா இல்லை தன்னம்பிக்கையில?
1: அழகு என்பது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தன்னம்பிக்கையில் தான் மேடம். அழகு என்பது முகத்தில் கிடையாது, அவங்களோட நடந்துக்கிற விதத்தில் தான் உங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்களை எப்படியோ அது அதுதான் அழகு.
0: சரி,
1: ஆண்டவன் படைப்பில் எல்லாமே அழகு தான். அது இதில் நம்மளுக்கு ஆண்டவன் படைப்பில் இருக்கிறப்பனா நம்ம உருவத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி இருக்குது. இப்போ நகை அழகாக அன்லிமிட்டடாக போனால் நகை கட் பண்ணுறோம், முடி அன்லிமிட்டடாக போனால் கட் பண்ணுறோம். நம்ம தோற்றத்துக்கு நம்ம முகத்துக்கு எப்போ எது நல்லதாக தெரியுதோ அதை பார்த்து செஞ்சுக்கிறது தான் அழகு.
0: ஓகே, இப்போ உங்கள் கூடவே இருக்கிறது அப்படின்னா உங்களோட கத்திரிக்கோள் சொல்லலாமா? மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் கத்திரிக்கோளை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு.
1: கண்டிப்பாக
0: அந்த கத்திரிக்கோளுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன எப்படா கீழே வைப்பேன்னு சொல்லுவோம். எப்போதுக்கு பொழுதுனிக்கு கையில் எடுத்துகிட்டே வச்சிருக்கியடா, எப்படா என்ன கீழே வைக்கணும்னு கேட்கும், அதுதான் கேட்கும்.
0: ரொம்ப போட்டு பாடப்படுத்தி வைக்கிறீங்க.
1: கண்டிப்பா அப்படிதான் ஆகும் அது.
0: சரி, ஓகே. அடுத்து வந்து இப்போ ஒரு முடி திருத்தம் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட திறமையா இல்லை அவங்களோட பொறுமையா?
1: பொறுமை அவசியம் மேடம். இந்த தொழிலுக்கு வந்து மிகவும் வந்து ரொம்ப பொறுமை அவசியம். ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு ஸ்டைலில் வருவாங்க. ஒரு கஸ்டமர் அவங்க வீட்டு டென்ஷனை கூட கொண்டு வந்து காட்டுற அளவுக்கு கூட இங்கே வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து அனுசரித்து. சில பேர் உடனே எனக்கு 5 நிமிஷத்தில் வெட்டி விட முடியுமா, 10 நிமிஷத்தில் வெட்ட முடியுமான்னு கேட்பாங்க. மனசுக்குள்ளே தான் நினச்சிப்போம், இது மலையே கிடையா, காசை வேண்டி கையில் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு செஞ்சிடலாம் சார், வெட்டிடலாம் சார், முடிச்சிடலாம் சார்னு சொல்லிக்கிட்டு செஞ்சு கொடுக்கறது தான் மேடம்.
0: சரி, ஓகே. இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹேர் கட்ஸ்லாம் வந்து.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: இப்போ அதுவும் இந்த சின்ன பசங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் நிறைய கோடு போட்டு ரோடு போட்டு தலையிலே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்டாக பண்ணுவீங்களா, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கண்டிப்பாக மேடம், நான் எல்லா டிசைனும் எல்லா மாடலும் நான் வெட்டுவேன். அவங்க என்ன மொபைலில் ஃபோட்டோ கட்டுறாங்களோ கூட எல்லாமே செய்கிறது தான். ஆனால் அந்த ஸ்கூல் டைமில் இருக்கிறப்ப பேரண்ட்ஸோட அலோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கட்டிங்கு பர்மிஷன். மித்தபடி நீ ஸ்கூல் டைமில் இருந்தேன்னா நான் வெட்ட மாட்டேன்ப்பா, அதுக்கு வேறு கடை இருக்குது, நீ வெட்டிங்கன்னு சொல்லிவிடுவேன், ஓப்பனாக சொல்லிவிடுவேன். இதேமாரி வெட்டுதுன்னா நீ வெட்டி முடித்ததுக்கு அப்புறம் நீ போய் பேரண்ட்ஸ் ஆச்சுட்டு வந்து இதை மாற்ற சொன்னால் என்னால் முடியாது அப்படி நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுப்பேன். அப்பா அம்மா சொல்கிறாங்களா, நான் வெட்டி விட்றேன்ப்பா, உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் வெட்டி விட்றேன், அப்படி தான் போகுது.
0: இப்போ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
1: செஞ்சுருக்கேன் மேடம். இங்கே செஞ்சது இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறப்ப ஒரு சேலஞ்சான விஷயம் எப்படின்னா, அவர் ஹேர் கட் பண்ண சொல்லி அவர் வந்து ஸ்பைடரோட வந்து வலை போட சொன்னார் தலையில். நான் ஸ்பைடர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன், ஸ்பைடரோட வலை அந்த சிலந்தியோட வலை மட்டும் எனக்கு போடணும்னு சொன்னார். அது மலேசியாவில் நடந்தது தான், உண்மை சம்பவம் அது நடந்தது. அதை நான் சொன்னேன், ஓகே நான் போடுறதுக்கு ரெடி, நான் கேட்குற அமௌண்ட் நீ தருவியான்னு கேட்டேன். நான் தரேன்னு சொன்னாங்க. நான் அவர் கேட்ட அமௌண்ட்டு எனக்கு கொடுத்தாரு, நான் அவர் சொன்ன மாதிரி நான் போட்டு விட்டேன். அது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆனிச்சு ஒரு ஆளுக்கு. அது ஒரு பெரிய சவால், ரொம்ப நாளாக அந்த ஃபோட்டோலாம் இருந்துச்சு மொபைலில், அது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு எனக்கு, ரொம்ப ஆச்சரியமான அது சவாலாக தான் இருந்துச்சு. செஞ்சு முடித்தேன் நல்லதுமா.
0: ஓகே, எங்க நீங்க ஃபாரின்லாம் போய் வேலை பார்த்ததெல்லாம் சொல்லவே இல்லையா, எந்த நாட்டுக்கு போனீங்க?
1: ஃபர்ஸ்ட் பயணம் வந்து சிங்கப்பூர் மேடம். சிங்கப்பூரில் இந்த தொழில் தான் செஞ்சோம். ஒரு கொஞ்சம் அது அந்த அளவுக்கு ஒரு திருப்தியே கிடைக்கல. அடுத்தது மலேசியா போனால் மன திருப்தியாக தான் இருந்தது. ஒரு 5 வருஷத்துக்கு மேலே மலேசியாவில் இருந்தோம். அந்த மாதிரி சம்பாரிச்சா கொண்டோம், கடை எடுத்து அங்கேயே நடத்தினோம், கொண்டோம் கொஞ்சம் கடை எடுத்து நடத்தினோம், நல்லா இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் தான் சரி போதும், வெளிநாட்டு வாழ்க்கை போதும்னு சொல்லிட்டு இப்போ காரைக்கால் வந்து செட்டில் ஆயிடுச்சு. நல்ல பூர்வீகம் காரைக்கால் வந்து வச்சு இங்கேயே கடையை வச்சுட்டு இங்கேயே போ, இப்போ ஆண்டவன் முன்னிட்டு நல்லதுமா போயிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு.
0: ஓகே, ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: நேர்லை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தரப்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 8:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆணைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இப்போ நீங்க வந்து வெறும் ஹேர் கட் மட்டும்தான் பண்றீங்களா? இப்ப நிறைய வந்து இப்ப திருமணங்களுக்கு அந்த மாதிரி ஃபேஷியல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம்
7: ஃபேஷியல் நம்மள்ட்ட இருக்கு, ஆயில் மசாஜ் இருக்கு, ப்ளீச் பண்றது இருக்கு. இந்த சில பேருக்கு லேடிஸுக்கோ சேர்த்தா ஜென்ஸுக்கோ சேர்ந்த மருக்கள் எல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன மருக்கு, அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மள்ட்ட லேசர் மூலயமா எடுக்கிறது இருக்கு. அது வந்து அதுதான் இப்போ இப்போ நிறையா இப்போ லேடிஸ் தான் இப்போ நிறையா வந்து நம்மள்ட்ட எடுத்து பார்த்து செயின் அதிகமாக போடுற வசியே உங்களுக்கு அவங்களுக்கு நிறையா பேருக்கு இருக்கும். அது வந்து லேசர் மூலமாக எடுக்கிறது, அது ஒரு மறுக்குன்னு நம்ம கணக்கு பண்ணி பைசா வாங்கிட்டு காசு வாங்கிட்டு செய்கிறது, அது நல்ல ஒரு இது தான். அது இப்போ நம்ம வந்து பியூட்டிஷியன் கோர்ஸும் முடிச்சிருக்க வாசி நம்மளுக்கு அந்த எல்லாரும் அதை செஞ்சிட முடியாது. எல்லாரும் என்ன லேசரில் மூலமாக எடுக்கிறப்போ கொஞ்சம் பாய்ச்சல் பண்ணுன்னா வந்து தோல் வந்து ஸ்கின் உள்ளார வந்து ஹோல் ஆகிடும். அப்புறம் அது வந்து கரெக்டாக அந்த ரூட்டை பார்த்து கரெக்டாக மறுவிடோ கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் பண்ணி இருந்த வாசி நம்ம மலேசியாவில் இருந்த வாசி அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். அதனால இங்கே வந்து செய்கிற வாசி அது பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேஸ் வாஷ் ஃபேஷியல் எல்லாமே இப்போ இப்போ கல்யாண மேரேஜ்னா இப்போ நேராக மண்டபத்துக்கு போகிறது, மண்டபத்தில் போய் செய்கிறது, பசங்க வீட்டில் போய் செய்யறது, அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்களே அவங்க விருப்பப்பட்டு கேட்கறதுக்கு செஞ்சிடறது.
0: இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ண அப்படின்னா என்ன பண்ணியிருக்கீங்க?
7: டிஃப்ரெண்ட்ஸான ஸ்டைல்லாம் இப்போ இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடையாது. வெளிநாட்டில் செஞ்ச அனுபவம் தான்
0: இருக்குது.
7: முடி நிறையா ரொம்ப இப்போ லாங்காக வளர்த்துட்டு வரவங்களுக்கு சடை மாரி பின்னி போட்டு அதை ஃபுல்லாகவே கர்லிங் ஆக்கி விடுறது. அது கிளிப்புன்னு சின்ன கிளிப்பை போட்டுக்கிட்டது ஒரு 150-200 கிளிப்பு போடணும் தலையில். அதில் முடியை சுற்றி போட்டுன்னு அது 4 மணி நேரம் ஆகிடும் ஒரு ஆளுக்கு. அதெல்லாம் போட்டு செய்யறது கையெல்லாம் வலி கண்டுடும். ஏண்டா இப்படி ஏண்டா அப்போ தான் நினைக்க தோணும், ஏன்டா அந்த வேலையை நம்ம
0: எடுத்துக்கிட்டோன்னு.
7: அந்தமாரி காசும் கிடைக்கும், சில பேர் ஃபெயிலியர் ஆகிடும். அது போட்டு கிளிப்பு போட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் போட்டு ஃபெயிலியர் ஆகிடும் சில பேர். அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இருக்கும்.
0: சரி,
7: அப்போ இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது.
0: இப்போ இங்கே ரொம்ப நார்மல் தான்,
7: சின்ன
0: சின்ன இதுதான்.
7: ஆமாம்,
0: கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் அவசரமாக வந்து எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது, சீக்கிரமாக எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் பண்ண முடியுமா உங்களுக்கு?
7: அது பண்ண முடியும்னு சொல்ல அந்த நேரத்தில் நான் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். நான் ஒரு கஸ்டமர் சேரில் உட்காந்துருந்தாங்கன்னா சாரி
0: இல்லை, அதாவது உங்களுக்கு 5 நிமிஷம் உங்களுக்கும்
7: இருக்குது,
0: அவருக்கும் 5 நிமிஷம் தான் இருக்குது.
7: ஆ, செஞ்சிடலாம் மேடம்,
0: பண்ணிடலாம்,
7: செஞ்சிடலாம் மேடம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு விட்ருவோம். அவ்வளோ
0: இப்போ அந்தளவுக்கு உங்களால்

0: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:20 நச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:15 பாரத் டைரி வழங்கும் அருள் தரும் ஆனை முகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர்.

0: மொழித்திருத்தும் தொழில் செய்து வரும் பிரபு அவர்கள் வந்து நம்ம கூட அவங்களோட அனுபவங்களை பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மொழித்திருத்தும் அந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு கலையாக இருந்தாலும் அதில் எவ்வளோ பெரிய சவால்கள்லாம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பொறுமைசாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து தெரியுது. நீங்கள் உங்களோட பேச்சிலையும் தெரியுது, உங்கள் தோற்றமும் சரி பயங்கர பொறுமைசாலி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எப்படி ஹேர் கட் பண்ணுறது, அந்த வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்ஸ், இன்னும் ஃபாரின்ல போய் நீங்க வேலை செஞ்ச அனுபவம், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ உங்க கடையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஒரு ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயம், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்களேன்.
1: நிறைய இருக்கு மேடம். இப்ப ரீசெண்டா போன வாரத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. கடை பிஸியா போயிட்டு இருக்கு. சரி தம்பி, நான் ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டேன், ஏன்னா ஜிபேயில் பண்ணிவிடுங்க, காசு பண்ணிவிடுங்க சொல்லி ஸ்கேனர் இருக்குது பண்ணிவிடுங்க சொல்லி நான் அப்படியே வெட்டிகிட்டு இருக்கேன். அவர் ஜிபேயில் போட்டுட்டு போட்டுட்டேன் தம்பின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவசரத்தில் 150 ரூபா போகிறதுக்கு ஒரு சைபரை குறைச்சிட்டு 5 ரூபா போட்டுட்டு போயிட்டாரு. நான் நைட்டு கவுண்டிங் பண்ணுறப்ப என்ன அமௌண்ட்டு குறையிற மாதிரி தெரியுது. நம்ம பார்த்தா இப்போ ஜிபே கண்டிப்பாக யார் நம்ம நம்ம என்ன செஞ்சோம், 5 ரூபா போட்டிருக்காங்களே. அப்போ தான் நைட்டு 10 மணிக்கு ஃபோன் அடித்து கேட்டேன், அண்ணா ஜிபே கொஞ்சம் செக் பண்ணுங்க எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கன்னு. ஆமாம் தம்பி, 15 ரூபா தான் போட்டிருக்கோம், ஒரு சைபர் குறைச்சிட்டேன் தம்பின்னு சொன்னார். அது

0: என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அழகா கொடுத்து ஒரு போட்டோ கொடுத்துருது, ஆனா அது ஒரிஜினல்ல கொண்டு வரது அப்படிங்கறது கொஞ்சம் சவாலான விஷயம். அது மாதிரி வராங்களா கஸ்டமர்?
1: இருக்கு, இருந்து வரப்ப சொல்லுவேன் உன்னோட தோற்றத்துக்கு நான் அவங்க சொல்றத பொறுமையா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கடைசியா நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன், உனக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்காது, உன் ஸ்டைல் இப்படி மாறும், நான் காட்டுற போட்டோவை பாரு, உனக்கு நீ கேட்கறது கிடைக்கிற மாரி இருக்கும், உன் ஸ்டைல் நல்லா இருக்கும், நான் சொல்ற மாரி ஸ்டைல் கொஞ்சம் மாத்துக்குன்னு சொன்னோம்னா சரி நீங்க பார்த்து செஞ்சு விடுங்க அதுக்கப்புறம். ஏன்னா முதல்ல அவங்கள காட்டின கையோட இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்க மனசு வந்து வெறுத்துருவாங்க, அதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு கடைசியா நம்ம சொன்னோம்னா ஏத்துப்பாங்க, அதுக்கு அவங்க தகுந்த மாரி மனசு நோக்காத அளவுக்கு ஹேர் கட் பண்ணி விட்டோம்னா பரவாயில்ல இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான்
0: ஓகே. இப்போ இப்போ வந்து ஹேர் கட் அப்புறம் ஷேவ் பண்ணுறீங்க இல்லையா, சில பேர் வந்து தாடியோடையே அதையே வந்து ட்ரிம் பண்ணி
1: செட் பண்ணி வைப்பாங்க,
0: அதுவும் பண்ணிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா தாடி செட் பண்றது கூட தான் என்னென்ன ஸ்டைல் எல்லாம் இப்போ படத்துல வர ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு புது புது ஸ்டைலா கேட்பாங்க, தாடி எனக்கு அங்க அப்படி வேணும் இப்படி வேணும்னு, தாடி முளைக்காத அளவு கேட்கணும் தாடி மாரி வச்சு விடணும்னு, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டு செய்யறது தான்.
0: சரி, இவ்வளவு பேருக்கு முடி வெட்டுறீங்க நீங்க வந்து, உங்களுக்கு யார்கிட்ட நீங்க ஹேர் கட் பண்ணிக்கிறீங்க?
1: எனக்கு ஹேர் கட் பண்றதுன்னா இப்போ என்னோட குருநாதர் தான், நான் இப்போ நம்ம குருநாதர் அங்கே கும்பகோணத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அவங்கள்ட்ட தான் செய்யறது.
0: ஓகே, இப்போ நீங்கள் உங்களை மாதிரி இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க.
1: என்னமாரி தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வாங்க, எதுக்காக அவசரப்பட்டு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டிய வேலை வேணாம்.
0: ஓகே,
1: விருப்பம் இருந்து ஆர்வப்பட்டு செய்யணும், செய்யலாம்
0: செய்யலாம். சரி, ரொம்ப அழகாக இந்த முடி திருத்தும் தொழில் பற்றி உங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் முடித்திருத்தம் தொழில் செய்து வரும் காரைக்கால் மாவட்டம் அக்கரைவட்டம் ஜி பிரபு அவர்கள் பங்கு பெற்ற நேரலை கேட்டோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களின் நினைவிற்கு பிற்பகல் 3 மணிக்கு கற்போம் களம் காண்போம் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி வி. விஜயராணி அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம்.

55 நிமிடம் 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வேலூர், திருவள்ளூர், சென்னை பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. வேலூர் மாவட்ட மேலாளுத்தூரில் பதிவு

0: மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில் கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவானது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நாளை மறுநாள் 11ஆம் தேதியன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்று மதுரை, தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தென்கடலோர தமிழ்நாட்டில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சில சமயங்களில் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி.
1: சிந்தனை துளி. ஒரு யூனிட் மின்சாரத்தை சேமிப்பது ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சமம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 கற்போம் களம் காண்போம். இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியின் மூலம் கல்வி என்பது வெறும் பாட புத்தகங்களுக்குள் முடங்கியது அல்ல, அது நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் நேயர்களே. நம்முடன் நேரலையில் இணைகிறார் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள். நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் அவர்களை நாம் வரவேற்று விடலாம். வணக்கம் மேடம்.
9: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
8: சொல்லுங்க மேம், எழுத்தறிவு பற்றி சொல்லுங்க மேம்.
9: முன்பெல்லாம் எழுத்தறிவு அப்படிங்கிறது படிக்கவும் எழுதவும் தெரிந்திருப்பது என்று மட்டும் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய நாளில் புரிந்து கொள்ளுதல், பகுப்பாய்வு செய்யும் திறன், டிஜிட்டல் திறன் என பல அடுக்குகளை உள்ளடக்கியதாக உள்ளது. எழுத்தறிவு அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் அந்த அறிவை பயன்படுத்த முடிய வேண்டும்.
8: ஓகே மேம். அடுத்ததா, ஒருவர் தன்னுடைய பெயரை எழுத தெரிஞ்சிருந்தா மட்டும் எழுத்தறிவு பெற்றவரா, வேற எப்படி மேம் அவங்கள சொல்றது?
9: புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அது வந்து ஒரு பேசிக் லிட்ரஸி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் உண்மையில் அது முழுமையானது இல்லை, அது ஒரு தொடக்கம் மட்டும்தான். வங்கி படிவங்களை நிரப்புவது, மருந்து சீட்டை புரிஞ்சுக்கிறது, உரிமைகளை அறிவது, இன்னும் ஆழமான புரிதல் தேவை. அதனால்தான் நாங்கள் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி என்ற இலக்கை நோக்கி வேலை செய்கிறோம்.
8: ஓகே மேம். ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கும் எழுத்தறிவுக்கும் இடையிலான தொடர்பை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
9: சமுதாயத்தில் எழுத்தறிவு அதிகரிக்கும் போது வேலைவாய்ப்பு, சுகாதார விழிப்புணர்வு, பொருளாதார பங்களிப்பு எல்லாமே அதிகரிக்கும். ஒரு படித்த அம்மா இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் குழந்தைங்களோட படிப்புக்கு முக்கியத்துவம் தரப்படும், அவங்க ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு தனி நபர் திறமை எழுத்தறிவு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சமுதாயத்தோட மொத்த முன்னேற்றத்தின் அளவுகோல் அப்படின்னு எழுத்தறிவை சொல்லலாம்.
8: ஓகே மேம். கல்வி அப்படின்றது வந்து பள்ளியில் மட்டும் தொடங்கி முடிகிற விஷயமே கிடையாது. எழுத்தறிவுக்கும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு மேம்?
9: பள்ளியில் கற்பது ஒரு அடித்தளம் மட்டுமே. உலகம் வந்து இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கு. புதிய தொழில்நுட்பம், புதிய தகவல்கள், புதிய திறன்கள், இப்படி நிறைய புதிது புதிதாக வந்துக்கிட்டே இருக்கு. எழுத்தறிவு இருந்ததுன்னா அவன் டெய்லி படித்து தன்னை புதுப்பித்து கொள்ள முடியும்.
8: கண்டிப்பாக மேம்.
9: எழுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு திறவுகோல் தான். அந்த கதவை திறந்ததுக்கு பின்னாடி வாழ்நாள் முழுக்க நீளும் ஒரு கற்றல் பயணம் இருக்கு, அதை தொடர்ச்சியாக செய்யணும்.
8: கண்டிப்பாக மேம். ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் அதிகரித்தாலும் படிக்க தெரியுது ஆனால் படிக்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற கற்றல் இடைவெளி குறித்து உங்களோட பார்வை என்ன மேம்?
9: இன்றைய கல்வி அமைப்புகள் எதிர்கொள்ளும் மிக முக்கிய சவால் தான் இது. பல குழந்தைகள் வந்து வகுப்பில் பாடத்தை சரியாக படிக்கவோ புரிஞ்சிக்கவோ அவங்களால முடியல. இது எண்ணிக்கை குவாண்டிட்டியில் ஒரு வெற்றி, தரத்தில் வந்து இன்னும் தேவை இருக்குது, இன்னும் நம்ம வந்து நிறையா செயல்பட வேண்டியது இருக்குது. இதுதான் நாங்கள் எங்கள் திட்டத்தில்

0: கற்போம் களம் காண்போம். முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. மேம், இப்போ பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கை பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு, ஆனால் குழந்தைங்க வந்து உண்மையிலே கற்றுக்கிறாங்களா அப்படின்றத வந்து எப்படி நம்ம அளவிடலாம்?
1: என்ரோல்மெண்ட், லேர்னிங் அவுட்கம், இது ரெண்டும் வெவ்வேறு விஷயம். வெறும் வருகை பதிவேட மூலமாக கற்றலை அளவிட முடியாது. கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன், சில்ட்ரன் ட்ராவல் ட்ராக்கிங், இது மூலமாக தான் உண்மையான கற்றல் நடக்குதா அப்படின்னு நம்ம கண்டறிய முடியும். இதையும் நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் தேவையான குழந்தைக்கு சரியான நேரத்தில் உதவி செய்ய முடியும்.
0: கண்டிப்பாக மேம். நகர்ப்புறம், கிராமப்புறம், பொருளாதார நிலை, சமூக சூழல் போன்றவை எழுத்தறிவில் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா?
1: ஆமாம், நிச்சயமாக. கிராமப்புறங்களில் ரீசோர்ஸ் கிடைப்பதே குறைவு, பெற்றோர்கள் ஆதரவும் குறைவு, பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய குடும்பங்கள் தான், வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்குது. இதில் பள்ளியில் இடைநிற்றல் அதிகமாக இருக்குது. இந்த இடைவேளைகளை குறைப்பதே எங்கள் திட்டத்தின் முதன்மை நோக்கம்.
0: ஓகே மேம். ஒரு பெண்ணோட எழுத்தறிவு அப்படின்றத வந்து அவரோட தனிப்பட்ட முன்னேற்றத்தை தாண்டி ஒரு குடும்பத்தோட அடுத்த தலைமுறையே மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்?
1: இதை நான் முழு மனதோடு ஏற்றுக்கிறேன். ஒரு தாய் படித்திருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நிச்சயமாக கல்வி கிடைச்சிரும். அதை எப்படியாவது அவங்க படிக்க வச்சுருவாங்க. அந்த படிப்புக்கான முதலீட்டுக்கும் அவங்க அயராது பாடுபடுவாங்க. நல்ல படித்தவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அவங்களோட பொருளாதார பங்களிப்பு, முடிவெடுக்கும் திறன் எல்லாம்

0: இருக்கும். அதனால் அந்த பெண் கல்வி கற்பதன் மூலம் குடும்பமும் அடுத்த தலைமுறையும் பயனடையும்.
1: கண்டிப்பாக மேம், வயது வந்த பெண்களிடையே எழுத்தறிவை அதிகரிக்கிறப்போ எதிர்கொள்ளப்படுற முக்கியமான தடைகள் அப்படின்னா என்னென்ன மேம்?
0: நேர கட்டாயம், சமுதாய கலாச்சார தயக்கம், ஆண்டு தள்ளி போன வயதில் மீண்டும் மனநவியாக இருக்க ஒரு தயக்கம், போக்குவரத்து பாதுகாப்பு பிரச்சனைகள், இவை எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய தடையாக தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம சரி செய்யணும்னா நெகிழ்வான நேரங்களில் அவர்கள் வயசுக்கும் இடத்துலேயே அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாக்க ஓரளவு நம்மளால் இதை வெற்றி காண முடியும்.
1: ஓகே மேம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பாட்டு
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோலமது தார்பாய்கள் கிரீனட்டோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிக்கு அனுத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: மூன்று மணி 20 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் கற்போம் களம் காண்போம் நிகழ்ச்சி இது. முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை தொடர்ந்து நாம் பேசலாம். நேர்களை மேடம், இப்போ கல்வியை தொடர முடியாமல் இடையில நிறுத்திய பெண்களுக்காக என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது?
8: கல்வியை இடையிலேயே நிறுத்திய பெண்களுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. NIOS மூலமாக எந்த வயசுலேயும் 10வது மற்றும் 12வது படிப்பை முடிச்சிடலாம். திறன் மேம்பாட்டு மையங்களில் தையல், அழகு சாதனம், கணினி மாதிரி பயிற்சியெல்லாம் எடுத்துக்க முடியும். அதோடு இல்லாமல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக வேலை பார்த்துக்கிட்டே டிகிரி படிக்கலாம். இதோட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் வாங்கி சொந்தமாக தொழில் தொடங்கலாம். சுருக்கமாக சொன்னால், படிப்பை தொடர வேண்டி இருந்தாலும், திறன் கற்றுக்க வேண்டி இருந்தாலும், தொழில் ஆரம்பிக்க வேண்டி இருந்தாலும், இப்போ இதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்குது.
3: ஓகே மேம், இன்றைக்கி ஒருத்தவங்க புத்தகம் படிக்கிறத விட அதிக நேரம் செல்ஃபோனில் தான்

0: பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா டிஜிட்டல் எழுத்தறிவும் எழுத்தறிவோட ஒரு பகுதியாக மாறிடுச்சா?
1: நிச்சயமா. இன்று வங்கி பரிவர்த்தனை, அரசு சேவைகள், தகவல் தேடல் எல்லாமே டிஜிட்டல் தளங்கள் வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. எழுத்தறிவின் ஒரு புதிய முகமாகவே டிஜிட்டல் திறன் மாறிவிட்டது.
0: ஓகே மேம். இப்போ
1: ஆனால் இது ஒரு புத்தகம் படிப்பதற்கு மாற்றுன்னு சொல்ல முடியாது. இரண்டும் தேவை, ஒன்றுக்கொன்று துணை. அது இது மட்டும் விட்டுட்டு அது மட்டும் விட்டுட்டு இதுன்னு இல்லை,
0: ரெண்டும் ஒன்றுக்கொன்று இருந்தால் தான் நம்ம எழுத்தறிவு பெற்றதா வந்து முடிவு பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக ஊடகங்கள் நிறைய பெருகிடுச்சு, அதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் டிஜிட்டல் எழுத்தறிவு ஆகிடுமா மேம்?
1: இல்லை இல்லை, அது வெறும் பயன்பாட்டு திறன்,
0: அவ்வளோதான்.
1: அது யூசேஜ் ஸ்கில் மட்டும்தான்.
0: ஓகே மேம்.
1: ஒரு தகவலை மதிப்பீடு செய்யணும், அந்த தகவல் சரியா தவறா அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும்.
0: ஓகே மேம்.
1: அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் அது வந்து முழுமையான ஒரு எழுத்தறிவு திறனாக இருக்க முடியும். ஆப்ஸை பயன்படுத்துறது ரொம்ப எளிது, அறிவுபூர்வமாக பாதுகாப்பாக அதை பயன்படுத்தினா தான் அது டிஜிட்டல் எழுத்தறிவு.
0: ஓகே மேம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிரச்சனையே வராது, இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: நேரம் 3:30. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி கற்போம் களம் காண்போம். முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே. மேம், இப்போ இணையத்தில் வர தகவல் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராயும் அறிவும் திறனும் இன்றைய ஒரு எழுத்தறிவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமா?
7: கண்டிப்பாக. இன்றைய நாளில் ஒரு தவறான தகவல் தான் வேகமாக பரவுது. ஒருவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தகவல் சரியா தப்பா அப்படின்னு பார்க்குற ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவரை ஈஸியாக நம்ம தவறாக வழி நடத்திடலாம். அதனால் மீடியா லிட்ரஸி அப்படிங்கிறது இன்று அடிப்படை எழுத்தறிவின் ஒரு அத்தியாவசியமான பகுதி தான்.
6: ஓகே மேம். இப்போது நவீன காலத்தில் வந்து செயற்கை தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்து வந்துட்டுருக்கு. எதிர்காலத்தில் எழுத்தறிவு அப்படின்றது வந்து வரையறையாக மாறிக்கூடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?

0: ஆம், நிச்சயமாக எதிர்காலத்தில் ஏஐ லிட்ரஸி, அதாவது ஏஐ கருவிகளை புரிந்து கொள்ளணும், சரியாக பயன்படுத்தணும், அதை விட முக்கியமாக வரம்புகளை அறிந்து செயல்படுத்தணும். இது ஒரு புதிய அடுக்காக தான் எழுத்தறிவில் சேர்க்கப்படுது. தொழில்நுட்பம் மாறும் பொழுதெல்லாம் எழுத்தறிவின் ஷேப் மாறிடும், ஆனால் அதன் கோர் முக்கியத்துவம் மாறாது. ஆனால் அடிப்படை படிக்க, சிந்திக்க, புரிந்து கொள்ள, தெரிந்திருப்பது
1: கண்டிப்பாக மேம்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடுகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுகலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: கெல்முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ராஸ் அக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். கற்போம் களம் காண்போம். முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை தொடர்ந்து நாம் பேசலாம். நேர்களே, மேம், இப்போ ஒரு குழந்தை பாட புத்தகத்துல இருக்கிற பதில வந்து மனப்பாடமா சொல்லிடுது, ஆனா அதே கருத்தை தனது சொந்த வார்த்தைகளை விளக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தை கற்றுக்கொண்டதாக சொல்ல முடியுமா?
7: மனப்பாடம் என்பது கற்றலே அல்ல, அது வெறும் தகவல் சேமிக்கிறது தான். உண்மையான கற்றல் அப்படிங்கிறது அந்த பிள்ளை என்ன படிச்சதோ அதை தனது சொந்த வார்த்தையில் எழுதவும் பேசவும் பிறருக்கு விளக்கி சொல்லவும் தெரியும் போது தான் அங்கே உண்மையான கற்றலே நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. மீனிங்ஃபுல் லேர்னிங், இதை நோக்கி தான் நம்ம நகர வேண்டும்.
0: ஓகே மேம், இப்போ வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிட்டு வருது இன்றைய தலைமுறை கிட்ட, கற்றல் திறனில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாசிப்பு திறன் குறைஞ்சதுன்னா?
7: வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃபை படித்து அதை சாதாரணமாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஒரு கவனம் செலுத்தும் திறன் அதில் இருக்கும். நிறைய சொற்களஞ்சியங்களை நீங்கள் அங்கேருந்து எடுக்க முடியும். கற்பனை சக்தி, ஆழமான சிந்தனை, இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு வாசிப்பு நமக்கு கட்டாயமாக தேவை. ஆனால் இன்றைய காலத்தில் ஷார்ட்ஸ், குறுகிய வீடியோக்கள், சிறு தகவல் துணுக்குகள் இதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு பழக்கம் அதிகமாக ஆயிடுச்சு. இந்த பழக்கத்தால் என்ன ஆகும்னா ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறன் பாதிக்கப்படும். நீண்ட கால கல்வி மற்றும் சிந்தனை திறன் இதிலெல்லாம் ஒரு தாக்கம் நிச்சயமாக ஏற்படும்.
0: கண்டிப்பாக மேம், குழந்தைங்கள்கிட்ட வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்குறதுல பெற்றோருடைய பங்கு, ஆசிரியரோட பங்கு என்ன மேம்?
7: பெற்றோர் வீட்டில் ஒரு ரீடிங் என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். தினமும் அந்த

0: பிள்ளையோட சேர்ந்து படிக்கலாம், இல்லை படிக்க தெரியலனாலும் அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட போய் உட்காந்துக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டாவது இருக்கலாம். அப்படியே அந்த ஒரு படிக்கணும், அந்த படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை அந்த குழந்தைக்கு வீட்டில் கொடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியரும் படிக்கிறது ஒரு பெரிய ஒரு பணி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அந்த வகுப்பறையில் அவங்க உருவாக்கலாம். கதைகளை படிக்க வைக்கலாம், விவாதங்களை பார்த்து படித்து விவாத மேடை அமைக்கலாம், பட புத்தகங்களை எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து அதில் இருக்க மாதிரி பேசி அதை படிக்க வைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வாசிப்பு பழக்கம் பிரியத்தோடு ஏற்படும் போது தான் அது நல்லா அந்த குழந்தைகளை சென்றடையும்.
1: கண்டிப்பாக மேம், ஆரம்ப வகுப்பிலேயே குழந்தைங்களோட வாசிப்பு எழுதுறோம் திறனை ஏற்படுத்துறதுக்கு சிறிய இடைவெளி சரியாக கவனிக்கலை அப்படின்னா அதோட மேல்நிலை கல்வியில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்?
0: நிச்சயமாக மாறிடும்பா. 3ஆம் வகுப்பில் அடிப்படை வாசிப்பில் ஒரு பின்தங்கி ஒரு குழந்தை இருக்குதுன்னா அப்பயே அந்த பின்தங்கிய அந்த வாசிப்பு பயிற்சிக்கு நம்ம ஒரு முழு கவனம் செலுத்தி திரும்ப திரும்ப அந்த பிள்ளைய எழுதவும் படிக்கவும் நம்ம செய்யலைன்னா 8வது 9வது வரும்போது அது ரொம்ப பின்தங்கிடும். எல்லா பாடத்துலேயுமே பின்தங்கிடும். கணிதம், அறிவியல், எத்தனை பாடத்துலேயும் அது ஒரு பின்தங்கிடும். அதுக்கப்புறம் அதோட இடைவெளியை நம்ம ஈடு செய்கிறதுக்கு அதிக காலம் பிடிக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே இந்த திறனில் ஏற்படுற குறைய நம்ம உடனே சரி பண்ணிடணும்.
1: கற்றலில் பின்தங்கி இருக்கிற குழந்தைகளை அடையாளம் கண்டு அவங்களுக்கு கூடுதல் பயிற்சி வழங்குறதுல பள்ளிகள் எதிர்கொள்கிற சவால்கள்னா என்னென்ன மேம்?
0: நிறைய சவால்கள் இருக்குது. ஒரு பெரிய வகுப்பறை வேணும். ஆசிரியர்களுக்கும் போதுமான பயிற்சி இல்லை. தனிப்பட்ட கவனம் செலுத்த நேரமும் இல்லை. ரெமடியல் ரிசோர்ஸ் பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதை அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை தனிப்பட்ட முறையில் தான் நம்ம போய் அதை அணுகணும். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற அணுமுக முறையெல்லாம் பலிக்காது. அதனால பர்சனலைஸ்டு ஸ்மால் குரூப் சப்போர்ட் அதுக்கு நிச்சயமாக தேவை.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஆசிரியர்கள் மீது இருக்கும் கல்விசார் நிர்வாக பொறுப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கு. குழந்தைங்களோட அடிப்படை வாசிப்பு எழுத்துத்திறனை மேம்படுத்துறதுல ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா?
0: ஆமாம், இது உண்மையான ஒரு பிரச்சனை தான். இப்போ மத்திய உணவு திட்ட நிர்வாகத்தை பார்க்குறாங்க, தரவு பதிவெல்லாம் அவங்க தான் ஏற்றிட்டு இருக்காங்க, பல்வேறு அரசு அறிக்கைகள்லாம் வருது, அதெல்லாம் அந்த நேரத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி ஆசிரியர் பணியோடு இதெல்லாம் சேரும்போது அவங்களுக்கு அந்த குழந்தைய தனித்தனியாக பார்த்து தனி கவனம் செலுத்தி அதுங்களை படிப்பில் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு சிறிய பின்னடைவு இருக்குது. ஆனாலும் ஆசிரியரோட முதன்மையான முதன்மை பணி அப்படின்னா அது கற்பித்தல் தான். அதில் தான் அவங்க முழுமையான கவனத்தை செலுத்தி ஆகணும்.
1: கண்டிப்பாக மேம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கண்ட நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேரம் 3:51. காரைக்கால் பண்பலை 100.3 கற்போம் களம் காண்போம். முதன்மை கல்வி அதிகாரி வி விஜயராணி அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை தொடர்ந்து நாம் பேசலாம். நேர்களே, மேம், இப்போ 100%

0: எழுத்தறிவு அப்படின்ற இலக்கை அடைஞ்சிட்டோன்னா அதற்கப்புறம் நம்ம செல்ல வேண்டிய அடுத்த இலக்கு என்னவா இருக்கும்?
1: 100% எழுத்தறிவு அப்படிங்கிறதே ஒரு ஆரம்பம் தான், அது முடிவு கிடையாது. ஃபண்டமெண்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்கு, அது அதை நோக்கி தான் நம்ம போகணும். இப்போ வந்து நம்ம என்ன படிச்சிருந்தாலும் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் திறன், பொருளாதார சுதந்திரம், டிஜிட்டல் திறன், இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்நாள் முழுக்க கற்றல் பழக்கம். இதெல்லாம் இருக்கிறத நோக்கி நம்ம போகிறது தான் அதுக்கு அடுத்த இலக்கு.
0: ஓகே மேம், ஒரு மனுஷனால் படிக்கவும் எழுதவும் முடியுது, ஆனால் தன்னுடைய உரிமைகள், அரசோட திட்டங்கள், வங்கி சேவைகள், சுகாதார தகவல்கள் போன்றவற்றை வந்து புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா அவர் முழுமையான எழுத்தறிவு பெற்றவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: இது ஃபண்டமெண்டல் லிட்ரஸி இல்லாத ஒரு நிலை தான். உண்மையான எழுத்தறிவு அப்படின்னாக்க அந்த திறனை வந்து நமக்கு வாழ்க்கையில் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். இப்போ அரசு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, அதை தெரிஞ்சு அவங்களோட உரிமைகளெல்லாம் அவங்க பயன்படுத்த தெரியணும் அந்த எழுத்தறிவு மூலமாக. அப்படி தெரியலன்னா அது வந்து அவங்க பாதி வழியிலேயே நிற்கிறதுக்கு தான் சமம்.
0: கண்டிப்பாக மேம், எழுத்தறிவு அப்படின்றது வந்து ஒரு தனி நபரோட திறனா அல்லது ஒரு சமூகத்தோட பொறுப்பா?
1: ரெண்டும் தான். இப்போ தனி நபர் வந்து கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பை சமுதாயமும் அரசாங்கமும் தான் எடுத்து அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டியது அவங்களோட ஒரு பொறுப்பு தான்.
0: ஓகே மேம், ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுக்கறது ஒரு மனிதனை மாற்றுகிறோம், ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா ஒரு தலைமுறையை மாற்றுகிறோம் அப்படின்ற கருத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க?
1: இதை நான் வந்து முழுமையாகவே ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு படித்த பெண் இருக்கிற வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள நிச்சயமாக கல்வி கற்க வைப்பாங்க. அந்த கல்விக்கு அந்த வீட்டில் இருக்கிற முன்னுரிமை சொல்லவே முடியாத அளவில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துலேயும் அவங்களோட பங்களிப்பு மிக நன்றாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இது இவங்களை மட்டுமே இல்லாமல் அந்த அடுத்த தலைமுறை, அந்த சமுதாயம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயனுள்ளதுன்னா அது பெண் கல்வி தான், அதை மறுக்கவே முடியாத உண்மை.
0: கண்டிப்பாக மேம், செப்டம்பர் 8 நேத்தி வந்து உலக எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படுவதோட பின்னணி என்ன மேம்?
1: இது 1965 ஈரானில் டெக்ரானில் நடந்த உலக கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் இந்த யோசனை உருவானது. அதை தொடர்ந்து 1966 அக்டோபர் 20 யுனெஸ்கோ தனது 14th பொது மாநாட்டில் செப்டம்பர் 5 உலக எழுத்தறிவு தினமாக அறிவித்தது. 2026 இந்த தினத்தின் 60th நிறைவை கொண்டாடுகிறோம். எழுத்தறிவை ஒரு அடிப்படை மனித உரிமையாகவும் நிலையான வளர்ச்சிக்கான அடித்தளமாகவும் நினைவூட்டும் நாள் இது.
0: ஓகே மேம், இந்த ஆண்டோட உலக எழுத்தறிவு தினத்தின் கருப்பொருள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன மேம்?
1: இது 2026 கருப்பொருள்னா மக்களுக்காகவும் பூமிக்காகவும் செழிப்புக்காகவும் எழுத்தறிவு.
0: ஓகே மேம்,
1: இது 60th நிறைவு என்பதால் யுனெஸ்கோ இந்த ஆண்டு முக்கியத்துவம் யுனெஸ்கோ இந்த ஆண்டு முக்கிய உலகளாவிய கொண்டாட்டத்தை மெக்சிகோவில் சியாம்பாஸ் மாநிலத்தில் செப்டம்பர் 8-9 நடத்துகிறது. அதை யுனெஸ்கோ இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி பிரைசஸ் வழங்கும் நிகழ்வும் இடம்பெறும்.
0: கண்டிப்பாக மேம், உலக எழுத்தறிவு தினம் அப்படின்றது வெறும் விழிப்புணர்வு நாளாக இல்லாமல் நடைமுறையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்?
1: இது ஒரு விழிப்புணர்வு தொடக்கம் தான். பள்ளியில் புதிய கொள்கைகளை அமல்படுத்துவது, தொண்டு நிறுவனங்கள், அரசு, தனியார் இவங்கெல்லாம் கூட்டு முயற்சியோடு தொடங்கணும். அதே மாதிரி நிறைய ரிசோர்ஸ்லாம் ஒதுக்கணும். இது ஒரு நாள் கொண்டாட்டமாக மட்டும் இருக்கக்கூடாது, வருடம் முழுவதும் செயல்படுற ஒரு செயலாகவும் இருக்கணும். அப்போ தான் அது வந்து வெற்றி அடைய முடியும்.
0: கண்டிப்பாக மேம், எழுத்தறிவு இயக்கங்களில் அரசு மட்டும் செயல்பட்டால் போதுமா? ஆசிரியர்கள், பெற்றோர், தன்னார்வ அமைப்புகள், ஊடகங்கள் ஆகியோரோட பங்கு என்ன மேம்?
1: இந்த அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்படும்போது தான் உண்மையான ஒரு மாற்றம் கிடைக்கும். ஊடகங்கள் வந்து விழிப்புணர்வு, உண்மையான தகவலை பரப்புறது, வெற்றி கதைகள் எல்லாம் அவங்க எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ஊடகங்கள் செய்யலாம். பெற்றோர்கள் வந்து வீட்டில் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கற்றல் சூழ்நிலையை அவங்க கொடுக்கணும், நல்லா ஊக்கப்படுத்தணும் பசங்களை. ஆசிரியர்கள் தரமான கல்வி அவங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, இடர் இருக்கா அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அந்த இடரை தவிர்த்து தனி கவனம் செலுத்தி குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கணும். அதே மாதிரி அரசு கொள்கை, நிதி, உள்கட்டமை

0: வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு நல்லா செஞ்சு தரணும். அப்படிலாம் இருந்தால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும்.
1: கண்டிப்பாக மேம், ஏறக்குறைய ஒரு மணி நேரம் நிறைய விஷயங்களை வந்து இன்றைய கற்போம் களம் காண்போம் நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு மேம். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி.
0: தேங்க்யூ. காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கும் நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது கற்போம் கலம் காண்போம். முதன்மை கல்வி அதிகாரி வி. விஜயராணி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை.

நேரம் 4:01. சிந்தனை துளி. சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. குழாய்களை சரியாக மூடுவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி காரைக்கால் PSR தங்க மாளிகையின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: ஊரும் உணவும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா வானகிரி என்ற ஊரிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம்.
5: நேயர்கள் கேட்க இருப்பது ஊரும் உணவும். மண்ணின் மனத்தையும் மனிதர்களின் மரபு சார்ந்த சுவைகளையும் ஒன்று சேர்க்கும் ஒரு அற்புத பயணம்தான் ஊரும் உணவும் நிகழ்ச்சி. சுவைகளை தாண்டி நம் உணவின் பின்னால் இருக்கும் பண்பாட்டையும் வாழ்வியலையும் கொண்டாடும் இந்த சுவையான பயணத்திற்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது சீர்காழி தாலுகா வானகிரி என்ற ஊரிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது சீர்காழி தாலுகா வானகிரி அப்படிங்கிற ஊரில் மிக சிறப்பாக ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காரைக்கால்லேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது மேப்பு போட்டால் ரெண்டு வழி காமிச்சிது. ஒரு வழி வந்து கருவி வழியாக வந்து இப்படி வரலாம், இன்னொரு வழியை பார்த்தா தரங்கம்பாடி குட்டியாண்டூர் பெருமாள்பேட்டை மாணிக்கப்பங்கு தாழம்பேட்டை அப்படிங்கிற ஊரை தாண்டி வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த ஊர் பேரெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்தாட நம்ம சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி வரும் தெரியுமா? ஆமாங்க, அந்த அத்திப்பட்டி அப்படிங்கிற ஊர் இங்கே தான் இருந்ததாக அந்த படத்தில் வரும். அந்த படத்தில் இந்த ஊரோட பேரெலாம் சொல்லுவாங்க. அந்த வழியாக ஒரு அழகான கடற்கரை காத்தோடு அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே வந்த சோறு கூட தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காரைக்காலிலிருந்து வானகிரி நோக்கி நம்ம வந்து இருசக்கர வாகனத்தில் வந்து இங்கே இந்த ஒளிப்பதிவை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளோட ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக பேச காத்திருக்கிறாங்க ஒரு அம்மா. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
6: வணக்கம், என் பேர் சுபஸ்ரீ.
5: சுபஸ்ரீ அம்மா சொல்லுங்கள், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்லையா?
6: எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆகுது எனக்கு.
5: நீங்கள் வந்து உங்களுடைய தோழிகளோடு சேர்ந்து படிக்கும் பொழுது அவங்க உங்களை வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொருள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு பொருளையும் இந்தா நீ கொஞ்சம் வாங்கிக்கோ, சாப்பாடை எனக்கு கொடு, ஏன் சாப்பாடு நீ வச்சுக்க, அந்த சாப்பாடு அங்கே கொடு அப்படின்னு இந்த பகிர்ந்து சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குது தெரியுமா, அந்த சுகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
6: நாங்கள் பள்ளி பருவத்தில் படிக்கையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ஒரு ஒரு நாளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ கூட நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம்
5: இந்த மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போ கூட நம்ம கிராமத்தில் கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா?
6: அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் தலைமுறையிலலாம் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. நாங்கள் அப்படியே ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம், இப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த கூட்டாசோறு விளையாடுறதுக்கான வேலைலாம் எங்களுக்கு இல்லாமலே போயிட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியல.
5: சரிங்க, உங்கள் மாமியார்கிட்ட கேளுங்க. அதாவது கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கலில் கன்னி பொங்கல்

0: காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் ஊரில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு காப்படி அரிசி எடுத்துகிட்டு வா, உங்கள் வீட்டிலேருந்து புளி எடுத்துகிட்டு வா, மசாலா எடுத்துகிட்டு வா, நீ சிப்பி பொறிக்கிட்டு வா, நீ கல் பொறிக்கிட்டு வா, உங்கள் வீட்டிலேருந்து பானை எடுத்துடுவான்னு சொல்லிட்டு எல்லோரும் அதில் செஞ்சு சமைப்பாங்க. ஆனால் அது டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் அதை சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குது தெரியுமா, மரத்தடியிலையோ இல்லை வயல் பக்கத்துலேயோ. அந்த சுகத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதேமாரி உங்கள் வீட்டு கொலையில் உங்கள் ஊரில் பக்கத்தில் உள்ளலாம் சேர்ந்து சமைச்சு பாருங்கள், கூட்டாஞ்சோறு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கல்லூரி போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வார்த்தையில் சொன்னீங்க. கல்லூரி போகையில் வந்துங்க நம்ம வந்து சாப்பாடை ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்க மாட்டோம். ஏன்னா வந்து காலைல எழுந்துச்சி பஸ்ஸில் போகணும், அங்கே போகணுன்னா ப்ரொஃபஸர் சொல்கிறத கேட்கணும், படிக்கணும், போகணும். மதியான சாப்பாடு மட்டும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இரவு சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலேஜில் படிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்கும். இந்த கல்லூரி காலங்களில் சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயமாக இருந்ததா இல்லாமல் இருந்ததா?
1: அது ஒரு பெரிய விஷயமா இல்லாதே போயிட்டு, ஏன்னா காலையில் நம்ம 8 மணிக்கு கிளம்பி நம்ம பஸ்ஸுக்கே போயிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே போய் நிறைய ஒர்க் நிறைய இருக்கும், அதை முடிக்கணும். அப்புறம் மதியானம் ஏதோ எடுத்துகிட்டு போகிறத

0: சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்கும். இந்த கல்லூரி காலங்களில் சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயமா இருந்ததா இல்லாமல் இருந்ததா?
1: அது ஒரு பெரிய விஷயமா இல்லாதே போயிட்டு, ஏன்னா காலையில் நம்ம 8 மணிக்கு கிளம்பி நம்ம பஸ்ஸுக்கே போயிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே போய் நிறைய ஒர்க் நிறைய இருக்கும், அதை முடிக்கணும். அப்புறம் மதியானம் ஏதோ எடுத்துகிட்டு போகிறத சாப்பிட்றோம், சாப்பிடாமல் இருக்கும், அது அடுத்த கட்ட விஷயம். ஆனாலும் அன்னைய ஒர்க்கு நம்ம முடிக்கணும் முடிக்கணும் அப்படிங்கிற தாட் போயிட்டே இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் 6 மணி ஆயிடும். பெரும்பாலும் நைட்டில் தான் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்து ஒரு 1/2 ஹவர் சாப்பிட்றது.
0: நைட்டில் சாப்பிட்றதுன்னு சொன்னீங்க, என்ன சாப்பாடு? முட்டை தோசையா, இல்லை உப்புமாவா, இல்லை வந்து சேமியா உப்புமாவா? என்ன நைட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த உணவு? இல்லை வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவீங்களா, என்ன சாப்பிடுவீங்க?
1: நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். காலையிலேருந்து காலேஜில் இருந்ததுனால வீட்டில் வந்து எப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மீன் குழம்பு தான் ஃபேமஸ்ஸு. சாதம் வடித்து மீன் குழம்பு வச்சுருப்பாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியான ஒரு உறக்கம், அதுதான் எங்களுக்கு வந்து அன்னைய நாள் முடியும் எங்களுக்கு.
0: அந்த வானகிரி அப்படிங்கிறது வந்து நம்ம பூம்புகாருக்கு பக்கம் கடற்கரை பக்கம் இருக்கிறதுனால இங்கே வந்து பெரும்பாலும் வந்து மீன் குழம்பு உணவு தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கடல் மீன் பிடிக்குமா, நாட்டு மீன் பிடிக்குமா?
1: கடல் மீன் தான் எங்களுக்கு பிடிக்கும்.
0: இந்த மீன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சார். அப்படின்னா என்ன மீன்?
1: காணாங்கத்த மீன்னு ஒரு மீன் ஒன்று வரும், அந்த மீன் நல்லா டேஸ்டாக இருக்கும்.
0: தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. காணாங்கழுத்தியாக வறுக்கக்கூடாது, குழம்புல போட்டு சாப்பிடணும் இல்லையா?
1: ஆமாம், குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
0: இப்போ வந்து நீங்கள் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, 2 குழந்தை அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு குழந்தை வந்து எல்கேஜி போகிறாங்க இல்லையா, ஒரு பையன் வந்து கைப்பிள்ளையாக இருக்கிறான் இல்லையா, இந்த 2 குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுல எந்த விதமான வேறுபாடுகளை நீங்கள் செய்கிறீங்க? இல்லை 2 பேருக்கும் ஒரே சாப்பாடு கொடுக்குறீங்களா?
1: பெரிய பையன் வளர்ந்ததுனால அவனுக்கு சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும். சின்ன குழந்தை எல்லா சாப்பாடும் அவனுக்கு கொடுக்க முடியாது, எல்லாம் காரம் கம்மியாக தான் கொடுப்போம். அவனுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடே தான் கொடுப்போம் பெரிய பையனுக்கு, அதில் எதுவும். ஆனால் எப்போதுமே அதில் வந்து நான்வெஜ் இருக்கும், ஒரு மீனோ ஒரு முட்டையோ, அதிகபட்சம் காய்கறி இருக்கும். இருந்தாலும் வந்து நான்வெஜ் எப்படியும் கொடுத்துருவோம்.
0: ஒரு பையன் வந்து படிக்கிறாப்ல இல்லையா, காலையில் அந்த போராட்டம், அந்த வார் போருக்கு போகிற டைமு எத்தனை மணிலேருந்து ஆரம்பிக்குது?
1: அது ஒரு 6 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். 6:00 6:30 எழுப்புவோம், 6:30 எழுப்புவோம், 6:30 எழுப்புவோம், 7 மணி வரையும் எழுப்புவோம். அதுக்கப்புறம் எந்திரிகள்லாம் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருவோம். கரெக்டாக 8 மணிக்கு தான் முடியாது. இந்த வருஷம் தான் சேர்த்தோம். 1 மாதம் வந்து அழுதுகிட்டு போயிட்டு இருந்தோம், போகல, போவான் போகமாட்டான். இப்போ வந்து ஒரு அளவு பரவாயில்ல, எந்திரிக்க சொன்னால் எந்திரான் கிளம்புறான் வரேன்.
0: சரிங்கம்மா, இப்போ இந்த பையனுக்கு வந்து மதிய சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அந்த மதிய சாப்பாடை வந்து சரிவிகித உணவு கொடுத்தா தான் இந்த வயசில் அந்த பேக்கை தூக்குறதுலேருந்து, வாட்டர் பாட்டிலை தூக்குறதுலேருந்து, அவர் புள்ள படிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு வந்து உடம்புக்கு சத்து கிடைக்கும். அப்போ வந்து சரிவிகித உணவு தான் அந்த பையனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதை எப்படி சரி பண்ணுறீங்க?
1: டிஃபன் கொடுத்து விட மாட்டோம் அவனுக்கு, எப்போதுமே சாதம் கொடுப்போம். அதில் கண்டிப்பாக ப்ரோட்டீனுக்கு முட்டை இருக்கும் அவனுக்கு, ஏதாச்சும் ஒரு கடலை, 1 to 1.5 நாள் பழம் எடுத்து கொடுத்து அனுப்புவோம். எல்லாமே வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தான் கொடுத்து அனுப்புவோம், டிஃபன் கொடுக்கறதில்ல.
0: இப்போ வந்து உங்கள் பிள்ளை வந்து மதியானம் சாப்பாடை சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றப்பல இல்லையா, வேனில் வந்து இறங்கணுனே நீங்கள் உடனே பேக்கை பார்க்குறீங்களோ இல்லையோ, டிஃபன் பாக்ஸை தான் பார்ப்பீங்க, பிள்ளை சாப்பிட்ருக்கானா சாப்பிட்லையா, சாப்பிட்லன்னா ஏன் சாப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவங்க ஏதாவது சொல்கிறாப்பிலையா உங்கள் பையன்?
1: ஒரு சில நாளில் சாப்பிட்டு வந்துடுவான், ஒரு சில நாளில் வந்து சாப்பிடாம அப்படியே எடுத்துகிட்டு வருவான். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து பசிக்கலன்னு ஒரு காரணம் சொல்லுவான், ஒரு நாளைக்கு நான் சொல்கிறதை நீங்கள் செய்யலைன்னு சொல்லுவான். ஆனால் அவன் சொன்னதை தான் செஞ்சு கொடுத்துருப்பேன், அதை சாப்பிடாததுக்கு அவர் காரணம் சொல்லிகிட்டே இருப்பார்.
0: குழந்தைகளுக்கு சரிவிகித உணவு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நல்லா சொன்னீங்க. உங்களுடைய கல்லூரியில் படித்த தோழிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது உன் குழந்தைக்கு என்ன கொடுக்குற, என் குழந்தைக்கு நான் இதெல்லாம் கொடுக்குறேன், என்னென்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறீங்களா சாப்பாடை பொறுத்தளவுக்கு?
1: கேட்போம், ஃபோன் பண்ணி பேசுவோம், பகிர்ந்துப்போம், என்ன எடுத்துகிட்டு போகிறான், சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்றானா, என்ன வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி பேசிப்போம். அவங்களும் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி வந்து இந்த தானியம் கொடுத்தேன், இந்த பழம் கொடுத்தேன், இந்த சாதம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க?
1: நான் ட்ரை பண்ணுவேன், ஆனால் அவருக்கு பிடிச்சதுன்னு ஒரு மெனு வச்சுருப்பாரு, அதை தான் அவர் சாப்பிடுவார். ஹோட்டலில் போனாலும் அந்த மெனு தான் கேட்பார் அவர். அவர் வந்து ஒரு முட்டை பிரியர் அவர்.
0: அப்படிங்களா, ரொம்ப நல்லதுங்க. அரசே சொல்லுது தினம் ஒரு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு, எலும்புக்கு பலுவு எல்லாத்துக்குமே வந்து தினம் ஒரு முட்டை, அது நாட்டு முட்டையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. நிறைவாக சாப்பாடை பற்றின செய்திகளில் ஏதாவது நான் விட்டுருந்தேன்னா இதை நான் சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எருப்பப்பட்டீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க?
1: நம்ம இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய, இப்போ வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிற்றுண்டி நிறைய பேக்கடு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் டோட்டலாக தவிர்த்துட்டு நம்ம முன்னது காலத்தில் வந்து நிறைய இயற்கை உணவுகளை சாப்பிட்டாங்க, நிறைய அரிசி வகைகளை சாப்பிட்டாங்க. அதை வந்து இந்த காலத்துலேயும் எல்லாரும் கொண்டு வந்து நம்ம பசங்களுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து முன்னாடி கைவிட்டதை திருப்பி வந்து இப்போ வந்து முயற்சி பண்ணி அந்த பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து அந்த பழைய சாதம், அதாவது அந்த பழைய அரிசி, இந்த கருப்பு கவுனி அரிசின்னு சொல்கிறாங்க, அந்த காட்டியானம் அரிசின்னு சொல்கிறாங்க, இந்த பூங்கார் அரிசின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் திருப்பி நம்ம பசங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தணும்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன்.
0: காரைக்கால் பண்பலை சார்பாக சுபஸ்ரீ அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்மா.

0: நன்றி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலாமது தார்ப்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ஆம் நேர்களே, இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா சீர்காழி தாலுக்கா வானகிரி அப்படிங்கிற கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய நேயர்கள் வந்து நம்மளோட அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தா நல்லா சாப்பிட்ற மாதிரியும் தெரியல, நல்லா சமைக்கிற மாதிரியும் தெரியல, ஒரு திடமான உடம்போடு வந்திருக்காங்க. ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
6: வணக்கங்க, என் பேர் திவாகர். நான் வந்து மேலவானகிரி கிராமத்தில் வசிக்கிறேன்.
5: என்ன தொழில் பண்ணுறீங்க ஐயா?
6: மளிகை கடை வச்சுருக்கேன்.
5: மளிகை கடை வச்சுருக்கீங்க இல்லையா? அப்பாடா, உங்களை மாதிரி ஆளை தான் நான் வந்து பேட்டி எடுக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா சாப்பாடு அப்படிங்கிற ஒரு பொருள் எங்கே கிடைக்கணும்னா மளிகை கடையில் தான் கிடைக்கும். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொடுத்துருப்பீங்க, மிளகு கொடுத்துருப்பீங்க, சீரகம் கொடுத்துருப்பீங்க, பெருஞ்சீரகம் கொடுத்துருப்பீங்க, கடுகு கொடுத்துருப்பீங்க, மிளகு கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ கடுகை தவிர பாக்கியெல்லாம் தூளாயிட்டு.
6: ஆமாம், எல்லாமே தூளாயிட்டு.
5: ஆ, இந்த தூளானப்போ உங்களுக்கு அப்படியே சக்கு சக்கு சக்கு சக்குன்னு பிரித்து கொடுத்துட்றீங்க.
6: ஆமாங்க.
5: ஆனால் அப்போ எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க?
6: நான் வந்து 2009 வச்சுருக்காங்க. அப்பா வந்து அவங்க ஒரு 20 வச்சுருக்காங்க.
5: சரி, அப்பா கடையில் வேலை பார்த்த அனுபவம் இருக்கு இல்லையா?
6: ஆமாம் இருக்குங்க.
5: சரி, அப்போ நீங்கள் நான் சொல்கிற பொருள்லாம் வந்து அப்போ மடித்து கொடுப்பீங்க. 100 மஞ்சள் கொடுங்கன்னா இப்போ வந்து 100 கிராம் தூளை கொடுத்துட்றீங்க.
6: ஆமாம்.
5: ஆனால் அப்போ என்ன பண்ணுனா மஞ்சளை எடுத்து அதை வந்து எடை போட்டு அதை வந்து பேப்பரில் மடித்து கொடுக்கணும்.
6: ஆமாம், முன்னாடியெல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. அப்போ எல்லாமே பாக்கெட்ஸில் வந்துடுச்சு, பாக்கெட்லேயே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
5: இதுவும் உங்களுக்கு ஒரு சுலபமான வழி தானே?
6: ஆமாம், எங்களுக்கு சுலபமான வழி தான். நாங்கள் இப்போல்லாம் வந்து அதிகமாக பாக்கெட்டே வந்துட்டு அதனால் இப்போ மடித்து கொடுக்குற வேலைங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு.
5: சரிங்க, இப்போ நம்ம வந்து மளிகை கடை வச்சுருக்கும்போது காய்கறிகள் சேர்த்து வச்சுருக்கீங்களா?
6: காய்கறிலாம் இருக்குங்க. கறியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓடாது, கம்மியாக தான் ஓடும்.
5: இந்த வானகிரியை பொறுத்தளவுக்கு இந்த பக்கத்தில் என்ன ஒரு காய்கறி நல்ல சுவையாக விளையும்?
6: இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரிகாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதேமாரி தான் விளையும். கீரை கொஞ்சம் போடுவாங்க. அதுதான்.
5: இந்த முளைக்கீரைலாம் இங்கே அதிகமாக இருக்குங்களா?
6: முளைக்கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
5: சரிங்க, இப்போ சாப்பாட்டுக்கு வந்துடுவோம்.
6: சரி,
5: உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னா என்னங்க?
6: நான் சாம்பார் தாங்க சாப்பிடுவேன்.
5: அதாவது உலகமெங்கும் ஒரே மொழி சொல்லுவாங்க. அதே போல் நாங்கள் எங்கள் ஊரில் போய் இந்த ஊர் உணவு எடுத்தாலும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு கேட்டால் சாம்பார்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா எனக்கும் சாம்பார் தான் பிடிக்கும்.
6: சரிங்க, நல்ல விஷயம்.
5: உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா?
6: ஆயிடுச்சுங்க.
5: சரிங்க, இப்போ சொல்லுங்கள், சாம்பார் உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் அம்மா செஞ்சால் பிடிக்குமா, உங்கள் மனைவி செஞ்சால் பிடிக்குமா?
6: இதுக்கு நான் வந்து எப்படி பதில் சொல்கிறது? ரெண்டு பேரும் வைக்கிறதும் எனக்கு பிடிக்கும்.
5: அப்படிலாம் சொன்னோம்னா நாங்கள் உங்களை விடமாட்டோம். 0.5 மில்லி இருக்கு இல்லையா? அந்த அளவில் கூட ஒரு டேஸ்ட் வித்தியாசம் இருக்குமே.
6: டேஸ்ட் வித்தியாசம், அம்மா வைக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மனைவி

0: வைக்கிறது ஒரு டேஸ்டா இருக்கும்.
1: ஆனா ரெண்டுமே நல்லா இருக்கும்,
0: ரெண்டுமே நல்லா இருக்கும்.
1: சரியான ஒரு குடும்பஸ்தன் நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கைய வந்து அப்படியே பேலன்ஸா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, சின்ன வயசுல நம்ம வந்து கடையில என்ன வாங்கிடுறோம்னா, கள்ளம்பட்டை வாங்கி சாப்பிடுவோம், அச்சுவல்ல வாங்கி சாப்பிடுவோம், பொட்டுக்கல்ல வாங்கி சாப்பிடுவோம், பொறி உருண்டை வாங்கி சாப்பிடுவோம், தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம், குருவி ரொட்டி சாப்பிடுவோம், குச்சி மிட்டாய் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ துரித உணவு வந்து உங்கள் கடையில் வந்து நிறைய சிறார்கள் வந்து வாங்கி சாப்பிடும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்களா இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா?
0: ரொம்ப சின்ன குழந்தைங்கலாம் நம்ம அதை கொடுக்கறதில்ல. ஒரு 5-6 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க, அதுவும் தினைக்கும் வந்தாங்கன்னா கொடுக்கறதில்ல.
1: அதாவது செய்யும் தொழிலில் ஒரு தர்மம் இருக்கும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: சரிங்க, உணவு அப்படிங்கும் பொழுது நீங்கள் சாம்பார் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவீங்க.
0: ஆமாங்க.
1: சாம்பாருக்கு தொட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சைட் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன செஞ்சா பிடிக்கும்? உருளைக்கிழங்கா?
0: உருளை மசாலா பண்ணி பண்ணுவாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிடுவோம்.
1: ஒரு கல்யாண விருந்துக்கு போறீங்க, உங்க இலையில வந்து பாயசம் வைக்காம போயிட்டாரு. பாயசம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கூச்சமா இருக்கும். அண்ணா பாயசம் இங்க வாங்க, இந்த பக்கத்தில் இல்லை பாயசம் இல்லை பாருங்க, அங்கே கொஞ்சம் வைங்க, அப்படி இங்கே கொஞ்சம் வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவோம். இந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
0: இருக்கு இருக்கு. அது இல்லாமல் இல்லை, விசேஷத்துக்கு போனோம்னா நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்ற பழக்கமும் உண்டு. வைக்காம போயிட்டாங்கன்னா கூப்பிட்டு வாங்கி சாப்பிடுவோம்.
1: இப்போ வாழை இலையில சாம்பார் சாப்பிடும், அப்போ சாம்பார் சாப்பிட்றோம், வத்த குழம்பு ஊற்றுறாங்க, ரசம், மோர், வடை, அப்பளம், பாயசம்
0: எல்லாம்
1: சாப்பிடும் பொழுது நம்ம வந்து வயிறு உப்பாது தெரியுமா? ஏ அறுசுவையும் அதுல இருக்கு.
0: அறுசுவை மருந்து சொல்லுவாங்க.
1: நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல புளிப்பு, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாமே இருக்கணும், அறுசுவையும் இருக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த பதார்த்தங்கள்லாம் அந்த காலத்திலேருந்து நம்மளுக்கு வந்து வாழையடி வாழையாக வாழை இலையில போட்டு சாப்பிட்றது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 2 வரிகளில் பதில் சொல்றீங்க. இப்போ வந்து நான் கேட்கும் கேள்விகளுக்கு விரிவான ஒரு 20 வரிகளில் விடை எழுதிங்க. பிடிச்ச சாப்பாடு சாம்பார்னு சொல்றீங்க.
0: ஓகே,
1: இப்போ தீபாவளி பலகாரத்தை எடுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன பலகாரம் பிடிக்கும்?
0: முறுக்கு, அதிரசம், எள்ளடை, எள்ளு உருண்டை, கட்டி உருண்டை, ஜீனி உருண்டைன்னு சொல்லுவாங்க, குலோப் ஜாமுன், நிறைய ஐட்டம் செய்வாங்கல்ல தீபாவளிக்குன்னு, அதனால அனைத்து இதுலேயும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுறது.
1: இதில் ஒரு விஷயம் இருக்குது, தீபாவளிக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சு படைச்சிருப்பாங்க, ஆனால் நம்ம போய் இட்லியும் உடையும் சாப்பிடுவோம்.
0: அது அந்த இது உண்டு, ஆனா நம்ம அப்படி பண்ண போறது இல்ல, ஏன்னா நாங்க ரெகுலரா இட்லி சாப்பிடுறோம்ல.
1: இப்ப உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல?
0: குழந்தை இருக்குங்க.
1: ஸ்கூலுக்கு போறாங்களா?
0: போறாங்க. 2 பையன் இருக்கான், ஒரு பையன் எல்கேஜி போயிட்டு இருக்கான்.
1: எல்கேஜி போயிட்டு
0: இருக்கான்.
1: காலை நேர பரபரப்பு, எல்கேஜி பையன் ஸ்கூலுக்கு கிளம்பணும், அந்த நேரத்துல நீங்க டென்ஷன் ஆகி உங்க மனைவி டென்ஷன் ஆகி அந்த பையனை எழுப்புறதுக்குள்ள நீங்க ஒரு கரகாட்டமே ஆடுற மாதிரி இருக்கும்.
0: கண்டிப்பா, அது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான், நம்ம வீட்லயும் அதே மாதிரி தான்.
1: பெரும்பாலும் குழந்தைகள் வந்து இப்ப காலை உணவு சாப்பிட்றது இல்ல, அதாவது இந்த ஸ்கூலுக்கு போற டென்ஷன்ல அவங்க வந்து அதை சாப்பிடாம போயிடுறாங்க. ஆனா நம்ம இருக்கிற தாய்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, காலையிலேயே மதியம் சாப்பாடு பிள்ளைக்கு என்ன செய்யணும் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் சாயந்தரம் வந்து அந்த டப்பாவை தொடர்ந்து பார்த்தோன்னு வச்சுங்க, பாதி சாப்பாடு அப்படியே இருக்கும். எப்படி செஞ்சால் அந்த குழந்தைங்க சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம்தான். இப்போ நாங்கள் அதேமாரி காலையில் 2 பேரும் பசங்களை கிளப்பி தான் அனுப்புகிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்களே வந்து என்ன தேவையோ முத நாளே கேட்டுருவாங்க, பையன்ட்டே கேட்டுருவாங்க.
1: வெரி குட்.
0: உங்களுக்கு என்ன தேவை, என்ன சாப்பாடு செய்யணும் அப்படின்னு முத நாளே கேட்டுருவாங்க. அது கேட்டு தான் அதுக்கு அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கு தகுந்த மாரி தான் சமைச்சு கொடுப்போம். அதனால கொஞ்சம் ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு நாள் சாப்பிட மாட்டான். அது ஒரு ஒரு நாளும் டேஸ்ட்டு மாறுறதுனால ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு நாள் சாப்பிட மாட்டான். அதேமாரி தான் போயிட்டுருக்கு.
1: சரிங்க, இப்போ மளிகடை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரலீவே கிடையாது, 24/7.
0: ஆமாம்.
1: இருந்தாலும் வீட்டில் கிடைக்கிற நேரத்தில் மனைவியோடு சேர்ந்து சமைக்கிறதுல ஏதாவது உதவி பண்ணுவீங்களா?
0: இல்லை, அதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, வேலை நிமித்தம் போயிடுவோம். கிடைக்கிற நேரத்தில் என்ன செய்கிற அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடும், அதோட சரி.
1: சரிங்க, சூப்பருங்க, அருமையாக சொன்னீங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் இல்லை சார், நம்ம வந்து மளிகை கடை வச்சுருக்கிறதுனால மனைவி செய்கிற சாப்பாடை நம்ம வந்து சாப்பிட்டு என்ன சமைச்சு போட்டாங்களோ அது ருசியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நல்லாயிருக்கு சார், விரும்பி சாப்பிட்டு குழந்தைக்கு வந்து பள்ளிக்கூடம் கிளப்புறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம திவாகர் அவர்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி சார்.
0: நன்றி சார். வணக்கம்.

0: நேர்களே, இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து வானகிரிக்கு வரும் வழியில் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து கடலை கடை போட்டிருந்தாங்க. சுண்டலை ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட இந்த சுண்டலாம் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பெயர் நாகரத்னம்.
0: சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமாக இந்த சுண்டல் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க?
1: நாங்கள் ஒரு 15 வருஷமாக செய்கிறோம்.
0: அப்போ 15 வருஷமாக செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் இந்த சுண்டலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கம்மா, ஒரு நல்ல சுவையான டேஸ்டான சுண்டல் பண்ணணுன்னா எப்படி செய்யணும் அதை?
1: நைட்டு ஊற வச்சுருவோம் பட்டாணியை. காலையில எழுந்து விறகடுப்பில் வைப்போம். வெவிச்சு அதுக்கு மசாலாலாம் போட்டு கிண்டி எடுத்துட்டு வருவோம்.
0: என்ன மசாலா போடுவீங்க?
1: மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டும் கலந்து, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலந்து செஞ்சு எடுத்துட்டு வருவோம்.
0: உங்கள் கடையில் மட்டும் இவ்வளோ கூட்டம் நிற்கிதே, உங்கள் கடையில் உள்ள சுண்டல் இருக்குல்ல, அது வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் அதை செய்கிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த டேஸ்ட்டுக்காக?
1: டேஸ்ட்டுக்காக தான் மசாலா போடுறோம்.
0: நீங்கள் சொன்னீங்க மட்டன் மசாலா சிக்கன் மசாலான்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ரெண்டு கலந்து எவ்வளோக்கு எவ்வளோ கலந்து போடுவீங்க? ஒரே அளவில் போடுவீங்களா, இது அதிகம் எது கம்மியாக போடுவீங்க?
1: ரெண்டும் சரி சரி பாதி பாதி போடுவோம். 50-50, இதில் 50, அதில் 50 போடுவோம்.
0: 3 கிலோ பட்டாணிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பொட்டலம் வரும்?
1: என்றதில்லை, இருந்தாலும்
0: குத்து மதிப்பாக சொல்லுங்களேன்.
1: 1000 வரும் இல்லை?
0: சரிங்க, 1000 நம்ம வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் நைட்லேருந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சரிங்க, இந்த சுண்டல் சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது சுண்டல் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுங்க.

0: என்ன மாதிரி ஒரு மனநிலை உங்க இருக்கும்?
1: எங்களது கைப்பக்குவம் மசாலா எல்லாம் போட்டு செய்யறது நல்லா இருக்கும் டேஸ்டா.
0: சரிங்க.
1: ஒரு சுண்டல் வாங்குறவங்க பார்த்துட்டு 10 சுண்டல் வாங்குவாங்க, வியாபாரம் ஓடும்.
0: சுண்டல் அப்படிங்கறத தாண்டி அப்படியே உங்க வீட்டுக்கு போவோம். காலையிலேருந்து இங்க கடையில இருக்கீங்க, நைட்டுக்கு போய் இருக்கிறத சாப்பிடுவீங்களா இல்ல வாய்க்கு ருசியா செஞ்சு சாப்பிடுவீங்களா?
1: இருக்கிறதான் சாப்பிடுவோம்.
0: காலையில என்ன செஞ்சு வச்சுட்டு வரீங்களோ அதுதான் நைட்டுக்கு போய்
1: சாப்பிடும். சமயத்துல பேர் தோசை சாப்பிடுவோம், இருக்கிறதான் சாப்பிடுவோம்.
0: சரி, காலையில எத்தனை மணிக்கு இந்த கடை ஆரம்பிக்கிறீங்க?
1: காலையில 10 மணிக்கு ஆரம்பிப்போம்.
0: 10 மணிக்கு நீங்க காலையில கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா காலைல 6 மணிக்கு எல்லாம் எழுந்து இந்த சுண்டலுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து செய்யணும் இல்லையா, சமைக்கணும். அந்த சமைக்கும் பொழுது வீட்டுக்கான சமையலை சேர்த்து சமைச்சுக்கிறீங்களா, அது எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க?
1: அது சேர்த்து தனியா தான் சமைப்போம், கேஸ்ல சமைப்போம். சுண்டலை செஞ்சு வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு ஜான சமையல செஞ்சுட்டு.
0: சின்ன வயசுலேருந்து நிறைய சாப்பிட்டு வளர்ந்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுனா என்ன சாப்பாடு?
1: எனக்கு பிடிச்சதா மீன் குழம்பு.
0: வாங்க, இந்த ஏரியாவில் எல்லாருமே மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்பு தான் சொல்கிறாங்க. அப்படி என்னங்க இருக்குது அந்த மீன் குழம்புல?
1: சாப்பிட்டு பழகிட்டோம்ல, இங்கே ஃப்ரெஷ் மீன் கிடைக்குது. வெளியிலாம் ஐஸ் போட்டு சாப்பிட்லாம், ஐஸ் போட்டு நல்லா இருக்கா டேஸ்ட்டு. இங்கே உடம்பினா இருக்கிறதுனால அது எங்களுக்கு அது சாப்பிட பிடிச்சிருக்கு.
0: அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த மீனோட கழுத்தை திருகி அப்படியே குடல்லாம் வெளியில் எடுத்துட்டு அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு வாழை கட் பண்ணிட்டு தலையை அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே ஒரு எண்ணெயில் போட்டு மசாலாவை போட்டு எண்ணெய் போட்டு வறுத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிக்கும்.
0: ஆனால் நீங்களாம் வந்து கடலோரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிது. கொஞ்சம் தாண்டி இந்த கும்போணம் அந்த கம்பம் போனோம்னா அவங்களுக்குலாம் ஐஸ் மீன் தான் கிடைக்கிது. சரிங்க, பிள்ளைங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சமையல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? மீன் தான்.
1: மீன் பிடிக்கும், பெரும்பாலும் மீன் தான் சாப்பிடுவாங்க. எப்பயாவது ஒரு நடை வாரத்தில் ஒரு நடை சிக்கன் எடுப்போம், மட்டன் எடுப்போம், வாரத்தில் ஒரு நடை தான்.
0: அப்போ வந்து சைவ சமையலாம் கிடையாது,
1: உண்டு விரதம் நல்லா சாப்பிடுவோம், இடையிலையும் சாப்பிடுவோம்.
0: சாம்பார் சொல்கிறீங்கன்னா நீங்கள் டெய்லி மீன் குழம்பு சாப்பிடுவோம், ஞாயிற்றுக்கிழமைக்கு சிக்கன் எடுப்போம், மட்டன் எடுப்போங்கிறீங்க. அப்போ எப்போ பார்த்தாலுமே
1: எல்லாம் கலந்து தான் செய்வோம்.
0: சாம்பார் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: சாம்பார் பிடிக்காதவங்க யார் இருக்கா அப்படிங்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கடை வியாபாரத்தையே ஒரு 10 நிமிஷம் தள்ளி வச்சுட்டு காரைக்கால் பண்பலையிலேருந்து வந்திருக்காங்க. நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாடிக்கையாளர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. போய் வாடிக்கையாளர் மனசை நிறைவுபடுத்துங்க.
1: சரி, வணக்கம், போயிட்டு வரேன்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேரம் 4:30. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சியானது சீர்காழி தாலுக்கா வானகிரி அப்படிங்கிற ஊரில் மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வீட்டு வாசல்லேருந்து அந்த வீட்டு அம்மா வந்து பார்த்துட்டு, எங்கள் வீட்டு வாசலில் ஒளிப்பதிவு பண்ணுறீங்க, என்னை பேட்டி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம பேட்டி எடுத்துருவோம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: என் பேர் கண்ணகி.
3: கண்ணகி, பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கிற வானகிரியில் நம்ம வந்து இந்த ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கண்ணகி அப்படிங்கிற ஒரு பொருத்தமான பேரோடு வந்திருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் பிறந்த ஊர் என்ன ஊருங்க?
4: பிறந்தது பூம்புகார்.
3: ஓஹோ,
4: பூம்புகாரில் பிறந்தனால எனக்கு கண்ணகின்னு பேர் வச்சாங்க எங்கள் அப்பா அம்மா.
3: சொல்லுங்கம்மா, சின்ன வயசில் அப்படி நம்ம வந்து சாப்பாடு அப்படின்னாலே ஏதாவது ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியான உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் இருக்கும்போது பள்ளி போகும்பொழுது உங்களுக்கு பிடித்த உணவு வந்து சாப்பாடு என்ன சாப்பாடாக இருந்துச்சு?
4: எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா நல்லா வச்சு கொடுப்பாங்க.
3: சரிங்கம்மா, அம்மா செய்கிற சமையல் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்க தான் செய்யும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா வந்து எல்லாமே கையால் அரைச்சி தான் பண்ணுவாங்க இல்லையா?
4: ஆமாம், எல்லாம் அம்மியில் அரைச்சி வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியிலலாம் வைப்பாங்க மீன் குழம்பு, அதனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும், பிடிக்கும்.

0: அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து பரண்ணில் இருக்கோம். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் தான் அந்த மீன் சமைக்கிற மண் சட்டியை எடுப்பாங்க. அதுக்குன்னு தனியாக ஆப்பம் வச்சுருப்பாங்க இல்லையா?
1: ஆமாம், அதில் செய்கிறதுனால நல்லா சுவையாக இருக்கும்.
0: சரிங்கம்மா, அம்மா வந்து மீன் குழம்பு சமைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே இருப்பீங்களா?
1: ஆமாம், பார்த்துட்டு இருப்போம்.
0: அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன், என்னென்ன செய்வீங்கன்ட்டு.
1: எங்கள் அம்மா மீன் அறியறதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் கிட்ட. அது அம்மியில் வச்சு அரைச்சி மிளகாத்தூள்லாம் வச்சு அரைச்சி அது சமைக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால சீக்கிரம் சமைச்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால நல்லா இருக்கும்.
0: அதே போல நீங்கள் திருமணமாகி உங்கள் குழந்தைகள் வந்து இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருக்காங்களா?
1: அது நல்லா சமைச்சு கொடுப்பாங்க குழந்தைகளுக்கெல்லாம். எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சமைக்கிறது.
0: அது இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கள் அம்மா வந்து மீன் அறியறதுலேருந்து மிளகா சாந்து அரைக்கிறதுலேருந்து நாங்கள் வந்து பக்கத்துலேயே நிற்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதே போல் உங்கள் குழந்தைகள் வந்து மிளகாத்தூள் டப்பாவை திறக்கிறதுலேருந்து, மல்லித்தூள் டப்பா திறக்கிறதுலேருந்து, மசாலா தூள் நீங்கள் முன்னாடியே வாங்கி போகிறதுலேருந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து பழைய எண்ணங்கள் வந்து நம்ம இருந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்குதுன்னு தோன்றதுக்கு இல்லையா, அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளைங்களை என்னென்ன பண்ணுவாங்கன்னு.
1: என் பொண்ணும் அதேமாரி நான் செய்கிறத பார்த்துக்கிட்டு அதேமாரி செய்யணுங்கிற ஆசைப்படுவாங்க. அதுமாரி செய்வாங்க. பொண்ணு நல்லா சமைப்பாங்க.
0: பொண்ணு நல்லா சமைப்பாங்களா?
1: ஆமாம்.
0: என்ன உணவு நல்லா சமைப்பாங்க?
1: பிரியாணி சமைப்பாங்க.
0: உங்களுக்கு மீன்னா அவங்களுக்கு பிரியாணி இல்லையா?
1: பிரியாணி சமைப்பாங்க. நான் என்ன செய்யறேனோ அதே மாதிரி அவங்கள என்னை விட டேஸ்டாகவே செய்வாங்க.
0: நான் இந்த குழம்பு வச்சேன்னா யாராலையும் அடிச்சிக்க முடியாது. அப்படி நீங்க வைக்கிற குழம்பு என்ன குழம்பா இருக்கும்?
1: மீன் குழம்பு நல்லா இருக்கும்.
0: மீன் குழம்பு தான்.
1: ஆமா, மீன் குழம்பு தான் நல்லா இருக்கும்.
0: இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பொருளை இந்த கணக்காக போட்டால் அந்த மீன் குழம்பு மணக்கும் சார் அப்படின்னா என்ன பொருளாக இருக்கும் அது?
1: மாங்காய், தக்காளி, பச்சை மிளகா போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும்.
0: அப்படியே நம்ம உரப்பு சிறப்புமா புளிப்புமா இருக்கும்.
1: புளிப்புமா நல்லா இருக்கும்.
0: விரலில் அப்படியே குழம்புல தொட்டு நாக்கில் வச்சுனா அப்பா அப்படிங்கிற
1: மாதிரி. மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
0: இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம காலையில் எழுந்து பரபரப்பாக அந்த வேலை செஞ்சு டிஃபன் செஞ்சு அதுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த காலை நேர பரபரப்பை சொல்லுங்களேன், எப்படி இருக்குன்னு.
1: அது சொல்ல முடியாது, அவ்வளோ அது பரபரப்பாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்தான். ஒரு பொண்ணு 7:30 கிளம்புவாங்க, ஒன்று 8 மணிக்கு கிளம்புவாங்க, ஒருத்தங்க 8:30 கிளம்புவாங்க. அதுக்குள்ளே 3 பேருக்கும் சாப்பாடு செஞ்சு கலப்புறதுக்காட்டியும் போது முதல் ஆகிடுது.
0: அவங்களும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களா?
1: பசங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நான் தான் அவங்களுக்கு செய்யணும்.
0: இந்த வானகிரி அப்படிங்கிற ஊருக்கு நீங்கள் வந்து திருமணமாகி வந்த பிறகு இந்த ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு தின்பண்டங்கள் செய்கிறது இருக்கா, இல்லை பலகாரங்கள் ஏதாவது இருக்குதா, குழம்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இந்த ஊருக்கு இது ஸ்பெஷல் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா?
1: எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. வந்து வானகிரிக்கு வந்ததுனால எல்லாமே ஸ்பெஷல் தான்.
0: ஓஹோ, இவங்க வானகிரிக்கு வந்ததுனால தான் இங்கே எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வானகிரி ஸ்பெஷல் இல்லைங்க, நான் வானகிரிக்கு வந்ததுனால தான் வானகிரிக்கே ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க உங்களோட பேசுறதுல இருந்து.
1: ரொம்ப நன்றிங்க.
2: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆம்நேரில் இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சியானது சீர்காழி தாலுக்கா வானகிரி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில், பசுமை நிறைந்த கிராமத்தில், தென்னை மரங்கள் அதிக சூழ்ந்திருக்கிற இந்த கிராமத்தில், வேப்ப மரங்கள் நம்மளை வரவேற்று கொண்டிருக்கிற இந்த கிராமத்தில் தான் இந்த ஒளிப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. இங்கே ஒளிப்பதிவு நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பூம்புகார்லேருந்து மிக பரிச்சயமான ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. அவங்க யார், என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுடலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம், பூம்புகார் சங்கரன். நான் இந்த ஊரும் உணவு நிகழ்ச்சியை பற்றி சில குறிப்புகள் சொல்ல இருக்கிறேன்.
1: சரிங்க ஐயா, இந்த குறிப்புகள் சொல்ல இருக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்கணும். உங்களுடைய வயது என்ன?
2: என்னுடைய வயது 67.
1: 67 வயதில் சாப்பாடை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அநேகமாக நீங்கள் வந்து

0: சாப்பிடாத சாப்பாடே இல்லைன்னு சொல்லலாம் கரெக்டா.
1: கண்டிப்புங்க கண்டிப்புங்க, நான் அதாவது எல்லா உணவும் சாப்பிடுவேன், ஆயில் பதார்த்தங்கள்லாம் கூடிய வரைக்கும் தவிர்த்துடுவேன். இன்னைக்கும் மிதிவண்டியில தான் போயிட்டு இருக்கேன், 14 வயசுல தொடங்கின பயணம் மிதிவண்டியில தான் போயிட்டு இருக்கேன். இந்த உணவு பழக்க வழக்கங்களை வந்து எல்லாரும் கடைபிடிக்கணுங்க. அதே சமயத்தில் எனக்கு இது தேவையோ, அதாவது நான் வந்து சுமாராக வந்து அதிகமாக சாதாரண மீன் குழம்பு சிக்கன் இதெல்லாம் வந்து எப்போதாவது தான், ஏதாவது வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவோம் அதெல்லாம். அதே போல் வந்து மீன் குழம்புக்கு அதே போல் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் தேவைப்பட்டால் மட்டும் சாப்பிடுவோம். அந்த மீன் குழம்புங்கிறது எங்கள் அம்மாவெலாம் அதை செய்யக்கோல, அதாவது நாட்டு மீன் அப்போ எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் விரால் மீன்.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போது இடையில பூந்துக்கு இந்த நிறையா கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ நீங்கள் 67 வயசில் இப்போ நீங்கள் அப்படியே ஒரு 50-55 வருஷம் பின்னாடி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு அது மேலே அரணாக்குடியை சுற்றிக்கிட்டு ஓடினா ஓட்டம் ஓடுவீங்க பாருங்க சாப்பாடுக்கு வீட்டுக்கு. அந்த பசி வந்தால் பஞ்சும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசில் அம்மா செய்கிற ஒரு கூழும் சரி, ஒரு கஞ்சியோ சரி, ஒரு இட்லியோ சரி, ஒரு சாப்பாடோ சரி, எந்த குழம்பு ஒரு ரசம், அந்த சாப்பிடும் பொழுது நீங்கள் அப்படியே ருசித்து சாப்பிடுவீங்க, அப்போ உங்கள் அம்மாவோட முகம் எப்படி இருக்கும்?
1: அதாவதுங்க எங்கள் அம்மா எப்பொழுதுமேங்க மாதத்தில் 2-3 நாட்கள் அதாவது கம்பங்கூழு, கேழ்வரகு கூழு, சோளக்கூழு, 3 கூழு எங்களுடைய நிலத்திலேயே விளைய வைப்போம் நாங்கள் எப்பொழுதும். அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஒரு மாதத்தில் எப்படியும் 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு செஞ்சுடுவாங்க. அதை செய்யும்போது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு விதமான அதை வந்து சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ கேழ்வரகு கூழுனாக்கா காலையில் சின்ன சின்ன மீன் மேயும் குளத்தில், அந்த மீனை ஆள் வச்சு பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை குழம்பு வச்சு அந்த கூழில் ஊற்றி காலையில் சாப்பிடுவோம் சுட சுட.
0: அது ஒரு வித்தியாசமாக இருக்கு.
1: ஆமாம், அதை சாப்பிடக்குள்ள அதனுடைய டேஸ்ட்டே மதி மயங்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதே போல் தம்பலையே ஒரு சுத்து சுத்தம் அந்த சாப்பாடு அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த திட்டமாக புளி சேர்த்து அதுக்கு வந்து அந்த கொஞ்சம் காரத்தை சேர்த்து கொஞ்சம் மாங்காய் இலை நறுக்கி போட்டு அந்த குழம்பு அவ்வளவு டேஸ்ட். அப்போல்லாம் வந்து மீன் அரைச்சி தான் செய்வாங்க. அந்த அரைச்சி செய்யக்கோல அதில் இந்த கருடங்கிறத போட்டு தான் தாளிப்பாங்க.
0: கருவடகம்,
1: கருவடகம்னு சொல்லுவோம். அதை போட்டு தாளிக்கக்கோல அதனுடைய சுவையே தனியாக அலாதி ஆகிடும். அதே போல் வந்து சோள கூழ் எப்படி செய்வாங்கன்னு, சோளத்தை கடலில் குத்தி நைட்டு அதை பொங்கி வச்சுடுவாங்க. அதாவது ஒரு சோளத்தை 4-5 உடச்சிடுவாங்க. இந்த அரிசி மாரி கொஞ்சம் பெரிய சைஸில் உடச்சி நைட்டு நல்லா நிற கட்டி பொங்கி வச்சுடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு தேங்காய் பாலை வச்சு தேங்காய் பாலோட அந்த சோளமாவையும் சேர்த்து இந்த அகப்ப எடுத்தாங்கனாக்கா கொட்டாங்கச்சி கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்க, தயிருக்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு இது. அதே போல் அப்படி அப்படியே சொல்ல சொல்லையா பலா சொல்ல பலா சொல்ல எடுத்து தட்டில் வச்சு தேங்காய் பாலை ஊற்றியில் சாப்பிட்டோம்னா அதேமாரி ஒரு இதை இப்பெல்லாம் நாங்கள் பார்த்ததும் இல்லை, அதுமாரி செய்யறதுக்கு ஆளும் இல்லை.
0: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோ தத்ரூபமாக சொல்கிறீங்க, அப்படியே பலா சொல்ல பலா சொல்லனா நீங்கள் சொல்ல சொல்ல என்னுடைய நாக்களை எச்சில் ஊறுகிறது. சொல்லுங்கள்.
1: அந்த அனுபவங்கள்லாம் இருக்குங்க, இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. சமையலில் அவ்வளவு பக்குவங்களை நான் வந்து நிறைய சுவைச்சு சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா அந்த அளவுக்கு பண்ணி கொடுப்பேன். அதே போல் எங்கள் பாட்டி மீன் வறுவல் பண்ணுவாங்க. அதான் மீன் வறுவல்னால் நாட் விரால் மீன். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி விரால் மீன்னா ஒரு ஒரு மீன் 4 கிலோ 5 கிலோ மீன்லாம் இருக்கும். அந்த மீன்லாம் எங்கள் தாத்தாவே பிடிப்பாங்க, விரால் மீன்லாம். அதை பிடிச்சி கொண்டு வந்து அதை பீஸ் போட்டு மிளகா சாந்த அரைச்சி போட்டு எண்ணெயில் போட்டு அதை அந்த பொறிச்சு எடுத்து அது தனியாக எங்களுக்கு, நாங்கள் சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க, எங்கள் தம்பி 4-5 பேர் தங்கச்சியெல்லாம், ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சின்ன வாழை இலையில ஒவ்வொரு பீஸை வச்சு கொடுத்துருவாங்க எண்ணெய் செட்டிலேருந்து வறுக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு முன்னாடியே. அதை அந்த பள்ளிக்கூடம் விட்டு வந்த டயத்துக்கு 4 மணி டயத்துக்கு கொடுப்பாங்க பாருங்க. அதை சாப்பிடக்கூட அதனுடைய அருமையே தனி தாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க முடியும். அந்த மாதிரி விரால் மீனையும் இப்போ பார்க்க முடியும், அவ்வளவு டேஸ்டாக இருக்கும் அது.
0: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து டவுசர் போட்ட பையன் அப்படியே பேண்ட் போட்டுக்கிட்டு ஸ்கூல் படிக்கிற பையனா மாறுறீங்கன்னு வச்சு, உங்க காலத்துல, உங்க காலத்துலயும் சரி என்னுடைய காலத்துல நான் வந்து பாத்துருக்கிறேன், அதாவது இட்லி அப்படின்னாலே நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் அமாவாசை இது 3 நாளைக்கு தான் செய்வாங்க மேக்சிமம். அந்த ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் செய்வாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும், அப்படி தானே?
1: ஆமாங்க, ஆமாம்.
0: அதில் அந்த நேரத்தில் அந்த இட்லி எப்படியா நம்மளுக்கு சுவைக்கும் இனிக்கும் மணக்கும்?
1: அதாவது இட்லி வந்துங்க நீங்கள் சொல்ல பேர் அப்போ வந்து அமாவாசை தினங்களில் பௌர்ணமி தினங்களில் ஏதாவது விசேஷங்கள் வந்தால் தான் இப்போ இட்லி சுடுவாங்க. அது தோசை கூட அதிகமாக சுட மாட்டாங்க, இட்லி தான் சுடுவாங்க. இட்லினா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், நீராவியில் வேவறதுனால இட்லியை அது பக்குவம். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் வீட்டிலாம் அரிசி மாவை உடச்சிட்டு வந்துடுவாங்க மில்லில் நைஸாக, அதாவது பொறப்பொறப்பாக உடச்சிட்டு வந்து அதை ஊற வச்சு அது மேலே உளுத்த மாவை அரைச்சி போட்டு நைட்டு ஊற வச்சு வெந்தய வரையும் கலந்து அரைச்சி ஊற வச்சு வச்சுடுவாங்க. காலையில் அதை ஏந்திரிச்சு அந்த இட்லி ஊற்றுனா பஞ்சு இட்லின்னு சொல்றோம்ல, அது பஞ்சு மாதிரி தான் இருக்கும்,
0: மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும்,
1: மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்கும். அப்ப உள்ள இட்லிகள்
0: முதல் நாள் வந்து

0: நாட்டுகளில் வந்து அம்மாவும் அக்காவும் இல்லை தங்கச்சியோ சேர்ந்து
1: ரெண்டு பேரும்
0: அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க.
1: ஆமாம்,
0: அந்த அரைச்சிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும், ஆடா நம்ம வீட்டில் நாளைக்கு இட்லி அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். அது எப்படிங்க இருக்கும்?
1: அந்த இட்லியிலேங்க எங்கள் வீட்டில் வட்டலாப்பன்னு ஒன்று செய்வோம் இட்லியில். நான் அது முத நாளே கொஞ்சோண்டு வெள்ளத்தை போட்டு அந்த இட்லி மாவில் அரைச்சிடுவோம். மறுநாள் காலையில் அதை வந்து அதை எடுக்க போல அது ஒரு வாடையாக இருக்கும் அந்த வெள்ளம் ஏலக்காயெல்லாம். காலையில் அதை வந்து இட்லி மாரி ஊற்றி மேலே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் பூ சர்க்கரையை வச்சுருவாங்க அந்த இட்லி மேலே, அதை வச்சு அதை கொடுப்பாங்க. தேங்காய் பாலும் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் இதையே சாப்பிடுவாங்க பெருசாக. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது வட்டலாப்பன்னு பேர். அதே போல் ஆப்பம் தோசை அதிகமாக இருக்காது எங்கள் வீட்டிலலாம். இப்போ சொல்ல போல பெரிய எண்ணெய் சட்டி இருக்கும், இருப்புசு எண்ணெய் சட்டி, அதில் ஒரு ரெண்டு கரண்டியை மண்டு ஊற்றி அப்படியே தூக்கி சுற்றுவாங்க. அதெல்லாம் சுத்த முடியாது, அதெல்லாம் விறவு எடுக்குதோ அடுப்பு தான். இப்போ கேஸெல்லாம் கிடையாது, இப்போ விறவு எடுப்பாட்டி எரிஞ்சிட்டு இருக்கோம். அதில் ஊற்றி சுற்றி அதை பெரட்டி எடுத்து வச்சாங்கனாக்கா அதற்கு தேங்காய் பால் பூத்தி வச்சாங்கன்னா அதை ஒன்றே டேஸ்ட். ஒரு ஆப்பும் ஒரு ஆளால் திங்க முடியாது எங்களெல்லாம். அப்போ அவ்வளோ பெருசாக இருக்கும்,
0: அவ்வளோ பெரிய எண்ணெய் சட்டி சொல்லுங்க,
1: அவ்வளோ பெரிய எண்ணெய் சட்டி. அதை கட் பண்ணி ரெண்டு மூணுமா கூட போடுவாங்க எங்களுக்கெல்லாம். பிறந்த தொகைன்னு சொல்கிறோம்ல, நான் வந்து
0: எனக்கு ரொம்ப பிடிக்குமே இருக்குமே.
1: இந்த கொரோனா காலத்தில் எங்கள் வீட்டில் கொத்தமல்லி துவையல், கருவேப்பிள்ளை துவையல், அதோட பிறண்ட துவையல். எங்கள் கொல்ல பக்கம்லாம் நிறைய பிறண்டைகள் இருக்கும். அந்த பிறண்டை கொடுந்தாக உள்ளதை வந்து ஆஞ்சிட்டு வருவோம். ஆஞ்சிட்டு வந்து அதை ஒடிச்சு ரெண்டாக பிரித்தோம்னால நார்லாம் வரும். அதை லைட்டாக எண்ணெய் சட்டியில் போட்டெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அந்த வதக்கத்தோட கொஞ்சம் பூண்டு புல், கொஞ்சோண்டு புளி இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா வந்து அம்மியில் அரைப்பாங்க. அம்மியில் அரைக்கணும் அதை, அந்த அம்மியில் அரைச்சி அதை வந்து அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்க. அந்த அதை அரைச்ச கூலே அது நமக்கு அவ்வளவு வாடை, அந்த
0: பூண்டு
1: புளிப்பு அவ்வளவு வாடையாக இருக்கும். அதை அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு போத்தீங்கன்னு கொஞ்சோண்டு நெய்யோ நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயோ அதில் விட்டு அந்த சாப்பாட்டில் போட்டு சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா உடம்பு வலியெல்லாம் கலகலன்னு போயிடுங்க. அது அந்த உடம்பு வலிக்கு ஏற்ற வைத்தியம்னாக்கா இதுதான்.
0: இன்னும் நிறைய ஐயாட்டா பேசணும்னா ஒரு மணி நேரம் பத்தாது. நிறைய நேயர்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு இருக்கிறதுனால. ஆடா என்னங்க ஒரு அனுபவம், இதுதாங்க ஊர் உணவு நிகழ்ச்சியோட மிக சிறப்பான ஒரு செய்தியாக இருக்கிறதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரிடமிருந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கங்க.
2: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களுக்கு காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: வணக்கம் நேர்களே, நம்ம வந்து வானகிரியில் ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒளிப்பதிவு முடிஞ்சோன்னா அப்படியே பூம்புகார் கடற்கரையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கடற்கரைக்கு வந்து பார்த்தா ஒரு கடைங்க. இந்த கடையை இந்த பக்கம் போகிறவங்க திரும்பி பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நமக்கு தெரிஞ்ச மீனோட பேர்களை விட இங்கே அதிகமான மீன்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக தானே வந்திருக்கோம். இந்த உணவும் நம்ம கடல் உணவு. இது எப்படிலாம் செய்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காக ரொம்ப பிஸியாக இருந்த தம்பி ஒருத்தவங்க காரைக்கால் பண்பலை அப்படின்னு சொன்னோடனே, சார் ஒரு நிமிஷம் சார் வெயிட் பண்ணுங்கள் சார், இந்த வாடிக்கையாளர்லாம் அனுப்பிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு உடனே வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேசலாமா? தம்பி வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
5: என் பேர் பாக்யராஜ் சார்.
4: சொல்லுங்கள் பாக்யராஜ், ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, கொஞ்சம் எங்களுக்காக வந்து நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப

0: சொல்லுங்க, உங்க கடையோட ஸ்பெஷல் என்ன?
1: எனக்கு நெய்தவாசல் சார். நம்ம மீன் கடையில எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மீன் வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கனவா, ராலி, சில்லி, நண்டு, பாலை மீன், வஞ்சர மீன், நெய் மீன், கானாங்கத்தை, ஷீலா மீன், கொடுவா மீன், பன்னா, பாறை, எல்லாம் கடல்ல உள்ள அனைத்து வெரைட்டிஸும் இருக்கும் சார். எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
0: சங்க தவிர பாக்கி எல்லாம் வச்சிருக்கீங்க?
1: எல்லாமே இருக்கும்.
0: இவ்வளோ மீன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களே, எத்தனை பேருடைய உழைப்பு அதில் இருக்குது?
1: எட்டு பேர் இருக்கோம். எட்டு பேரும் பொழுதறிக்கும் உழைச்சா தான் நாங்கள் அதை சம்பாதிக்க முடியும்.
0: காலையில் எத்தனை மணிக்கு?
1: காலைல நாங்கள் ஒம்பது காலைல அஞ்சு நாலு மணிக்கெலாம் போகணும் சார் மீன் வாங்குறதுக்கு. நாலு மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அதை வெட்டி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பொறிக்கணும். பொறிச்சிட்டு திரும்ப சேல்ஸ் பண்ணணும்.
0: நண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியான மசாலா சேர்க்கணும். ராலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மசாலா தனியாக சேர்க்கணும். ஒவ்வொரு வெரைட்டிக்கும் பண்ணாலும் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச மீன் வந்து இந்த செங்காலை, சிவப்பு மீன்,
1: சிவப்பு மீன்,
0: அதுக்கு ஒரு மாதிரியாக செய்யணும். இதெல்லாம் பக்குவம் பக்குவமா எப்படி செய்றீங்க?
1: அதுதான் சார் கை ஒண்ணு சார், அப்பலேருந்து கடை வச்சிருக்கோம் சார்.
0: உங்க கைப்போக்குவரத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கைப்போக்குவரம்னா பார்த்தீங்கன்னா மசாலா நம்ம கண்ணாப்பண்ணா எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். மனுஷனுடைய உடம்புக்கு கெடுதல் எதுவுமே செய்ய மாட்டோம். அரிசி மாவு, மைதா மாவு, மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இவ்வளோதான் அதில் உள்ள மசாலாவே. உப்பு போட்டுப்போம், பூண்டு இடிச்சு போட்டுப்போம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம்.
0: அவங்க
1: எல்லாமே கையால் தான் கலப்போம். எதுவுமே மிஷின்லாம் கிடையாது, எல்லாமே கையால் தான் கலந்துப்போம்.
0: அவ்வளோ மீன் இருக்குது. இந்த மீனை பார்க்குறதா, அந்த மீனை பார்க்குறதா, அந்த மீனை பார்க்குறதா, இந்த மீனை பார்க்குறதா, கனவாக பார்க்குறதா, குடலை பார்க்குறதா, ராலை பார்க்குறதான்னு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப மீன் பிடிக்குமோ?
1: ரொம்ப மீன் பிடிக்கும் சார். மீன் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் சார்.
0: டெய்லி
1: ரெகுலராக மீன் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன்.
0: அதாவது நான் விற்கிறதும் மீன், சாப்பிட்றதும் மீன்.
1: மீன்
0: சொல்லுங்க, எத்தனை வருஷமாக இதை செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: 40 வருஷமாக இருக்கும் சார். இங்கே இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன்.
0: உணவு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த?
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். உயிரை விட உணவு தான் முக்கியம்.
0: உணவு இருந்தால் தான்
1: உயிர் வாழ முடியும். ஒரு கஸ்டமர் இந்த வருஷம் வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க இன்னும் 10 வருஷம் கழித்து வந்தாலும் எங்கள் கடையை தேடிட்டு வருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுட்டு அவங்க போகும்போது அந்த பொன்முகத்தோடு போவாங்க, சந்தோஷமாக கை கொடுத்துட்டு போவாங்க.
0: ஏன்னா இப்படி கை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு மீனும் வந்து இன்னைக்கு வந்து அதை விற்கலன்னு வச்சிங்க, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு வைக்கக்கூடாது.
1: அப்படிலாம் வைக்க மாட்டோம்
0: இல்லை. அதை வைக்கல அப்படிங்கிறதுனால தான் 1 வருஷம் சென்று வந்து கேட்டாலும்
1: கண்டிப்பாக
0: அவங்க வந்து சந்தோஷமாக வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம்.
1: அதே மாதிரி நான் இப்போ கடைக்கு வர கஸ்டமர்ட்டையும் யார்ட்டையும் முகத்தெல்லாம் காமிச்ச மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வராங்க. இது பீச்சு, அவங்க எப்படி எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, பழகுவாங்கன்னு தெரியாது. இங்கே நம்ம பீச்சை பொறுத்தது நம்ம கடையை பொறுத்த அளவுக்கு அன்பாக பேசுவோம். அவங்க எப்படி பேசுவாங்களோ வராங்க. நம்ம அவங்கள கடுப்பேற்றக்கூடாது, கடுப்பு பண்ணக்கூடாது. அவங்க ஏதாவது தெரியாமல் பேசுவாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க உங்கள்கிட்ட பேசுனதில். அதாவது மீன் சமையலுக்காகவே பிறந்திருக்கிற பாக்கியராஜ் அவர்களுக்கு காரைக்கால் பண்பலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க.
1: நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஊரும் உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது சீர்காழி தாலுக்கா வானகிரி என்ற ஊரிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. நேர்களே, அடுத்த ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது உங்கள் ஊர்ல கூட நடக்கலாங்க. காத்துக்கிட்டே இருங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் மண்பலை 100.3. நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: உயிரோடு கலந்தவள் சிறுகதை.
1: எண்ணமும் எழுத்தும்
2: புலிவலம் அழகு மீனா சிவகுமார்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு புலிவலம் அழகு மீனா சிவகுமார் எழுதிய உயிரோடு கலந்தவள் திருகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற சங்கர், சாந்தி, மாலினி இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க அவளா இருக்கீங்களா? வாங்க கதையை கெடு தெரிஞ்சுப்போம்.
6: கதிரவன் இருளை கிழித்துக் கொண்டு வெளிவரும் மலர்ந்து மலராத காலைப்பொழுது. அந்த காலைப்பொழுதிலேயே தஞ்சை நகரம் பரபரப்பாக காணப்பட்டது.

0: வீட்டில் சாம்பராணி மனத்துடன் சுப்பிரபாதம் ஒழித்துக் கொண்டிருக்க அதிவேகமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தாள் சாந்தி. கணவன் சங்கர் அலுவலகத்திற்கு செல்வதற்காக காலை டிஃபன் மதிய உணவு தயார் செய்து கொண்டிருந்தாள். சங்கர் பணியாற்றும் அலுவலகம் வெகு தொலைவு என்பதால் காலை 8 மணிக்கே கிளம்பிவிடுவான். இந்த வேலைகளுக்கிடையே கை குழந்தையான பிரபஞ்சன் வேறு அழுது கொண்டே இருந்தான். ஏடா செல்லம், அம்மா இதோ வந்துட்டேன்டா, என் தங்கமே, அழாதர கண்ணா என்று கூறியவாறு பாலை ஆற்றி பாட்டிலில் ஊற்றி அவன் வாயில் வைக்க அழுகையை நிறுத்தினான் பிரபஞ்சன். ஏய் சாந்தி, இன்னும் என்ன செய்யற, மணி 7 ஆகுது, இன்னும் காஃபி கூட கொடுக்கல, டிஃபன் லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிட்டா இல்லையா, டைம் ஆயிடுச்சு, பஸ்க்கு நின்று இடிபாடுல சிக்கி போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் என்று சொல்லிக் கொண்டே தலையை துவட்டிவாறு வந்தான் சங்கர். இது ரெடி ஆயிடுச்சுங்க, கேரியில் எடுத்து வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும். முகத்தில் வழிந்த வியர்வையை தன் புடவை உலையால் துடைத்தவாறே கூறினாள் சாந்தி. சீக்கிரம் டிஃபன் எடுத்து வை, இவன் வேற காலையிலிருந்து அழுதுகிட்டே இருக்கான் என்றபடி அழுத குழந்தையை கூட தூக்காமல் தன் வேலையை கவனித்துக் கொண்டே இருந்தான் சங்கர். மணி 7:30 ஆனது. அவன் அலுவலகத்திற்கு சென்றதும் வீடு ஒரு வழியாக அமைதியானது. அப்பாடா என்று கூறியவாறு கையில் காப்பியோடு அமர்ந்தாள் சாந்தி. அவள் மனதில் ஏதோ எண்ணியவாறே குழந்தையை தடவி கொடுத்துக் கொண்டிருந்தாள். ஆம், அவள் நேற்று பார்த்த அந்த பெண்ணின் புகைப்படத்தை நினைத்துதான் யோசித்துக் கொண்டிருந்தாள் சாந்தி. நேற்று சங்கரின் பீரோவை சுத்தம் செய்யும் போது மாலினி என்று முகவரியுடன் எழுதப்பட்ட புகைப்படம் அவள் கண்ணில் பட்டது. அந்த மாலினி சாந்தி பிறந்த ஊரான விழுப்புரத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன் சாந்தியுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவள். 2 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் முடிந்து தஞ்சாவூருக்கு வந்த சாந்தி இந்த 2 ஆண்டுகளில் மாலினியை சந்திக்கவே இல்லை. இப்ப மாலினி தஞ்சாவூருக்கு எப்படி வந்தா, அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சா, இல்ல என் கணவர் பணியாற்ற அலுவலகத்திலேயே வேலை பார்க்கிறாளா, அவளுடைய புகைப்படம் இவர் பீரோவுக்கு எப்படி வந்தது என்று மனதில் எண்ணியபடியே எதுவுமே புரியாத சாந்தி குழம்பினாள். குழந்தை பிரபஞ்சன் அழுது கொண்டே இருந்தான். ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, குழந்தை வேற அழுகுது, நீங்க நல்லா பாடுவீங்கல்ல, ஒரு பாட்டை பாடினா குழந்தைய அழுகத்தை நிறுத்திடும், நானும் உங்க பாட்டை கேட்டுக்கிட்டே பண்டம் பாத்திரம்லாம் கழுவிடுவேன் என்றாள் அந்த வீட்டில் வேலை பார்க்கும் அலமேலு. அலமேலுவின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலும் தனது மனப்புழுக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் பாட தொடங்கினாள் சாந்தி.
1: என்ன

0: பாடலை கேட்டவாறே பிரபஞ்சன் தூங்கிவிட்டான். ஆனால் சாந்தியின் மனதில் மேலும் மேலும் எத்தனையோ கேள்விகள் ஓடிக்கொண்டே இருந்தது.
1: ஏன் இவர் இப்படி இருக்காரு? என்னையும் பிரபஞ்சனையும் இவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லையே. இவருக்காக நான் பார்த்த வேலையை கூட விட்டுட்டேனே. இவரோட சந்தோஷத்துக்கும் எண்ணத்துக்கும் குறுக்க நான் என்னைக்குமே இருந்தது இல்லையே. என்கிட்ட ஏன் எல்லாத்தையும் மறைக்கிறார்? என் கேள்விக்கெல்லாம் எப்போ பதில் கிடைக்கும்? அவர் எப்படியும், ஆனா நான் அவர் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன். அவர் விருப்பம்தான் என்னோட விருப்பம்
0: என்று நினைத்தபடியே கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் சாந்தி.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
0: சாந்தி மிகவும் நல்லவள். அவள் சங்கரிடம் எந்த விஷயத்தையும் மறைத்ததில்லை. ஆனால் சங்கர் எதற்கெடுத்தாலும் பொய் கூறி அவளை நம்ப வைத்து விடுவார்.

சங்கர் செய்யும் தவறுகள் அவளுக்கு தெரியாமலேயே போய்விடும். சாந்தி சங்கர் மீது அதிக அக்கறையுடன் இருப்பாள். ஒரு முறை அவன் அம்மை நோயால் அவதிப்பட்ட பொழுது இரவும் பகலும் கண்விழித்து அவனை ஒரு குழந்தை போல் பார்த்துக் கொண்டாள் சாந்தி. அவனுக்காக அம்மனுக்கு அங்க பிரதட்சணம் செய்து கையில் தேய்ச்சிட்டு ஏந்தினாள். இப்படியெல்லாம் சாந்தி செய்தது ஒன்றும் சங்கருக்கு பெரிதாக தெரியவில்லை. சாந்தியின் அன்பையும் பரிவையும் சங்கர் உதாசீனப்படுத்தினான். இதையெல்லாம் நினைத்து வருந்தியபடியே சாந்தி ஒரு தீர்க்கமான முடிவு

சாந்தியில் அன்பையும் பரிவையும் சங்கர் உதாசீனப்படுத்தினான். இதையெல்லாம் நினைத்து வருந்தியபடியே சாந்தி ஒரு தீர்க்கமான முடிவுடன் தூங்கிக் கொண்டிருந்த பிரபஞ்சனை தூக்கிக் கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு வெளியே கிளம்பினாள். அந்த மாலினியை சந்திக்க வேண்டும் என்ற முடிவோடு, மாலினியை எப்படியும் மாலைக்குள் சந்தித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த புகைப்படத்தில் இருந்த முகவரியை தேடி நடந்தாள் சாந்தி. அடுத்த அரை மணி நேரத்தில் மாலினியின் வீட்டை அடைந்தாள். மாலினி வீடு பூட்டியிருந்தது. அன்று மாலை வரை காத்திருந்தாள் சாந்தி. மாலை 5 மணிக்கு தான் வீட்டிற்கு வந்தாள் மாலினி. அங்கு காத்திருந்த சாந்தியை பார்த்த மாலினி, அடடே சாந்தி, வா வா, எப்படி இருக்கு, திடீர்னு இங்க எப்படி என்றாள். நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். ஆமா, நீ எப்ப இங்க வந்த என்றாள் சாந்தி. சாந்தி, எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் வேலை கிடைச்சிச்சு, இங்கதான் பக்கத்துல என் ஆபீஸ். சரி சரி, 5 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் சந்திச்சிருக்கோம், வா சாந்தி உள்ளே என்றபடி ஆர்வமாக உள்ளே அழைத்து சென்று காபி கலந்து கொடுத்த மாலினி குழந்தைக்கும் பாலாற்றி கொடுத்தாள். மாலினியின் நடவடிக்கைகளை கண்ட சாந்தி அவளிடம் தன் கணவனை பற்றி எப்படி கேட்பது, இருந்தாலும் கேட்காமல் எப்படி போவது என்று யோசித்தாள். ஏ மாலினி, உங்க ஆபீஸ்ல சங்கர்னு ஒருத்தர் ஒர்க் பண்றாரா என்றாள். ஆமா சாந்தி, அவரை உனக்கு எப்படி தெரியும் என்று வியப்புடன் கேட்டாள் மாலினி. அவர் வேற யாரும் இல்ல, என்னோட கணவர் தான் என்ற சாந்தி இரு கரங்களையும் கூப்பி கண்ணீர் மல்க மாலினியை கும்பிட்டாள்.

சாந்தியின் உள்மனதில் உள்ள எல்லாவற்றையும் கேட்டறிந்த மாலினி தன் பக்கமுள்ள பிரச்சனைகளை எடுத்து கூறினாள். மாலினி கூறியதை கேட்ட சாந்தியின் மனம் சாந்தமானது. கவலைப்படாதா சாந்தி என்ற மாலினி.

0: கணவனின் நடவடிக்கைகளை மாலினியிடம் கேட்டறிந்த சாந்தி இனி கணவனை எப்படி திருத்துவது என்ற கவலையோடு வீடு திரும்பினாள்.
1: கணவனை திருத்த வேண்டும் என்ற சாந்தியின் முயற்சி பலன் அளிக்குமா? சங்கர் மனம் மாறுவானா?
2: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
3: உயிரோடு கலந்தவள் சிறுகதையின் முதல் பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
3: புலிவலம் அழகு மீனா சிவகுமார்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்ட கதையும் காணமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்தழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி AC நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

0: இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத் பால்.
1: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
2: காலை தொடங்கும் ஒரு கப்பாலில் இருந்து குடும்பத்தின் இனிய கொண்டாட்டங்கள் வரை

0: குறிச்சி ஆதீன கர்த்தர் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள்.
1: செங்காட்டங்குடி மேய சிறுத்தொண்டன் பணி செய்ய வெண்காட்டுள் அணையேந்தி விளையாடும் பெருமானே என்று கணபதீஸ்வரம் என போற்றப்படும் திருச்செங்கட்டாங்குடிய அருள்மிகு உத்ராபதீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருள் இருக்கின்றார். சிறுத்தொண்டரால் சிறப்பு பெற்ற தலம் திருச்செங்கட்டாங்குடி என்றால் அது மிகையல்ல. சிறுத்தொண்டரின் அவதார தலமும் முக்தி தலமும் திருச்செங்கட்டாங்குடியே. அவர் படைத்தளபதியாக இரண்டாம் புலிகேசி மன்னரிடம் இருந்தபொழுது வாதாபி போரில் வெற்றி வாகை சூடி அந்த போரில் ஏற்பட்ட பேரழிவுகளைக் கண்டு மனம் விரும்பி, இனிமேல் நான் இந்த போர் முனையில் பணி செய்ய விரும்பவில்லை, என்னுடைய சொந்த ஊருக்கு செல்கின்றேன் என்று மன்னரிடம் விண்ணப்பிக்க, இரண்டாம் புலிகேசி மன்னர் அவரிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்க, எனக்கு இந்த வாதாபி விநாயகர் மட்டுமே போதுமானது, அதை கொண்டு போய் நான் எனது சொந்த ஊரில் தாபித்து வழிபட வேண்டும், அதற்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அவ்வாறே மன்னர் அவருக்கு அனுமதி தந்து வாதாபி விநாயகரையும் எடுத்துச் செல்ல படமும் தந்து பெரும் நிதியும் தந்து இவரை அனுப்பி வைக்கிறார். இங்கே திருச்செங்காட்டாங்குடியிலே உத்ராபதீஸ்வரர் திருக்கோயிலிலே அந்த வளஞ்சுழி விநாயகராகிய வாதாபி விநாயகரை பிரதிஷ்டை செய்து நாள்தோறும் அன்னதானம் செய்து வருகின்றார் சிறுத்தொண்டர். அந்த காலத்திலே இவருடைய பேரன்பை உலகறிய செய்யும் பொருட்டு சிவபுரம் பொருள் உத்ராபதியாராக பைரவ வேடம் தாங்கி வடக்கிலிருந்து வரும் பைராகி போல வேடம் புனைந்து அவர் இல்லத்திற்கு சென்று அமுது வேண்டி அமுது பெற்ற அருள் வரலாறு நிகழ்ந்த அற்புத தலம் செங்காட்டங்குடி. மேலும் கணபதி அவருடைய அத்தி தோஷம் நீங்குவதற்காக இந்த தலத்து பெருமானை வழிபட்டு தோஷத்தை போக்கிக் கொண்டதால் இந்த இறைவனுக்கு கணபதியால் வழிபட பெற்றதால் கணபதீச்சரம் என்று பெயருடைய வர காரணமாயிற்று. 8 வகை பெயர்களால் குறிப்பிடப்படும் இந்த தலத்தில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் விநாயகரை குருவாக கொண்டு வழிபடுவது மரபு. எல்லா உயிர்களுக்கும் இறைவன் அருள் பாலிப்பதற்காகத்தான் குருவாக மானுடச் சட்டை தாங்கி எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். குரு இல்லாதவர்கள் விநாயக பெருமானே குருவாக கொண்டு நாள் வழிபாடு சிறப்பு வழிபாடு எல்லாம் செய்து வருகின்றனர். அந்த வகையிலே தலத்திலே சிறுத்தொண்ட நாயனாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவும் வழிபாட்டிலுள்ள தொன்மையான அந்த வாதாபி விநாயகரை வழிபடுவது மிக புண்ணியத்தை தர வல்லது. அதிலும் சதுர்த்தி நாளில் சங்கடகர சதுர்த்தியும் சரி சாதாரண சதுர்த்தி நாளிலும் இங்கே திங்கள் தோறும் வழிபாடு நிகழ்ந்து வருகிறது. நமது மைசூர் மகாராஜாவே இந்த தலத்திற்கு வந்து இந்த விநாயகர் அங்கிருந்து வந்த காரணத்தினால் அவர் வழிபட்டு வந்தார். கடைசி அரசராக இருந்தவர் வரை இங்கு வந்து வழிபட்டு அவர்கள் அந்த நன்றி கடனை செலுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே வாதாபியிலிருந்து வந்த விநாயகர் என்ற பெருமையும் புனிதமும் இந்த தலத்து விநாயகருக்கு மட்டுமே உரியது. பல்வேறு தலங்களில் வாதாபி விநாயகர் என்று குறிப்பாக திருப்புகலூர் திருவாரூர் போன்ற தலங்களிலெல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த திருச்செங்கட்டாங்குடி தலத்தில்தான் சிறுத்தொண்டரால் தாபிக்க பெற்ற வாதாபி போரில் வெற்றி வாகை சூடியதன் நினைவாக வாதாபியிலிருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்த விநாயகர் இங்கே அருள் பாலித்து வருகிறார். அதனால் விநாயக சதுர்த்தி நாளில் இந்த விநாயகரை வழிபடுவது சிறப்பு. மேலும் கர்நாடக சங்கீதத்தில் வாதாபி கணபதியும் பஜே என்று தொடங்குகின்ற பாடலில் இந்த தலத்து வாதாபி விநாயகர் தான் குறிப்பிடப்படுகின்றார். அந்த வகையிலே சங்கீத உலகிற்கும் இந்த வாதாபி விநாயகர் முக்கியமானவராக பிரார்த்தனைக்குரியவராக கருதப்படுகிறார். எல்லா நலன்களையும் தரவல்ல விநாயக சதுர்த்தி புனித நாளில் எல்லோரும் செங்காட்டங்குடி வந்து இந்த வாதாபி விநாயகரை வழிபட்டு அருள் பெற்று உய்வார்களாக. திருச்சிற்றம்பலம்.
0: விநாயகரை நினைத்தாலே தடைகள் விலகும், வாதாபி கணபதியை நினைத்தாலே வரலாறும் பக்தியும் நம் மனதில் விரியும். காவிரி தென்றல் தவழும் சோழ நாட்டின் திருப்பதிகளில் ஒன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செங்காட்டங்குடி. இது ஒரு சாதாரண திருத்தலம் மட்டுமல்ல, சிற்பக்கலை, சைவ சமய வரலாறு, புராணம் என பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட புனித பூமி. இந்த தலத்தின் பெருமையை பேசும்போது நம் நினைவுக்கு முதலில் வருபவர் வாதாபி கணபதி. வாதாபி கணபதியும் பஜே என்ற புகழ்பெற்ற கீர்த்தனையின் வழியாக இசை உலகத்திலும் வாதாபி கணபதியின் பெயர் உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. வாதாபியில் இருந்து வந்த கணபதி

பாதாபி என்பது இன்றைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாதாமி பகுதியை குறிக்கும். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் முதலாம் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை வென்று வாதாபியை கைப்பற்றிய வரலாறு நமக்கு தெரியும். இந்த போருடன் தொடர்புடையவராக கருதப்படுபவர் சிறுத்தொண்ட நாயனார். சிறுத்தொண்ட நாயனார் பரஞ்சோதி என்ற பெயரில் அரசரின் படைத்தளபதியாக விளங்கியவர் என்று சைவ மரபு கூறுகிறது. வாதாபி வெற்றிக்கு பின்னர் அங்கிருந்த கணபதி சிலையை அவர் கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடியில் பிரதிஷ்டை செய்ததாக தல வரலாறு கூறுகிறது. அதனால்தான் இங்கே எழுந்தருளியுள்ள விநாயகர் வாதாபி கணபதி என்று அழைக்கப்படுகிறார். திருச்செங்காட்டங்குடியின் இன்னொரு பெருமை, இந்த தலத்தின் இறைவன் உத்தராபதீஸ்வரர். இந்த தலத்துடன் தொடர்புடைய சிறுதொண்ட நாயனாரின் பக்தி வரலாறும் மிகவும் சிறப்புடையதாக பேசப்படுகிறது. சிவனடியார்களுக்கு விருந்தளிப்பதற்காக தமது வாழ்வின் பெரும் கடமையாக கருதிய சிறுதொண்ட நாயனாரின் பக்தியை சோதிக்க இறைவன் நிகழ்த்திய திருவிளையாடல் இந்த தல வரலாற்றில் முக்கியமானதாக கூறப்படுகிறது. அதனால் திருச்செங்காட்டங்குடி சிறுத்தொண்ட நாயனார் அவதார திருத்தலம் என்ற பெருமையும் பெற்றுள்ளது. இசையிலும் வாதாபி கணபதியின் புகழ் கோவில் எல்லைகளை தாண்டி இசை உலகத்திலும் மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளது. கர்நாடக இசை மேதை முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய வாதாபி கணபதிம் பஜே என்ற கீர்த்தனை வாதாபி கணபதியின் பெருமையை இசை வழியாக பரப்பிய முக்கியமான படைப்பாக விளங்குகிறது. ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த இந்த கீர்த்தனை இன்று வரை இசை கச்சேரிகளில் மிகவும் பிரபலமாக பாடப்பட்டு வருகிறது. ஒரு கணபதி திருத்தலத்தின் பெயர் ஒரு இசை கீர்த்தனையின் மூலம் உலக இசை ரசிகர்களின் காதுகளுக்கும் சென்றடைந்தது என்பது இந்த தலத்தின் தனிச்சிறப்பு. பக்தர்களின் நம்பிக்கை விநாயகர் என்றாலே விக்னங்களை நீக்குபவர், புதிய தொடக்கங்களுக்கு அருள் புரிபவர், அறிவையும் தெளிவையும் வழங்குபவர். அந்த வகையில் வாதாபி கணபதியை தரிசித்து வழிபட்டால் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி நல்ல தொடக்கங்கள் அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருச்செங்காட்டங்குடி மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் போது அது ஒரு கோவிலுக்கு செல்லும் பயணம் மட்டுமல்ல, ஒரு வரலாற்றுக்குள் நுழையும் பயணம், ஒரு பக்தி மரபை உணரும் பயணம், ஒரு இசை வரலாற்றை நினைவு கூறும் பயணம். வாதாபியில் இருந்து வந்ததாக தல வரலாறு கூறும் அந்த விநாயகர் இன்று திருச்செங்காட்டங்குடியில் அருள்பாலித்து வருகிறார். வாதாபியில் தோன்றிய வரலாறு, திருச்செங்காட்டங்குடியில் நிலைத்த பெருமை, இசையில் ஒலிக்கும் புகழ், பக்தர்களின் இதயத்தில் நிறைந்த நம்பிக்கை, இதுவே நம் வாதாபி கணபதி. தும்பிக்கையான் துணை இருக்க தொடங்கும் காரியம் சிறக்க திருச்செங்காட்டங்குடி வாதாபி கணபதியின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். விநாயக பெருமானே போற்றி, வாதாபி கணபதியே போற்றி.

0: இவ்வாலயத்தை தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் நம்மிடையே பேசும்போது,
1: வணக்கம்யா, என் பேர் சந்திரசேகரன். நான் வந்து ராஜமன்னார்குடியிலேருந்து வந்திருக்கிறேன். திருச்செங்காட்டாங்குடியில் ஐயனுடைய தரிசனம் சிறப்பாக அமைஞ்சிச்சு, நல்ல விதமாக பார்த்துருக்குறோம்.
2: எங்கள் பேர் சிங்காரவேளன். சரி, நன்மலேருந்து வந்திருக்கேன். இந்த கோயில் வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம், சிறப்பாக இருந்துச்சு. இந்த பெரிய பார்த்த மன்னார்குடியாரங்க வந்து காமிச்சாங்க, வந்து பார்த்து ரொம்ப தரிசனம் நல்லா இருந்துச்சு.
3: ஐயா நமஸ்காரம், என் பேர் சேஷாத்ரி. நான் சென்னை தரமணில கோவில் அர்ச்சகராக இருக்கேங்க ஐயா. உத்தராபதீஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ணோம், அதேமாரி வாதாபி கணபதியை பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது கோவில். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. சுவாமியோட பவர் வந்து வேற லெவலாக இருந்தது, அது ஒரு தனி வைப்ரேஷன். எல்லாரும் வந்து கட்டாயமாக ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க.
4: என் பேர் சரவணன். தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு.
5: என் பேர் பரத், தரமணிலேருந்து வரேன். தரிசனம் சிறப்பாக இருந்தது.
6: வணக்கம், நான் சிவகுமார், காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். ஐயாவை பார்க்கறதுக்காகவே வந்து இந்த முறை வந்திருக்கோம். ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். மிகப்பெரிய அற்புதம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. திரும்ப மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறதுக்காக ஐயாவை தேடி வந்து பார்த்துருக்கோம். உத்தராபீஷருக்கு மிகப்பெரிய நன்றி.

நேர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆணை முகன் விநாயக சதுர்த்தி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று நாம் தரிசித்தது நாகை மாவட்டம் திருச்செங்காட்டங்குடி அருள்மிகு வாதாபி கணபதி. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

சிந்தனை துளி, தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் & கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் & கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் & கோ. சரி சரி வசந்த்,
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: விரைவு திருச்சி சாரதாசில்.
7: நாகை மூரா சென்சில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூரா சென்ஸ் நாகை, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் ஜானகி பாடியது

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: நிகழ்ச்சியில் இனி எல்எல் பிரபு பாடியது.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி
0: நிகழ்ச்சியில் இனி எஸ் சரளா பாடியது.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோலதன வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்
5: விரைவில் திருச்சி சாரதாசில்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சியின் நிறைவாக எல்ஆர் ஈஸ்வரி பாடியது

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. பண்ணிசை நிகழ்ச்சியில் ஆறுமுகம் என தொடங்கும் பாடல், பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள்.

பன்னிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை நிகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இலங்கை அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மும்பையில் நேற்று தொடங்கிய உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழா 2026 தொடக்கி வைத்து பேசிய பிரதமர், நிதி தொழில்நுட்பம் குறித்த விவாதங்களில் யுபிஐ முக்கிய இடத்தை வகிக்கிறது என்றும் இது ஒரு மாபெரும் மாற்றம் எனவும் தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு தாம் அளித்து வரும் முன்னுரிமை குறித்து எடுத்துரைத்த பிரதமர், பாரம்பரிய வங்கி முறைகளால் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளிலும் வெற்றிகரமாக ஊடுருவி நிதி தொடர்பான உன்னதமான சேவையை யுபிஐ செய்து வருவதாகவும் பாராட்டினார். சென்ற மாதத்தில் மட்டும் 24 மில்லியனுக்கும் அதிகமான யுபிஐ பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றதாக தெரிவித்த அவர், யுபிஐ என்பது வெறும் தொழில்நுட்ப கதை மட்டுமல்ல, அது ஒரு நாகரிகத்தின் கடை என்று பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் கூறியதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தியாவின் முதன்மை டிஜிட்டல் பண பரிவர்த்தனையாக யுபிஐ தற்பொழுது உலக அளவில் பரவ தொடங்கியுள்ளதாக கூறினார். அந்த வரிசையில் தற்போது 11 நாடுகளில் அது செயல்பாட்டில் உள்ளதாகவும், ஒரு காலத்தில் கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்ததாகவும், தற்போது அன்றாட யதார்த்தமாக மாறியுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கைக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து பேசினார். அப்போது கலாச்சார அடிப்படையில் நெருங்கிய அண்டை நாடுகளாகவும் கடல்சார் பங்காளிகளாகவும் உள்ள இந்தியாவும் இலங்கையும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து செயல்படும் என்பதை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கா உடனான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு, அமைதி மற்றும் செழிப்பை உறுதி செய்வதற்காக இணைந்து செயல்படுவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் இருவரும் வலியுறுத்தியதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய திரு ராஜ்நாத் சிங், இலங்கையிலுள்ள இந்திய சமூகத்தினர் இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக திகழ்வதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்றும் தெரிவித்தார். உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்த அவர், உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா 16% மேல் பங்களிப்பதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது என்று

0: இதில் 8 முக்கியமான நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று குறிப்பிட்ட அவர், இது இந்தியாவின் வளர்ந்து வரும் ராஜதந்திர மற்றும் பொருளாதார திறன்களை பிரதிபலிக்கிறது என்றார். உலக நாடுகளுக்கு இந்தியாவின் மீது நம்பிக்கை அதிகரித்து வருவதற்கு காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடியே என்று தெரிவித்த அவர், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று சர்வதேச அரங்கில் இந்தியா பேசும்போது உலகம் அதற்கு செவிசாய்க்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.
1: அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட 7 ரயில் பாதைகளை 4 வழி ரயில் பாதையாக விரிவுபடுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த 7 வழித்தடங்களும் ரயில்வே போக்குவரத்தில் சுமார் 40% என்றார். இதில் டெல்லி மும்பை, மும்பை சென்னை, சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி வரையிலான ரயில் பாதைகள் திட்டங்கள் அடங்கும் என்றும், மேலும் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி ரயில்வே பாதைகள் அமைக்கும் பணி ஏற்கனவே நிறைவடைந்து விட்டது என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகளில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்று தெரிவித்த அவர், அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடைபெறும் என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டிய அவர், பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவடையும் தினமான வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை இந்த சேவை இயக்கம் நடைபெறும் என்றார். இதில் இரத்த தான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் திரு நிதின் நபீன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தல் நடத்தும் அதிகாரி திரு குலோத்தங்கன் செய்தியாளரிடம் பேசுகையில், வரும் 16ஆம் தேதி வரை தட்டாஞ்சாவடியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்தார். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என்றும், 19ஆம் தேதி மனுக்களை திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில்,
3: இந்த இடைத்தேர்தலுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தேர்தல் பார்வையாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த தேர்தல் பார்வையாளர்கள் நாளைக்கு நம்ம புதுச்சேரி வர இருக்கிறாங்க. இடைத்தேர்தல் நடத்துறதுக்காக சபிஷியன்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து இருக்கு. அது ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ரேண்டமைசேஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி முன்னாடியில் வந்து நடைபெற கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தேர்தல் நடத்துறதுக்கான அலுவலர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அவங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு யாராவது துப்பாக்கிகள் ஏதாவது ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, அவங்களை அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து டெபாசிட் பண்ண சொல்லிருக்கி அறிவுறுத்திருக்கும். அதே மாதிரி மற்ற விதிமுறைகளிலும் அந்த லவுட் ஸ்பீக்கர் ரெஸ்ட்ரிக்ஷன், 10 மணிக்கு மேல ஒலிபெருக்கிகளை யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிவிக்கையும் கொடுத்திருக்கோம். ஸோ முழுதாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அனைத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நம்ம இப்ப புதுச்சேரி மாவட்டத்தில் வந்து தட்டாஞ்சாவடி அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ல என்போர்ஸ் பண்ணியிருக்கோம்.
1: சிவாலியை செல்லா நாயக்கர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்திலிங்கிர ரமேஷ், டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் சிவாலியை செல்லா நாயக்கர் அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஜிப்மர் கண் மருத்துவத்துறை சார்பில் 41ஆவது தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவின் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத்குமார் கலந்து கொண்டு கண்தானம் செய்த குடும்பத்தினரின் விலைமதிப்பற்ற பங்களிப்பை பாராட்டி அவர்களுக்கு மரியாதை செய்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்தியாவில் கருவிழி பார்வையின்மை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார பிரச்சினை உள்ள நிலையில் கருவிழியின் தேவை அதிகமாக இருப்பதாகவும், ஆனால் தானமாக கிடைக்கும் கருவிழியின் அளவு குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவித்தார். எனவே கருவிழி தானம் செய்ய மக்கள் ஆர்வமுடன் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இவ்விழாவில் ஜிப்மர் கண் மருத்துவத்துறையின் தலைவர்

0: மற்றும் ஜிப்மர் கண் வங்கி இயக்குநர் டாக்டர் ரமேஷ் பாபு, பேராசிரியர் டாக்டர் சுபாஷினி கலையபெருமாள், மருத்துவ மாணவர்கள், கண்தானம் செய்தவர்களின் குடும்பத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறையின் தேசிய தொலைத்தொடர்பு மருத்துவ மனநல திட்டமான டெலிமனஸ் சார்பில் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 3 ஆண்டுகளாக தற்கொலை குறித்த மக்களின் அணுகுமுறை மாற்றும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாருக்காவது மனச்சோர்வு, பதற்றம், பயம், விரக்தி, தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் 24 மணி நேரமும் இயங்கும் இலவச மனநல ஆலோசனை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வரும் 13ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது என்றும், கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இலங்கை அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல முது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர் சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். வானத்திலிருந்து பெய்யும் மழை நீர் மிகவும் தூய்மையாக இருக்கும். ஆனால் அம்மழை நீர் மண்ணில் விழும்போதுதான் பல மாற்றங்கள் அடைகிறது. அதுபோலத்தான் பூமியில் விழும்போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள்தான். ஆனால் அக்குழந்தை வளர வளர வளர்க்கப்படும் அல்லது நாம் கொடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரிதான் அக்குழந்தையின் நல்லத்தன்மையும் தீயத்தன்மையும் தீர்மானிக்கப்படுகிறது. எந்த பெற்றோரும் தன் குழந்தைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் ஊட்ட எப்போதும் தவறுவதில்லை. ஒரு பிள்ளையின் முதல் ஆசிரியரும் முதல் தெய்வமும் பெற்றோர்கள்தான். சிறு வயதில் குழந்தைகளின் உலகமே பெற்றோர்கள்தான். அதனால் பெற்றோர்கள் மட்டும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இடத்தில் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைத்து விடுகிறது. குழந்தைகளுக்கு முன் பெற்றோர்கள் சண்டையிட்டுக் கொள்வதும் ஈகோவை வெளிப்படுத்துவதும் குழந்தைகளின் ஆரோக்கியமாய் வளரும் சூழ்நிலையை மாற்றிவிடுகிறது. தீய செயல்களை கண்டு வளரும் குழந்தைகள் நல்ல பாதையில் செல்வதில்லை. ஒரு நாள் 2-3 வீட்டு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க அப்பாக்கள் செய்கிற தொழிலை வச்சு டாக்டர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு, போலீஸ் விளையாட்டுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ புதிதாக குடிவந்த வீட்டின் பிள்ளையும் விளையாட வருகிறான். அது என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள்லாம் உங்க பொருளை வச்சுக்கிட்டு வேற வேலை பார்ப்பீங்களாம், நான் எல்லாவற்றையும் திருடிக்கிட்டு ஓடிடுவேனாம் என்று சொல்ல, மற்ற குழந்தைகளின் மனதில் முதன் முதலாக திருட்டு என்ற சொல்லும் திருட வேண்டும் என்ற எண்ணமும் ஊன்றப்படுகிறது.

0: இப்படி ஐந்தில் பதிவதுதான், ஐம்பதிலும் பதியும், என் பிள்ளையை செல்லமாக வளர்க்கிறேன் என்ற பேரில் அக்குழந்தை கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பது பிள்ளைகளை எதிர்காலத்தில் பொறுப்பற்றவர்களாக்கிவிடும். குழந்தைகளின் வீட்டு சூழ்நிலைகளை விட புறச் சூழ்நிலையும் நட்புகளும் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாகவோ அல்லது கெட்ட பிள்ளைகளாகவோ வளர காரணமாக அமைந்து விடுகிறது. பெற்றோர்களை அதிக விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும். மராட்டிய வீரனான வீர சிவாஜி உருவாக காரணம் அவனது தாய்தான். புராண காலத்திலும் கூட பிரகலாதனின் அன்னை பக்தியை கருவில் இருக்கும் போதே தினம் தினம் ஊட்டி வளர்த்தாள் என்பதை அறிகிறோம். இதைத்தான் நம் வள்ளுவர் அழகாக ஒரு குறட்பாவில் இளைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காழ்த்தவிடத்து என்கிறார். ஆமாம், முச்செடிகளை சிறிதாக இருக்கும் போதே அதை கண்ட மாத்திரத்தில் பிடுங்கி தூர எரிந்துவிட வேண்டுமாம். இல்லையெனில் வளரவிட்டால் வெட்டுபவர்களின் கையை பதம் பார்த்து விடுமாம் என்று அவர் சொல்கிறார். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:25.
6: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் வரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம். மூத்த விவசாயியின் தமிழர் வேளாண்மை அனுபவ பகிர்வு. மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் டி ஞானப்பிரகாசம் அவர்கள் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கோபால் பல்படி வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:45 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 மற்றும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இளையோர் முன்னெடுப்பு நிகழ்விற்கான பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழாவின் வானொலி தொகுப்பு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிரமுன். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை. நாளை காலை 8:45 மாலை 5:15 அருள் தரும் ஆனைமுகன் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நாளை இடம்பெறுவது கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில். நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரத் டைரி. நாளை காலை 6:00 குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் பிடங்குளூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் ஜி தனிஷ்கா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 மறுபிறவி தரும் முதலுதவி காரைக்கால் ஜிம்மர் மயக்கவியல் துறை.

துணை பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்தி இடம்பெறும். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜவுளரி வைக்கிங் பணியன்கள் பிரிவு சொழங்கம் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களர்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம் வாழ நினைத்தால் வாழலாம் என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்குண்டம் ராகு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஜி தன்ஷிகா. 12:55 பன்னிசை இது நல்ல என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சில மங்களர் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை 2:00 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை எஞ்சல்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட நான்கு மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்பட நான்கு மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு

0: எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவிக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயல்சீமா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியின் பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையம் மற்றும் செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையத்தினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாந்துறை கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மோதிரங்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை

0: 5 ரூபாய் 40 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தையும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் பாவனாவும் சரிதாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தோமன்குமாரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கோகி ஒகாவாவை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தாவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: நேயர்கள் கேட்க வருவது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
8: நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள்.
9: பெண்களுக்கு பெரும்பாலும் மாதவிடாய் காலத்தில் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. அதிகமாக என்னென்ன நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி டிசீஸ் இருக்கும் அப்படின்னா ரத்த சோகை தான் மெயினாக இருக்கும். இரும்பு சத்து குறைபாடு, இரும்பு சத்து உடலில் எப்போ உரியப்படும் அப்படின்னா எப்போலாம் விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கிறோமோ, எலுமிச்சை, நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாக நம்ம உடலுக்கு வந்து அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அடுத்த பிசிஓடின்னு சொல்லுவோம், பிசிஓஎஸ், அதாவது சினைப்பை நீர்க்கட்டி, சீரான மாதவிடாய், உடல் எடை அதிகரிப்பு, முகப்பரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். அதாவது நாறு சத்து மிகுந்த முழு தானியங்கள். முழு தானியங்கும் போது ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ்லாம் நம்ம சாப்பிடலாம். அதாவது முழு பச்சை பயிரை நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா நமக்கு அப்படியே வந்து புரோட்டீன் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி சாப்பிடலாம். வெந்தயம், சியா விதைகள், பூசணி விதைகள், காய்கறிகள், இப்போ நிறைய விதைகள், இந்த மாதிரி விதைகள்லாம் சாப்பிடும் போது நமக்கு அதுலேருந்து நமக்கு நாறு சத்து அதிகமாக கிடைக்குது. இந்த நாறு சத்து கிடைக்கும் போது நமக்கு ஈஸியாக இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியும். நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அந்த நேரத்தில் என்னெல்லாம் சாப்பிட

0: சாப்பிடக்கூடாது அப்படின்னா இனிப்புகள் சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது. பெண்களுக்கு பெரும்பாலும் மெனோபாஸ் பீரியட்ல எலும்பு பலவீனம் வர சான்சஸ் இருக்கு, ஆஸ்டியோபரசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சாப்பிடணும். பால், தயிர், பன்னீர், கேழ்வரகு, எள்ளு, சின்ன சின்ன மீன்கள், அதுலேருந்துலாம் நமக்கு நிறையா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக கிடைக்கும். கால்சியம் உறிஞ்சப்பட தினமும் காலை வெயிலில் நம்ம கால்சியம் விட்டமின் டி எல்லாம் கிடைக்கணும்னா டெய்லியும் காலை வெயிலில் ஒரு 15 நிமிடம் நிற்கிறது ரொம்ப நல்லது. அந்த வெளியிலேருந்து சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் டியை வந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கும், அதுலேருந்து நமக்கு கால்சியம் கிடைக்கும். அடுத்த பிரச்சனைன்னு பார்த்தோம்னா மெனோபாஸ் பீரியட்ல தைராய்டு இம்பேலன்ஸ். அந்த பிரச்சனைக்கு உடல் எடையில் திடீர் மாற்றம் ஏற்படும், முடி உதிர்தல், மனமாற்றம், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்கு. இதுக்குமே நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால தீர்வு காண முடியும். என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் தைராய்டு ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அயோடின் கலந்த உப்பை கட்டாயம் நம்ம எடுத்துக்க வேண்டும். அது மட்டும் பிரேசில் நட்ஸு, வால்நட்ஸு, வேர்க்கடலை, இந்த மாதிரி உணவு வகையெல்லாம் நம்மளோட உணவில் சேர்த்துக்கணும். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரை பச்சையாக சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதில் தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால காய்ட்ரோஜெனிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது காய்டர் வரத்துக்கு அயோடின் டிஃபிஷியன்சினால காய்டர் வரும். அந்த காய்டர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடாது, நல்லா வேக வைத்து தான் சாப்பிட வேணும். குடும்பத்தை கவனிக்கிற நம்ம பெண்கள் முதல்ல அவங்க தட்டை சரியாக கவனிச்சாலே பாதி நோய் ஓடி போயிடும். தினமும் ஒரு கீரை, ஒரு கைப்பிடிய சுண்டல், கொஞ்சமாக உலர்பழங்கள் சாப்பிட்டு பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாக்கா அந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர். பிரியவதனா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் புதுச்சேரி பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங்.
5: அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்களால் தொடங்கப்பட்ட பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
6: பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூரில் ஒரு புதிய உதயம்.
5: அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்கள், நவீன வகுப்பறை மற்றும் ஆய்வக வசதி, பாதுகாப்பான வேன் வசதி, சுகாதாரமாக அமைப்பெற்ற ஹாஸ்டல் மற்றும் கேன்டீன் வசதி அமைந்துள்ளன. தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
6: தொடர்புக்கு 9943707438 மற்றும் 9943913785. பாரதி காலேஜ் ஆஃப் நர்சிங் திருக்கனூர்.
2: சிந்தனை துளி. குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டும் இயக்குவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்களுக்கு கோபால் பல்படையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: விரைவு திருச்சி சாரதாசில்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி குசேலன்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நேரம் 7 மணி, காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை.

இன்று இரவு மணி 8:45 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய யூத் அவுட்ரீச் புரோகிராம் இளையோர் முன்னெடுப்பு நிகழ்விற்கான பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு மணி 8:45.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இணை KGF 2.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க ரகிகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக கூலி.

இசை தூரிகை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதைச்சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்கு உட்பட்ட 14 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான 3 ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10,783 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இதன் மூலம் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுர குமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அந்த செய்தி

0: செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 3 இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 7 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குழந்தைகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பீகாரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதத்தில் இயல்பை விட 31% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட நாடாளுமன்ற துணைக்குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. RSP உறுப்பினர் சுஷீலா கட்கா இந்த துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-10, 15-11 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஜோ யு யோவை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் தெபரா ஜான் ஈஸ்வர்

0: கதம் இணையும். 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமத், ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
9: வணக்கம் நேர்களே, அன்பார்ந்த காரைக்கால் பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்கபடி பார்த்தோன்னாக்க, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், சிதம்பரம், சீர்காழி, வேதாரண்யம், வேளாங்கனி இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு லேசான தூறல் மட்டும் காணப்படும். செப்டம்பர் 11-12 தேதியில் மட்டும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பொதுவாக லேசான தூறல் இருக்கும். செப்டம்பர் 11-12 தேதியில் லேசான முதல் மிதமான மழைக்கு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேர வெப்பநிலையே ரொம்ப அதிக ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். 33-37 வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இரவு நேர வெப்பநிலை 24-27 வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் 40% பகல் நேரத்திலையும் 80% இரவு நேரத்திலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 6-12 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும். இத்தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளில் 2 நாள் மட்டும் மிதமான மழை சில இடங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வெப்பம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இப்போ இந்த சூழ்நிலையில் சம்பா பருவத்துக்கான பின் சம்பா சாகுபடி குறிப்புகள் பற்றி பார்க்குறப்ப, மத்திய கால ரகங்களான ADT 38, 39, கோ 50, கோ 52, TKM 13, ட்ரிச்சி

0: மூணு, கேகேஎல்ஆர் ரெண்டு, கேகேஎல்ஆர் நான்கு போன்ற மத்திய கால நெல் ரகங்களான 110லேருந்து 120 நாள் முதிரக்கூடிய நெல் ரகங்களை பயன்படுத்தி நேரடி விதைப்போ இல்லை நாற்று விட்டு தயார் செய்து நாத்தாங்கால் நடவோ செய்யலாம். நேரடி விதைப்பில் ரெண்டு விதமாக பண்ணலாம், ஒன்று வந்து சேத்து விதைப்பு, ஒன்று வந்து புழுதி விதைப்பு. விதைகளை வந்து நிலம் தயார் செஞ்ச பிறகு ஒரு கிலோவுக்கு 4 கிராம் பூசண கொல்லியான கேப்டன் இல்லை திறம் இதை வந்து கலந்து 24 மணி நேரம் உலர விட்டு பின்பு அதை வந்து விதைக்க வேணும். இதனால் கொலை நோய் செம்புலி நோயெல்லாம் வராமல் இருக்கும். கலை மேலாண்மை பொறுத்த வரைக்கும் நேரடி விதைப்புக்கும் சேற்று விதைப்புக்கும் மாறுபாடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேரடி விதைப்பு பார்த்தீங்கன்னாக்கா பெர்டிலாக்ளோபர் சேஃப்னர் சேற்று விதைப்புக்கு பயன்படுத்தலாம். இது வந்து 450 கிராம் ஒரு ஹெக்டேருக்குன்ற அளவில் கைத்தலை பான் கொண்டு தெளிக்க வேண்டும். நேரடி புழுதி விதைப்பாக இருந்ததுன்னா பெண்டுமெத்திலின் ஒரு ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் அதுவும் கைத்தலை பானில் கொண்டு காலையில் மாலை வேளையில் வயலில் போதுமான ஈரம் இருக்கப்போ தெளிக்க வேண்டும். இதை வந்து அடுத்த 5 நாளைக்கு கடைபிடிக்கலாம். கால்நடை பொறுத்த வரைக்கும் குடல் புழு நீக்கம் செய்கிறது நல்லது. ஏன்னா குளம் குட்டைகளில் தண்ணி குடிக்கிறதுனால அதுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது. கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுக்கலாம். அதாவது வந்து ஆடு மாடு கோழி கொட்டையை வந்து மழைக்காலம் வர்றதுனால சுத்தமாக தண்ணீர் தேங்காத படிக்கு ஈரம் இல்லாதபடிக்கு வச்சுக்கிறது நல்லது. ஆடுகளில் வந்து குழம்பு சிதைவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு மழை நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த மழைக்காலங்களில் நம்ம வைக்கோல் கிடைக்கலன்னா ஊட்டமேற்றிய வைக்கோல் தயார் பண்ணலாம். இதுக்கு 100 கிலோ வைக்கோலுக்கு 4 கிலோ யூரியா 65 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதை தெளித்து மூட்டம் போட்டு 21 நாள் வச்சா இதை வந்து ஊட்டமேற்றிய வைக்கோலாக வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். வானிலை முன்னெடுப்பு தகவலும் பொதுமக்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எல்னினோ எஃபெக்ட்னால கொஞ்சம் வெப்பம் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
9: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
10: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
9: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
10: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
9: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
10: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
11: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
10: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
11: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதா கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.

0: புங்குடி புங்குடி, நீ அன்னைக்கு சொன்ன
1: என்ன சொன்ன சுபாக்கா?
0: அட, அன்னைக்கு சொன்ன புங்குடி, தமிழர் வேளாண்மை அது கொஞ்சம் வித்தியாசமானது, நம்ம முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தது தான். அப்படி அதை பத்திலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தியே புங்குடி.
1: ஓ, அத சொல்றீங்களா நீங்க?
0: அதை பத்தி தான் இன்னைக்கு வரப்போகுது நம்ம விவசாய நிகழ்ச்சியில.
1: என்னக்கா சொல்றீங்க?
0: ஆமா புங்குடி, அதுவும் இந்த தமிழர் வேளாண்மை பத்தி ஒரு மூத்த விவசாயியே அவங்களோட அனுபவத்தை சொல்ல போறாங்களாம்.
1: யாருக்கா அந்த விவசாயி?
0: மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநாத்தத்துல இருந்து டி ஞான பிரகாசம் அப்படிங்கிறவங்க தான் அந்த மூத்த விவசாயியா. அவங்களோட தமிழர் வேளாண்மையோட அனுபவத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு தான் இது கொஞ்சம் புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இதை பத்தி தெரியும்ல புங்குடி?
1: தெரியும், ஆனா இவங்களுக்கு தமிழர் வேளாண்மையில என்ன அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுலக்கா. நிகழ்ச்சியை கேட்டாதான் தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓ, நீ அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான். அப்ப நிகழ்ச்சியை உடனே கேட்டுருவோம்.
2: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம்மா.
2: உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
3: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் வேளாண்மை ஞான பிரகாசம் என்னுடைய அடையாளம், இதுவே போதும். பல முறை நான் பண்பலையில வந்திருக்கேன், பல நேயர்கள் நேரடி தொடர்புல இருக்கேன்.
2: ஐயா, தமிழர்களோட பாரம்பரிய வாழ்வியலோடு பின்னி பிணைந்ததுதான் இந்த தமிழர் வேளாண்மைனே சொல்லலாம். இயற்கையை போற்றி மண்ணின் வளத்தை பாதுகாத்து பருவநிலைக்கு ஏற்ற வகையில பயிர்களை தேர்வு செஞ்சு விவசாயம் செய்த பாரம்பரியம் நம் முன்னோர்களுக்கு உண்டு. அத்தகைய தமிழர் வேளாண்மை முறையின் சிறப்புகள், பாரம்பரிய நடைமுறைகள், அதன் பயன்கள் பற்றி இன்றைக்கு நம்ம இந்த உழவரங்கம் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க போறோம். ஐயா, நீங்க பண்ணிட்டு வர இந்த தமிழர் வேளாண்மையோட முக்கியத்துவம் என்னங்க ஐயா?
3: வாழ்வியல்ல மிக முக்கியமான ஒரு தலைப்பு வந்து வேளாண்மை. வேளாண்மை இல்லாம வாழ்க்கையே இல்லை. அதாவது உணவு, தண்ணீர், தங்குமிடம், இந்த மூணும் கலந்தது வேளாண்மை. உணவும் தண்ணீர் இல்லாம உடலே இல்லை. கருவுல கூட தண்ணீர் இல்லைன்னா கருப்பையில கூட குழந்தை வளர்றது இல்லை. விதை நீர் இல்லைன்னா முளைக்கிறது இல்லை. அப்புறம் மரங்கள் 5000 வருஷம் உயிரோடு இருந்தாலும் செத்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஈரம் இருக்கிறது இல்லை. இந்த உணவும் தண்ணீரும் இல்லாம உடல் விரிவடையறதே இல்லை பூமியில. அப்ப வாழ்க்கையில பின்னி பிணைஞ்ச ஒண்ணுதான் இந்த உணவும் தண்ணீரும். அதுதான் வாழ்க்கையாவே வருது வாழும் காலம் முழுவதும். இந்த உணவையும் தண்ணீரையும் வடிவமைக்கிறதுல வேளாண்மை வருது. எல்லா உலகம் பூரா வேளாண்மை ஏன் செய்யறோம்னா சாப்பாடு இல்லையா? உணவுக்காக தான் வேளாண்மை செய்யும். விலங்குகள் எதுவும் வேலை செய்யறதுல காட்டுல, ஆனா மனிதர்கள் மட்டும் செய்யறாங்க. ஏன்னா காட்டுல இருக்கிற விலங்குகள் கிடைக்கிறத சாப்பிட்டுக்குது. இவங்க மட்டும்தான் இன்னும் முன்னோக்கி போய் தனக்கு வேண்டிய உணவை தானே சேகரிக்கணும், பாதுகாக்கணும், ஆண்டு முழுவதுக்கும் வேண்டியதை ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து உருவாக்கிக்கணும். உணவு பாதுகாப்புங்கிற இடத்தை நோக்கி வரும்போது வேளாண்மை வந்தது. உலகம் பூரா வேளாண்மைங்கிறது உணவுக்காக அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. நம்மளும் உணவுக்காக தான் வேளாண்மை செய்யறோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். உண்மையில தமிழர்கள் வேளாண்மை செஞ்சது உணவுக்காக மட்டும் இல்ல. மொத்தம் மூணு சொன்னோம், உணவு, தண்ணீர், இது ரெண்டும் உடலுக்கு. அடுத்து இந்த உடல் தங்கறதுக்கான இடம் வந்து பூமி. பூமியில நம்ம இருக்கவே முடியாது. பூமியில இறங்கினதுக்கு அப்புறம் உணவும் தண்ணீரும் தேவைப்படுது ஒரு குழந்தைக்கு. மொத்தம் மூணு. அப்புறம் நாலாவதா ஒண்ணு வருது, பூமி, தண்ணீர், உணவு. பாதுகாப்புன்னு ஒண்ணு வருது. பாதுகாப்பு இல்லைன்னா வாழவே முடியாது. இந்த மூணு இருந்தாலும், தண்ணீர் இருக்கு, உணவு இருக்கு, பூமி இருக்கு, ஆனா உங்களுக்கு சூழல் பாதுகாப்பு இல்லைன்னா வாழவே முடியாது. இந்த நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இயற்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு பார்த்தோம் சுனாமி வந்தது, மிக பெரும் நிலநடுக்கங்கள், பெரும் வெள்ளம், வெப்ப அலை, மிக பெரும் இயற்கை சீற்றங்கள், இயற்கை தாக்கங்கள். இது வந்து ஒட்டுமொத்த சூழலையே மாத்திரும். இமயமலையில மிக பெரும் பனி சரிவுகள்ல பல கிராமங்கள் அடிபடத பாக்கிறோம். அப்ப சூழலியல் என்பது மனிதனுடைய உணவு, தண்ணீர், இருப்பிடம், இதை தாண்டி மிக முக்கியமான ஒன்றா சூழலியல் வந்துருச்சு. இப்ப பூமி சூடாயிட்டுங்கிறாங்க, பனிமலைகள்லாம் உருகுது, பூமிக்குள்ள மிக பெரும் அளவுல வெப்பம் உருவாயிட்டுங்கிறாங்க. இந்த இடத்துல தமிழர்கள் பூமியினுடைய சூழலையே வடிவமைச்சாங்க வேளாண்மையின் மூலமாக. அவங்க உலகத்திலேயே நீரை நிலத்திலே வடிவமைப்பதற்காக, பூமியினுடைய இயற்பியல் சூழலை வடிவமைப்பதற்காக வேளாண்மை செய்தார்கள். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம்னா சாப்பிடறதுக்காக நம்ம உணவு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம், பணத்துக்காக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு. ஒரு காட்டுல போயிட்டு இருக்கோம், அங்கங்க விலங்குகள் போன வழித்தடம் தெரியுது. ஒரு இடத்துல விலங்குகள் போச்சுன்னா அதோட எச்சங்கள் தான் இருக்கும். ஒருத்தன் சொல்றான், இது வந்து குதிரை தான் அந்த மாதிரி எச்சம் விடும். இன்னொரு இடத்துல பார்த்துட்டு இது யானைங்கிறோம், யானையினுடைய கழிவு இப்படி இருக்கும். யானை கிடையாது, யானையோட கழிவு, ஆனா அதை யானைன்னு தான் நம்ம அடையாளப்படுத்துவோம். இந்த இடத்துல யானை. அந்த மாதிரி வேளாண்மையினுடைய முக்கியத்துவம் உணவு, பணம் மட்டுமல்ல. ஆனா இந்த ரெண்ட பத்தி தான் நம்ம பேசுறோம். உலக மக்கள் எல்லாம் பேசுறது உணவையும் தண்ணீரையும் பணத்தையும் பத்தி தான் பேசுறாங்க. இதற்கு மேல் வாழுகின்ற சூழலை, பூமியை, இருப்பிடத்தை வடிவமைப்பதற்காக வேளாண்மை செஞ்சவங்க தமிழர்கள், உலகத்திலேயே தமிழர்கள். ஒரு காட்டுல இருக்கிற விலங்குகள்லாம் இருப்பிடத்தை வடிவமைக்கிறது இல்லை. கிடைச்ச இடத்துல வாழ்ந்துக்கும், தண்ணி இருக்கிற இடத்துல குடிச்சுக்கும், உணவு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கும். அது வந்து விவசாயங்கிற

0: தனக்கு எங்க தண்ணீர் கிடைக்குதோ அங்க போயிடும் அது, காட்டுல இருக்கிற விலங்குகள்.
1: தமிழர் மட்டும்தான் நீங்க குறிப்பிடுறீங்க.
0: ஆமா,
1: வட மாநிலங்கள்ல இருக்கிற விவசாயிகள் எதுவும் பண்ணலீங்களா?
0: இல்ல, நம்ம இங்க இருந்து ஆரம்பிப்போம். அங்க நீங்க அப்புறம் கேளுங்க. நீங்க வட மாநிலத்துல இருக்கிறத நம்ம பேசலாம். நீங்க முதல்ல தமிழ்நாட்டுல என்ன நடந்ததுங்கிறத முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு நீங்க உலகம் பூரா உள்ள விவசாயிகளை கேளுங்க. நான் சொல்றேன் ரைட்டா. முதல்ல ஆரம்ப காலங்கள்ல ஆதிவாசி மனிதர்கள் எல்லாம் தண்ணீர் இறக்குற இடத்தை தேடிதான் போயிருக்காங்க. இப்ப எங்க அறிவு நிலை மேம்படுதுன்னா, தனக்கு வேண்டிய தண்ணீரை ஆறுகளை நோக்கி ஓடாமல், எங்கே தண்ணீர் இருக்கிறதோ அங்கே ஓடுகின்ற மிருகங்களைப் போல, விலங்குகளைப் போல ஓடாமல், பறவைகளைப் போல உணவு கிடைக்கிற இடத்திற்கு போகாமல், தனக்கு வேண்டிய தண்ணீரையும் உணவையும் தானே தான் இருக்கும் இடத்திலேயே வடிவமைக்கும் பொழுது மனிதன் ஆறு அறிவு படைத்த மனிதனாகிறான். அவன் அங்கதான் அவனுடைய அறிவு நிலை மேம்படுது. தான் இருக்கிற இடத்திலேயே உணவை உருவாக்கணும், தண்ணீரை வடிவமைக்கணும். அப்பதான் பெய்யிற நீரை நிலத்திலேயே தேக்கி நிறுத்துறான். இந்த வேலையை முதன் முதல்ல செஞ்சவங்க தமிழர்கள், இந்த இடத்துல வாழ்ந்தவர்கள். அதாவது இந்த இடத்துல இருக்கிறவங்க தமிழர்கள் தானே சொல்லணும், ஆங்கிலேயர்னு சொல்ல முடியாது, பிரெஞ்சுக்காரன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த மொழியை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு.
1: இப்போ நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த பாரம்பரிய வேளாண்மையில முறைகள் முக்கியமானது எதுவா இருந்ததுங்க ஐயா?
0: வரப்பு உயர்த்துதல், உழுது உழுது காய வைத்தல். நான்கு வகைதான் நிலம் மொத்தம், பூமியே மொத்தம் நாலுதான். குறிஞ்சி, முல்லை,
1: நெய்தல், பாலை.
0: பாலை நிலமே நாலுதான். அதுல அஞ்சாவதா திணைங்கிறதுல வரும்போது மருதம்னு ஒரு திணை வருது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. திணை அஞ்சு, நிலம் நான்கு. இந்த மருதம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா நிலம் கிடையாது, அது செயற்கையா வடிவமைக்கிறது. வயலும் வயல் சார்ந்த இடமும். வயலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீரை தேக்கி நிறுத்துற இடத்துக்கு பேரு வயல். வயல் சார்ந்த இடம்னா அதுல நீர் நிக்காது, புஞ்சை. வயலுங்கிறது நஞ்சை, வயலுக்கும் பக்கத்துல இருக்கிறது புஞ்சை. நீர் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், இது நீரை தேக்கி வச்சுக்கும். இது வந்து திணையில வருது. திணை என்பது செயல்படுத்தக்கூடியது, செய்யக்கூடியது, அதுல இது வருது. காட்டுல நடக்கிற செயல்கள் எல்லாம் முல்லை திணை, மலைகள்ல நடக்கிற செயல்கள், அங்கு வாழும் தன்மைகள் எல்லாம் குறிஞ்சி திணை. அது மாதிரி கடல் சார்ந்த இடத்துல நடக்கிற செயல்கள், அங்க இருக்கிற இயற்கை விளைவுகள் எல்லாம் வந்து இயற்கை விளைவுகள் எல்லாமே நெய்தல் திணை. பாலை நீரற்ற இடம், அங்க நடக்கிற செயல்கள், நடைபெறுகின்ற இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் பாலை திணை. மருதம் என்பது மட்டும் செயற்கை திணை. இவங்க செயற்கையா செய்யறாங்க, நீரை கட்டமைக்கிறாங்க நிலத்துல. அங்கதான் நீரை தேடி விலங்குகளைப் போல, பறவைகளைப் போல ஓடாமல், தனக்கு வேண்டிய நீரை தானே, வானத்திலிருந்து வருகின்ற நீரை தேக்கி நிறுத்துறான் உழவன். இதுதான் மருதத்திணை. இதை இங்கதான் செய்யறாங்க. ஏன்னா நீர்லேயே நின்று நீர்லேயே எழும்பி விளையக்கூடிய தானியமான நெல்லை நம்ம உணவா எடுத்திருக்கோம். சோளம் வந்து நெல்லை விட பெருசு, கடலை பருப்பு நெல்லை விட பெருசு, கொண்ட கடலை பெருசு, நிறைய சொல்லலாம், வாழையா, தென்னை, வரங்கிக்காயெல்லாம். நெல் வந்து நீர்ல நின்றுதான் விளையும், அதுக்கெல்லாம் ஈரம் இருந்தாலே போறோம். ஏன் இதை உணவா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அப்பதான் தான் இருக்கிற பூமியையே காப்பாற்றணுங்கிற மிகப்பெரிய அறிவியல் அறிவு அது உள்ளவர். தான் இருக்கிற பூமியவே காப்பாற்றணும். இப்போ பாலைவனத்துலன்னா நீங்க நீரை அமைக்க முடியாது, ஏன்னா அங்க மழையே கிடையாது இல்லையா. பனி பிரதேசங்களில் பனியாதான் பொழியும். இங்க வரப்ப கட்டி தண்ணீர் நிறுத்தினா அந்த தண்ணீர் பூமிக்கு உள்ளேயும் போகுது. இது நான் சூழல பூமியையே வடிவமைச்சாங்கன்னு நான் சொன்ன சத்தம்னு. நிலத்தை, பூமியை வடிவமைப்பதற்காக வேளாண்மை என்ற தொழிலை செய்தவர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள், மனிதர்கள். அவங்களை தமிழர்கள்னு அடையாளப்படுத்துறோம். அந்த மொழியை அவங்க பேசிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். பூமியை வடிவமைப்பதற்காக நீரை நிலத்திலே கட்டமைச்சாதான் நிலம் நிலமா இருக்கும், பூமி பூமியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பூமி வந்து ஒரு நெருப்பு பந்து. எப்ப உள்ள இருந்து வெப்பம், இன்னைக்கும் சூரியனுக்கு சமமான வெப்பம் பூமியினுடைய மையத்தில் இருக்கு. அடுத்தது சூரியன்கிட்ட இருந்து வேற வெப்பம் வருது வெளிப்பகுதியில். இந்த ரெண்டும் தாக்கறத தடுக்கவே முடியாது. பூமி உள்ள எழும்புற நெருப்பையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சூரியன்கிட்ட இருந்து வர்றதை நீ நிறுத்திக்கன்னு சொன்னா நிக்காது. இந்த வெப்பத்தை ஒழுங்குபடுத்துறது யார், வெப்பத்தை எப்படி வந்து எதிர்கொள்வது, அதற்காகத்தான் நீரை நிலத்தில் நிறுத்தினாங்க. நீர் வந்து என்ன செய்யும்னா, பூமிக்கு உள்ளேயும் போகும், தேக்கி நிறுத்தினா. தரமட்டத்துக்கு மேல இருக்கிற எல்லா பொருளையும் பூமி இழுக்கும். தண்ணீர் துளியும் அப்படிதான் வானத்திலிருந்து பூமிக்கு வருது. நெருப்பு பூமியிலிருந்து மேல் நோக்கி போகும், தண்ணீர் பூமியை நோக்கி வரும். அந்த தண்ணீரை தேக்கி நிறுத்தும் போது நிலத்துக்கு மேல அந்த தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்குது. மணல் அள்ளி கொட்டினா தரைக்கு மேலதான் இருக்கும், கல்ல போட்டா தரைக்கு மேலதான் இருக்கும், மரத்தை வெட்டி போட்டீங்கன்னா தரைக்கு மேல இருக்கும். ஆனா தண்ணீரை தேக்கி நிறுத்தினீங்கன்னா உள்ள போகும். இந்த தண்ணீர் என்ன செய்யும், தேவையில்லாத வெப்பத்தை கடத்தி அழிக்குது. எப்பெல்லாம் சூடு அதிகரிக்குதோ நீரின் கொதிநிலைக்கு மேல, அப்ப இந்த தண்ணீர் வெப்பத்தை எடுத்துக்கிட்டு நீராவியா மாறி மேல போய் வெப்பத்தை விட்டுட்டு அங்க திருப்பி குளிர்ந்த நீரா மாறி பூமிக்கு வருது. அந்த மாதிரி இந்த தண்ணீர் சூரியன்கிட்ட இருந்து அதிகமா வெப்பம் வந்தாலும் கொதிநிலைக்கு மேல வந்தா உடனே ஆவியாகி மேல போயிடுது. பூமிக்கு உள்ளே சூடு அதிகரிச்சாலும் அங்கே போன தண்ணீர் அங்கே வெப்பம் அதிகரிக்கும் போதெல்லாம் ஆவியாகி இந்த மண்ணுக்குள்ளேயே அப்படியே கடந்து வந்து நம்ம உடம்புல இருந்து சூடு வெளில வந்து வியர்வையா வர்ற மாதிரி பூமிக்குள்ளே இருந்து ஆவியா வந்து மேல போய் மேகமா மாதிரி திருப்பி பூமிக்கு வருது. இந்த ரெண்டு பக்கத்துல ஏற்படுற வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்காக இல்லைன்னா

0: முடியாது. பூமி அளவுக்கு அதிகமா சூடாச்சுன்னா வாழ முடியாது. சூரியன் கிட்ட இருந்து அளவுக்கு அதிகமான கொதிப்பு வந்ததுன்னா அந்த கொதிப்பை நிறுத்த முடியாது நம்மளால. இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்தி பூமியை ஒரு வாழும் இடமாகவும் தங்கும் இடமாகவும் மாத்திரத்துக்கான வேலையை தண்ணீரால மட்டும்தான் செய்ய முடியும். அந்த தண்ணீரை நீங்க வடிவம் அமைக்கலன்னா இப்பவும் வெயில் படுற இடத்துல வெயில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும் பூமியில. அந்த வெயில யார் வாங்கி கடத்துவா? சூட்டை தண்ணீர் தான் கடத்தும். பூமி உள்ள சூடு அதிகரிச்சாலும் இந்த சூட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது. குளோபல் வார்மிங்கிறதே அப்படிதான். பூமிக்கு உள்ள ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெப்ப சூழல் பூமி சூடாயிட்டுங்கிறாங்க. எங்க இருந்து? மையத்திலிருந்து.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
3: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
1: என்ன சுபாக்கா, தமிழர் வேளாண்மை பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் டி ஞானப்பிரகாசம் அவங்க அவங்களுடைய அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்களே, இது மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
5: முதல்ல தமிழர் வேளாண்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் முங்கோடி, அப்புறம் அதை தமிழர் வேளாண்மைன்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நம்ம தமிழர்கள் எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: இப்போ அத மாதிரி நம்ம விவசாயிங்க பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
5: அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன் முங்கோடி. இனிமையாவது பண்ணணும் இல்ல?
1: இந்த மழை நீர் தான்க்கா இந்த நிலத்தடி நீருக்கு ஆதாரம். அதை நம்ம சரியா பயன்படுத்தி விவசாயம் சிறப்பா செய்யணும்.
5: சரியா சொன்ன. சரி வா பூங்கொடி, நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அடுத்த பகுதியில இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
0: கோடான கோடி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படி சொல்லணும், மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் வாட்டர், ட்ரில்லியன் கணக்கில் அவ்வளவு தண்ணீரை பூமி உள்ளேருந்து எடுத்துட்டோம் நம்ம. உலக நாடுகள் பூரா எடுத்திருக்காங்க. மின்சாரத்தையும் மோட்டாரையும் பயன்படுத்தி கொண்டு அவங்க வரப்போ உயர்த்தி தேக்கி நிறுத்தி பூமிக்குள்ள கொண்டுட்டு போய் வச்ச தண்ணீரை பூமியில தண்ணீர் இயற்கைன்னு நம்ம நம்பிக்கிட்டு மின்சாரத்தையும் மோட்டாரையும் பயன்படுத்தி மிக பெரும் அளவுல தண்ணீரை உறிஞ்சி வெளியில ஊத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல தரையில தோண்டு நடத்துல எல்லாம் தண்ணீர் இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன தமிழ்நாட்டுல தண்ணீரை யாரும் வித்ததே கிடையாது. சேலத்துல வெளிநாட்டு கம்பெனியை கூப்பிட்டு எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து வெளிநாட்டு கம்பெனி வந்திருக்கு குடி தண்ணீருக்கு. அந்த தண்ணீர் எப்படி அழிஞ்சது? 1000 அடிக்கு பொள்ளாச்சியில எல்லாம் தென்னை மரம் செத்துட்டு இருக்கு. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கம்லாம் 1000 அடி போட்டாலும் தண்ணி இல்ல. தண்ணீளத்திற்கு கீழே நீர் வந்து இயற்கைன்னு நம்பிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. ஆனா அது இயற்கை அல்ல. தமிழர்கள் வரப்பு உயர்த்தி உழுது உழுது காய வச்சு பூமிக்குள்ள கொண்டு போய் சேர்த்த தண்ணீர் பல 1000 ஆண்டுகளாக அந்த தண்ணீர் அழிஞ்சதால பூமி உள்ள சூடு அதிகமாயிட்டு எப்பெல்லாம் ஒரு எரியிற பொருள்ல நீங்க தண்ணியை ஊத்தி அணைக்கிறீங்க அந்த தண்ணீரை கொஞ்சமா உறிஞ்சி நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க எரியிற பொருளுக்கு உரம் வச்ச மாதிரி. தண்ணீர் தானே நெருப்பு அணைக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பல ஆண்டுகளா பெய்யற தண்ணீரை நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி பூமி உள்ள ஏற்படுற சூட்டை எல்லாம் இவங்க குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. பூமி உள்ள எப்பெல்லாம் கோடை காலத்துலதான் அதிகமாகும் சூடு, ஏன்னா சூரியன் கிட்ட இருந்து சூடு பூமி உள்ள இருக்கிற சூடும். ஏன்னா மழை காலத்துல தண்ணியை சேர்க்கிறாங்க, அடுத்த ஒரு கோடை காலத்துல மழை கிடையாது. அப்ப அந்த தண்ணியை சேர்த்து வச்ச தண்ணீரை பூமி பொறுமையா திருப்பி சூடாக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயம் கோடை காலத்துல சூரியன் கிட்ட இருந்தும் சூடு வரும் பூமிக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து உள்ள போன தண்ணீரை திருப்பி ஆவியாக்கும். அடுத்த ஒரு மழை காலத்துல திருப்பி அவன் திருப்பி தண்ணீரை சேர்த்துருவான் பூமியில. அப்ப சூரியனுடைய வெப்பத்தையும் சமப்படுத்தும் தண்ணீர் பூமி உள்ள ஏற்படுற வெப்பத்தையும் சமப்படுத்திக்கிட்டு இருந்தது தண்ணீர். தமிழர்கள் நெல்லு பயிரிடுற பூமியில செஞ்ச வேலையினால இப்போ அந்த தண்ணீரை நம்ம மின் மோட்டார்களையும் மின்சாரத்தையும் பயன்படுத்தி எடுத்தோம். உதாரணமா அந்த காலத்துல எல்லாம் கவலை போட்டு அரைப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியும். கவலை போட்டு ஏத்த மரம் போட்டு அப்படிதான் விவசாயம் செஞ்சாங்க இல்லையா?
1: இப்போ அந்த காலத்திலேயே பஞ்சம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா? அதாவது தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறைகளா இருந்திருக்கலாம். அப்போ எப்படி வந்துட்டு நம்ம முன்னோர்கள் எப்படி பயிர் பண்ணாங்க?
0: அதாவது இது வந்து ஒரு பொய் கூற்று. பஞ்சமே வந்ததே கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும். தின்ன கண்ட இடம்லாம் சோறு, உலகத்திலேயே சோறு சும்மா போட்ட பூமி வந்து தமிழ்நாடு மட்டும்தான். உலகத்துல எந்த நாட்டிலையும் சோறு சும்மாவே போடல. அப்புறம் தின்ன வச்சு ஊடு கட்டின நாடு. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னர். மாட்டை கட்டிலாம் அடிச்சு பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு விளைஞ்சது. ஏங்க பஞ்சம் வராது எப்படிங்க விளையும்? சிலப்பதிகாரத்துல படிச்சிருக்கோம், மணிமேகலையில படிச்சிருக்கோம், அமுத சுரபின்னு ஒண்ணு வற்றாத உணவை கொட்டிக்கிட்டே இருக்கிறது. விளைநிலம், நம்முடைய விளைநிலம் பல 1000 ஆண்டுகளுக்கு இன்னமும் வற்றாத உணவை கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு.

0: இதுக்கு அடிப்படை நான் ஆரம்பத்துல சொன்னல அந்த மழை நீரை தேக்கி நிறுத்தினதுதான். இன்னைக்கும் மழை நீர் எங்கெல்லாம் பொழியுதோ, காடுகள் மலைகள் ரோட்டு ஓரங்கள் அங்கெல்லாம் மழை நீர்ல மட்டுமே உருவாகிற தாவரங்கள் அளவு கடந்த செழிப்பும் கொழுமை வரும். இப்போ மழை பெஞ்சுன்னா பயிர் பச்சை அவ்வளவு செழிப்பா வரும். எவ்வளவு யூரியா போட்டாலும் பொட்டாஷ் போட்டாலும் எவ்வளவு போர் தண்ணி பாய்ச்சினாலும் அந்த செழிப்பை பார்க்க முடியாது. மழை நீர்ல மட்டுமே விளையும் பொழுதுதான் அவ்வளவு பெரிய செழுமையை பார்க்க முடியும். அந்த மழை நீரை மட்டுமே தேக்கிறதுலதான் அவங்க குறியா இருந்தாங்க. காடுகள்ல மலைகள்ல எப்போதாவதுதான் மழை வரும், மலைகள்ல மழை நீரே தேங்காது. காடுகள்லயும் மழை நீர் யாரும் தேக்கி வைக்க மாட்டாங்க. தேக்கி வைக்காத இடங்கள்லயே அவ்வளவு செழிப்பா காடுகளும் மலைகளும் செழிப்பா கொழுத்து வளர்ந்ததுன்னா அந்த மழை நீரை தேக்கி நிறுத்தினா எவ்வளவு பெரிய செழுமையும் அந்த விளைச்சலும் வரும் அப்படிங்கறதுக்காக மழை நீரை தேக்கி நிறுத்தினாங்க நெல் வயல்கள்ல. அதனால பஞ்சமே வரல. மழை நீரை இவங்க மதிக்காம போன பொழுது மேற்கத்திய நாடுகளின் படையெடுப்பு வந்தது எல்லாமே உணவுக்காக தான்.
1: அப்போ நம்ம தமிழ்நாட்டுல கேள்விப்படுற மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலுமே பஞ்சமே ஏற்படலன்ற
0: தமிழர்களுடைய வாழ்வியல்ல பஞ்சமே கிடையாது அந்த காலத்துல. ஏன்னா நீர் மேலாண்மையில் வந்து உலகத்திலேயே தமிழர்கள் மாதிரி யாரும் நீர் மேலாண்மையை கை கொள்ளல. பூமிக்கு உள்ள ஏற்படுற சூட்டை கூட தண்ணியை கொண்டுகிட்டு போய் வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க முடியும்னு தெரிஞ்சு நிறுத்தினவங்க. மழைக்காலத்துல மட்டுமே கிடைக்கிற தண்ணீர்ல விவசாயம் செய்யும் பொழுது காடுகள்ல மலைகள்ல செழிக்கிற மாதிரி செழிச்சு விளைஞ்சது. அளவு கடந்த விளைச்சல், கட்டு கலங்கானும் கதிர் உழக்கு நெல்கானும், வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர், நீர் மறைய நீர் கட்டு நிறைய வரும் நெல் கட்டு, ஏகப்பட்ட பழமொழி இருக்கு. அவ்வளவு விளைச்சல் விளைஞ்சது. அதனால பஞ்சங்கிறதே வறுமையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த வறுமை எல்லாம் பின்னாலதான் வருது, பிற்காலத்துலதான் வருது.
1: எந்த ஆண்டுகளுக்கு முன்பு
0: கிட்டத்தட்ட அணைக்கட்டு தொழில்நுட்பம் வந்தது. மேற்கத்திய படையெடுப்புகள் எல்லாம் இங்க உள் நுழையும் போதுதான் இவங்களுடைய இயற்கையான இந்த வாழ்வியல் கட்டமைப்பு சீரழியுது. அதுக்கு பிறகுதான் பஞ்சம் பசியெல்லாம் வருது. கிழக்கிந்திய கம்பெனிகள் வருது இங்க. அவங்க வந்த பிறகுதான் நில சீர்திருத்தம் வரும்பொழுது தமிழர்களுடைய வரப்புகள் முதல்ல உடைஞ்சது. அங்க வாங்க வெள்ளமே இல்ல, உயரமான வரப்புகள் போட்டீங்கன்னா அந்தந்த இடத்துல பெய்யற நீர் வந்து அந்தந்த இடத்துல தங்குச்சுன்னா மேட்டில் இருக்கிற தண்ணீர் பள்ளத்துக்கே வராது, வெள்ளமே கிடையாது. முதல்ல வெள்ளமே ஏற்படாம தடுக்கணும், மிக அதிகமா விளையணும். இதுக்காக தான் தமிழர்கள் வரப்பே உயர்த்தினாங்க. வெள்ள பாதிப்பே வரக்கூடாது. அடுத்து மிக அதிக விளைச்சல் வரணும். அடுத்தது வெப்ப தாக்குதலே இருக்கக்கூடாது. சூரியன்கிட்ட இருந்து வர வெப்பமும் தாக்கக்கூடாது, பூமிக்குள்ளேயும் வெப்பம் அதிகரிக்க கூடாது. இந்த மூணுக்காகவும் செஞ்ச வேலை வரப்புகளை உயர்த்தி நீரை நிறுத்தினது. இது வந்து காலனி ஆதிக்கம் வந்த பிறகு அவங்க நில சீர்திருத்தம்னு கொண்டு வரும்போது இந்த உயர உயரமான வரப்புகள் எல்லாம் அழிஞ்சுது. அதுக்கப்புறம் அணைக்கட்டுகள் வந்த பிறகு என்னாச்சு, மழை நீரை பாய்ச்சி விவசாயம் செய்யணுங்கிற இடத்துல இருந்து நாட்டில் ஒரு ஏதோ ஒரு பகுதியில் பெய்யற நீரை தடுத்து தேக்கி வச்சு அப்ப ஏகமா பாய்ச்சி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ மழை நீர் அணைக்கட்டு தண்ணி வந்து பாஞ்சிருக்கேன் வயல்னு வைங்க, அப்ப மழை நிறைய பெஞ்சுன்னா அந்த தண்ணியை வடிப்பான நிறுத்துவேன் வடிச்சு விட்டுருவேன். என்ன ஏற்கனவே தண்ணி வயல்ல இருக்கு, அது அணைக்கட்டு பாய்ச்ச நீர், இப்ப மழை வந்தா நான் வடிப்பேன். ஆரம்ப காலங்கள்ல மழை நீர்ல மட்டும்தான் விவசாயமே பண்ண முடியும். அணைக்கட்டும் கிடையாது, பம்பு செட்டும் கிடையாது, மின்சாரமும் கிடையாது. அந்த தண்ணீரை மட்டுமே தேக்கி நிறுத்தி நெல் விளைய வச்சாங்க. ஆனா வாய்க்கால்கள்லாம் எதுக்காக இருந்ததுன்னா வடிகாலுக்காக இருந்தது. தண்ணி பாயறதுக்காக தமிழர்கள் ஆறுகளையோ வாய்க்கால்களையோ பயன்படுத்தவில்லை, வடிகால்களுக்காக. கடைசியில் அறுவடை எப்போ வடிக்கணுங்கிறது வடிகால்களை தான் ஆறுகளையும் வாய்க்கால்களையும் பயன்படுத்தினார்கள். கல்லணை கூட வடியறதுக்காக பயன்படுத்தினதுதான். நீரை தேக்கி வைக்கவே தமிழர்கள் வந்து அணைக்கட்டுகளை கட்டல. அதோடெல்லாம் பூமியோட சூழலையே பாதுகாத்தது. பூமிக்குள்ள கொண்டுட்டு போன நீர் தான் பூமி உள்ள வெப்பம் ஏற்படாம அழிச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப சூடு அதிகரிச்சதுன்னா தண்ணீர் 115 டிகிரி சூடு அதிகரிச்சு இன்னைக்கு தண்ணி ஆவியாவி மேல போயிடும், ஒசக்க போய் அப்படியே காண போகுது. திருப்பி மேகமா இருக்கும், மறுபடியும் திருப்பி குளிர்ந்த நீரா மாதிரி அதே பூமிக்கு வரும். ஒரே 1 லிட்டர் தண்ணீரை வச்சுக்கி 50 வருஷத்துக்கு 1 லிட்டர் தண்ணீர் 4 கிலோ விறகரிக்கிற வெப்பத்தை எடுத்துட்டு மேல போகும் நீராவியா மாதிரி. 50 வருஷத்துக்கு 1 லிட்டர் தண்ணீரையே வச்சுக்கிட்டு அவன் 4 கிலோ விறகரிக்கிற வெப்பம் 200 கிலோ விறகரிக்கிற வெப்பத்தோட ஆவியா கடத்திடும். இந்த வருஷம் சூடு அதிகரிச்சுன்னா ஆவியா போயிரும், திருப்பி வந்துடும் பூமியிலேயே இருக்கும். அடுத்த வருஷம் சூடு அதிகரிச்சுன்னா திருப்பி இது ஆவியா போயிரும். அப்ப வெப்பத்தை கடத்துவதற்காகவும் மிக அதிகமான வளத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் திருவள்ளுவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் வளத்தை கொண்டு வந்து சேர்க்கறது அதுதான். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். அந்த மழை தான் வந்து அந்த பருவ காற்று, அந்த புயல் வந்து மழையை வளத்தை வாரிட்டு வருது. அது வளம் குறைஞ்சதுன்னா உழவ உழவே மாட்டாங்கிறான். திருவள்ளுவர் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன். நீர் அமைக்கலன்னா பூமி இருக்காதுங்கிறான். நீரின்றி அமையாது உலகுங்கிறான். நீரின்றி இயங்காது உலகன்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கலாம் குறளை, தப்பு வராது. ஆனா நீரை அமைச்சாதான் பூமியில இருக்கும், இல்லாட்டினா பெய்யற நீர் எல்லாம் கடலுக்கு போயிரும். நீரை நீங்க அமைச்சா மட்டும்தாங்க இருக்கும் பூமியில, இல்லன்னா இப்பவும் போய்கிட்டேதான் இருக்கும். இந்த வரப்புகளை உடைச்சது தாங்க மிகப்பெரிய சீரழிவு. அடுத்தது மழை நீரை நம்பாம பம்பு செட்டு தண்ணியும் அணைக்கட்டு

0: தண்ணியும் பாய்ச்சினதுமே விளைச்சல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டு, தமிழ்நாட்டுல பஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டு.
1: சரி, அந்த அளவுக்கு வசதி, நீர் தேக்கி வைக்கிறதுக்கு வசதிகள் இல்லன்னா அப்ப விவசாயிகள் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த காலத்துல
0: நீர் தேக்கி வைக்கிற வேலையே இல்ல. மழை பொழியும் போதுதான் அளவு கடந்த மழை, பருவமழை கரெக்டா அந்தந்த சீசன்ல பெய்யற தண்ணீர் அப்படியே நிலத்துல தங்கிரும். 6 அடி உயரம் வரப்பு, வரப்பு உயர நீர் உயரம், எவ்வளவு உயரம் போடுறீங்களோ அவ்வளவு உயரம் வரப்பு உயர நீர் உயரம்னா, தரைக்கு மேல தண்ணி வச்சா அந்த தண்ணி எல்லாம் உள்ள போகும். தரைக்கும் கீழேயும் நீர்மட்டம் உயரும், வரப்பு உயர தரைக்கு மேல உயரும், மழை பெஞ்சா உயரும்னு விரைவு விளக்கம் எழுதுறாங்க தமிழாசிரியர்கள். அது வந்து ஒரு செய்முறை. வரப்பு உயரமா போட்டீங்கன்னா மழை தண்ணி எவ்வளவுக்கு அவ்வளவு நிக்குதோ அவ்வளவு தண்ணியும் பூமிக்கு உள்ள போகும். ஏன்னா பூமி காங்கிரீட் கிடையாது, கல்லு கிடையாது, அவ்வளவு தண்ணீர் உள்ள போகும். நிலத்தடி நீர்மட்டமும் உயரும், தரைக்கு மேலேயும் நீர்மட்டம் உயரும். மழை பெஞ்சா அவ்வளவு தண்ணீரும் கீழே போயும் உயரும். ரெண்டுமே பூமிக்குள்ள வெப்பம் ஏற்படாம வெப்பத்தை சமநிலைப்படுத்தும், உயிர்கள் வாழும். பூமிக்கு கீழே ஈரல்லன்னா பூமிக்கு கீழே எந்த உயிர்களும் பூமிக்கு மேல வாழ முடியாது.
1: ஐயா, பாரம்பரிய வேளாண்மை முறைகளை இன்றைய விவசாயிகளுக்கு மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா?
0: முடியும். எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் விளையுங்கிறது தான் வேளாண்மை. நான் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறேன். விதைப்பு அறுவடை, நடவு அறுவடை, இதுதான் பாரம்பரிய வேளாண்மை. தமிழர்கள் செஞ்ச வேளாண்மை விதைப்பு அறுவடை, நடவு அறுவடை, இந்த ரெண்டே தான் வேளாண்மை. இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தமிழ்நாடு பூரா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் விவசாயிகளை அமைதியா வாழ வைக்கும், சாப்பிட்றவங்களை பாதுகாப்பா வாழ வைக்கும். ஏன்னா காடுகள்லயோ மலைகள்லயோ யாரும் வேளாண்மை செய்வதில்லை, அங்க தானா முளைக்குது விளையுது. நம்ம நீரை தேக்கி நிறுத்தி விதைக்கிறோம், அதே மாதிரி விளையுது. மழை நீர்ல விளையும் பொழுது தானாவே விளைஞ்சிரும். அந்த மாதிரி 40 ஏக்கர் நிலத்துல 3 வருஷமா மழைய பெய்ய வச்சு விளைய வச்சு அறுத்துக்கிட்டே இருக்கோம். 230 மூட்டை இந்த வருஷம் அறுவடை செஞ்சோம். பஜன் கோவில் இருந்து பேராசிரியர் ஆனந்தகுமார் வந்திருந்தார் அறுவடை திருவிழாவுக்கு. ஆலங்குடி பெருமாள் ஐயா வந்திருந்தாரு, அந்த விளைஞ்ச நெல்லாம் பார்த்தாங்க. சரியா, கோயில்பட்டி ஏடி வந்திருந்தாரு. இந்த வருஷமும் விளைய போகுது. தொடர்ந்து மழையை பொழிய வைக்க முடியும். தமிழர்கள் மழையை பொழிய வைப்பதில் அந்த தொழில்நுட்பத்தில் மிகவும் திறமையானவர்களாக இருந்தார்கள். பாதுகாப்பான அணைக்கட்டுகளை கட்டினார்கள். மறுபடியும் அது முடியும்.
1: எப்படி அது சாத்தியமாகும்?
0: வரப்புயர வேளாண்மை சாத்தியமாகும். மழை பொழியும், பருவநிலை சீரடையும், போதுங்கிற அளவு பூமியில பெய்யற நீர் எல்லாம் தங்குச்சுன்னா அவ்வளவு நீரும் அடுத்து வரும் கோடை காலங்கள்ல ஆவியாகும், அவ்வளவு மேகம் உருவாகும். மேகங்கிறது நீராவி, நிறைய நீரை ஆவியாக்கினாதான் நிறைய நீராவி கிடைக்கும். கடல்ல இருக்கிற நீர் ஆவியாகிறத விட தரைப்பகுதியில நீர் வேகமா ஆவியாகும். என்ன, சூரியனுடைய வெப்ப தாக்கமும் அதிகம், பூமி உள்ள இருக்கிற வெப்பமும் கடல் வழியா வெளியேறத விட நிலப்பகுதி வழியா தான் சீக்கிரம் வெளியேறும். அதனால நிலப்பகுதியில பெய்யற நீரை எல்லாம் தேக்கி, பெய்யற நீரை எல்லாம் தேக்கி உயரமான வரப்புகள் போட்டா வெள்ளம் வராது. மிக அதிகமான நைட்ரஜனும் ஆக்சிஜனும் உள்ள நீர் மழை நீர், அதனாலதான் காடுகள் மலைகள் எல்லாம் செழிக்குது. அந்த மழை நீர்ல மட்டுமே விளையும் பொழுது நீங்க தண்ணீரை பாய்ச்ச வேணாம், அளவு கடந்த விளைச்சல் விளையும். ஒரு வயல்ல இருந்து அடுத்த வயலுக்கு போகாம தண்ணீரை வந்து நம்ம உயரமான வரப்புகள் போட்டோம்னா வெள்ளம் வராது, அளவு கடந்த விளைச்சல் வரும். விவசாயிகளுக்கு வேலையே இல்லை, ஆனா மிக உயர்ந்த விளைச்சலும் மிக உயர்ந்த பாதுகாப்பான உணவும் கிடைக்கும். இதுதான் பாரம்பரிய வேளாண்மை.
1: சரிங்க, தொடர்ந்து பேசுவோம் அடுத்த பகுதியில. இப்போ இந்த பகுதியில தமிழர் வேளாண்மைனா என்ன, தமிழர் வேளாண்மையோட முக்கியத்துவம் பத்தி சொல்லிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேர்களா இருக்கட்டும், விவசாய பெருமக்களா இருக்கட்டும், தமிழர் வேளாண்மை குறித்து சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கனத்தம் த ஞானப்பிரகாசம் ஐயா அலைபேசி எண் 9360551353. மீண்டும் ஒரு முறை 9360551353. மிக்க நன்றி ஐயா.
0: நன்றி அம்மா.
2: நீ முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்த தமிழர் வேளாண்மை பத்தி இன்னைக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். மூத்த விவசாயியான மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கனத்தம் டி ஞானப்பிரகாசம் அவங்க அதான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்களே இந்த தமிழர் வேளாண்மை பத்தி.
1: சுபாக்கா, நம்ம பண்ற விவசாயமே மாறுபட்டதா இருக்கு இந்த தமிழர் வேளாண்மை. இவங்களை பாருங்களேன், வரப்பை உயர்த்தி மழைநீரை சேகரிச்சு விவசாய நிலங்களுக்கு எந்த உரங்களுமே கொடுக்காம சிறப்பா செய்யலாம்னு தானே சொல்றாங்க.
2: ஆச்சரியமா இருக்கு பூங்கொடி, ஆனா இப்படிதான் முன்னாடி செஞ்சிட்டு இருந்தாங்களாம். வரப்புயர நீர் உயரும் அப்படிங்கறது சரியா புரிஞ்சிச்சு பூங்கொடி.
1: உங்களுக்கு புரிஞ்சது நல்லதா போச்சு. அப்புறம் தமிழர் வேளாண்மையோட சந்தேகங்களை என்கிட்டயே திரும்ப கேட்டுட்டு இருப்பீங்க.
2: இல்ல இல்ல, இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சி தான் இன்னொரு நாள் உழவர் அரங்கத்துல வரும்னு சொல்லிருக்காங்களே, நான் அந்த நிகழ்ச்சியை கேட்டே தெரிஞ்சுக்கிறேன்.
1: நல்ல முடிவு.
3: விவசாயத்தில் நவீன விவசாய உபகரணங்களை பயன்படுத்தி வருவதன் மூலம் உலக அளவில் செல்வாக்குமிக்க விவசாய வல்லரசாக இந்தியா விளங்குகிறது. நவீன விவசாய உபகரணங்களை விவசாயத்தில் பயன்படுத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எஸ்எம் யோஜனா திட்டத்தை 2014 ஆண்டு தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்கள்

0: என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் விவசாயிகள் இக்கட்டான நிலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை மாநில அரசுகளுக்கு 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 15 லட்சத்துக்கும் மேல் பயன் தரும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளை தொழில்நுட்பத்துடன் வேகமாக இணைத்து வருகிறது. விவசாய வேலைக்கு ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, ட்ரோன்களின் மூலமாக பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பது, பயிர் மற்றும் மண் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது, சேதமடைந்த பயிர்களை மதிப்பீடு செய்வது, தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க விவசாயிகளை ஊக்குவிப்பது போன்ற பல முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சில் ICAR மற்றும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. இந்தியாவில் விவசாயத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது மட்டுமே இத்திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகள் தன்னிறைவோடு புதிய தொழில்நுட்ப முறையை கற்றுக்கொண்டு இந்தியாவை வளமிக்க நாடாக மாற்ற வேண்டும். விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள இந்த நவீன தொழில்நுட்ப முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வேளாண்மைக்கு ஆதாரம் மண்வளம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த குடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கோபால் பல்படி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
4: புதிய கோபால் பி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பி டூத் பேஸ்ட்,
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண.

0: விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: காற்றில் வரும் கானம், நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழ 0436823311 அல்லது 2994840 அல்லது 2995580 அலைபேசி எண் 9566427231. நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, உங்கள் சுபாவம் பற்றி ஒரு வரியில். உங்கள் சுபாவம் பற்றி ஒரு வரியில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
3: இரவு வணக்கம் சார்.
2: இரவு வணக்கம். யார் பேசுறீங்க? சரவணா காமலேஷ். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
3: கை கொடுக்கும் கை படத்துல இருந்து சார், தாழம்பு.
2: சரிங்க, பாட்டு வருது, கேட்போம்.
3: நன்றி சார்.
2: நன்றி.

0: வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ இனிய இரவு. வணக்கம் சித்ரா மணக்குடி.
0: என்ன பாடலுமா கேட்க விரும்புறீங்க?
1: படம் ஆன்பாவும் பாடல் குயிலே குயிலே பூங்குயிலே, அந்த பாடல் கொடுங்க.
0: சரிங்க, உங்கள் விருப்ப பாடல் நமது பண்பலையில் கேட்போம். நன்றி.
1: நன்றி சார்.

0: காற்றில் வரும் காரம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: ஜோதி, என்ன பண்ணிட்டு சார்? நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லம்மா. என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: கடலோர கவிதைகள் படத்திலிருந்து அடி ஆத்தாடி.
0: சரிங்க, பாடல் வருது, கேட்போம். நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரம் 8:14. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கோபால் பல்படி வழங்கி கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள்.
1: காரைக்கால்
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க

0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம். இஞ்சிக்குடி மின்சார கண்ணம் பேசுறேன் சார்.
0: என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: சிந்தாமல் சிவராமல் படத்துல இருந்து சற்று முன் கிடைத்த தகவல் உடைய அந்த பாடல் ஒளிபரப்புங்கள். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: நிச்சயமா பாடல் வரும், விளம்பரத்தை தொடர்ந்து கேட்போம். நாளை காலை மணி 6:35 காரைக்கால் ONGC காவிரியா செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவிரியா செட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ். நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு உங்கள் சுபாவம் பற்றி ஒரு வரியில் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நம்முடைய நேயர்கள் அனுப்பியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் அனுப்பியிருக்காங்க. அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற மனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், நல்லவர்களுக்கு கண்டிப்பாக நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஜோதி சதீஷ் ஆனால் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர், அமைதியோ அமைதி, காரைக்கால் தலத்திருவிலிருந்து. அடுத்தது காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா அதிகமாக சொல்லியிருக்காங்க. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கணும் என்பது தான், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும், இதுவும் கடந்து போகின்ற நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, இரவு யதார்த்தமான மனசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க, இரக்க குணம் என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜி சிவா, நான் ரொம்ப சாது, அவங்க என்ன ஊருன்னு சொல்லலை. பெல்லூர் சதாகௌதமன் குறிப்பிட்டிருக்காங்க, நான் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து KVS நகர் குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்காங்க, பணிவு எனது சுபாவம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, சிக்கனத்தை கடைபிடிப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, அடுத்தவர்களின் வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒருபோதும் ஒப்பிட மாட்டேன், அதுதான் என்னுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, நான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நாகை பாபு, எத்தனை என்னத்தை தாங்க சொல்கிறது, சுருக்கமாக சொல்லணும்னா நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு பாபு அனுப்பிச்சிருக்காங்க. மன்சூர் அலி, ஆக்கூர் மடப்புடம் நார்ஜியா மன்சூர் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு இலகிய மனசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. திருமலஸ்தான் வீரசுந்தரி, சிக்கனத்தை கடைபிடிப்பவள்னு அனுப்பிச்சிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அனுப்பியிருக்காங்க, நான் எல்லோரையும் நம்பும் ஒரு ஏமாளிங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. குறிஞ்சிக்கோணி ஆசுர்தீன் அவங்க அனுப்பியிருக்காங்க, கின்னியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆரூர் குடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அனுப்பியிருக்காங்க, பொறுமைசாலி சார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது தங்களுக்கு இறையே, என் சுபாவம் அனைவரிடத்திலும் அன்பாக பேசுவது. ஆமாங்க, உண்மைதாங்க, அவ்வளோதாங்க. காரைக்கால் மேலவிடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் மேலவிடுதுறையிலிருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது எடப்பாடி போலம்பட்டி தங்கவேல் அனுப்பிச்சிருக்காங்க, அதிகமாக குறிப்பிட்டிருக்காங்க, நிலையத்தை அழகாக்க எண்ணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது முன்கோப, நாம் வந்து உங்கள் சுபாவம் பற்றி ஒரு வரியல்னு குறிப்பிட்டிருக்கோம். அதனால் ஒரு வரியில் அனுப்பிச்சாக்க நம்ம நிறைய நேயர்களுடைய பெயர்களை நாம் படிக்க முடியும். நான் முன்கோபக்காரன், நாழிக்கல் பட்டி எழில் முத்து சாமி அனுப்பிச்சிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. இப்பொழுது இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அவங்க கேட்ட பாட்டை கேட்போம்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கோபால் பல்படி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
4: புதிய கோபால் பி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பி டூத் பேஸ்ட்
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்படி.
0: நேரம் 8:30. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள்.
9: PSR தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: PSR தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
13: அன்பான அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். ஐயாவாடி அசோக் ராஜ் பேசுகிறேன்.
0: என்ன பாட்டுங்க சார்?
13: எனக்கு வந்து காட்டினிலே வரும் கீதம் படத்தில் இருந்து கண்டேன் என்கும் பாடல் ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்கொள்கிறேன். காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை நான் கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமா பாட்டு வரும், காத்திருங்கள். நாம நிகழ்ச்சியில நாம கேட்டிருந்தோம் உங்கள் சுபாவம் பற்றி ஒரு வரியில். என்ன நம்முடைய நேயர்கள் அனுப்பிச்சிருக்காங்க, காட்டூர் சிவகுமார் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், உழைப்பால் உயர்ந்தவன் சற்று முன் பாட்டு கேட்டவங்க அடிச்சிருக்காங்க. அடுத்தது மதுரை சோமசுந்தரம், விடாமுயற்சியே எமது அடையாளம்னு அடிச்சிருக்காங்க. அடுத்து நெடுஞ்செழியன் இடங்கண்ணி, அன்பாக பேசுவது அவங்களுடைய சுபாவம். அடுத்து மேலவாஞ்சூர் பாத்திமா, பொறுமைசாலின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, எல்லோரும் அன்பாக பழகுவேன் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர், அஞ்சு ரவிச்சந்திரன், நான் அதிகமாக யாரிடம் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன், தெய்வ வழிபாடு அதிகம் உண்டு, நல்லவர்களோடு பழகுவேன், நல்லது நினைப்பேன் நினச்சிருக்காங்க. அடுத்து கும்பகோணம் குமரன், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவது என்னுடைய சுபாவம்னு நினச்சிருக்காங்க. கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடையிலிருந்து, உழைப்பு மட்டும் நம்புகிறேன் நினச்சிருக்காங்க. புவனகிரி சுமதி, சிரித்த முகத்துடன் இருப்பது. அடுத்து செந்தில் கண்ணன் பேரளம், நான் மிகவும் அன்பானவன், எல்லோரிடமும் நன்றாக பழகுபவன் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. கலகலப்பான பொண்ணுங்க அப்படின்னு அடிச்சிருக்காங்க. எஸ் ஜோதி, அன்னப்பன்பேட்டையில் இருந்து. அடுத்து நீடமங்கலம் வட்டம், காலாச்சேரி மணிமாறன், கோபமும் இரக்க குணமும் கலந்தவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இயற்கை எழில் பயணம் மற்றும் உள்ளூர் கலை பண்பாட்டின் மீது பேரன்பு, தெளிவான சிந்தனை. தித்தச்சேரி ஏ நிஷாம் ஹலீம் குறிப்பிட்டிருக்காங்க. பஞ்சநதி குளம் கோவி இளவரசன், எல்லோரிடமும் அன்பாக பழகுவேன், எதையும் நிறைவு என்று எடுத்துக்கொண்டு நிம்மதி அடைவேன், வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், நேர்மையுடன் வாழ்வது, என்னால் முடிந்தவரை உதவுவது. தேவனூர் ஜோதிலட்சுமி, ஆடம்பர பகட்டு தவிர்த்து எளிமையாக வாழ்பவள்னு அடிச்சிருக்காங்க. அடுத்து கத்திரிப்புலம் பாக்கியராஜ், காற்றில் வரும் காரண நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அமைதியாக கடந்து செல்வதே பாபா கோயில் ரவி அடிச்சிருக்காங்க. பொறையார் சுகுணாதேவி, கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக வாழ நினைப்பேன், இது கூட கிடைக்காத மக்களுக்கு வேண்டிய வேண்டிக் கொள்வேன். சீதா கலியபெருமாள், சேத்தூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. பொய் சொல்ல பிடிக்காது, சேத்தூர் சீதா கலியபெருமாள். பொறையார் லதா அனுப்பிச்சிருக்காங்க, எல்லோரிடமும் அன்பாக இருப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சீதா கலியபெருமாள் அடுத்து அது அவங்களே தொடர்ந்து அனுப்பியிருக்காங்க. கணபதி அனுப்பிச்சிருக்காங்க, பழையாற்றாங்கரை கணபதி, நான் எப்படின்னா யாரும் உதவி கேட்டால் ஓடோடி உதவி பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. தொடர்ந்து இடைந்திருப்போம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: PSR தங்க மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை.

0: சத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
7: வணக்கம் சார், நான் பவித்ர மேனேஜர் ரகுபதி பேசுறேன் சார்.
6: ரகுபதி, உங்கள் விருப்ப பாடல்.
7: எனக்கு வந்து காதல் சொல்ல வந்தேன்னு ஒரு படத்துல இருந்து ஹரிகரன் சார் பண்ண ஒரு அருமையான அழகான பாடல்.
6: சரிங்க.
7: செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவேன்னு ஒரு பாட்டு வருது சார்.
6: சரிங்க, கேட்போம். நன்றி.
7: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.

0: ஆகாஷவாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:45.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய யூத் அவுட்ரீச் இளையோர் முன்னெடுப்பு நிகழ்வின் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவின் வானொலி தொகுப்பு. ஆகாஷ்வாணி காரைக்கால் மற்றும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய யூத் அவுட்ரீச் நிகழ்ச்சியின் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா இன்று காலை 11 மணியளவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்தும் அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரமும் பாடப்பட்டன.
2: ஒரு நாட்டின் எதிர்காலம் எங்கே உருவாகிறது? வகுப்பறை விளையாட்டு மைதானங்களிலா? இல்லை, நம்மால் முடியும் என்று நம்பும் இளைஞர்களின் சிந்தனைகளில்தான். ஒரு இளைஞரின் குரல் ஒரு கருத்தை மாற்றலாம், ஒரு கருத்து ஒரு தலைமுறையை மாற்றலாம். அப்படிப்பட்ட இளைய தலைமுறையின் சிந்தனைகளையும் பேச்சாற்றலையும் சமூக பார்வையும் வெளிக்கொண்டக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் இளைஞர் முன்னெடுப்பு. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை உதவி இயக்குநர் மற்றும் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் ஆகாஷ்வாணி இயக்குநரகத்தின்படியும் இந்த இளைஞர் முன்னெடுப்பு பேச்சு போட்டியானது கடந்த மே மாதம் அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக டீன் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ப்ரொஃபஸர் வி ரேணுகா தேவி மேம் அவர்களை அழைக்கிறோம்.
3: அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு துணைவேந்தர் சுலோசனா சேகர் அவர்களே, மதிப்பிற்குரிய பதிவாளர் திரு ஆர் திருமுருகன் அவர்களே, காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தின் மதிப்பிற்குரிய உதவி இயக்குனர் மற்றும் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் டி கே காயத்ரி தேவி அவர்களே, நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஏ பிரியா மற்றும் அலுவலர்களே, மாணவர் நலப்புல துணை முதன்மையர் தினகர் அவர்களே, அன்பிற்கினிய மாணவ மாணவியர்களே மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். காரைக்கால் அகில இந்திய வானொலியின் சார்பில் கடந்த மே மாதம் 11 நடைபெற்ற இளையோர் முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இன்றைய பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய அவுட்ரீச் புரோகிராம்கள் மூலம் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பல்வேறு சமூக செய்திகள் மற்றும் விழிப்புணர்வுகளை எளிய முறையில் கொண்டு சேர்ப்பதில் காரைக்கால் அகில இந்திய வானொலி முக்கிய பங்காற்றி வருகிறது. 2026 மே 11 நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்திய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பரிசு பெறும் மாணவர்களுக்கு எங்களது இனிய வாழ்த்துக்கள். இந்த பரிசுகள் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கு மேலும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் வருகை தந்துள்ள துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அகில இந்திய வானொலி அதிகாரிகள் உதவி இயக்குனர் டி கே காயத்ரி தேவி அவர்கள் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் அகில இந்திய வானொலி அதிகாரிகள், பல்கலைக்கழக அதிகாரிகள் மற்றும் அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது நன்றியையும் அவர்களை வருக என்று வரவேற்று அமர்கிறேன்.
2: அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஏ பிரியா மேம் அவர்களை
4: அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இளைஞர்களை முன்னெடுத்து நிகழ்ச்சிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இயக்குநரகமும் எங்களுடைய உதவி இயக்குனர் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் வந்து கடந்த மே மாதம் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது ரேணுகா தேவி மேடம் அவர்கள் வந்து நீங்கள் வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரோம், மாணவர்கள் ரொம்ப தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருந்தோம், எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க. அப்போ நம்மளோட துணைவேந்தர் ஐயாவும் இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அவங்க ரொம்ப நிறைவாக எங்களை வரவேற்று எங்களுக்கு எல்லா விதத்திலையும் வந்து உதவி செய்து நல்லா பேசி சிறப்பித்தாங்க. மாணவர்களும் வந்து அனைத்து தலைப்புகளும் மிக சிறப்பாக பேசினாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருந்தோம். அதாவது வானொலி அவங்க வாழ்வில் எப்படி பங்கேற்குது, ஆரோக்கிய விழிப்புணர்வு, போதைப்பொருள் விழிப்புணர்வு, சமூக முன்னேற்றம், இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளை கொடுத்திருந்தோம். 7 மிக சிறப்பாக பேசினாங்க. அதில் 3 தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் 3 பரிசுகளும் மேடத்தோட அறிவுறுத்தல்படி எல்லாருக்குமே பங்கேற்றும் எல்லாருக்குமே சான்றிதழ் அளிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் சான்றிதழ்களும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பல்வேறு அலுவலக பணிகள் நிறைய இருந்தும் சென்னையிலிருந்து

0: மேடம் வந்து நான் வந்து தரேன், ஏன்னா வந்து நம்ம நடத்திட்டோம் எல்லாம் நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஆனால் அந்த பரிசளிப்பு இருக்கும்போது நம்மளோட பங்கு முக்கியம். இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் வந்திருக்காங்க, அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சுலோச்சனா சேகர் மேடம், மூத்த பேராசிரியர் மற்றும் பொறுப்பு துணைவேந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் வந்து உடனே எங்களுக்கு வந்து நீங்கள் வாங்க, நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுமதி தந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பதிவாளர் பேராசிரியர் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும், மேலும் பேராசிரியர் ரேணுகா தேவி ஐயார் அவர்களுக்கும், துணை மாணவர் நலத்துறை முதன்மை தினகர் சலபத்துல்லா ஐயா அவர்களுக்கும், அனைவருக்கும் வந்து எங்களுடைய ஆகாஷ்வாணி காரைக்கால் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால், காரைக்கால் வானொலி நிலையத்துறை நிலைய இயக்குநர் மற்றும் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் டி கே காயத்ரி மேம் தற்போது பேசுவார்.
2: அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானொலி ஒருங்கிணைத்த இந்த இளையோர் முன்னெடுப்பு இணைந்து பெருமை மிகு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் அனைத்து அறிவார்ந்த சான்றோருக்கும் எங்களது நன்றிகள். இந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள், பங்கு பெற்ற மாணவர்கள், பார்வையாளர்களான மாணவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். போட்டி, வெற்றி, தோல்வி இது எல்லாம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். போட்டியில் பங்கு பெறுபவர்கள் மட்டும்தான் திறமையாளர்களா, வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே சிறந்தவர்களா? நிச்சயமாக இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான போட்டியில் தான் வாழ்கிறோம். நான் சந்திக்கும் போட்டி உங்களுக்கு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் போட்டி மற்றவருக்கு புரியாது. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி திறமை கொண்டவர்கள், தனிப்பட்ட நம் வாழ்க்கை போட்டிகளில் நாள்தோறும் போராடி வருபவர்கள். இந்த புரிதலோடும் பெருமையோடும் அடுத்த போட்டியை துணிவோடு சந்திப்போம். இப்படி நாள்தோறும் போட்டிகளை துணிவுடன் சந்திக்க அறிவையும் உறுதியையும் வலிமையையும் நமக்கு தருவது எது? இரண்டு முக்கிய காரணங்கள், எஜுகேஷன் அண்ட் லேர்னிங், கல்வி கற்றல். இரண்டும் ஒன்றா? எஜுகேஷன் கல்வி இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒன்று, ஃபார்மேட் இஸ் ஸ்ட்ரக்சர்டு. லேர்னிங் கற்றல் இது அனுபவத்தின் வழி நாம் உணர்வது. லேர்னிங் இஸ் பர்சனல் அண்ட் இஸ் அன் எட்டர்னல் ப்ராசஸ், தொடர்ந்து நிகழ்வது. இன்னும் சொல்ல போனால் எஜுகேஷன் இஸ் நாட் த லேர்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் பட் த ட்ரெயினிங் ஆஃப் த மைண்ட் டு திங்க். இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. சிந்திப்பது நம் மனதையும் அறிவையும் ஒருங்கே செம்மைப்படுத்தும். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொன்னது போல, டெல் மீ அண்ட் ஐ ஃபர்கெட், டீச் மீ அண்ட் ஐ ரிமெம்பர், இன்வால்வ் மீ அண்ட் ஐ லேர்ன். நம் கற்றல் கல்லூரி பாடங்கள் மட்டுமே இல்லை, நாள்தோறும் நாம் சந்திக்கும் நிகழ்வுகள், மனிதர்கள் ஏதோ ஒரு கற்றலை நமக்கு தந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். நம் கல்வியும் பாடங்களும் நமக்கான பொருளாதார வாய்ப்பு மேம்படுத்தும் திறனை தருகிறது. நம் கற்றல் நம்மை செழுமைப்படுத்தி செம்மைப்படுத்தி நல்ல மனிதராக வாழும் வாய்ப்பை நாள்தோறும் நமக்கு தருகிறது. வானொலி இத்தகைய பர்சனல் அவேர்னஸ் என்ஹான்ஸ்மெண்ட் வாய்ப்புகளை உங்களுக்காக வழங்கி வருகிறது. ஊடகங்கள் இப்போது பல்கி பெருகி இருக்கும் சூழலில் தன்னிலை சற்றும் குறையாத பெருமை மிகு ரெஸ்பெக்டட் இன்ஸ்டிடியூஷனாக இன்றும் இருப்பது நம் அகில இந்திய வானொலி. அதுவும் ஒரு சிறிய நகரில் இருந்து ஒளிபரப்பாகும் நம் காரைக்கால் பண்பலை கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களை சென்றடைகிறது. 34 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட காரைக்கால் பண்பலையில் முழுவதும் முற்றிலும் இளைஞர்கள். புதிய சிந்தனைகள், புதிய நிகழ்ச்சிகள் என வானொலி நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, பொருள் ஈட்டுவதிலும் இந்தியாவிலேயே 2 இடத்தில் இப்போது இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை செய்யும் விஷயங்களைப் போல வானொலியில் நீங்கள் பகுதி நேரமாக பார்ட் டைமாக வேலை செய்யலாம். காரைக்கால் பண்பலை போன்ற ஒரு ஊடகத்தில் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை வழங்கி பாருங்கள். அது தரும் கான்ஃபிடென்ஸ், ப்ரைடு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே ஒரு சிறந்த பர்சனல் மூமெண்ட், கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர், பர்சனாலிட்டி டெவலப்பர் என்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். படிப்பு, கல்வி, கற்றல் இவையெல்லாம் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களோடு வாழ்க்கையிலும் உங்கள் வானொலியிலும் உண்டு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும், நன்றி.
1: யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இந்த இளைஞர் முன்னெடுப்பு நிகழ்வுல நம்ம பரிசளிப்பு விழா பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவார் மத்திய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அவர்கள் பேச காத்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுறது முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகில இந்த மாதிரி நிலையத்தோட மிகப்பெரிய அவங்க ரசிகர்களே சொல்லலாம், மேயர் கூட சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியை பத்தி ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. கடந்த முறை இங்க ஒளிப்பதிவு வந்தப்போ நம்ம பண்பலை பத்தி அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க, தொடர்ந்து அவங்கள்ட்ட கொடுக்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் பண்பலை என்பதை ஒரு கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இல்ல ஒரு நம்ம உடல்நிலையை பத்தி நம்ம நலம் பாத்துக்கணுமா, இல்ல நம்ம போர் அடிச்சா கேக்குறதுக்கு ஒரு துள்ளி வரும் பாட்டு, இல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ், இல்ல ஒரு காலை காம்போ, இல்ல ஷேர் லைக், அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நம்மளோட இணைந்து இருக்கிற ஒரு காரைக்கால் பண்பலையிலிருந்து

0: வந்திருக்கிற நிலைய இயக்குனர் அவர்கள், அவரும் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ், அவங்க எல்லாருக்குமே எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வரவேற்பும். எங்களுடைய மாணவர்கள் ரொம்ப தனித்திறமையை அன்னைக்கு வெளிப்படுத்தி ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஐ திங்க் வானொலி நகவை 90 இல்லையா 90 அதை பற்றியே பேச்சு ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதில் இப்போ 3 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க காரைக்கால் வானொலி நிலையம் சென்று அங்கே ஆர்ஜேவா அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு மேடம் சொன்னாங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே. அண்ட் சான்ஸ் கொடுத்த மேடத்துக்கும் இந்த ஆல் இண்டியா ரேடியோக்கும் வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பதிவாளர்கள் ஒரு சில வார்த்தைகள்.
2: இந்த நிகழ்வு வந்து தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடத்த வேண்டும் என்று காரைக்கால் வானொலி நிலையத்தின் எங்களுடைய டீன் ஸ்டூடெண்ட்ஸ் அணுகிய பொழுது அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பின்னாடி எங்களுடைய மேனாள் துணைவேந்தர் உரிய பேராசிரியர் கிருஷ்ணன் அவருடைய வழிகாட்டிலும்படி எங்களுடைய டெப்டி டீன் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் டாக்டர் தினகர் செல்லபத்துலா அவர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது நிறைய மாணவர்களுடைய ஆர்வம் மீதியின் காரணமாக நிறையா மாணவர்கள் பங்கேற்றார்கள். அவங்க அதை வந்து 2 நாட்களாக நடத்தலாமா அப்படின்லாம் ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்புறம் அதை வந்து பல கட்டங்களாக சொல்லப்பட்டு 1 நாள் நடத்தப்பட்டது. அதில் மாணவர்கள் வந்து அவர்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள். அந்த திறமையின் வாயிலாக இன்று வந்து பரிசளிப்புக்கு சில மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. அந்த பரிசு பெறுவை காத்திருக்கின்ற மாணவ நண்பர்களுக்கு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இளைஞர் முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் அந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் பங்கு பெற்று ஒவ்வொரு தலைப்புலையுமே ஆன் த ஸ்பாட்டில் பேசினாங்க. நம்ம தலைப்பு முன்னாடியே கொடுக்கல, அந்த தலைப்பு அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த தலைப்பு கொடுத்த உடனே ஆன் த ஸ்பாட் பேச ஆரம்பித்தாங்க. அதில் முதல் பரிசு யாருக்கு அப்படின்னா, ஒரு சமுதாயம் முன்னேறுகிறது என்பது எது கொண்டு அளவிடலாம்? உயர்ந்து நிற்கும் கட்டிடங்களையா, வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தையா, பொருளாதார வளர்ச்சியா? இவை மட்டுமல்ல, மனிதர்களின் சிந்தனை மாறும்போது, மனிதனையும் வளரும் போது, சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனுக்கு சமமான வாய்ப்பு கிடைக்கும்பொழுது அப்பொழுதுதான் உண்மையான சமுதாய முன்னேற்றம் உருவாகிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலைப்பை மையமாக கொண்டு சமுதாய முன்னேற்றம் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை ஆணித்தரமாக கூறிய குமர குருபரன் முதல் பரிசை வெல்கிறார். இரண்டாவது பரிசு யாருக்கு அப்படின்னா, தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சில குரல்கள் மட்டும் காலத்தை தாண்டி நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் வானொலி. ஒரு காலத்தின் வீட்டின் மூலையில் இருந்த ஒரு வானொலி பற்றி இன்று இளையோர் பயணத்திலும் அவர்களின் சிந்தனைகளிலும் அவர்களின் கடவுளின் எப்படி ஒரு பங்கமாக இருக்கிறது? பாடல்களை மட்டும் ஒளிபரப்பு ஊடமாக இருக்குமா வானொலி? அல்லது தகவல், அறிவு, சிந்தனை, பொழுதுபோக்கு என இளைய தலைவரின் வாழ்க்கையை வடிவமைக்கும் ஒரு நண்பனா? இந்த கேள்விக்கான தன் பார்வையில் இளைஞர் வாழ்வில் வானொலியின் பங்கு என்ற தலைப்பில் ஆழமாக எடுத்துரைத்தார் பரமநாயகி அவர்கள். அவர்களுக்கு இரண்டாவது பரிசு. தொடர்ந்து மூன்றாவது பரிசாக, வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழந்த பிறகும் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஆரோக்கியத்தை இழந்துவிட்டால் அதை மீட்டெடுப்பது அவ்வளவு எளிதல்ல. நாம் சம்பாதிக்கிறோம், சொத்துக்களை சேர்க்கிறோம், வசதிகளை உருவாக்கிறோம், ஆனால் இவை அனைத்தையும் அனுபவிக்க முதலில் தேவைப்படுவது ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும். நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் எது? பணம் அல்ல, பொருள் அல்ல, நோயின்றி வாழும் வாழ்க்கை தான் உண்மையான செல்வம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துரைத்த ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் எடுத்துரைத்தார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர்களுக்கு மூன்றாவது பரிசு. மூன்று பேர் கூட பரிசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லாருக்குமே அவங்க சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி இயக்குனர் மற்றும் நிகழ்ச்சி பிரி தலைவர்கள் வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க. அதனால் நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் பிறகு அழைக்கின்றோம்.
3: இந்நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள், அலுவலர்கள் மற்றும் ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலைய அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக நாட்டுப்பண் நவிழ விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி காரைக்கால், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய யூத் அவுட்ரீச் இளையோர் முன்னெடுப்பு நிகழ்வின் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
4: காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: இரவெல்லாம் அடிக்கடி ஆவி ரூபத்தில் மந்தாகினி தேவி தன்னை துன்புறுத்தி வருவதாக, இம்சிப்பதாக சுந்தர சோழர் அனிருத்த பிரம்மராயரிடம் தெரிவித்தார். அப்பொழுது அனிருத்த பிரம்மராயர் இதற்கு பதிலாக, ஒருவேளை பழுவூர் இளையராணி மந்தாகினியின் ஆவியாக நடித்து தங்களை இம்சித்திருக்க வேண்டும் என்று தான் கருதுவதாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். சுந்தர சோழர் சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து கோப வெறி பொங்க,
2: நீங்கள் இப்போது சொல்வது மட்டும் உண்மை என்று ஏற்பட்டால் அந்த ராட்சசியை என் கைகளினாலேயே கழுத்தை நெறித்து
1: என்று கூறுவதற்குள் முதன் மந்திரி குறுக்கிட்டு,
3: வேண்டாம் சக்கரவர்த்தி, தங்கள் வாயால் அப்படி ஒன்றும் சபதம் கூற வேண்டாம்
1: என்று பரபரப்புடன் சொன்னார்.
2: ஏன், அவள் பேரில் என்ன தங்களுக்கு அவ்வளவு இரக்கம்? அவ்வளவு தூரம் வேதனைப்படுத்தியவளை என்ன செய்தால்தான் என்ன
1: என்று சுந்தர சோழர் பொங்கினார்.
3: எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் கஷ்டப்படுத்தியவர் நெருங்கிய பந்துவாயிருக்கும் பட்சத்தில், ஒருவேளை சொந்த புதல்வியாயிருக்கும் பட்சத்தில்
1: என்று முதன் மந்திரி கூறி தயங்கி நின்றார்.
2: முதன் மந்திரி, இதென்ன பிதற்றல்
1: என்றார் சுந்தர சோழர்.
3: சக்கரவர்த்தி, தங்களுடைய பொறுமையை உண்மையில் சோதித்து விட்டேன். அதற்காக எனக்கு உசிதமான தண்டனையை கொடுங்கள். ஆனால் நந்தினி தேவியை தண்டிப்பது பற்றி பேச வேண்டாம். நந்தினி தேவி தனாதிகாரி, பழுவேட்டரையரன் இளையராணி மட்டுமல்ல, மூன்று உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி. அவரை எந்த குற்றத்துக்காக யார்தான் தண்டிக்க முடியும்
1: என்றார் அனிருத்த பிரம்மராயர். இதை கேட்ட சக்கரவர்த்தி சிறிது நேரம் முதன் மந்திரியை அளவில்லாத வியப்போடு உற்று பார்த்து கொண்டிருந்தார். பிறகு கலீர் என்று சிரித்தார்.
3: சக்கரவர்த்தி, இன்றைக்கு மிகவும் சுபதினம். இரண்டு தடவை தாங்கள் சிரிக்க கேட்டேன்
1: என்றார் அனிருத்தர்.
2: பிரம்மராயரே, இந்த அரண்மனையில் இப்போது ஒரு பெண் பைத்தியம்தான் இருக்கிறது என்று நினைத்தேன். நீர் அவளை விட பெரிய பைத்தியம் என்று இப்போது அறிந்தேன். அவள் பேசாத, வாய் பேச முடியாத பைத்தியம், நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்
1: என்று கூறிவிட்டு சுந்தர சோழர் மறுபடியும் நினைத்து நினைத்து சிரித்தார். சுந்தர சோழரின் சிரிப்பு ஒலி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பெண்மணிகள் அங்கு வந்தார்கள். முன்னால் மகாராணியும் அவளுக்கு பின்னால் குந்தவை ஒரு பக்கமும், வானதி ஒரு பக்கமும் பிடித்து இழுத்து கொண்டு வர மந்தாகினியும், அவர்களுக்கும் பின்னால் பூங்குழலியும் ஒரு தாதிப்பெண்ணுமாக ஊர்வலம் போல வந்தார்கள். சுந்தர சோழரின் சிரிப்பு அவர்களுக்கும் சிறிது குதூகலத்தை உண்டு பண்ணியிருந்தது. மந்தாகினி அவரை ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதும், மறுகணம் குனிந்து தரையை பார்ப்பதுமாயிருந்தாள். அவளுடைய அலங்காரம் இப்போது பூரணம் அடைந்திருந்தது. குந்தவை பிராட்டி அலங்காரக் கலையில் இணையில்லாத தேர்ச்சி பெற்றவள் என்று அந்த காலத்தில் புகழ் பெற்றிருந்தாள். அதற்காகவே சித்தரசர்கள் தங்கள் மகளிரை இளைய பிராட்டியின் தோழியாயிருப்பதற்கு பழையாறைக்கு அனுப்புவது வழக்கம். குந்தவை தன் முழு திறமையையும் வாய் பேச முடியாத ராணியை அலங்கரிப்பதில் பயன்படுத்தியிருந்தாள். அடிவுள்ளத்தில் தோன்றிய ஏதோ ஒரு உருத்தெரியாத உணர்ச்சியினால் மந்தாகினியின் தலைக்கூந்தலை நந்தினியைப் போல ஆண்டாள் கட்டுடன் அலங்கரித்திருந்தாள். இந்த அலங்காரம் முடிந்ததும் பெண்கள் எல்லோருக்குமே அவள் தத்ரூபமாக நந்தினியைப் போலிருந்தது தெரிந்துவிட்டது. காட்டிலே அலைந்து தெரிந்த தேக ஆரோக்கியமுள்ள மாதரசியாதலால் பிராயத்திலே இருந்த 25 வருஷ வித்தியாசம் கூட தெரியவில்லை. மற்ற பெண்மணிகள் மந்தாகினி தேவியை சிறிது பெருமையுடனேயே அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தினால் பெருமை கொண்டிருந்தார்கள். இந்த சரித்திரம் நிகழ்ந்த நாட்களில் தமிழகத்து பேரரசர்களும் குறுநில மன்னர்களும் பல மனைவியரை மணப்பது சகஜமாயிருந்தது. ஓயாமல் போர்கள் நடந்த வண்ணமாயிருந்தன. அரசளம் குமாரர்களோ போர் முனையில் எப்போதும் முன்னணியில் இருந்தார்கள். ஆகையால் குலம் நசிக்காமல் பாதுகாப்பதற்காக அரசகுலத்தவர் பெண்கள் பலரை மணப்பது வழக்கமாயிருந்தது. பட்ட மகிழ்ச்சியாயிருப்பவள் மற்ற ராணிகளிடம் அசூயை கொள்ளாமல் அணைத்து ஆதரிப்பது ஒரு சிறந்த நறுங்குணமாக கருதப்பட்டது. இந்த முறையிலேயே மலையமான் மகள் உற்சாகமாயிருந்தாள். குந்தவை தன்னுடைய அலங்கார திறமையை இவ்வளவு நன்றாக காட்ட முடிந்தது பற்றி பெருமை கொண்டிருந்தாள். பைத்தியக்கார பிச்சியாக தோன்றியவளை இணையில்லா அழகு வாய்ந்த இளம்பெண்ணாக தோன்றும்படியல்லவா அவள் செய்துவிட்டாள்?

0: பூங்குழலிக்கோ தன் அத்தைக்கு அரண்மனையில் இவ்வளவு ராஜோபச்சாரங்கள் நடப்பது பற்றி களிப்பு உண்டாகியிருந்தது. அவள் எதிர்பார்த்ததற்கெல்லாம் மாறாக இங்கே உள்ள அரண்மனை பெண்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இவ்வாறு பெருமிதம் பொங்க அந்த அறையினுள் பிரவேசித்த பெண்களின் ஊர்வலத்தை சக்கரவர்த்தி பார்த்தார். அவருடைய சிரிப்பு அந்த க்ஷணமே நின்றுவிட்டது. மந்தாகினியின் புதிய தோற்றம் அவருக்கே அளவில்லாத பிரமிப்பை அளித்தது. தாம் கண்முன்னால் பார்ப்பது உண்மைதானா என்று சந்தேகிப்பவர் போல கண்களை கையினால் சிறிது மூடிக்கொண்டும் பின்னர் திறந்தும் உற்று உற்று பார்த்தார். சற்று முன்னால் முதன்மந்திரி சொல்லிக் கொண்டிருந்த விவரங்களெல்லாம் அவர் மனத்தில் பதிந்திருந்தன. சில காலமாக நள்ளிரவில் தன்னெதிரே தோன்றி தன்னை வருத்திய பெண் உருவத்துக்கும் மந்தாகினியின் உருவத்துக்கும் உள்ள ஒற்றுமை அவருக்கு நன்கு புலனாயிற்று. அதே சமயத்தில் சில வேற்றுமைகள் இருப்பதையும் கவனித்துக் கொண்டார். இதை பற்றிய மர்மத்தை முழுவதும் ஆராய்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்னும் ஆசை அவர் உள்ளத்திலும் உதயமாயிற்று. மந்தாகினி மீது அவருக்கு முதலில் ஏற்பட்டிருந்த அருவறுப்பு அப்படியே மாறாமல் இருந்தது. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க தீர்மானித்தார். அனிருத்தரிடம் அவர்,
1: முதன் மந்திரி, சற்று முன் உங்களை நான் பைத்தியம் என்றேன். பிரமை பைத்தியம் எல்லாம் எனக்குத்தான் என்று தோன்றுகிறது. இனிமேல் தினந்தோறும் வைத்தியன் என்னை வந்து பார்ப்பது மட்டும் போதாது, மாந்திரிகனையும் அனுப்பி வைக்க வேண்டியதுதான். பழுவூர் இளையராணியை பார்க்க வரும் மந்திரவாதியை பிடித்து அனுப்பி வைத்தால் கூட பாவமில்லை
0: என்று மெல்லிய குரலில் கூறினார். அனிருத்தரின் உள்ளத்தில் ஒரு சிறிய துணுக்கம் உண்டாயிற்று.
2: அந்த மந்திரவாதிகளில் எவனும் சக்கரவர்த்தியை நெருங்காமல் இருக்கட்டும்
0: என்று மனத்திற்குள் வேண்டிக் கொண்டார்.
2: பிறகு, மன்னர் பெருமை, மந்திரவாதி எதற்கு? வேறு மந்திரம்தான் எதற்கு? ஸ்ரீமன்னாராயணனுடைய திருநாமத்தை விட சக்தியுள்ள மந்திரம் வேறொன்றுமில்லை
0: என்றார். குந்தவை பிராட்டி, அப்பா, என்னை அழைத்து வரச் சொன்னீர்களாமே, பழையாறைக்கு போக வேண்டும் என்று கூறினீர்களாமே, நாங்கள் எல்லோருமே போகலாமா என்றாள். சுந்தர சோழர் அதற்கு மறுமொழி சொல்லாமல் முதன் மந்திரியை பார்த்து,
1: அனிருத்தரே, நான் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன். இந்த பெண்கள் எதனாலோ ஒரே உற்சாகமாக இருக்கிறார்கள். வீட்டுக்கு புதிய மருமகள் வந்ததைப் போல களிப்படைந்திருக்கின்றார்கள். இந்த சமயம் இவர்களை பிரிக்க எனக்கு விருப்பமில்லை. தாங்கள் சற்று முன் சொன்னது போல இவர்கள் எல்லோரும் சில நாள் இங்கேயே தங்கி இருக்கட்டும். செம்பியன் மாதேவி தங்களிடம் மிக்க நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவர். ஆகையால் தாங்களே நேரில் சென்று அவரை அழைத்து கொண்டு வாருங்கள். தங்கள் சீடனை நாகப்பட்டினத்துக்கு அனுப்புங்கள். பெரிய பழுவேட்டரையரையும் அவருடைய இளைய ராணியையும் உடனே அழைத்து வர ஏற்பாடு செய்யும்படி நானே சின்ன பழுவேட்டரையருக்கு சொல்லுகிறேன்
0: என்றார்.
2: அப்படியே செய்யலாம் சக்கரவர்த்தி. ஆனால் எல்லோரும் வந்து சேருவதற்கு சில தினங்கள் பிடிக்கலாம். நேற்றடித்த புயல் மழை காரணமாக நதிகளிலெல்லாம் பூரண பிரவாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது
0: என்றார் முதன் மந்திரி.
1: அதனால் பாதகமில்லை. இத்தனை நாள் பொறுத்த நாம் இன்னும் சில நாள் பொறுத்திருப்பதில் நஷ்டம் ஒன்றுமில்லை. கரிகாலனையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்தால் எல்லா விஷயங்களையும் முடிவு செய்து விடலாம். அவன் இன்னமும் வருவதற்கு மறுத்தால் நானே புறப்பட்டு போக வேண்டியதுதான். அதை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம். நீங்கள் நாளைக்கே சென்று பெரிய பிராட்டியை எப்படியாவது கையோடு அழைத்து வாருங்கள். போகும்போது புயலினால் கஷ்டத்திற்குள்ளான மக்களை பற்றியும் கவனியுங்கள். நம்முடைய குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்தி அந்த முக்கியமான காரியத்தை மறந்தே விட்டோம் பாருங்கள்
0: என்றார் சக்கரவர்த்தி.
2: இல்லை பிரபு, அதை நான் மறக்கவே இல்லை. எல்லா காரியங்களும் சரிவர நடைபெறும். தாங்கள் நிம்மதியாயிருக்கலாம்
0: என்று சொல்லிவிட்டு முதன் மந்திரி விடைபெற்றுச் சென்றார். அன்றிரவு சுந்தர சோழர் உண்மையிலேயே இத்தனை காலமும் அனுபவியாத நிம்மதியை அடைந்திருந்தார். கரையர் குலத்து மந்தாகினி இறக்கவில்லை என்னும் செய்தி மெய்யாகவே அவருடைய நெஞ்சில் வெகு காலமாக குடிகொண்டிருந்த ஒரு பெரும் பாரத்தை அகற்றிவிட்டது. அருள்மொழிவர்மன் நாகப்பட்டினத்தில் இருக்கிறான் என்ற செய்தியும் அவருக்கு ஆறுதல் அளித்திருந்தது. சூடாமணி விகாரம் மிக பலமான கட்டிடமாதலால் அதில் உள்ளவருக்கு அபாயம் ஒன்றும் நேருவதற்கில்லை என்ற தைரியமும் அவருக்கு இருந்தது. பழுவூர் இளையராணி அவருடைய புதல்வியாயிருக்கலாம் என்று அனிருத்தர் குறிப்பிட்டதை நினை

0: நினைக்க நினைக்க அவருக்கு வேடிக்கையாயிருக்கிறது. இது சக்கரவர்த்தியின் முகத்திலும் அடிக்கடி குறுநகையை உண்டாக்கியது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சக்கரவர்த்தியின் தற்போதைய மனநிலையில எந்த விஷயத்தை எடுத்தா அமைதி அடைவார் என்பதை உணர்ந்து மந்தாகினியும் நந்தினியும் நேருக்கு நேர் சந்திச்சா ரெண்டு பேருக்கும் உள்ள சம்பந்தம் தெரிய வருவதோட நந்தினி சோழ குலத்தின் மீது கொண்டிருக்கிற பகையும் ஒருவேளை மாறலாம்னு அனிருத்தர் சொன்னதும் உரையாடலின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிச்சோம். ஆமா, ஒருத்தர் தெளிவோடு இருந்தா போதுமே. சரி, சுருக்கமான ஒரு பார்வை. இத்தனை நாளும் பேயாக தன்னை சுத்திக்கிட்டு கனவுல வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா, பேய்க்கு பதிலாக பிச்சையை கொண்டு வந்து தன் முன்னால் நிறுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் சுந்தர சோழர். நந்தினி மந்தாக்கினி ரெண்டு பேரின் தோற்ற ஒற்றுமையை பற்றி அனிருத்தர் கூறின போது, இது என்ன அதிசயம், ஒரு பைத்தியம் போல இன்னொரு பைத்தியம் இருக்குதுன்னாரு கேலியா. நந்தினி தேவி தனாதிகாரியின் இளையராணி மட்டுமல்ல, மூவுலகம் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வின்னு சொன்னதும் உறக்க சிரிச்சு, அவ பேசாத பைத்தியம், நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சதை கேட்டோம். நேயர்களே, பைத்தியம் என்ற சொல்லுக்கு தமக்கே உரிய நகைச்சுவையுடன் கல்கி அவர்கள் 1933 ஒரு கட்டுரையில விளக்கம் தந்திருக்கார். நீங்கள் எந்த விதத்தில் பைத்தியம் என்று சொல்லிவிடட்டுமா? எந்த விஷயத்தில் நீங்கள் என்னுடைய அபிப்பிராயத்துடன் மாறுபடுகிறீர்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் பைத்தியங்கள். அதே மாதிரியாக உங்களுடைய அபிப்பிராயத்துடன் மற்றவர்கள் மாறுபடும் போது அவர்கள் பைத்தியங்கள் ஆகின்றனர். அவர் எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரர் தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் சுத்த பைத்தியம் என்று நாம் அடிக்கடி சொல்வதில்லையா? கட்டுரையின் தலைப்பு உபனிஷத்தின் உபதேசம். அடுத்து பந்து என்கிற சொல்ல பார்ப்போம். இதன் பொருள் உறவினர், சுற்றம், அன்பினால் பிணைக்கப்பட்டவர். பந்து இந்த வேர்ச்சொல் கட்ட என்கிற அர்த்தத்தோட பந்தம் ஆகி இணைப்புங்கிற பொருளை தருது. மார்க்க பந்து வழித்துணை, ஆபத் பாந்தவன், ஆபத்தின் போது உறவினராக வந்து காப்பவன் என்றெல்லாம் பரம்பொருளை குறிப்பிடுறோம் அல்லவா. பந்து என்பதிலிருந்து பிறப்பது பாந்தவியம், நல்ல உறவு முறை, உடன்பட்டிருக்கும் தன்மை. நேயர்களுக்கு நினைவிருக்கும், சுந்தர சோழர் மலையமான் திருமகளிடம், இவனை போன்றவர்களின் உதவி இருந்தா ஆதித்தனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு வந்தியத்தேவனை பற்றி சொன்னார். இந்த கட்டத்தில் அனிருத்தர் அவன் பேரை குறிப்பிட்டதும் எரிச்சலோட, இங்கே ஒரு தடவை வந்துட்டு தப்பி ஓடி போனானே அந்த ஓட்டனான்னு கேட்டார். கருத்தெல்லாம் அப்பப்போ மாறும் மனநிலையைத்தானே பொறுத்து இருக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: சிந்தனை துளி. உறுப்புகளை தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: இதயத்திற்கு இறக்கை கட்டி பறக்க வைக்க இதய கீதங்களாய் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம்,

0: அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இசை ஊஞ்சல். 50 ஆண்டுகள் திரைவாழ்வில் தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, வங்காள மொழி நாட்டின் பல்வேறு மொழிகளில் 40,000-க்கும் கூடுதலான திரைப்பட பாடல்களை பாடியவர். 8 முறை தேசிய விருது பெற்றவர். மாநில அளவில் கேரளம், தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் இப்படி 45 முறை சிறந்த திரைப்பட பாடகராக விருது பெற்றவர். கர்நாடக இசைக்கலைஞரும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகருமான கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள். இசைஞானி இளையராஜா இசையில் ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்கள் பாடியுள்ளார் கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள். இன்று இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா இசையில் கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

0: காரைக்கால் வானொலியில் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா இசையில் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்கள்.

0: இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா இசையில் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: நாகை மூராசென்ஸில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூராசென்ஸ் நாகை, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
9: வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். வானத்திலிருந்து பெய்யும் மழை நீர் மிகவும் தூய்மையாக இருக்கும். ஆனால் அம்மழை நீர் மண்ணில் விழும்போதுதான் பல மாற்றங்கள் அடைகிறது. அதுபோலத்தான் பூமியில் விழும்போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள்தான். ஆனால் அக்குழந்தை வளர வளர வளர்க்கப்படும் அல்லது நாம் கொடுக்கும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரிதான் அக்குழந்தையின் நல்லத்தன்மையும் தீயத்தன்மையும் தீர்மானிக்கப்படுகிறது. எந்த பெற்றோரும் தன் குழந்தைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் ஊட்ட எப்போதும் தவறுவதில்லை. ஒரு பிள்ளையின் முதல் ஆசிரியரும் முதல் தெய்வமும் பெற்றோர்கள்தான். சிறு வயதில் குழந்தைகளின் உலகமே பெற்றோர்கள்தான். அதனால் பெற்றோர்கள் மட்டும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இடத்தில் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைத்து விடுகிறது. குழந்தைகளுக்கு முன் பெற்றோர்கள் சண்டையிட்டுக் கொள்வதும் ஈகோவை வெளிப்படுத்துவதும் குழந்தைகளின் ஆரோக்கியமாய் வளரும் சூழ்நிலையை மாற்றிவிடுகிறது. தீய செயல்களை கண்டு வளரும் குழந்தைகள் நல்ல பாதையில் செல்வதில்லை. ஒரு நாள் 2-3 வீட்டு குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க அப்பாக்கள் செய்கிற தொழிலை வச்சு டாக்டர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு, போலீஸ் விளையாட்டுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ புதிதாக குடிவந்த வீட்டின் பிள்ளையும் விளையாட வருகிறான். அது என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள்லாம் உங்க பொருளை வச்சுக்கிட்டு வேற வேலை பார்ப்பீங்களாம், நான் எல்லாவற்றையும் திருடிக்கிட்டு ஓடிடுவேனாம் என்று சொல்ல, மற்ற குழந்தைகளின் மனதில் முதன் முதலாக திருட்டு என்ற சொல்லும் திருட வேண்டும் என்ற எண்ணமும் ஊன்றப்படுகிறது. இப்படி 5 பதிவதுதான், 50 பதியும் என் பிள்ளையை செல்லமாக வளர்க்கிறேன் என்ற பேரில் அக்குழந்தை கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுப்பது பிள்ளைகளை எதிர்காலத்தில் பொறுப்பற்றவர்களாக்கிவிடும். குழந்தைகளின் வீட்டு

0: சூழ்நிலைகளை விட புறச் சூழ்நிலையும் நட்புகளும் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாகவோ அல்லது கெட்ட பிள்ளைகளாகவோ வளர காரணமாக அமைந்து விடுகிறது. பெற்றோர்கள் அதிக விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும். மராட்டிய வீரனான வீர சிவாஜி உருவாக காரணம் அவனது தாய்தான். புராண காலத்திலும் கூட பிரகலாதனின் அன்னை பக்தியை கருவில் இருக்கும் போதே தினம் தினம் ஊட்டி வளர்த்தாள் என்பதை அறிகிறோம். இதைத்தான் நம் வள்ளுவர் அழகாக ஒரு குறட்பாவில் இளைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைகொள்ளும் காழ்த்தவிடத்து என்கிறார். ஆமாம், முச்செடிகளை சிறிதாக இருக்கும் போதே அதை கண்ட மாத்திரத்தில் பிடுங்கி தூர எரிந்துவிட வேண்டுமாம். இல்லையெனில் வளரவிட்டால் வெட்டுபவர்களின் கையை பதம் பார்த்து விடுமாம் என்று அவர் சொல்கிறார். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: அகிலமெங்கும் இசை மீட்டும் இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாளை காலை மணி 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி உலக முதலுதவி வார சிறப்பு தொடர். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி வருகிறது நெஞ்சிருக்கும் வரை.

0: நிகழ்ச்சியில் இனி ராமன் தேடிய சீதை.
1: திருவளர் செல்வியோ, திருவளர்

திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவர எழுத்தர் ஒரு பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் ஒரு பணியிடம் பதவிக்கு

42 வயதிற்கு உட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் பெண் நபர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இப்பதவிக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் http://திருவாரூர்.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை உரிய கல்வி சான்றிதழ் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறை எண் 311, 3வது தளம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இணைப்பு கட்டிடம், திருவாரூர் 610004 என்ற முகவரிக்கு 30/9/2026 மாலை 5:30 அனுப்பி வைக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ப. மோகனச்சந்திரன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

ஒலித்த பாடலின் படம் காதல் கிளிகள். காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி வரும் பாடலின் படம் பூவும் பொட்டும்.

காரைக்கால் சமூக நலத்துறையில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மூலம் மாதாந்திர நிதியுதவி வழங்கப்பட உள்ளதால் காரைக்கால் சமூக நலத்துறை மூலம் உதவித்தொகை பெறும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தங்களது மருத்துவ சான்றிதழ், பென்ஷன் புத்தகம், குடும்ப அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, உதவித்தொகை பெறும் வங்கி புத்தகம் மற்றும் தொலைபேசி எண் ஆகியவற்றின் அதன் நகலை 15/9/2026 காரைக்கால் காமராஜர் வளாகம் சமூக நலத்துறை அலுவலகத்தில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி. இனி வாலியின் பாடலுக்கு எம் எஸ் சுசோநாதன் இசை, டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. படம் உயர்ந்த மனிதன்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நேரம் 10:47, காரைக்கால் பண்பலை 100.3 இரவு வளரும் நிகழ்ச்சியில் இனி பாலியின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா பாடியது படம் நாளை நமதி.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்பங்கள் தங்க மாளிகை, காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை மணி 8:45 மாலை 5:15 அருள் தரும் ஆணைமுகன், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தொடர். நாளை இடம்பெறும் கோவில் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத் டைரி. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. மணி 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா வர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவாணன் அவர்கள். மணி 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் ஜி தன்ஷிகா. மணி 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சை அணு மருத்துவமனை வழங்கும் மறுபிறவி தரும் முதலுதவி. காரைக்கால் ஜிப்மர் மயக்கவியல் துறை இணை பேராசிரியர் ஓம் பிரகாஷ் அவர்கள் தரும் தகவல். 7:35 காலை காம்போ. 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. ஊட்டச்சத்து வார சிறப்பு தொடர். ஊட்டச்சத்துவின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஊட்டச்சத்து வல்லுநர் ஆர் பிரியவதனா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம், வாழ நினைத்தால் வாழலாம் என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 நவீன சாதனங்கள் நவீன இல்லம் சிறப்பு தொடர். 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் ஜி தன்ஷிகா. 12:55 பன்னிசை, இது நல்ல என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் எஸ் சதாசிவம் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக், மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 களம் காண்போம். திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இணை பேராசிரியர் மற்றும் துறைத்தலைவர் முனைவர் எஸ் பீர் முகமது அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் களம் காண்போம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேளை. 6:00 பன்னிசை, பிதா என தொடங்கும் பாடல் பாடியவர் நாராயண ஓதுவார் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது. வழங்குபவர் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்த அம்பலவாணன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.